ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஸ்ரவண மாதம் 7 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் ஆடி திங்கள் 13 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 29 தேதி புதன்கிழமை. 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப் செயலிலும் இணைய வழியிலும் இன்றைய எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. மங்கள இசை ராகம் காபி.

காபி ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டீர்கள். தொடர்வது குறளமுதம். அதிகாரம் 3, நீர்த்தார் பெருமை. குறளேன் 6. குறள், செயற்கரிய செய்வர் பெரியார் சிறியார் செயற்கரிய செயலாகாதார். இதன் பொருள், செய்வதற்கு அரிதான செயல்களை செய்து முடிப்பவர் பெரியவர், செய்து முடிக்க முடியாதவர் சிறியவர் ஆவார். குறளும் பொருளும் மீண்டும், அதிகாரம் 3, நீத்தார் பெருமை. குறளின் 6. குறள், செயற்கரிய செய்வார் பெரியார் சிறியார் செயற்கரிய செய்யலாகாதார். இதன் பொருள், செய்வதற்கு அரிதான செயல்களை செய்து முடிப்பவர் பெரியவர், செய்து முடிக்க முடியாதவர் சிறியவர். குறளும் பொருளும் கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓட் எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6 மணி. நேர்களை இன்றைய மத நிலையத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 இனித்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஏ சாஜிதா பேகம் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள் சென்னையஞ்சல். 6:55 இயற்கையின் மொழி. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழும் பறவைகளின் வாழ்வியல் பயன்கள் குறித்து உதகை அரசு கலைக்கல்லூரி முனைவர் பட்ட ஆய்வு மாணவி கி திருஷ்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7 மணிக்கு காலை கதிர் இதில் நலமுடன் வாழ. மனநலம் குன்றிய குழந்தைகளுக்கான பொதுவான தகவல்களை வழங்குகிறார் பொதுநல மருத்துவர் சாஜு அவர்கள். தொடர்ந்த திரைக்காணம் நிறைவாக சட்டமறிவோம். போக்சோ பற்றிய பொதுவான தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் எஸ் கார்த்திகேயன் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நீல்கிரீஸ். புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். தொடர்ந்து புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 3ஆம் பருவம். நிறைவாக சீகரம் தொடு. உதகமண்டலம் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர் சுபத்ரா அவர்கள் வழங்கும் வேலைவாய்ப்பு தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 நேற்று திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழாவில் மாபெரும் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு இடம்பெறும். 8:45 டீ கடி பேச்சு நகைச்சுவை நிகழ்ச்சி. தொடர்ந்து திரைக்காணம். 8:45 டிரைவ் டைம் பீட்ஸ். 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள் வில்லேஜ் வைப்ஸ். உங்கள் நாளை இனிமையாக்கும் இனிய பாடல்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல். 9:30 உதகை உழவர் சந்தையின் காய்கறி விலை நிலவரம். தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30 உழவர் மனம். 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில். தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள். தலைப்பு உங்கள் வாழ்க்கையின் வழிகாட்டி. 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல். மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். தொடர்ந்து மெலிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 சுய கணக்கெடுப்பு முறை குறித்த தகவல்கள். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் தோடர் பாடல்கள். 2:30 உழைப்பவர் அரங்கம். சுய தொழில் செய்யும் நித்யா அவர்கள் பணி அனுபவம் குறித்து கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கம். 3:02 ஹலோ ஊட்டி. 4 மணிக்கு எதிரும் புதிரும் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா நிகழ்ச்சி. 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் நினைவில் என்ற பாடல்களின் தொகுப்பு. 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்று வேளை திரையில் ஒலித்த பக்தி பாடல்.

6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 பெட்டத கமலு படுகுமுடி பாடல்கள், 7:00 திரைகாணம், 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு, 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் தொழிற்சாலை சார்ந்த வேளாண் காடுகளின் சவால்கள் மற்றும் கட்டுப்பாடுகள் குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி ஆராய்ச்சி மற்றும் நனாட்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் முன்னாள் முதன்மையர் கே டி பார்த்திபன் அவர்கள் வழங்கும் உரையின் 2 பகுதி தொடர்ந்து கிராமிய பாடல் தகவல் களஞ்சியமாக இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல், 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை, 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர ஒளிபரப்பு டெல்லி அஞ்சல், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நேயர்கள் இதுவரை கேட்டது இன்றைய மத நிலையத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: நேரம் 6:10. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள்.
2: பிறர் குற்றம் சுட்டுதல். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்பது நம் முன்னோர் வாக்கு. எது குற்றம் என்பதை நாம் முதலில் கண்டுணர வேண்டும். பொய் பேசாத, குற்றம் என்றால் என்னவென்றே அறியாத ஒரு காலத்தில் நம் தமிழ்ச் சமூகம் இருந்துள்ளது என்ற உண்மையை நம்மால் நம்ப முடிகிறதா? அது எப்படி? நரியே தந்திரம் செய்து ஏமாற்றுகிறது என்று கதைக்கிறோம். மனிதனாக பிறந்தவன் எப்படி பொய் சொல்லாமல் அடுத்தவனை ஏமாற்றாமல் வாழ்ந்திருக்க முடியும்? இங்குதான் தொல்காப்பியர் நமக்கு சான்றுரைக்கின்றார். திருமணத்திற்கான இலக்கணத்தை கூறுமிடத்தில் தொல்காப்பியர் பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப என்று ஆதாரம் காட்டியுள்ளார். பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் என்று தொல்காப்பியர் கூறியிருப்பதிலிருந்து பொய் குற்றம் தோன்றாத தெரியாத மக்கள் கூட்டம் ஒரு காலத்தில் வாழ்ந்துள்ளது, அந்த உண்மையை நாம் உணரத்தான் வேண்டும். அப்படிப்பட்ட தெளிந்த குற்றமற்ற தமிழ்ச் சமூகம் காலப்போக்கில் மனித கூட்டத்தின் நாகரிக வளர்ச்சியை நெறிப்படுத்த அந்தந்த காலத்துக்கும் சூழலுக்கும் இடத்துக்கும் ஏற்புடையது எதுவோ அதுவே நன்மையை கொண்டதாக, ஏற்பில்லாதது எதுவோ அதுவே காலத்தால் தவிர்க்கப்பட வேண்டியதாக மாறிவிடுகிறது. அதே காலத்துக்கும் சூழலுக்கும் இடத்துக்கும் பொருந்தி வராதது, ஏற்க முடியாதது எதுவோ அதுவே குற்றமாகிப் போனது. அத்தகைய ஏற்பில்லாதவற்றை கட்டுக்குள் கொண்டுவர சட்டங்கள் இயற்றினர், குற்றம் களைய சட்டம் பிறப்பித்தனர். எனவே குற்றத்தை களைதல் என்பதே காலத்தின் தேவை, மானுட மதிப்பீட்டின் தேவையே ஒழிய குற்றத்தை குத்தி காட்டுதல் அல்ல. குத்தி காட்டுதலுக்கும் சுட்டி பேசுதலுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. குத்தி காட்டுதல் என்பது மேலும் மேலும் ஒருவனை திருந்த விடாமல் சிந்திக்க விடாமல் செய்துவிடும். சுட்டி காட்டுதல் என்பது திருந்தி வாழுவதற்கு வழிகாட்டும். எனவே காலமறிந்து இடனறிந்து பொருளறிந்து நாம் பிறர் குற்றங்களை சுட்டி காட்ட வேண்டும். சிலர் நிதானமில்லாமல் பதற்றத்தால் சில செயல்களை செய்யும் பொழுது அது நல்விளைவுகளை தராமல் எதிர்விளைவுகளை தந்துவிடுகின்றது. அந்த அனுபவ மொழியே பதறிய காரியம் சிதறும் என்ற பழமொழியாகியது. இந்த நிதானமில்லாத பதற்றமாகியவரின் குறையை சுட்டிக்காட்டி திருத்தம் செய்ய வேண்டிய கடமை நமக்குண்டு. எப்படி திருத்துவது? பதறாத காரியம் சிதறாது என்ற நேர்மறை சொற்களை அவர்களின் கரம் பிடித்து சொல்லிப் பாருங்கள். பதற்றமுற்றவரின் மனம் அமைதியாகும், அவரது செயல் சீராகும். ஒரு நல்ல ஆசிரியர், நல்ல தலைவர் சூழலுக்கும் இடத்துக்கும் பொருந்தி வராதது, ஏற்க முடியாதது எதுவோ அதுவே குற்றமாகிப் போனது. அத்தகைய ஏற்பில்லாதவற்றை கட்டுக்குள் கொண்டுவர சட்டங்கள் இயற்றினர், குற்றம் களைய சட்டம் பிறப்பித்தனர். எனவே குற்றத்தை களைதல் என்பதே காலத்தின் தேவை, மானுட மதிப்பீட்டின் தேவையே ஒழிய குற்றத்தை குத்தி காட்டுதல் அல்ல. குத்தி காட்டுதலுக்கும் சுட்டி பேசுதலுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. குத்தி காட்டுதல் என்பது மேலும் மேலும் எப்போதும் நாம் நினைவிற்கொள்ள வேண்டும். அதனால்தான் வள்ளுவப் பெருந்தகை தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்று எச்சரிக்கின்றார். உண்மை, இனிமை, அன்பு, பொறுமை, மரியாதை ஆகிய 5 பண்புகளையும் பிறர் குற்றத்தை சுட்டிக்காட்டும்போது நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதனை நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்போதுதான் நமது சொற்கள் பிறர் மனங்களை புண்படுத்தாமல் பண்படுத்தும் என்ற பக்குவத்தோடு நாம் அவர்களை அணுக வேண்டும். குற்றம் செய்யாத மனிதரில்லை, நாமும் குற்றம் செய்தவர்தான். நம் குற்றத்தை நாம் முதலில் நியாயப்படுத்தி பேசாமல் அதனை களைந்துவிட்டு பிறர் குற்றம் சுட்டுதலே மனிதனுக்கு மனிதன் செய்யும் மானுடக் கடமையாகும். தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றங் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு என்ற குறட்பாவை நம் வாழ்வின் அருட்பாவாக்கிக் கொள்ள வேண்டும். எனவே தவறை சுட்டிக்காட்டுவது அறிவு, அன்போடு சுட்டிக்காட்டுவது பண்பு, திருந்தி வாழ்வதற்கு வழிகாட்டுவதே மனிதநேயம். மலரட்டும் மனிதநேயம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள்.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:16. நேயர்களே கேட்கலாம் அருளிசை பக்தி பாடல்கள்.

0: மீரா கிருஷ்ணா அவர்கள் பாடிய பாடலை கேட்டீர்கள். நேயர்களே, உங்களுடைய சிந்தனைக்காக. தோல்வி என்பது வாழ்க்கையின் முடிவு அல்ல, அது நம்மை மேலும் வலிமையாக்கும் ஒரு அனுபவம். ஒவ்வொரு தோல்வியும் ஒரு புதிய பாடத்தை கற்றுத்தருகிறது. அதை தைரியமாக எதிர்கொள்பவனே வெற்றியை அடைகிறான். எனவே தோல்வியைக் கண்டு துவளாமல் நம்பிக்கையோடு முன்னேறுவோம்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

ஹேமாஜான் அவர்கள் பாடிய பாடலை கேட்டீர்கள். நேயர்களே, உங்களுடைய சிந்தனைக்காக. நேரம் உலகிலேயே மிகவும் மதிப்புடைய செல்வம். ஒருமுறை கடந்த நேரம் மீண்டும் திரும்பி வராது. நேரத்தை சரியாக பயன்படுத்துபவர்கள் உயர்ந்த நிலையை அடைகிறார்கள். ஒவ்வொரு நொடியும் பயனுள்ள செயல்களில் செலவிட வேண்டும். நேரத்தை மதிப்போம், வெற்றியை நம் வசமாக்குவோம். தொடர்ந்து கேட்கலாம் அருளசை பக்தி பாடல்கள்.

ஈஎம் பாட்சா அவர்கள் பாடிய பாடலை கேட்டீர்கள். நேர்களே, உங்களுடைய சிந்தனைக்காக. நல்ல எண்ணங்களே நல்ல வாழ்வின் அடித்தளம். நாம் நினைப்பது போலவே நம் செயல்களும் அமைகின்றன. நேர்மறை சிந்தனை மன அமைதியையும் தன்னம்பிக்கையையும் தருகிறது. பிறருக்கு நாம் செய்யும் எண்ணம் நம்மையும் உயர்த்தும், நம்முடைய சுற்றுப்புறங்களையும் உயர்த்தும். நல்ல எண்ணங்களை வளர்த்து நல்ல மனிதர்களாக வாழ்வோம். இருக்கிற அருளசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:40. நேர்களை மாவட்டம் முழுவதும் எதிர்பார்க்கப்படும் வானிலை முன்னறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்பினை கேட்கலாம். முதலில் வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 19-21°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 11-14°C ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80-90%, மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60-80% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 2-4 km அளவுக்கு வீசக்கூடும். தொடர்வது விவசாயிகளுக்கான அறிவிப்பு. போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் மற்றும் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்க வேண்டும். முட்டைகோசு பயிரில் கருப்பு அலுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 g இன்று அளவில் இலைவழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். கேரட் பயிரில் துரு ஈ மேலாண்மைக்கு விதைத்த 45-50 நாட்களில் 1 hectare 4 kg குளோரோரான் ரானிரிப்ரோல் என்ற குருணை மருந்தை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகல் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசெப் 1 liter 2 g அல்லது குளோரோதனரோனில் 1 kg 2 g என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். பீட்ரூட் பயிரில் செர்கோஸ்போரா இலைப்புள்ளியை நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.3%, 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். பூண்டு பயிரில் ஊட்டச்சத்து மற்றும் நோய் மேலாண்மைக்கு பூண்டு விளைச்சலை அதிகரிக்க நடவு செய்த 30, 45 மற்றும் 60 நாட்களில் நீரில் கரையக்கூடிய நுண்ணூட்டச்சத்து கலவையை 1 liter தண்ணீருக்கு 0.50 g என்ற அளவில் இடலாம். பூண்டு பயிரில் இலைப்புள்ளி ஊதா நிற கருகல் நோயை நிர்வகிக்க மான்கோசெப் 2 g, காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 g என்ற அளவில் தெளிக்கலாம். கால்நடைகளுக்கான ஆலோசனை. மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து உங்கள் விலங்குகளை பாதுகாக்கவும். விலங்குகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர். மின்கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்தாலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போடுங்கள். காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுயிரி நோய்களுக்கான ஒருங்கிணைந்த மேலாண்மை முறைகள். மேரக்காய், பாகற்காய், மிளகாய், பீன்ஸ் போன்ற பயிர்களுக்கு நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை அகற்றி அடிக்க வேண்டும். நாற்றங்கால் படுக்கையின் மீது வைக்கோல் வலை அல்லது நைலான் வலை கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரும் போது 2-3 வரிசை மக்காசோளம் சோரத்தை வரப்பு வாரியாக பயிரிட வேண்டும். நேர்கள் இதுவரை கேட்டது வானிலை முன்னறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்பு.
1: இன்றைய நமது தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் வேளாண் காடுகள் சார்ந்த தொழிற்சாலைகளின் சவால்களும் கட்டுப்பாடுகளும் குறித்து நிறைய விஷயங்களை நம்மளுக்காக பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, இன்று இரவு 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியை.
2: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
3: குட் மார்னிங் நீல்கிரீஸ். குட் மார்னிங் நீலகிரிஸ்க்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கும் தான். சுவாரஸ்யமான விஷயங்கள், வாசிப்பை நேசிக்க புதின பக்கங்கள், நாள்தோறும் விதவிதமான தகவல்களுடன் உங்களை வரவேற்கிறது குட் மார்னிங் நீல்கிரீஸ். தினமும் காலை 7:25 கேட்க தவறாதீர்கள். உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
4: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.
0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்தி அறிக்கை.
5: மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவது குறித்து மத்திய அரசுத்துறை செயலாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆலோசனை நடத்தியுள்ளார். குடியரசுத் தலைவர் பதவியேற்ற 4 ஆண்டுகளை குறிக்கும் வகையிலான புத்தகங்கள் அவருடைய சேவை மனப்பான்மை அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதாக உள்ளன என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மாணவர்களிடையே போதை பழக்கத்தையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த தாவைக்க அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய தடகள வீரர் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசுத்துறை செயலாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி நேற்று உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். நிதி, பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை, தொழில்நுட்பத் துறைகளின் உயரதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டுவது தொடர்பான முன்னேற்றங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. பல்வேறு துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு நீடித்த வளர்ச்சியை நோக்கி செயலாற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி அப்போது வலியுறுத்தியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், நாட்டு மக்களின் நலன்களுக்கான ஆட்சி முறையை தொடரவும் உள்கட்டமைப்பு மற்றும் வளர்ச்சித் திட்டங்களில் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை ஊக்குவிப்பது குறித்தும் மத்திய அரசுத்துறை செயலாளர்களுடன் தாம் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். முக்கிய துறைகளில் இளம் தொழில் முனைவோரின் தீவிர பங்களிப்பை ஏற்படுத்துவது குறித்தும் ஆலோசனை நடத்தியதாக திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பதவியேற்று 4 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் வகையில் 5 புத்தகங்கள் வெளியீட்டு விழாவில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த புத்தகங்கள் குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டார். இதில் பங்கேற்றது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் எல் முருகன், குடியரசுத் தலைவரின் சேவை மனப்பான்மை, மன உறுதி, அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான அர்ப்பணிப்பு மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய தலைமைத்துவம் ஆகிய விழுமியங்களை இந்த புத்தகங்கள் வெளிப்படுத்துவதாக உள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார். குடியரசுத் தலைவரின் ஊக்கமளிக்கக்கூடிய இந்த பயணத்தில் இவை அவருக்கு மரியாதை அளிப்பதுடன் எதிர்கால சந்ததியினருக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களிடையே போதை பழக்கத்தையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த தாவைக்க அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சென்னை சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையம் அருகே பட்ட பகலில் கல்லூரி மாணவர்கள் மீது 15 பேர் கொண்ட போதை கும்பல் கத்தியால் தாக்குதல் நடத்திய சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பொதுமக்களும் வியாபாரிகளும் அதிகம் கூடும் மாநகரின் மையப்பகுதியில் அரங்கேறிய இந்த தாக்குதலால் மக்கள் அலறியடித்து ஓடும் நிலை ஏற்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த சம்பவம் மாநில அரசின் நிர்வாக தோல்வியை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று கூறியுள்ள திரு நயினார் நாகேந்திரன், இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட கும்பலை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தாவைக்கு சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட 2 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ரமேஷ், கார்த்திக் ஆகிய இருவரும் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை விசாரித்த நீதிபதி இளந்திரையன் அவர்களுக்கு நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார். அவர்கள் மறு உத்தரவு வரும் வரை காலையும் மாலையும் சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் விசாரணை அதிகாரி முன் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும், சாட்சிகளை கலைக்கக்கூடாது, விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் ஆகிய நிபந்தனை விதித்து ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
6: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
5: பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குவோருக்கு மத்திய அரசு ஆண்டுதோறும் பத்ம விருதுகளை வழங்கி கௌரவித்து வருகிறது. இந்த விருதுக்கு பெரம்பலூர் மாவட்டத்தில் இருந்து விண்ணப்பிக்க விரும்புவோர் வரும் 31 தேதிக்குள் உரிய ஆவணங்களுடன் இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறு மாவட்ட விளையாட்டு அலுவலகம் கேட்டுக் கொண்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
7: அறிவியல், இலக்கியம், விளையாட்டு, மருத்துவம், கல்வி, தொழில்நுட்பம், சமூக நலம், பொதுப்பணிகள், தொழில்கள் மற்றும் இதர பிரிவுகளில் மிகவும் குறிப்பிடத்தக்க மற்றும் அசாதாரண பணிகள் ஆற்றியவர்களுக்கு மேன்மை புரிந்த பணிகளுக்காக மத்திய அரசு பத்ம விருது வழங்குகின்றன. வரும் ஜனவரி 26 தேதி நடைபெறவுள்ள குடியரசு தின விழாவில் பத்ம விபூஷன், பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட உள்ளன. தகுதியுடையவர்கள் அதற்கான இணையதள முகவரியில் வரும் 31 விண்ணப்பத்தை பயன்பெறலாம். விண்ணப்பத்தில் பதிவேற்றம் செய்த ஆவணங்களுடன் பெரம்பலூர் மாவட்ட விளையாட்டு அலுவலகத்திற்கு நேரில் வந்து சமர்ப்பிக்க வேண்டுமாறு மாவட்ட விளையாட்டு அலுவலகம் தெரிவித்துள்ளது. பெரம்பலூரிலிருந்து எம் செல்வராஜ்.
5: தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆடித்தபசு விழாவின் முக்கிய நிகழ்வான சங்கர நாராயணர் அம்பாளுக்கு காட்சி கொடுக்கும் வைபவம் நேற்று நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
8: தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்றதும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலமான தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருத்தலத்தில் ஆண்டுதோறும் ஆடி தபசு திருவிழா வெகு விமரிசையாக 12 நாட்கள் கொண்டாடப்படுவது வழக்கம். இவ்விழாவின் சிகர நிகழ்ச்சியாக அரியும் சிவனும் உலகிற்கு ஒன்றே என்று பக்தர்களுக்கு உணர்த்தும் வகையில் ஆடி தபசு காட்சி கொடுக்கும் நிகழ்வானது நடைபெற்றது. அப்போது கோமதியம்மன் சங்கர நாராயண சுவாமியை 3 முறை வலம் வந்து இருவரும் மாலை மாற்றிக்கொண்ட பின்னர் சங்கர நாராயணராக தபசு காட்சி கொடுத்த இதனை முன்னிட்டு தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பக்தர்களின் பாதுகாப்பிற்காக சுமார் 2000 மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
5: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகளிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் நாளை ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் மாநிலத்தின் பிற மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. வரும் 31 தேதிகளில் கோவை, நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை நேற்று சந்தித்து பேசினார். உலக அளவில் கப்பல் துறை பணியாளர்களை வழங்கும் நாடுகளில் இந்தியா 2 இடத்தை பிடித்துள்ளதாக பிம்கோ ICS ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. நாகாலாந்தின் கோபானாலாவில் கடந்த 13 தேதி நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்த விசாரணையை தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத் கிரிதி எல்லைப் பகுதியில் மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தலைவர் மிசிர் பெசராவை பாதுகாப்பு படையினர் நேற்று கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே போதை மாத்திரைகளை விற்பனை செய்ததாக சிறுவர்கள் உட்பட 9 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தூத்துக்குடியில் முறைகேடாக குடிநீர் இணைப்பு வைத்திருப்பவர்கள் உடனடியாக இணைப்புக்கான கட்டணம் செலுத்தி முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் பட்டா பெயர் மாற்றத்திற்காக லஞ்சம் பெற்ற புகாரின் பேரில் 2 ஊழியர்களை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் துறைப்பெரும்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் ஊரக வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் தடை

0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவது குறித்து மத்திய அரசுத்துறை செயலாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆலோசனை நடத்தியுள்ளார். குடியரசுத் தலைவர் பதவியேற்ற 4 ஆண்டுகளை குறிக்கும் வகையிலான புத்தகங்கள் அவருடைய சேவை மனப்பான்மை அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவதாக உள்ளன என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மாணவர்களிடையே போதை பழக்கத்தையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய தடகள வீரர் குல்வீர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:55.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழும் பறவைகளின் வாழ்வியல் பயன்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி முனைவர் பட்ட ஆய்வு அறிஞர் கி. திருஷ்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: இயற்கை மொழி நிகழ்ச்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் கேட்க போவது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் அரிதான பறவைகளை பற்றி. இன்று நாம் கேட்க போகும் பறவை நம்ம இந்தியாவில் தென்பகுதியில் மட்டுமே காணப்படும் அரிய வகை பறவை தான். இதோட பெயர் எல்லோ த்ரோட்டட் புல்புல். இதுக்கு தமிழ்ல மஞ்சள் தொண்டை புல்புல்னு பேரு. இது நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல சரிவு மற்றும் உலர்ந்த பாறை சூழல்ல மட்டுமே பார்க்கப்படும் ஒரு சிறப்பு வாய்ந்த பறவை இனம். இந்த பறவை அதன் பிரகாசமான மஞ்சள் தொண்டை பகுதி மற்றும் சாம்பல் பழுப்பு நிற உடல் காரணமாக தான் இதுக்கு அந்த பெயர் எல்லோ த்ரோட்டட் புல்புல்னு பெயர் வர காரணம். இதோட உடலமைப்பு பார்ப்போம். இதோட நீளம் பார்த்தீங்கன்னா சுமார் 18 முதல் 20 சென்டிமீட்டர் வரை நீளமா இருக்கும். இதோட ஹைலைட்ஸே பார்த்தீங்கன்னா அதோட த்ரோட் தான். அதோட தொண்டை பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிரைட் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அதோட தலை மற்றும் மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா சாம்பல் பழுப்பு நிறம் கலந்த ஒரு நிறத்தில் இருக்கும். வயிற்று பகுதியிலும் அதே பழுப்பு நிறத்தில் இருக்கும். அதோட வால் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் தான் இருக்கும். அதோட கண்களில் சுற்றி ஒரு சிறிய மெல்லிய கருப்பு கோடு வந்து நம்ம பார்க்கலாம். ஆண் மற்றும் பெண் பறவைகள் தோற்றத்தில் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதோட டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா இந்த பறவை மிகவும் குறைந்த பரப்பரவு கொண்ட ஒரு பறவையாகும். நம்ம தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டம் குன்று பகுதியில், அப்புறம் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்கிற கிழக்கு சரிவுகள், இந்த மாதிரி இடத்துல தான் இந்த பறவையை பார்க்க முடியும். இது மோஸ்ட்டாக இந்த பாறை நிறைந்த வறண்ட பகுதியில் தான் இருக்கும். இது 300-900 மீட்டர் உயரமுள்ள மலைகளை மட்டும்தான் வாழும். இதோட ஹேபிடேட் பார்த்தீங்கன்னா இந்த பாறை நிறைந்த குன்றுகள், அப்புறம் நல்ல வறண்ட இலையுதர் காடுகள், நம்ம புதர்காடுகள், கல் மற்றும் செடி கலந்த இடத்துலலாம் இந்த பறவையை வந்து நம்ம அதிகமாக பார்க்கலாம். இந்த பறவைக்கு நல்லா திறந்த மற்றும் பாறை சூழல் ரொம்பவும் பிடிக்கும். இதோட ஃபீடிங் ஹேபிட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆம்னிவோரஸ், அதாவது பழங்களையும் உண்ணும், பூச்சிகளையும் உண்ணும், மாமிசத்தையும் உண்ணும். இதோட முக்கியமான உணவுகள்னா நம்ம காட்டில் இருக்கிற பழங்கள், அப்புறம் சிறிய பூச்சிகள், வெட்டுக்கிளிகள், சிலந்திகள், சில சமயத்தில் மலரில் இருக்க தேனை கூட சாப்பிட்டும். இது தான் உணவை வந்து எப்படி தேடும்னு பார்த்தீங்கன்னா புதர்களிலும் பாறைகளிலும் பக்கத்தில் அமர்ந்து நல்ல ஒரு சுறுசுறுப்பான ஒரு உணவு தேடும் பண்பு கொண்ட ஒரு பறவை இனம். இது உயிரியல் சமநிலையை பாதுகாக்கிறது.
3: நன்றி.
1: இதுவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழும் பறவைகளின் வாழ்வியல் பயன்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி முனைவர் பட்ட ஆய்வு அறிஞர் கி. திருஷ்யா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
4: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு, மழைக்காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்.
5: காற்று மழையின் போது மரம் அடர்ந்த சாலைகளில் பயணம் செய்வதை தவிர்க்கவும்.
4: மழை நேரங்களில் மரங்களின் கீழே நிற்க வேண்டாம். மின் கம்பங்களை கையால் தொடக்கூடாது.
5: வெளியே செல்லும் போது குடை, மழைக்கோட், நீர்புகா பைகளை எடுத்து செல்லவும்.
4: மழை நீரால் சூழப்பட்ட சாலையில் மிகவும் கவனமாக செல்லவும்.

0: மொபைல் போன், பவர் பேங்க், லேப்டாப், டார்ச் லைட் போன்ற மின்சாதன பொருட்களை முழுமையாக சார்ஜ் செய்து வைத்துக் கொள்ளவும்.
1: பழுதடைந்த மின்சாதனங்களை கையால் தொடக்கூடாது. குழந்தைகளுக்கு எட்டாத உயரத்தில் வைக்க வேண்டும்.
0: பேரிடர் காலங்களில் அவசர உதவி தேவைப்பட்டால் 1077 என்ற கட்டணமில்லா எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: என்றும் பொது நலனில் உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.
2: நிலையத்தில் நேரம் 7 மணி.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
4: காலை கதிர் நிகழ்ச்சியின் துவக்கமாக நலமுடன் வாழ.
5: இன்றைய நிகழ்ச்சியில் மனநலம் குன்றிய குழந்தைகளுக்கான பொதுவான தகவல்கள் வழங்குகிறார் பொதுநல மருத்துவர் சாஜு அவர்கள்.
6: குழந்தைகள்ல வந்து மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், இவங்களை பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். மன வளர்ச்சி கொஞ்சம் குறைபாடோட பிறந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம்ன்றது ஒரு வயதுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் எடுத்து சொல்லணும். இந்த உணவு முறைகள், சாப்பாடுன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க எடுத்துக்கூடிய தண்ணீர் ஆகட்டும், உணவாகட்டும், உறக்கமாகட்டும், உறைவிடமாகட்டும், இது எல்லாமே ஒரு அளவு முறையில சரியா முறையா போனாதான் சரி வரும். இல்லைன்னா குழந்தைகள் நிச்சயமாக பல குறைபாடோட பிறக்கும் அப்படின்றது. இப்ப எல்லாத்துக்குமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எல்லா குழந்தைகளுமே ஆரோக்கியமா இருக்குமா அப்படின்னா எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்துலயும் ஒவ்வொரு குறைகள் இருக்கு. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயமாவே இருக்கு. அதை வந்து நம்ம பார்த்து முறையா நம்ம பண்ணிக்கிறது சரியான ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது, இப்போ சரி குழந்தை பிறந்துருச்சு, மன வளர்ச்சி கொஞ்சம் குன்றிய குழந்தைகளா இருக்கு, இவங்களை எப்படி பராமரிக்கிறது? இப்ப நிறைய பேர் தாய்மார்கள் பாத்தீங்கன்னா அவங்களை பராமரிக்க முடியாம இப்ப ஒரு ஹோம் இருக்கு, இப்ப அந்த குழந்தைகளை பராமரிக்கிறதுக்கே ஒரு கல்வி இருக்கு. அவங்களுக்கு என்ன முடியுமோ அவங்களுக்கு முறையா அவங்களோட பக்குவமா பொறுமையா உட்கார்ந்து சொல்லி கொடுக்கக்கூடிய பள்ளிகள் நிறைய வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த முறையான இடத்துல கொண்டு போய் விடலாம். காலையில இருந்து ஒரு 10-15 குழந்தைகள் கூட எல்லாருமா சேர்ந்து படித்து விளையாடி அவங்களுக்கு தெரிந்த பாஷையில அவங்களுக்கு புரிய வச்சு இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்கும் போது சில நேரங்கள்ல அவங்களோட அந்த மனமாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவங்களுடைய வேலைகள் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு அப்புறம் அவர்களுடைய வேலைகள் அவரவர்களே செஞ்சுக்க கூடிய அளவுக்கு இப்பெல்லாம் நம்மளோட சோசியல் மீடியா இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பள்ளிகள் இருக்கிறது நமக்கு தெரிய வருது. அந்தந்த ஊர்கள்லயே வந்து அந்த குழந்தைகளை காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் பராமரிக்கக்கூடிய இடங்கள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி இடத்துல விடலாம். ஆனா விட்டுட்டோம் அவங்களே பாத்துப்பாங்கன்றதும் நம்ம இருக்கக்கூடாது. முடிந்த அளவுக்கு அந்த இடத்துல போய் அவங்க எந்த மாதிரி பராமரிக்கிறாங்க, குழந்தைகளுக்கு என்ன உணவு கொடுக்குறாங்க, எப்படி எல்லாம் அவங்களுக்கு கத்து கொடுக்குறாங்க, அதெல்லாம் நாமளுமே தாய்மார்களுமே கத்துக்கணும். கத்துட்டு வீட்லயும் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நடைமுறையில கொண்டு வரும்போதுதான் அந்த குழந்தைகள் இன்னும் ஃபியூச்சர் போக போக நிறைய மாற்றத்தை பாக்குறோம். நான் பார்த்த வரைக்கும் நிறைய குழந்தைகளும் அந்த மாதிரி, ஏன்னா ஆரம்பத்துல கை கால் உதறிட்டு ஒண்ணுமே பேச முடியாங்க, ஜொல்லொழுகிட்டு இருப்பாங்க, பேச மாட்டாங்க. சில குழந்தைகள் கோவப்படும், அதை தொட்டாலே பயப்படும், சிலது கடிச்சு வைக்கும், ஆக்ரோஷமா இருக்கும். இவங்களை எல்லாத்தையுமே ஒரே இடத்துல வச்சு ஒரு காமனா கொண்டு வர்றது வந்து அந்த குருக்கள் தெய்வத்துக்கு ஈக்குவல் தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ பக்குவமா அவ்வளோ அமைதியா அதை ஹேண்டில் பண்றத நான் பார்த்திருக்கேன். அப்படியே பக்குவமா கொண்டு வருவாங்க. சாப்பாடு கொடுக்கறதாகட்டும், அவன் இந்த கழிவுகள் எப்படி போனாலும் அதை சரியா சுத்தம் செஞ்சு இப்படிதான் செஞ்சுக்கணும்ன்றது வர்றதை சொல்லி கொடுப்பாங்க. சில குழந்தைகள் அவங்களோட என்ன பண்றோன்றது அவங்களுக்கு சில விஷயம் சாப்பிடுறதும் தெரியாது, தூங்குறதும் தெரியாது, ஆடைகள் கலண்டாலும் தெரியாது, இல்ல அவங்க வந்துட்டு ப்ரமோஷன் போறாங்க, யூரின் போறாங்க, அது கூட தெரியாது. ஆனா அதெல்லாம் மாத்தி அதெல்லாம் சொல்லக்கூடிய, நான் இப்படி இருக்கேன், சாப்பாடு வேணும், தூங்கணும், ட்ரெஸ் மாத்தணும், அழுக்காயிடுச்சு, இப்போ யூரின் போகணும், மோஷன் போகணும், இந்த மாதிரி சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களை பக்குவப்படுத்தி அந்த அளவுக்கு வந்துட்டு பள்ளிகள் எல்லாம் இருக்கு. இவங்களுக்குன்னு வந்து ஸ்பெஷல் அந்த மாதிரி கேர் எடுத்து ஸ்பெஷல் ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல நாமளும் தாய்மார்களும் போய் பார்த்துட்டு வீட்லயும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும். சில இடத்துல வீட்லயே வந்து அவ ஆரம்பத்துல இப்படி இருக்கா அப்படின்றது வந்து பார்த்து மனசு நொந்து போனாலும் அதுக்கப்புறம் இந்த குழந்தை நான் எப்படி வளர்க்கணும், எப்படி பாத்துக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு முடிவெடுத்து குழந்தைகளுக்காகவே வாழ்ற தாய்மார்களையும் நான் பார்த்திருக்கேன்.
4: நலமுடன் வாழ.
5: இதுவரை மனநலம் குன்றிய குழந்தைகளுக்கான பொதுவான தகவல்கள் வழங்கினார் பொதுநல மருத்துவர் சாஜு அவர்கள்.
4: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: நேயர்களே, காலை கதர் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் திரைகானம்.

0: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் போக்சோ சட்டம் பற்றிய பொதுவான தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் கார்த்திகேயன் அவர்கள்.
2: போக்சோ ஆக்ட்னா என்ன? போக்சோனா ஃபுல் ஃபார்ம் Protection of Children from Sexual Offences Act 2012. இந்த ஆக்ட் 2012ல பார்லிமெண்ட் பாஸ் பண்ணது. அதுக்கு முன்னாடியும் செக்ஷுவல் அஃபென்சஸ்க்கு லாஸ் இருந்தது, ஆனால் சில்ட்ரனுக்காக ஸ்பெசிஃபிக்காக ஒரு காம்ப்ரஹென்சிவ் லா இல்லை. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, சைல்ட் ரைட் ஆர்கனைசேஷன்ஸ், ரிசர்ச்சர்ஸ், சைக்காலஜிஸ்ட் சில ரிப்போர்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்சர்வேஷன் என்னென்னா, ஒரு க்வெஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க, டீனேஜர்ஸ் மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்னா செப்பரேட் லீகல் அப்ரோச் இருக்கணுமா? 18 வயசுக்கு கீழே செக்ஷுவல் ஆக்டிவிட்டின்னா போக்சோ அப்ளை ஆகும், 18 வயசுக்கு கீழே கன்சென்ட் வேலிட் இல்லை. இது மாதிரி எக்ஸப்ஷன், அதாவது ரோமியோ ஜூலியட் கிளாஸ் மாதிரி எக்ஸப்ஷன் பார்லிமெண்ட் இன்னும் கிரியேட் பண்ணலை. இந்த செக்மெண்ட்டோட சம்மரி பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்த்தது போக்சோ சில்ட்ரனை ப்ரொடெக்ட் பண்ண கிரியேட் பண்ணலாம், ஆனால் சில கன்சென்சுவல் டீனேஜ் ரிலேஷன்ஷிப்பும் அது அண்டரில் வந்துடுது. ஃபேமிலி டிஸ்பியூட்ஸை போக்சோல கிரிமினல் கேஸா மாத்துறாங்க. ஹைகோர்ட்ஸ் சில கேசஸ்ல ரிலீஃப் கொடுத்தாலும் அது லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல தான் நடக்குது. இதனால ஒரு புது லீகல் டிபேட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ரோமியோ ஜூலியட் கிளாஸ் வேணுமா? அடுத்த செக்மெண்ட்ல இந்த ரோமியோ ஜூலியட் கிளாஸ்னா என்ன, ஏன் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கு, அது இந்தியாவுக்கு சூட்டபிளா, சுப்ரீம் கோர்ட் என்ன ரெக்கமெண்ட் பண்ணிச்சு, இதெல்லாம் சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். நம்ம ப்ரீவியஸ் செக்மெண்ட்ல ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்த்தோம். போக்சோ ஆக்ட் சில்ட்ரனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வந்தது, ஆனா சில கேசஸ்ல மியூச்சுவலா லவ் பண்ற டீனேஜர்ஸும் இந்த லால மாட்டிக்கிறாங்க. இதனால ஒரு புது டிபேட் ஆரம்பிச்சிச்சு, அதுதான் ரோமியோ ஜூலியட் கிளாஸ். நீங்க ஷேக்ஸ்பியர் பத்தி கேட்டிருப்பீங்க. ரோமியோ ஜூலியட்னு ஒரு ஃபேமஸ் லவ் ஸ்டோரி இருக்கு, ரெண்டு பேரும் யங் லவர்ஸ், அவங்க ஃபேமிலி அப்போஸ் பண்ணது, அந்த லவ் ஸ்டோரியில இருந்து தான் இந்த லீகல் டேர்ம் வந்துச்சு. ஆனா இது ஷேக்ஸ்பியர் ஸ்டோரி பத்தி இல்ல, இது ஒரு லீகல் கான்செப்ட். ரோமியோ ஜூலியட் கிளாஸ்னா என்ன, சிம்பிள் தமிழ்ல சொல்லணும்னா க்ளோஸ் ஏஜ்ல இருக்கிற ரெண்டு டீனேஜர்ஸ் மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்ல இருந்தா அவங்கள சீரியஸ் செக்ஷுவல் அஃபண்டர்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணலாமா இல்லையா? இந்த கேள்வி சில நாடுகள்ல இல்லைன்னு சொல்லி ஒரு ஸ்மால் எக்ஸெப்ஷன் கிரியேட் பண்ணிருக்காங்க, அதுதான் ரோமியோ ஜூலியட் கிளாஸ்னு கூப்பிடுறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் இமேஜின் பண்ணுங்க, பையனுக்கு 17 வருஷம், பொண்ணுக்கும் 17 வருஷம், ரெண்டு பேரும் சேம் கிளாஸ், லவ் பண்றாங்க, ரெண்டு பேருக்கும் சம்மதம், யாரும் ஃபோர்ஸ் பண்ணல, அவங்க கிட்ட இருக்கிற ரிலேஷன்ஷிப் டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் இல்ல, எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இல்ல, கார்டியன் ரிலேஷன்ஷிப் இல்ல, ஏஜ் டிஃபரன்ஸ் ரொம்ப கம்மி. இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு சில கண்ட்ரீஸ் கிரிமினல் கேஸ் போடாது, ஆனா பையனுக்கு 28 வருஷம், பொண்ணுக்கு 18 வருஷம், இல்ல அவங்களோட ரிலேஷன்ஷிப் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட், இல்ல எம்ப்ளாயர் அண்ட் மைனர் எம்ப்ளாயி, இப்படி எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருந்தா ஃபுல் பனிஷ்மெண்ட் இருக்கு. இதுதான் அந்த க்ளோஸ் இன் ஏஜ் எக்ஸெப்ஷன் கான்செப்ட். அதாவது 17 இயர்ஸ் 17 இயர்ஸ் இல்ல 18 இயர்ஸ் 17 இயர்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஃபிடியூஷரி ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா அப்போதான் இந்த எக்ஸெப்ஷன் ஆக்டிவேட் ஆகும். ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எப்படின்னு பாக்கலாம். இந்தியா மட்டும் இல்ல, இந்த இஷ்யூ மேல பல நாடுகள்ல யோசிச்சிருக்காங்க. உதாரணமா ஜெர்மனி, அங்க லா எக்ஸ்ப்ளாய்டேஷன் மேல ஃபோக்கஸ் பண்ணாது. ஆஸ்திரேலியாவோட சில ஸ்டேட்ஸ்ல க்ளோஸ் ஏஜ் டிஃபென்ஸ் இருக்கு, அமெரிக்காவோட சில ஸ்டேட்ஸ்லயும் சிமிலர் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஆனா ஒரு முக்கியமான பாயிண்ட், ஃபாரின் கண்ட்ரியில இருக்குன்னு சொன்னா அது இந்தியால ஆட்டோமேட்டிக்கா அப்ளை ஆகாது. ஒவ்வொரு நாடுக்கும் சொசைட்டி வேற, கல்ச்சர் வேற, லா வேற, அதனால கம்பாரிசன் பண்ணலாம், காப்பி பண்ண முடியாது.
0: சட்டம் அறிவோம்.
1: இதுவரை போக்சோ சட்டம் பற்றிய பொதுவான தகவல்கள் வழங்கினார் வழக்கறிஞர் கார்த்திகேயன் அவர்கள்.
3: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள்.
4: வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

0: ஒவ்வொரு நாளும் இரவு 8:05 to 9 வரை நினைத்தாலே இனிக்கும். உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.
2: நேயர்களே, இனி தினந்தோறும் மாலை 6:40
3: மேலே வந்து அண்ண கிளி
2: வெட்டத கமலு படுகமொழி பாடல்கள் நமது ஊட்டி எஃப்எம் 101.8 உலாவர கேட்கலாம்.
4: நேர்களை, இத்துடன் காலை கதிர் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
5: செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்றும் தொடர்ந்து நடைபெறுகிறது. மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் தில்லி லட்சுமி யோஜனா திட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நீட் தேர்வு தொடர்பான போராட்டங்களில் பங்கேற்ற மாணவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்போவதில்லை என்று மேற்குவங்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது. அசாமில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 75 அதிகரித்துள்ள நிலையில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசினார். இனி விரிவான செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்று தொடர்ந்து நடைபெறுகிறது. இந்த மசோதா மீதான விவாதத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் நேற்று தொடங்கி வைத்து பேசினார். இந்த சட்டத்திருத்தத்தில் இடம்பெற்றுள்ள பல்வேறு முக்கிய அம்சங்களை அவர் எடுத்துக் கூறினார். முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 வரை சிறை தண்டனையும் 10 ரூபாய் அபராதமும் விதிக்க இதில் வகை செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். முறைகேடுகள் தொடர்பான வழக்குகளை விரைந்து விசாரிக்க ஏதுவாக விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பதற்கும் சட்ட திருத்தத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் விவாதத்தில் உரையாற்றிய நிலையில் இன்றும் விவாதம் தொடர்ந்து நடைபெறும். தில்லியில் மகளிருக்கு சமூக பாதுகாப்பும் பொருளாதார அதிகாரமும் வழங்கும் வகையிலான தில்லி லட்சுமி யோஜனா திட்டத்திற்கு அம்மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த திட்டத்திற்கான வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக நடப்பு நிதியாண்டின் மாநில பட்ஜெட்டில் 5,110 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நீட் தேர்வு தொடர்பான போராட்டங்களில் பங்கேற்ற மாணவர்களுக்கு எதிராக கட்டாய நடவடிக்கை எடுக்கப்போவதில்லை என்று மேற்குவங்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது. எனினும் குற்ற வழக்குகள் தொடர்பான பதிவுகள் உள்ளவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்க மேற்குவங்க அரசு முடிவு செய்துள்ளதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இம்மாநிலத்தில் நீட் தேர்வு முறைகேடு உள்ளிட்ட பிரச்சினைகளை வலியுறுத்தி போராட்டங்களில் ஈடுபட்ட 16 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருப்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அந்த அமைப்பின் முக்கிய தலைவர் மிசிர் பெஸ்ரா பாதுகாப்பு படையினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். தன்பாத் கிரீத் எல்லைப்பகுதியில் மாநில காவல்துறையினர் துணை ராணுவ படையினர் இணைந்து அவரை கைது செய்ததாகவும் அவரை பற்றிய தகவல் அளிப்போருக்கு 1 ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருந்ததாகவும் பாதுகாப்பு படை அதிகாரிகள் தெரிவித்தனர். மெஹநாத் என்ற பெயருடைய மாவோயிஸ்ட் மண்டல குழுவின் உறுப்பினராகவும் அவர் செயல்பட்டு வந்தார். நாகாலாந்தின் கோபானாலாவில் கடந்த 13 தேதி நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவம் குறித்த விசாரணையை தேசிய புலனாய்வு முகமைக்கு மாற்றி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. அசாம் துப்பாக்கிப் படையினர் சென்ற வாகனத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் வீரர் ஒருவர் உயிரிழந்தார். 4 பேர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணையை நாகாலாந்து காவல்துறை மேற்கொண்ட நிலையில் தற்போது தேசிய புலனாய்வு முகமை விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக உள்துறை அமைச்சகத்தின் அறிவிக்கையை சுட்டிக்காட்டி நாகாலாந்து காவல்துறை தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
6: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
5: அசாமில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 75 அதிகரித்துள்ள நிலையில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சிவசாகர் மாவட்டத்தில் மட்டும் நேற்று 7 பேர் மழை தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தனர். இதனிடையே பல்வேறு மாவட்டங்களிலும் வெள்ள நீர் வடிந்து வருவதால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிலைமை சீரடைந்து வருவதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. வெள்ள பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை சேவைகள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப தொடங்கியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே மழை வெள்ளம் தொடர்பான சம்பவங்களில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலா 500,000 ரூபாய் நிவாரணத் தொகை வழங்க உத்தரவிட்டுள்ளார். 30 நாட்களுக்கும் மேலாக காணாமல் போனவர்களின் குடும்பங்களுக்கு தலா 400,000 ரூபாய் வழங்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். இதற்கிடையே வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் கேரள மாநிலத்தின் 7 மாவட்டங்களுக்கு இன்று கனமழைக்கான எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. வரும் சனிக்கிழமை வரை இந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை நேற்று சந்தித்து பேசினார். வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பு சுமார் 1.5 மணி நேரம் நீடித்ததாகவும் ஆக்கப்பூர்வமான வகையிலும் சுமூகமான முறையிலும் அமைந்ததாகவும் வெள்ளை மாளிகை செய்தித் தொடர்பாளர் திரு கரோலின் தெரிவித்துள்ளார். எனினும் இரு தலைவர்களின் சந்திப்பு குறித்து எந்த விவரமும் அவர் வெளியிடவில்லை. சந்திப்பு குறித்து கருத்து தெரிவித்த இஸ்ரேல் பிரதமர் அமெரிக்க அதிபருடனான தமது பேச்சுக்கள் சுமூகமான முறையில் இருந்ததாக கூறினார். பரஸ்பரம் இரு நாடுகளுக்கும் ஆதரவளிக்கக்கூடிய வகையிலும் அணு ஆயுதங்களை ஈரான் வைத்திருக்கவில்லை என்பதை உறுதி செய்யும் பொதுவான இலக்குடனும் தமது பேச்சுக்கள் அமைந்ததாகவும் திரு நெத்தன்யாஹூ தெரிவித்தார். ஈரான் விவகாரத்தில் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. மத்திய அரசுத்துறை செயலாளர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். நிதி, பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை, தொழில்நுட்பத் துறைகளின் உயர் அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டுவது தொடர்பான முன்னேற்றங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. பல்வேறு துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு நீடித்த வளர்ச்சியை நோக்கி செயலாற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அப்போது வலியுறுத்தியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், நாட்டு மக்களின் நலன்களுக்கான ஆட்சி முறையை தொடரவும் உள்கட்டமைப்பு மற்றும் வளர்ச்சித் திட்டங்களில் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை ஊக்குவிப்பது குறித்தும் மத்திய அரசுத்துறை செயலாளர்களுடன் தாம் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். முக்கிய துறைகளில் இளம் தொழில் முனைவோரின் தீவிர பங்களிப்பை ஏற்படுத்துவது குறித்தும் ஆலோசனை நடத்தியதாக திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் தடகள வீரர் குல்வீர் சிங் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அவர் நேற்று பந்தய தூரத்தை 27:49 கடந்து இரண்டாவது இடத்தை பிடித்து இந்த பிரிவில் முதல் முறையாக வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். ஆஸ்திரேலியாவின் கீவ் ராபின்சன் தங்கப்பதக்கமும் இங்கிலாந்தின் டேவிட் முலார்கி வெண்கலப் பதக்கமும் வென்றனர். மகளிர் 69 கிலோ எடைப்பிரிவு பளு தூக்குதல் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஜீந்தர் கவுர் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். மேலும் குத்துச்சண்டை போட்டிகளில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார், பிரியா கங்காஸ், ஆடவர் பிரிவில் ஜடுமானி சிங் ஆகியோர் அரையிறுதிக்கு முன்னேறி பதக்க வாய்ப்பை உறுதி செய்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்றும் தொடர்ந்து நடைபெறுகிறது. மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் தில்லி லக்ஷ்மி யோஜனா திட்டத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நீட் தேர்வு தொடர்பான போராட்டங்களில் பங்கேற்ற மாணவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்போவதில்லை என்று மேற்குவங்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது. அசாமில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 75 அதிகரித்துள்ள நிலையில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் FM 101.8 நிலையத்த நேரம் 7:25. நேர்களை நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நீல் கிரேஸ். காலையில் எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சிட்டு குட் மார்னிங் நீல்கிரி சூட் FM 101.8 கேட்டு என்ஜாய் பண்ணிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேர்களை சூடா டீ குடிச்சிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் உங்களுக்கான ஒரு ஹெல்த் டிப்ஸோட இந்த குட் மார்னிங் நீல்கிரிஸ் நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எல்லாருமே டீ குடிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்போ எல்லாமே காலையில் எழுந்திரிச்சு சூடாக டீ குடிச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத ஒரு ஹெல்த் டிப்ஸாக இந்த குட் மார்னிங் நீல்கிரிஸ் நிகழ்ச்சியில் ஸ்டார்ட் பண்ணலாம் நேர்களே. ஸோ டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெந்நீரும் இஞ்சியும் கலந்த தண்ணியை குடிக்கலாம். ஏன்னா அதுதான் நீலகிரியில் காலைக்கு ஏற்ற ஒரு சூப்பரான மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இதை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலை எழுந்தவுடன் முதல் வேலை நம்மளோட ஒரு டம்ளர் தண்ணியை நல்லா சூட வச்சுக்கோங்க. அதில் சின்ன சின்ன துண்டு இஞ்சியை நறுக்கி போடுங்க. அப்போ 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு வேணும்னா 1/2 டீஸ்பூன் தேன் கலந்து நம்ம அந்த குடிக்கலாம். சிப் சிப்பாக குடிங்க. 10-15 நிமிஷம் கழிச்சு தான் டீ காஃபி குடிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊட்டி கல்லூரில் காலையில் தொண்டை வந்து ரொம்பவே ட்ரையாக இருக்கும். இஞ்சியில் இருக்க ஜிஞ்சரால் அப்படின்ற பொருள் ரொம்பவே ஆன்டி பாக்டீரியல் அப்படின்னு சொல்லலாம். தொண்டையை சூடாக்கி தொண்டைக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் தடுக்குதுங்க. ராத்திரி 8 மணி நேரமாக சாப்பிடாமல் இருப்போம். வெறும் வயிற்றில் டீ குடித்தா அசிடிட்டி ஃபார்ம் ஆகும். ஸோ இஞ்சியும் வெந்நீரும் வயிற்ற ஒரு வேக்கப் பண்ணுற மாதிரி டைஜஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இஞ்சியில் இருக்கிற ஒரு கெமிக்கல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, ஹீட்டை உருவாக்கும். நீலகிரியில் காலை 12 டிகிரி செல்சியஸ்லேயும் நடுங்காமல் இருக்க இது ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னே சொல்லலாம். வெறும் வயிற்றில் டீ குடித்தா கேஸ்ட்ரிக்லேருந்து தலைவலியிலேருந்து வர ஒரு காரணமாக இருக்கிறனால முதல்ல இஞ்சி தண்ணி குடித்தா வயிற்றில் ஒரு படலை மாதிரி உருவாகி அந்த டீயை அப்சார்ப் பண்ணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, டீக்கு முன்னாடி ஒரு இஞ்சி தண்ணி குடிங்க. இது ஊட்டி மக்களோட காலை ரகசியம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு வாரம் ட்ரை பண்ணி பாருங்கள் நேர்களே, சளியும் வராது சோம்பலும் வராது. ஸோ எல்லாருமே இஞ்சியும் தண்ணியும் கலந்த அந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு ரொம்பவே சூடாக இருக்கும். ஸோ ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். ஸ்டே டியூன் இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

நேர்களை கேட்ட அந்த சூப்பரான பாடல். முப்பொழுதும் உன் கற்பனைகள் திரைப்படத்திலிருந்து ராமன் மகாதேவன், கரோலின் மேகா இவங்கெல்லாம் சேர்ந்து பாடிய பாடல். ஜி வி பிரகாஷ்குமாரோட இசையமைப்பில் தாமரை வரிகளில் ஒழிச்சது நேர்களே. ஓகே நேர்களே, சூடா டீ குடிச்சிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஊட்டியோட நிலவரம், அதாவது ஊட்டியோட மார்க்கெட் நிலவரத்தை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல்ல பெட்ரோல் விலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஊட்டி மலையில் இன்னைக்கு பெட்ரோல் 109.84 ரூபாய் இருக்குங்க ஒரு லிட்டர் பெட்ரோல். அடுத்ததாக டீசல் விலை 100 ரூபாய்க்கும் 16 காசுக்கும் 100.16 காசுக்கு விற்பனையாகுது. கடந்த 2 மாசமாக ரேட் அப்படியே தாங்க இருக்குது, எதுவுமே மாறலை. ஸோ லாங் டிரைவ் போகிறவங்க எல்லாம் உங்கள் பட்ஜெட்டை பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் மற்றும் வெள்ளியம் விலை நிலவரம் தாங்க. தங்கம் 24 கேரட், அதாவது 10 கிராம், 142,346 போயிட்டுருக்கு. வெள்ளி விலை நிலவரம் ஒரு கிராமுக்கு 234 ரூபாய்க்கு இருக்குது. ஒரு கிலோ 234,150 ரூபாய்க்கும் விற்கப்படுதுங்க. நேற்றை விட ரூபாய் 5 ரூபாய் குறைஞ்சிருக்கு. ஸோ நகை வாங்க நல்ல நேரம் அப்படின்னே சொல்லலாம். ரேட் வேணா மேலே கீழே போகுங்க, ஆனால் ஊட்டியோட அழகு என்றைக்குமே மாறாது. பெட்ரோல் போட்டு ஊர் சுத்த போகிறதா இருந்தாலும் நடந்து போனாதான் நம்மளுடைய ஊட்டி மலையோட அழகை ஃபுல்லாகவே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ரேட் அப்டேட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக ஒரு சூப்பரான பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். ஸ்டே டியூன், இது ஊட்டி எஃப்எம் 90.8. எல்லாமே செம ஹிட்டு.

0: எங்களை கேட்ட அந்த சூப்பரான பாடல் நேரம் திரைப்படத்திலிருந்து ரஞ்சித் கோவிந்த் பாடிய பாடல். ராஜேஷ் முருகேசன் அவர்களுடைய இசையமைப்பில் ஒலிக்க கேட்டீர்கள்.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: தேநீரின் நறுமணம், தென்றலின் தாலாட்டு, மனதை வருடும் இசை, உங்கள் நாளின் இனிய தொடக்கம். இது குட் மார்னிங் நிலிகிரீஸ். இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டி FM 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

அங்கே தன் எதிரே இருளில் நின்று கொண்டிருப்பவர் தன்னுடைய தந்தை இல்லை என்ற அனுமானம் பெரும்பாலும் உறுதியானவுடன் அவர்களுக்கு சற்றே தைரியம் வந்தது. உமிழ்நீரை கூட்டி விழுங்கி நாவை ஈரமாக்கிக் கொண்டு, யாரெங்கே நிற்பது என்று இறைந்து கேட்டாள். அவள் கேட்ட சொற்கள் அந்த மாடத்தின் சுவர்களிலே எதிரொலித்துவிட்டு அவளிடமே திரும்பி வந்தன. சிவப்பு ரத்தினங்கள் மின்னிய திசையிலிருந்து அந்த ரத்தினங்களின் செவ்வொளி மட்டும்தான் பளீரென்று பாய்ச்சியது போல் பாய்ந்ததே தவிர அவள் கேட்ட கேள்விக்கு பதில் வரவே இல்லை. எதிரொலிதான் இன்னும் சுழன்று சுழன்று மங்கிக் கொண்டிருந்தது. யாரது என்று இரண்டாவது கேள்வியாக வசந்தமாலை சினத்தோடு கேட்டாள். அதற்கும் எதிரொலிதான் விளைவாயிற்றே அன்றி மறுமொழி வரவில்லை. எலும்பு குருத்துக்களில் சுடசுட இயத்தை காய்ச்சி ஊற்றினார் போல இருவருடைய கால்களும் உதறலெடுத்து நடுங்கின. இந்திர விழாவின் கலகலப்பில் திட்டமிட்டு இப்படி ஒரு பயங்கர நாடகம் நடத்த வேண்டும் என யார் முன்வந்திருக்க முடியும் என்று மனத்தை குழப்பிக் கொண்டார்கள் அவர்கள். நாடகம் என்று நினைத்தவுடனே நகைவேழம்பருடைய ஞாபகம் வந்தது சுரமஞ்சரிக்கு. அவர்தானே இந்த மாளிகைக்கு வந்து தந்தையாருடன் பழகுவதற்கு முன் மேடைகளிலும் வந்து பழகிய பின் வாழ்க்கையிலும் அற்புதமாக நடித்துக் கொண்டு வருகிறவர். ஒருவேளை அவரே தன் தந்தையாருடைய ஊன்றுகோலை எடுத்துக்கொண்டு வந்து இந்த இருளில் நின்றபடி தங்களை பயமுறுத்துகிறாரோ என்றும் சுரமஞ்சரிக்கு ஒரு சந்தேகம் உண்டாயிற்று. ஆனாலும் இப்படி நள்ளிரவில் பெண்கள் வாழும் பகுதியில் வந்து நிற்கிற அளவு நகைவேழம்பரும் துணியமாட்டார் என்ற எண்ணம் பலமாக எழுந்து முன்னைய சந்தேகத்தை அடித்துவிட்டது. ஒருவேளை வானவல்லி தந்தையாருடைய ஊன்றுகோலை எடுத்துக்கொண்டு வந்து விளையாட்டுக்காக தங்களை பயமுறுத்துகிறாளோ என்று இறுதியாக நினைத்தாள் சுரமஞ்சரி. கையில் உள்ள வளையல்கள் ஒலிக்காமல் இவ்வளவு நேரம் ஊன்றுகோலை பற்றி கொண்டிருக்க அவளாலும் முடியாது என்று தோன்றவே இயல்புக்கு மிகுதியான தைரியத்தை வற்புறுத்தி ஏற்படுத்தி கொண்டவளாக அந்த ரத்தினங்களின் ஒளியை குறிவைத்து நடந்தாள். பயத்தினாலும் செயற்கையான தைரியத்தினாலும் இந்த ஊன்றுகோலை வைத்திருக்கும் கைகள் அதை இறுக்கி பற்றி கொண்டிருப்பதாக பாவித்து கொண்டு அதை இழுத்து வேகமாக பறித்தாள். ஒருவிதமான பிடிப்பும் இல்லாமல் செலவழித்த பலத்தை விட குறைவான வலிமையில் லகுவாகவே அந்த ஊன்றுகோல் அவள் கைக்கு வந்துவிடவே கீழே இடறி விழுந்துவிட இருந்தாள் அவள். நல்ல வேளையாக பின்னால் வந்து நின்று கொண்டிருந்த வசந்த மாலை சுரமஞ்சரியை அப்படி விழுந்து விடாமல் தாங்கிக் கொண்டாள். எதிராளி தனக்கு மறுதலையாக இறுக்கி பிடித்திருப்பதாக நினைத்து வலியை இழுத்தபோது எந்த எதிராளியும் இன்றி பூ கொய்வது போல எளிதாக ஊன்றுகோல் கைக்கு வந்துவிட்டதனால் அதற்காக அவள் செலவழித்த அதிக வலிமை அவளையே பின்னால் தள்ளிவிட இருந்தது. இந்த ஊன்றுகோலை யாருமே பிடித்துக் கொண்டிருக்கவில்லையடி என்று சுரமஞ்சரி வியந்து கூறிய அதே சமயத்தில் பெருமாளிகையின் முன்புறம் வாயிலருகே யாரோ யாரையோ பளீரென்று அறைகின்ற ஓசை கேட்டது. மாடத்தின் முன்பகுதியிலிருந்து பார்த்தால் கீழே யாரை யார் அறைந்தார் என்று தெரியும். அதலால் சுரமஞ்சரி தன் கையிலிருந்த ஊன்றுகோளுடனும் தோழியுடனும் மேல் மாடத்திலிருந்தே அதை காண்பதற்காக முன்பக்கம் விரைந்தாள். விரைந்து போய் பார்த்தவள் பெரிதும் வியப்படைந்தாள். நள்ளிரவுக்கு மேலாகியும் அந்த அமைதியான நேரத்தில் பெருமாளிகையின் முன்புறத்தில் தன் தந்தையும் நகைவேழம்பரும் தனியாக நின்று கொண்டிருப்பதை அப்போது அவள் பார்த்தாள். இருவரில் யார் மேல் யாருக்கு கோபம் என்று அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. யார் யாரை அறைந்தார்கள் என்று அனுமானம் செய்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இருவரும் நின்ற நிலை, நிற்கும் நேரம் ஆகியவை உறவுக்கு உரியதாகவும் படவில்லை. நாடகத்தில் நடிப்பவர்கள் ஒப்பனையை கலைத்ததும் நடித்த போது இருந்த உறவுகள் மாறிவிடுகிறார் போல ஒரு வினாடிக்கு பின் யாரால் யார் அப்படி பெயரை அறையப்பட்டார்கள் என்பதை இப்போது இருவர் முகங்களிலும் உள்ள உணர்வுகளைக் கொண்டு உயித்து உணர்வதற்கு இயலாமல் தவித்தாள் சுரமஞ்சரி. வெறுப்பும் ஏளனமுமாக அவள் தன் தோழியிடம் கூறலானாள். தோழி, இவ்வளவு பெரிய பூம்புகார் நகரத்தில் எத்தனையோ நாடக அரங்கங்கள் இருக்கின்றனவே, அவற்றில் எதிலாவது இத்தனை அற்புதமாக நடிக்கிற திறமையை நீ பார்த்திருக்க முடியுமா? ஒரு வினாடி கோபம், மற்றொரு வினாடி நட்பு, ஒரு வினாடி குரோதம், மற்றொரு வினாடி உறவு என்று வினாடி நேரத்திற்குள் உணர்ச்சிகளை மாற்றிக்கொள்ள தொழிலில் பழக்கப்பட்ட வேழம்பர் மரபைச் சேர்ந்த நடிகர்களால் கூட முடியாதே. இங்கேயோ என் தந்தையும் நகை வேழம்பரும் ஒரே ஒரு வினாடிக்குள்ளே 100,000 உணர்ச்சிகளில் மாறி மாறி தோய்கிறார்கள், மாறி மாறி நடிக்கிறார்கள், வாழ்கிறார்கள். செல்வத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறவர்களுக்கும் ரகசியங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறவர்களுக்கும் தங்கள் வாழ்க்கையே ஒரு நாடகம்தான் போலிருக்கிறதடி என்று கூறி பெருமூச்சு விட்டாள் சுரமஞ்சரி.

நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா. பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் மூன்றாம் பருவம். குரல் வண்ணம் வி. கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.

0: FM 101.8 இது
1: குட் மார்னிங் நெல்கிரிஸ்.
2: என்னமா கேள சத்தம்
3: பேசிட்டீங்க மாமா?
0: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.
4: புதிய தகவல்களோட புத்துணர்ச்சி தரும் பாடல்களை தான் நேர்களை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு புதிய தகவல், அதாவது நியூ இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊட்டி மலையில ரொம்ப அழகா நீளமா தெரியறத ஒரு காட்சியை பார்த்துருப்பீங்க. ஸோ அது கனவா இல்லை நிஜமா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க நேர்களே. இன்னைக்கு நம்ம பேச போகிறது உலகமே அதிசயமா பார்க்குற ஒரு அதிசயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆச்சரியமாக பார்க்குறாங்கங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊட்டியோட பெருமை அப்படின்னே சொல்லலாங்க, அது தாங்க நீல குறிஞ்சி பற்றி தான் இன்றைக்கி நம்ம குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ குறிஞ்சினா தமிழில் மலைன்னு அர்த்தம். ஸோ இது ஊட்டி, கொடைக்கானல், மூணாறு இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் பகுதிகளில் அதை மட்டும்தாங்க வளரும். இந்த செடி 12 வருஷமாக காத்திருக்கும் தெரியுமா? 12 வருஷம் வளரும் வளரும் வளரும், வளர்ந்துட்டே இருக்கும். 12 வருஷமாக வளரும். அதுக்கப்புறம் ஒரே தடவை தாங்க பூக்கும். பூத்து செடி ஒரு தடவை பூத்துருச்சுன்னா அடுத்தது செடி முழுக்குவதுமே செத்து போயிருங்க. இது ஒரு தியாகி மாதிரி தன்னோட வாழ்க்கையை மழைக்காக, அழகாக மழை அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரே தடவை பூத்து கொடுக்குங்க. ஸோ இந்த நிறம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீலமும் ஊதாவும் கலந்த ஒரு கனவு நிறம் மாதிரி இருக்கும். ஸோ தூரத்துல இருந்து பார்த்தா உங்களுக்கு நீல கம்பளம், அதாவது ஊதா கம்பளம் விரிச்ச மாதிரி ஒரு காட்சி உங்களுக்கு இருக்குங்க. ஸோ இது பொதுவாக கடைசியை எப்போ பூத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2018 பூத்துச்சு. அப்போ உலகம் முழுக்க இருக்க ஆளுங்க ஊட்டிக்கு வந்து இந்த காட்சியை பார்த்தாங்க. ஸோ அடுத்தது 2030 தானே வரணும். ஆனால் இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு போனஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ 2026 அவலாஞ்சி, எமரால்ட், பைக்காரா, முக்குருத்தி பகுதியில் சின்ன சின்னதாக குறிஞ்சிப்பூ பூத்திருக்குங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாகர்ட் ப்ளூமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா செடியும் ஒரே நேரத்தில் பூக்காது, அதோட பாதி பகுதி மட்டுமே பூக்கும். ஸோ மழை நல்லா பெஞ்சா, ஒரு குளிர் நல்லா இருந்தாக்கா இந்த செடி 8-10 வருஷத்தில் இந்த ஸ்டாகர்ட் பூமிங் அப்படின்னு சொல்கிறது நம்மளுக்கு பூக்குங்க. ஸோ அங்கே போனால் நீல நிற பூக்களை பார்க்கலாம். ஆனால் ஃபுல் ப்ளூமிங் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2030 தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ சங்ககால இலக்கியங்களை பற்றியும் சங்ககால இலக்கியங்களில் கூட இந்த குறிஞ்சி நிலம், அந்த குறிஞ்சி நிறத்தோட பாட்டுங்க வருதுங்க. ஸோ இந்த நீலகிரியோட மக்கள், தோடா மக்களோட நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க குறிஞ்சி பூவை தெய்வத்தோட வரவு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குறிஞ்சி பூ

கொடுத்தா மழை நல்லா வரும், விளைச்சல் நல்லா இருக்கும் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அடுத்ததாக ஒரு ஊட்டியில் கேத்தின்ற பகுதியில் குறிஞ்சி கோயில் கூட இருக்குது. ஸோ பூவுக்காக கட்டின கோயில் ஊட்டியில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஸோ 12 வருஷம் காத்திருந்து வர ஒரு நம்ம குறிஞ்சி பூவை நம்ம பார்க்குறோட கடமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை நம்ம எப்போவுமே உடைக்காமல் நம்ம பார்க்குறதுக்கு கண்களுக்கு நம்மளோட கண்களுக்கு ஒரு இனிமையாக இருக்கும். ஸோ அதை பார்க்க மட்டுமே செய்யணுமே தவிர அதை பறிக்கக்கூடாது, அந்த செடியை உடைக்கக்கூடாது. ஏன்னா 12 வருஷமாக அது வளர்ந்து வளர்ந்து நம்மளுக்கு ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியை தருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ குறிஞ்சிப்பூ நம்மளுக்கு சொல்லித்தரது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவசரப்படாதீங்க, உங்களோட நேரம் வரும்போது நீங்களும் பூத்து குலுங்குவீங்க அப்படின்ற ஒரு உண்மையை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது. ஸோ இன்றைய குட் மார்னிங் நீல்கிரீஸில் குறிஞ்சப்பூவோட நம்ம சிறப்பம்சத்தை பற்றி பார்த்தோம். ஸோ ஊதா நிற கனவோடு உங்களுடைய நாள் ரொம்பவே அழகாக அமைய வாழ்த்துக்கள். ஸோ அதற்கேற்ற மாதிரி ஒரு சூப்பரான பாடலை கேட்கலாம். ஸ்டேடியோ நிதோட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமையிட்டு

0: நேர்களை கேட்டிருந்த சூப்பரான பாடல் மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் ஹரிணி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடிய பாடல் தேவாவனுடைய சூப்பரான இசையமைப்பில் ஒலித்தது. நேர்களை நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம் சிகரம் தொடு.
1: சிகரம் தொடு.
0: நேர்களே, இன்றைய சிகரம் தொடு நிகழ்ச்சியில் விரிவுரையாளர் சுபத்ரா அவர்கள் வழங்கும் வேலைவாய்ப்பு தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: என் மொழி நிகழ்ச்சி நேயர்களுக்கு எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சோ, போன வாரம் நம்ம எதை பத்தி பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா IoT இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் பத்தி பார்த்தோம். வேலை வாய்ப்பு பத்தியும் அதோட தனியார் துறை மற்றும் அரசு வேலை வாய்ப்பு துறை பத்தி பார்த்தோம். சோ, இந்த வாரம் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறது மூலமா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, ஸோ அதில் தனியார் மற்றும் அரசு வேலை வாய்ப்பு என்னென்ன இருக்குன்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ, மாணவர்கள் அதிகமாக வந்துட்டு ஆர்வம் காட்டக்கூடிய துறை எதுனா இந்த மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் தான். ஸோ, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக அட்மிஷன் ஆகிறது வந்து இந்த மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் தான். இதில் பார்த்தீங்கன்னா தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 10th படிச்சிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து 12th முடிச்சிருந்தீங்கன்னா டேரெக்ட் செகண்ட் இயர் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ, அதுக்கப்புறமேல் வந்துட்டு பிஇ பிடெக் அது மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. அது வந்து பின்னாடி நம்ம பார்க்கலாம். இதோட படிப்பு காலம் பார்த்தீங்கன்னா முதலாம் ஆண்டு வந்து 3 ஆண்டுகள், நேரடி 2ஆம் ஆண்டில் சேர்ந்தாங்கன்னா 2 ஆண்டுகள் படிக்க வேண்டியது வரும். இதில் படிப்பில் கற்பிக்கப்படும் முக்கியமான பாடங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பொறியியல் கணிதம், பொறியியல் இயற்பியல், இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ், ஒர்க் ஷாப் டெக்னாலஜி, மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், தெர்மல் இன்ஜினியரிங், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், மெஷின் டிசைனிங், கேட் கேம், சிஎன்சி இயந்திரவியல் தொழில்நுட்பம், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். ஸோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கும்போது படிப்பில் கற்பிக்கக்கூடிய முக்கியமான பாடங்கள். இதனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன டேலண்ட் அவங்களுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா இயந்திர வடிவமைப்பு, கேட் மென்பொருள் பயன்பாடு, சிஎன்சி இயந்திர இயக்கம், உற்பத்தி திட்டமிடல், இயந்திர பராமரிப்பு, தர கட்டுப்பாடு, தொழில்நுட்ப சிக்னல் தீர்க்கும் திறன். இதோட உயர் கல்வி பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் இந்த டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்து முடிச்சதுக்கு அப்புறமேலு நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். பிஇ பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியர் லேட்டரல் என்ட்ரி டேரக்டாக செகண்ட் இயர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏஎம்ஐஇ, கேட் கேம், ரொபாட்டிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், சிஎன்சி ப்ரோக்ராமிங், வெல்டிங் இன்ஸ்பெக்டர், ஹெச்விஏசி டிசைன், இந்த மாதிரி மேல் படிப்பு வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணுறதாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அல்லது வந்துட்டு நீங்கள் வந்து ஏதாவது வேலை வாய்ப்பு துறையில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா சம்பள வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாதத்திற்கு 15,000 முதல் 30,000 வரை இருக்கும். 2 முதல் 5 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற பிறகு 30 முதல் 60,000 வரை இருக்கும். ஸோ, வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட அனுபவம் திறமை பொறுத்து சம்பளம் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ படிக்கிறது மூலிமா என்னென்ன வேலைவாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தனியார் துறை வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா உற்பத்தி பொறியாளர், பராமரிப்பு பொறியாளர், சிஎன்சி மெஷின் ஆப்ரேட்டர் அல்லது ப்ரோக்ராமர், கேட் டிராஃப்ட்ஸ்மேன், டிசைன் இன்ஜினியர், குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஸ்பெக்டர், சர்வீஸ் இன்ஜினியர், மெஷின் ஆப்ரேட்டர், பிளான் சூப்பர்வைசர், ஃபேப்ரிகேஷன் இன்ஜினியரிங், டூல் ரூம் டெக்னீஷியன், இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தனியார் துறை வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பில் உள்ள முக்கியமான துறைகள் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் தொழிற்சாலைகள், உற்பத்தி தொழிற்சாலைகள், சிஎன்

0: இஸ்திரி மற்றும் மெஷின் ஷாப்கள், எஃகு மற்றும் உலோக தொழில்கள், மின் நிலையங்கள், எண்ணெய் மற்றும் எரிவாயு நிறுவனங்கள், கப்பல் கட்டும் நிறுவனங்கள், விமானம் மற்றும் விண்வெளி தொழில்கள், HVAC மற்றும் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் நிறுவனங்கள். ஸோ அரசு வேலை வாய்ப்பு இதில் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உற்பத்தி மேற்பார்வையாளர் ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர், பராமரிப்பு பொறியாளர், மெயின்டெனன்ஸ் டெக்னீஷியன், சிஎன்சி ப்ரோக்ராமர் அண்ட் ஆப்ரேட்டர், குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஸ்பெக்டர், டிசைன் அசிஸ்டன்ட், சர்வீஸ் இன்ஜினியர், மேனுஃபேக்சரிங் டெக்னீஷியன், பிளான்ட் டெக்னீஷியன். ஸோ இதில் இன்னும் நிறைய நிறுவனங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ரயில்வே, தமிழ்நாடு மின்சார வாரியம், BHEL, HAL, ONCG, இஸ்ரோ, DRDO, PWD மற்றும் பிற மத்திய மாநில அரசு துறைகள். வாய்ப்பளித்த அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: இதுவரை சிகரம் தொழில் நிகழ்ச்சியில் விரிவுரையாளர் சுபத்ரா அவர்கள் வழங்கிய வேலைவாய்ப்பு தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
2: இன்றைய வேலைவாய்ப்பு தகவல்கள்.
3: இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் காலியிடங்களுக்கான அறிவிப்பு. அசிஸ்டன்ட் கிளர்க், ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட், ஸ்டெனோகிராஃபர் ஆகிய பிரிவுகளில் மொத்தம் 242 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி, பட்டப்படிப்பு, வயது 18 முதல் 28 வயது வரை, தேர்ச்சி முறை, எழுத்து தேர்வு. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் August 16, 2026. மேலும் விவரங்களுக்கு isro.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். காரைக்குடியில் உள்ள மத்திய அரசின் எலக்ட்ரோ கெமிக்கல் ஆராய்ச்சி நிறுவனத்தில் அப்ரண்டிஸ் பணிக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சிவில், மெக்கானிக், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், வயர்மேன், ஏசி மெக்கானிக் உள்ளிட்ட பிரிவுகளில் ட்ரேடு 18, டெக்னீஷியன் 5, கிரேட்வேட் 4 என மொத்தம் 27 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி ITI, டிப்ளமோ, BE மற்றும் பட்டப்படிப்பு. வயது வரம்பு 14 முதல் 26 வரை. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் August 10, 2026. தேர்ச்சி முறை வாக் இன் இன்டர்வியூ. இடம் சென்ட்ரல் எலக்ட்ரானிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன், காரைக்குடி. நாள் 10/8/2026, காலை 9 மணி முதல். விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் cecri.res.in மற்றும் தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. எக்ஸிகியூட்டிவ் அசிஸ்டன்ட் பிரிவில் மொத்தம் 20 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி BCOM, வயது 18 முதல் 35 வரை, அனுபவம் குறைந்தது 3 ஆண்டு பணி, தேர்ச்சி முறை, எழுத்து தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் August 12, 2026. மேலும் விவரங்களுக்கு ICSI.edu என்ற இணையதளத்தை சரிபார்க்கவும். எய்ம்ஸ் மருத்துவ அறிவியல் நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கல்வி தகுதி BSc நர்சிங், DGNM, வயது 18 வயது முதல் 30 வயது வரை. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் August 13, 2026. விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் aimsexams.ac.in மற்றும் நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் நிறுவனத்தில் 500 உதவியாளர் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு. கடைசி நாள் August 7, 2026, வயது 21 முதல் 30 வரை. விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் nationalinsurance.nic.co.in.
4: மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் வேலை வாய்ப்பு பற்றிய பல தகவல்களை கேட்கலாம் சிகரம் தொடு நிகழ்ச்சியில்.
5: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.
1: நேர்களை குட் மார்னிங் நீல்கிரீஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சூப்பரான ஒரு ஹீரோவனே சொல்லலாங்க, அவரை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிறது ஒரு சாதாரண மனுஷன், ஆனால் அவர் அசாதாரண கனவு கண்ட ஒருத்தரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஸோ அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அவர் பேர் தாங்க ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அவர் ராமேஸ்வரத்தில் பேப்பர் விற்கிற பையனாக ஆரம்பித்தார். காலையில் 4 மணிக்கு எழுந்து படிச்சுட்டு பேப்பர் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போவாராம். டிஆர்டிஓ ஐஎஸ்ஆர்ஓ ஏவுகணைகளை தயாரித்து இந்தியாவை ஒரு அணு ஆயுத நாடாக ஆக்குனார். அதற்கு பேர் தான் மிசைன் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கனவு காணுங்கள், அந்த கனவை நனவாக்க முயற்சி செய்யுங்க, தோல்விகள் பல வரலாம், ஆனால் அதில் இருந்து பாடத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் இன்னொன்றும் சொன்னார், நீ பிறந்தது ஏதோ ஒரு காரணத்திற்காக இருக்கலாம், ஆனால் அந்த காரணத்தை நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னார். அவர் எழுதிய சுயசரிதையான அக்கனி சிறகுகள் புத்தகம் சொல்லுது என்ன அப்படின்னா, உங்கள் பின்னணி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ராமேஸ்வரத்தில் இருந்து ராஷ்டிரபதி பவன் வரைக்கும் போக முடியும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. அந்த அக்னி சிறகு புத்தகத்தில் ஒரு பவர்ஃபுல்லான லைன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ வாண்ட் டு ஷைன் லைக் அ சன் ஃபர்ஸ்ட் பேர்ன் லைக் அ சன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூரியன் மாதிரி நீ ஜொலிக்கணும் அப்படின்னா முதல்ல சூரியன் மாதிரி எரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு கேள்வி கேட்கலாம், என்னோட அக்னி சிறகு என்ன அப்படின்னு. ஸோ அதை கண்டுபிடிச்சி பறக்க ஆரம்பிங்க. ஏன்னா நம்ம அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி, வெற்றி வரும் வரை நீர் தூக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்ததாக ஒரு சூப்பரான பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். ஸ்டேடியோ நீதோட்டி FM 101.8 எல்லாமே சமையிட்டு

0: நேற்று கேட்ட அந்த சூப்பரான பாடல் அஞ்சாம் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா சூரஜ் சந்தோஷ் இணைந்து பாடிய பாடல். யுவன் சங்கர் ராஜாவோட இசையமைப்பில் கபிலனோட வரிகளில் ஒலித்தது.
1: என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம். உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளமா உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இனி வார்த்தைங்க நிக்காது, அருவி மாதிரி அதுவும் ஆங்கிலத்துல கொட்டும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர் உங்கள் ஊட்டி FM 101.8. கேட்போம்.

நேர்களே, இன்றைய குட் மார்னிங் நீல்கிரீஸ் நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, ஹெல்த் டிப்ஸை பற்றி பார்த்தோம், நீலக்குறிஞ்சி மலரின் சிறப்பம்சங்களை பார்த்தோம், அக்கனை சிறகுகளோட புத்தகத்தில் ஊக்கமூட்டும் செய்தியை பற்றி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தங்கம் மற்றும் விலை நிலவரம், பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் போன்ற பயனுள்ள தகவல்களை, உள்ளூர் மக்களுக்கான செய்திகளை பல அம்சங்களோடு நம்ம பகிர்ந்து கொண்டோம். நேர்களே, ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய வாய்ப்பாக கருதி நல்ல எண்ணங்களுடனும் உற்சாகத்துடனும் உங்கள் பயணத்தை தொடங்குங்க. உங்கள் இல்லங்களில் இன்றும் மகிழ்ச்சியும் சரி அமைதியும் சரி நிலைத்திருக்க எங்களுடைய இனிய வாழ்த்துக்கள். இந்த நாளை ஒரு சூப்பரான டேவா ஸ்டார்ட் பண்ணுங்க. குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்க. ஸோ வேற ஒரு குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே எல்ஷியா பிராங்க்லின், சைனிங் ஆஃப். நேர்களை, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழாவில் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு. திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழக வளாகத்தில் அமைந்துள்ள பாபு சிதம்பரனார் கலைரங்கத்தில் நேற்று முற்பகல் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் பங்கேற்று மாணவ மாணவியருக்கு பட்டங்கள் வழங்கி சிறப்பித்தார். முன்னதாக பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்தோரை வரவேற்று பேசிய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் முனைவர் நா சந்திரசேகர் அவர்கள் பட்டம் பெறும் மாணவர்கள் குறித்தும் பல்கலைக்கழகத்தின் சிறப்புகள் குறித்தும் எடுத்துரைத்தார். அவர் உரையாற்றுகையில்,
1: As our graduates step into a new chapter of their lives, it is a both fitting and inspiring to reflect on the achievements they have earned, the challenge they have overcome, and the opportunities that await them. This year, the university is conferring degrees upon 37,877 graduates across bachelor's, master's, MPhil and PhD program. Of these, 871 graduates will receive their degree in person. We are proud to honor 113 outstanding students with gold medals in recognizing of their exceptional academic achievements. It is particularly gathering to note that women graduates have secured the highest number of gold medals and endowment medals, exemplifying the excellent leadership and empowerment of women. Furthermore, 758 scholars will be awarded PhD degree, reaffirming our commitment to advancing research. Over the past 3 decades, the university has emerged as a leading institution in southern Tamil Nadu, serving the districts of Tirunelveli, Thoothukudi, Tenkasi and Kanyakumari.
0: இந்நிகழ்ச்சியின் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்ட கொச்சியில் அமைந்துள்ள கேரள மீன்வளம் மற்றும் கடல் ஆய்வு பல்கலைக்கழகத்தின் நிறுவன துணைவேந்தர் பேராசிரியர் பி மதுசூதன குரூப் அவர்கள் பட்டமளிப்பு விழாவில் பேருரையாற்றி சிறப்பித்தார். கல்வியையும் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி மாறிவரும் உலகத்திற்கேற்ப தங்களை தகவமைத்துக் கொள்ள வேண்டும் என்றார். மேலும் அவர் தமது உரையில்,
2: You receive not merely a degree today, but a mandate to think deeply, to act responsibly, and lead courageously in a rapidly changing world. Science is not merely a body of knowledge. It is a way of thinking, one that the world needs now more urgently than ever before. Your graduate today is not just a scientist or a technocrat, but a custodian of truth, interpreter of nature, and architects of the future. We gather at a time when science is defining, force shaping destiny of humanity, from the depth of ocean to the frontiers of artificial intelligence, from climate system to molecular biology. Yet the real question before you, what science can do, but what science must do for humanity, for nature, and for the future. Think of Tamrapani River. It flows steadily, navigating rogues, bends, and obstacles, yet never losing sight of its destination. Failure is not the opposite of success. It is part of it. Choose purpose over mere livelihood. A career may sustain you, but purpose will define you. Use your knowledge not just to learn, but to contribute, to solve problems, to uplift communities, and creating a changing world.
0: பட்டமளிப்பு விழாவிற்கு தலைமையேற்ற மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் மாணவ மாணவியருக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கினார்கள். பாரத பிரதமரின் தொலைநோக்கு திட்டமான விக்சித் பாரத் 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா எனும் இலக்கை எட்டுவதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். மேலும் அவர் தமது உரையில்,
3: Now the future is with you, my dear friends. But my thing is that you are the people who can have, you can conceive and you can materialize the future of this state, of our Tamil Nadu and of that our country. Our Prime Minister has kept before us a big vision, and that vision is called Vikasit Bharat. Vikasit Bharat, by the year 2047, when we will be completing 100 years of our independence from Britishers. And that Vikasit Bharat by the year 2047 means exactly now from today, it will be 20 years now, from now. My question to me, and it should also be to you, by yourself, in what way am I going to contribute towards Vikasit Bharat? I have got all the talent, I have got all the energy, I know what is to be done. I have everything, all experience. In what way am I going to contribute towards Vikasit Bharat? It is not the dream of our Prime Minister alone who is sitting in Delhi. It is not only his dream. My dear friends, my dear young friends, it is the dream of yours and it is the dream of mine. We all contribute towards this dream. Then only it will be this dream will be a reality by the year 2047. How do we contribute towards this? That is to be decided, that is to be taken into account. We all have to think day by day. Tomorrow? No, today. We have to think about this today. Tomorrow may be a little bit late. We have to think about our nation, about our people, about our countrymen, about our people and the society in Tamil Nadu itself. That Vikasit Bharat, developed India, by the year 2047, I will be contributing towards it. That is the pledge which we have to take today. I will be contributing. And that is how this particular day has to be celebrated. I will be doing it. And mind you, Vikasit Bharat or developed India, it cannot happen alone. It is not alone that Vikasit Bharat will happen. I always say, route to Vikasit Bharat passes through Vikasit Tamil Nadu. Vikasit Tamil Nadu is required for this. And Vikasit Tamil Nadu is the route. From here we will be passing and going to Vikasit Bharat, Vikasit India. So our prime duty, prime task is, let us have Vikasit Tamil Nadu. Don't wait for any government scheme on everything. What am I going to do? Let us decide it. You have talent and experience. You have knowledge, not only information. So let us try to do that. I think that is the only message that we have to carry. Nothing more than this or nothing less than this. We have to do this. And only we can do it. Only we can. Because you are the strength. You are the power. You are the future of this country. Let us think in this way. Let us work in this way. And let us walk on this path so that all our countrymen will look at our Tamil Nadu students and people. Yes, this is the path shown to us by Tamil Nadu. That's all. Nandri, Vanakkam.
0: கல்வியாளர்கள், மாணவ மாணவியர், அவர்களது பெற்றோர், அரசு உயர் அதிகாரிகள் என ஏராளமானோர் இந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டனர். இதுவரை திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33rd பட்டமளிப்பு விழாவில் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பினை கேட்டீர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
4: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:40. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி திரைகானம்.

0: பியூ சின்னப்பா பாடிய பாடலை கேட்டீர்கள். வனசுந்தரி படத்திற்காக.
1: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட 4 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000 மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
2: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
3: 1800-425-0111.
2: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
3: 9498-34

0: 5350.
1: நேரம் 8:45. இனி கேட்கலாம் மாஸ்டர் படத்திற்காக விஜய் அனிருத்.
2: நிலையத்தில் நேரம் 8:45.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
4: டீ
3: கடி
4: பேச்சு
3: நகைச்சுவை நிகழ்ச்சி.
4: நேயர்களே, டீ கடி பேச்சு நிகழ்ச்சியில் வரும் அனைத்து கதாபாத்திரங்களும் சம்பவங்களும் கற்பனையே. சிரிப்போம், சிந்திப்போம்.

0: ஐய், இங்க யாரு வெள்ளை வேஷ்டி நிக்கிறது? ஐய், யார் நீ? யாரா நீ? யார் நீ? எனக்கு தெரிஞ்சு போச்சு, நல்லா தெரிஞ்சு போச்சு. அருகமணி கருகமணி, அன்பு உள்ள நேசமணி நேசமணி.
1: யாரடி நீ? மோகினி குரடி என் கண்மணி, ஆசையுள்ள ராணி நீ, ஆட ஓடி வா காமினி. ஏண்டா பாட்டு இடையில சென்சார் பண்ற?
2: ஐயோ, என்னப்பா இது, இப்படி குளிருது? இந்த குளிர் டைம்ல கடையை திறந்து பாலை காய்க்கிறதுக்குள்ள ஒரு மணி நேரம் ஆயிரும். சரி, இப்ப ஸ்டவ் பத்த வச்சாதான் ஒரு மணி நேரத்துல பாலை காயும்.
0: ராமசாமி, குப்புசாமி,
2: எவன்டாது காலங்காத்தால கடையை திறந்து வைக்கிறதுக்கு முன்னாடி குடிகாரம் வாசனை வருது? குடிச்சு போட்டு யாரு இங்க கடைகிட்ட கலாட்ட பண்ணிட்டு இருக்கே?
0: என்னமா சரோஜா, என்ன மறந்துட்டியா? நான் தான் அன்பண்ணு தினேசா வந்துருக்க.
2: முதல்ல உன் பேரை ஒழுங்கா சொல்லி பழகு. பேர் சொல்றதுக்கே பல மணி நேரம் ஆயிரும் போல இருக்குதே. காலங்காத்தால எங்கட போய் ஊத்திக்கிட்டு வந்த?
0: இது இயற்கை வாற்று சரோஜமா, அதை எப்படின்னு ஒன்று சொல்லட்டுமா?
2: என்னது இயற்கை வாற்றா? இது என்னோட புதுசா கத்துக்கிட்டு வந்திருக்கு?
0: அது ஜோனு சொங்கினுள்ள போயிரு. அது மழை தண்ணிலம்மா, அதுதான் எனக்கு ஆரோக்கிய பானம்.
2: என்னத்த குடிச்சிட்டு வந்தா இவன் காலங்காத்தால? ஆரோக்கிய பானம்ன்றான், இயற்கை பானம்ன்றான், எதை குடிச்சிருப்பான்?
0: இருமா இரு, உனக்கு ஒரு ஐட்டம் பாக்கெட்ல வச்சிருக்கேன், இரு தேடி பாக்க.
2: என்றா எனக்கு இயற்கை பானத்தை எதையே கொண்டுட்டியா?
0: இருமா இருமா, ஒரு நிமிஷம் இருமா, இருமா இருமா. என் பாக்கெட்டு கை, என்ன பாக்கெட் இவ்வளவு தூரம் போகுது? பாக்கெட்டு இருமா இருமா, எடுத்துட்டேன் எடுத்துட்டேன். இந்தாம் புடிமா புடி, இந்தாம்மா வச்சுக்க.
2: இது என்ற இது? என்ற கடை கப்ப எடுத்து இவ்வளவு நேரம் நீ உன்ற ஜர்க்கின்குள்ள வச்சிருந்தியா? என்ற கடை கப்ப எடுத்து எனக்கே குடுக்கற?
0: நல்லா போருமா, இத அண்ணன் ஆசையா உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இத பாத்து என்ன சொல்ற நீ? மழை ஜோர்னு பெய்யலமா, மழை சேகரிச்சு வைக்கிறதுக்கு அந்த கப்பு உனக்கு தேவைப்படாதா?
2: மழை தண்ணி புடிச்சு வைக்கிறதுக்கெல்லாம் நல்ல புத்தியோட நல்ல யோசனத்தை சொல்ற. ஆனா என்ற கடை கப்பு எடுத்து எனக்கே குடுப்பியாக்கும், அதுவும் இந்த கப்பு தண்ணியில எப்படி மழை தண்ணியும் சேகரிச்சு வைக்கிறது? கொஞ்சம் யோசிக்க மாட்டியா?
0: எனக்கு வர வர மேஜிக் எல்லாம் வருதா சரோஜம்மா?
2: அந்த மேஜிக் வச்சுக்கிட்ட பாக்கெட்ல இவ்வளவு பெரிய ஓட்டையை போட்டு என்ற கடை கப்பை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கியா?
0: பாக்கெட்டுன்னு இருந்தா ஓட்டை இருக்குதானம்மா செய்யும்.
2: இந்த பாக்கெட்டை நம்பி உன் குழந்தை குட்டிங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு போனீங்கன்னா விளங்கிரும்.
0: இதுலதாம்மா போன மாசம் ஒரு கிலோ அரிசி வாங்கிட்டு போனேன்.
2: எத்தனை குருவி காக்கா வாழ்ந்துச்சோ உன்ற அரிசியில?
0: வலியெல்லாம் குட்டி போச்சுன்னு எல்லாரும் என்ன பார்த்து திட்டாங்கம்மா, அப்புறம் தான் தெரிஞ்சுகிட்டேன்.
2: அப்பா என்னத்தடா தெரிஞ்சுகிட்ட?
0: என்னால ஊர்க்குருவிகள் ஊர் பறவைகள் எல்லாம் நல்லா சந்தோஷமா வாழ்ச்சின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டம்மா. அதுல இருந்துமா என் பாக்கெட்ல என்ன கையை விட்டுனா எப்பவுமே ஏதாவது ஒண்ணு கிடைச்சிட்டே இருக்குமா.
2: ஆமாமா, கையை இன்னும் கொஞ்சம் நீட்டினா பக்கத்துல சக்கரை டப்பா கிடக்குது, டீ தூள் டப்பா கிடக்குது, காஃபி தூள் டப்பா கிடக்குது, எல்லாம் தான் கிடைக்கும் உனக்கு.
0: ஓ மை காட், என் பாக்கெட்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, என்னால இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் வாழலாம் போல இருக்கு.
3: நான் வியாபாரினே. ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி. போடா

0: டைம் இஸ் கோல்டு.
1: இந்த நேரத்தை வீணாக்குறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது.
0: எனக்குங்க என்னது அது தெரியுது. இடுப்புல கட்டி இருக்கிற அண்ணா கயிறு அவுத்து கண்ணாடியில கட்டி கழுத்துல தொங்கிட்டு எதுக்கு?
2: ஒரு சேஃப்டிக்கு தான்.
0: அப்படியே இந்த கயிற கழுத்துல மாட்டிக்கிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு, இந்த ஊரே சேஃப்டி ஆகிடும். நானே வெதர் சரியில்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த நேரத்தில் நீ என்ன டென்ஷன் பண்ற?
2: அப்ப டாக்டர் போமா?
0: மழை வருது, பற சொன்ன பொண்ண வேற இன்னும் காணோம்,
1: என்ன நீ மூட் அவுட் பண்ற?
2: அக்கப்புறத்தை கொஞ்சம் ஆர பொறுத்துக்குங்க, ஏன் அவசரப்படுறீங்க அண்ணே? எனக்கு சின்ன சந்தேகம்.
1: என்னடா?
2: அந்த பொண்ணு வந்த உடனே அத முன்னாடி உட்கார வச்சு நீங்க ஓட்டுறீங்களா இல்ல நான் ஓட்டட்டுமா?
0: நான்தான்டா ஓட்டுவேன். மூணு பேர் போறோம், ட்ரிபிள்ஸ் வீட்ல காத்திருக்கானு செக்அப் பண்றோம்.
2: சரிண்ணே.
0: என்னடா
2: காத்திருக்கானு பாக்க சொன்னீங்கல்ல, புடிங்க பார்த்தேன், நிறைய
0: காத்திருக்கேன். பொண்ணாடிக்கு போறது
3: என்றா? வார வாரம் ஒரே அல்லோல கல்லோலமா இருக்குது. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம், இது என்ற அது கொடையா இல்ல என்றா? அது
4: எதரா கேக்குற?
3: இல்ல, நான் ஜல்லடைய பாத்துருக்கேன், கொடையில ஜல்லடி இன்னைக்கு தான்டா பாக்குறேன் நானு.
4: டேய், அது ஒண்ணுலடா, 15 வருஷத்துக்கு முன்னாடி கொடைக்குள் மலைன்னு ஒரு படம் பார்த்தேன், அன்னைக்கு வாங்கின கொடை, இன்னைக்கு வர அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேனா பாத்துக்கேன்.
3: இதுக்கு நீ பேசாம ஒன்னு பண்ணிருக்கலாம்லடா.
4: ஏன்றா?
3: வீட்டுல இருக்கிற சட்டி ஏதாவது எடுத்து வந்துருக்கலாம்ல தலையில கவுத்துக்கிறதுக்கு. இது எதுக்கு இந்த கொடை எடுத்துட்டு வந்ததுக்கு பதிலா இத பத்திரமா ஷோகேஸ்ல வச்சுக்கலாம்ல?
4: டே நீ சும்மாறா, இந்த கொடையை வெயிலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் தெரியுமா?
3: எப்படிரா?
4: வெயில புடிச்சிட்டு போயிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் மேல தண்ணி ஊத்துனா போதும், கொடைக்கு மேல நமக்கும் ஷவர் மாதிரி ஊத்தும்.
3: ஏண்டா மலையில ஷவர் மாதிரி ஊத்துன்னு கேள்விப்பட்டு வெயில எப்பறம் ஷவர் மாதிரி ஊத்தும்?
4: நானே எடுத்து ஊத்திப்பேன்டா.
3: நீயே எடுத்து ஊத்திக்கிறதுக்கு எதுக்கடா இதெல்லாம் சொல்லிட்டு தெரியற? நீயே
4: ஒரு விளம்பரம் தான்.
3: என்னத்த விளம்பரமோ?
5: ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா?
2: ஒரு விளம்பரம்.
5: என்னடா விளம்பரம்? அந்த சினிமாக்காரங்க தான் அப்படி செய்யறாங்க. ஒண்ணுமே கிடைக்கலன்னா பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அதாவது 33 வயசுக்கு மேல போறானுங்களா? போக மாட்டாங்க. அதே 33 தான் நிக்கிறாங்க. இவனுக்குதான் பிறந்தாங்களா இந்தியாவில? நம்ம எல்லாம் தேவையில்லாம அனாவசியமா பிறந்துட்டுமா?
3: கடைகிட்ட வந்தாச்சு. என்ன சரஜக்கா, பால் பொங்குச்சா இல்லையா?
6: நல்லா பொங்குச்சு. போ, காலையில பொங்கிக்கிட்டு ஒருத்த வந்திருக்கான் பாரு, பால் நான் போய் பாக்குறேன், இவன் நீங்க பாருங்க.
3: உங்களை பார்த்தாலே ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி தெரியுது. இவன் ரொம்ப நேரம் பேச வச்சே ஒரு வழி பண்ணிருப்பான்னு இருக்குதே உங்களை.
6: ஆமாடா குப்சாமி, ஆமாடா ராம்சாமி, அண்ணனை வேற காணோம். இவங்கிட்ட காலையில் ராடு போட்டிருந்த பால் யாரா பாக்குறது? பொங்கி போச்சுன்னா 4 லிட்டர் பால் வீணா போயிருமில்ல?
3: ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம்க்கா.
6: என்றா சந்தேகத்துக்கு பிறந்தவனே?
3: நான் நிறைய சந்தேகம் கேட்டதானக்கா அறிவு வளரும். அறிவு வளர்ந்தாதானே நம்ம 4 பேருக்கு நல்லது சொல்ல முடியும்.
6: அது உங்களுக்கு வளர்ந்த மாதிரி தெரியலையேடா.
3: இதுல எப்படிக்கா வெளியே தெரியும்? முடி வளரலன்னா வெளியே தெரியும, மூளை வளர்ந்தது வளர்ந்ததுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்?
6: அதனும் நெசந்தான், போக போக பார்த்தா தெரியும்.
3: ஆமா, சுடுத்தண்ணில கை விட்டு பார்த்தா தண்ணி கொதிச்சுச்சா இல்லையான்னு தெரியும். இதுலயும் கை விட்டு பார்த்தாதானே பால் குதிச்சு தெரியும்.
6: இதுல இருந்தே உனக்கு அறிவு நிறைய வளர்ந்துருக்குதுன்னு தெரியலையா கண்ணு?
3: அதுதான்க்கா இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருந்தா நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. இதுக்கு மேல என்ன வேணும்?
1: நான் ஒண்ணுமே பண்ணல. ஒண்ணுமே பண்ணலன்னா ஏன்டா ஊரே உதைக்கி வருது?
2: இது என்னண்ண?
1: எலுமிச்சம் பழம்.
2: இதுக்கு முன்னாடி
1: எலுமிச்சம் காய்.
2: இது என்னண்ண?
1: வாழைப்பழம்.
2: இதுக்கு முன்னாடி
1: வாழைக்காய்.
2: இது என்னண்ண?
1: மாம்பழம்.
2: இதுக்கு முன்னாடி
1: மாங்காய்.
2: இது என்னண்ண?
1: தேங்காய்.
2: இதுக்கு முன்னாடி இத தன்னை கேட்டேன், இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க.
1: அறிவு கேட்டவனுங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்கே, இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா.
2: என்ன
1: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
4: ஏண்டா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? பால்ல எப்படா கை விடுறது? பால் கெட்டு போயிடாதே.
3: இரும்பு கம்பி எடுத்து போட்டா இரும்பு சத்து சேரும். பாலோட இரும்பு சாப்பிட்டா நம்ம இரும்பு சத்து சேர போது, டீ குடிச்சா வரவங்களுக்கு இரும்பு சத்து சேர போது.
6: ஏண்டா எங்கயோ இது போயிருக்கிற கம்பி எடுத்து பாலுக்குள்ள போடணும்ன்றீங்க? அந்த காது வழி ரெண்டு பேத்துக்கு அறிவு வழியுது பாரு. ஏதாவது கரித்துணி எடுத்து தொடங்க.
3: கரித்துணி எடுத்து தொடக்கிற அளவுக்கு எங்க அறிவு மலிவா போச்சு உங்களுக்கு?
6: பின்னேன்றா பச்சை தண்ணி பொங்காது, பாலு பொங்காதா? இது கூட தெரியாம தெர்மாமீட்டர்ன்றான் ஒருத்தன், ஒருத்தன் இரும்பு ராடுங்கிறான். என்றா நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ற கடையை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் இலக்காரமா இருக்கு.
3: ரொம்ப வருஷமா நானும் பாத்துட்டு தான் இருக்கிறேன். உங்க கடையில இருக்கிறது பாலா இல்ல என்னன்னு தெரியல. இந்த மலத்தண்ணி வாங்கி குதிக்க வச்சா கூட 2 நிமிஷம் குதிச்சிடும் போல இருக்குது.
7: ஏன் சார் அசம்மா? அது அறிவுன்ற பையன் வந்து முத்து பேச்சுக்கு பிறந்தவன் தானே? நீ என்ன குப்புசாமிய பத்தி பேசிட்டு இருக்கிற?
6: ஐயோ கடவுளே, இவன் கழுத்து வரைக்கும் குடிச்சிட்டு வந்து என் கழுத்தெல்லாம் அறுத்துக்கிட்டு இருக்கான். ஏன்டா அறிவுன்றவன் பக்கத்து தெருவுல இருக்கிறவன்ல அவனை பத்தி பேசிக்கிட்டு இப்ப என்னடா பண்ண போற? நம்ம பசங்க பேசுறத கேளு.
7: சரிம்மா, அதெல்லாம் விடு. ஏமா, தூரத்துல இருந்து நிறைய வண்டிங்க போயிட்டு இருக்கு, நம்ம கடையில எதுவும் நிக்கிறது இல்லையா?
6: ஆமா, நம்ம ஊட்டில இந்த மாதிரி மிஸ்டர் இருந்தா இங்க ஒரு கடை இருக்கிறது எப்படி கார்காரங்களுக்கு தெரியும்?
7: அது இல்லம்மா, நீ நல்ல டீ போட்டா ஏன் வண்டி நிக்காம போறது? என் மனசுல வைக்கவே முடியல, நான் சொல்லிட்டேன்.
6: என்ற தினேசா, எத்தனை நாள் இந்த சரோஜக்கா கையில டீய வாங்கி குடிச்சுக்கிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி இருக்க, இன்னைக்கு என்னடா ஆச்சு உனக்கு? வர ஒன்னு ரெண்டு வியாபாரத்துக்கு எடுத்து போடாதடா, தயவு செஞ்சு கடையை விட்டு ஓடி போயிருடா.

0: 咱跟那是不要。你绕着不能在这玩。
1: 呀呀，
0: 你这
1: 人家都在那干这个保洁。
0: 啊，
1: 拿了我们管的，你拿了我们的。
0: 哎，咱这这屋里边不能，桌子里边不能。
1: 哎，哪儿走了？
0: 嗯嗯
1: 嗯。滚！இதுக்கு போயா இப்படி கலைஞ்சான்.
2: ஏன்டா இருக்கிற? சரி விடு, விட்டு தொலை, நான் உன்னை ஒன்னும் சொல்லல.
3: எத்தனை நாள் நான் சுடுத்தனின்னு நினைச்சு உன் டீய குடிச்சிருக்கேன் தெரியுமாமா?
2: டேய், ஒரு அளவு இருக்குடா எதுக்கும். ஏன்டா இந்த மாதிரி அக்கிரமம் பண்ற?
3: அதெல்லாம் என்ன ஏன் சொல்ல தெரியுமா? ஏன் தெரியுமா?
1: இதுக்கு ஏன் இந்த பில்டப்?
4: ஏன்டா?
5: ஏய், ஏண்டா? ஏ,
1: நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன நடக்குன்னு எனக்கே புரியலங்க. அமைதி காக்க.
5: ஏண்டா? ஏ,
1: கரெக்ட்.
5: இந்த
2: என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே தினேசா?
3: என் கையில காசு இல்லம்மா, காசு இல்ல.
2: இந்த கடைக்கு வரவன் எவன்டா காசை வச்சுட்டு வரீங்க? எவன்டா காசை வச்சுட்டு வரீங்க?
3: இப்போ எனக்கு எதை நினைச்சு அழகிறதுன்னு தெரியலையம்மா, தெரியலையம்மா.
6: ஐயோ, யாரும் இல்லையா?
7: கட்டு
6: தங்கச்சிய நாய கட்டிச்சுப்பா.
7: தங்கச்சிக்கு நாய கடிச்சா நீயே கால கட்டு போட்டுருக்க?
6: அதான் சொல்றேன், தங்கச்சிய நாய கட்டிச்சுப்பா. குச்சாட்ட போற ஓடு அதுதான் அண்ணா தேக்கி ஆண்டேன் காலாண்டேன் நாய் கட்சிச்சா தயந்தீங்கன்னா நேரம் சூழப்பேடு வைத்தியர்கிட்ட போனோம். தங்கச்சி நாய் கட்சிச்சு, தங்கச்சி விட்டாத்தானு கேட்டா அவன் சொல்லிடும்பா நாயத்தானா தங்கச்சிய நாய் கட்சிச்சுப்பா. கட்சியில அப்படியே பார்த்து இருந்தம்பா, ஒரு நாய் என்னையே பார்த்துருந்தது. என்னடா இது டிக்கா கொடுக்குதுன்னு அப்படியே பார்த்தோமா, எல்லாம் ஊடு குறைச்சதுப்பா. தங்கச்சிய நாய் கட்சிச்சுப்பா.
8: இனி அடுத்த வாரத்தில்.
9: டேய், என்றா இது ரெண்டாவது வண்டிக்கு பின்னாடி மூணாவது வண்டியும் நேரம் இந்த வண்டிக்கு பின்னாடி இடிச்சிருச்சா?
3: எது எப்படியோ. 1, 2, 3, 4 சரோஜம்மா, ஒரு 16 டீ டக்குன்னு ரெடி பண்ணு.
2: 16 டீ போடணுமா? 16 டீ இவனுக்கு. இவங்கிட்ட போய் கஸ்டமர் புடிங்கன்னு சொன்ன பாரு, என்னை முதல்ல அடிக்கணும் எதுலன்னு தெரியல.
9: நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க.
2: நிறுத்திட்டாங்கடா,
9: ஃபுட்பால் அடிக்க வேண்டிய போச்சு, நிறுத்திட்டாங்கடா.
2: அட பாவி, இப்படிதான் ஒரு ஒரு வண்டியும் நிறுத்தி நிறுத்தி நீ கஸ்டமர்னு கூட்டு வரியா? கடைசியில் இந்த சரோஜா போலீஸ் ஸ்டேஷன் வாசல் நிக்க வச்சிருவையாட்டு இருக்குது.
10: நிகழ்ச்சியில் பங்கேற்றோர்:
8: நேசமணியாக ஜி சரவணன்,
10: சரோஜாவாக வி கவிதா, ராமசாமியாக கே கார்முதில்,
8: தினேஷாக துர்காதாஸ்,
10: குப்புசாமியாக ஆர் ஜெய் ராகவேந்திரா. நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
11: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
12: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
8: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓட்டிஎஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 9:00. நேர்களை நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள். நேர்களை இன்னைக்கு ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில வில்லேஜ் வைப்ஸ் ஆன சாங்க தான் நம்ம கேட்டு ரசிக்க போறோம். நேர்களை இன்னைக்கு வில்லேஜ் வைப்ஸ் நிகழ்ச்சியில 1980 மற்றும் 1990களில் வெளியான வில்லேஜ் வைப்ஸ் ஆன சாங்க தான் நம்ம கேட்டு என்ஜாய் பண்ண போறோம். சோ ஸ்டே டியூன் ஓட்டிஎஃப்எம் 101.8, எல்லாமே செம ஹிட்டு.

நேர்களை கேட்டிருந்த சூப்பரான பாடல் கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவோட இசையமைப்பில் கங்கை அமரன் வரிகளில் ஒலித்தது.

0: நேர்களை கேட்டிருந்த சூப்பரான பாடல் அரண்மனை கிளை திரைப்படத்திலிருந்து மனு சுனந்தா இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவோட இசையமைப்பில் ஒலித்தது.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: இது ஒரு இல்லத்தரசியின் மற்றும் அவளது உள்மனதின் கதை.
1: கரண்ட் பில், மல்லிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸ்
2: எல்லாம் முடிஞ்சது. பட்ஜெட் போட்டாச்சா? 5000 மிச்சம் இருக்கும். புது புடவை வாங்கலாமா?
3: இல்ல, போன மாசம் தானே வாங்கினேன்.
2: என்னொண்ணு
3: இல்ல, முதல்ல பட்ஜெட் போடுங்க. சின்ன சின்ன சேமிப்பை பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க. அப்புறம் உங்க சேமிப்பு வளர்றத பாருங்க.
2: பெருசா வந்துட்டோம். நீ இப்ப கிளம்பு.
4: ஆர்பிஐ சொல்கிறது,
5: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.
6: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
7: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதயில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்.
8: சைபால்
9: ஒரு காடு. அங்க 5 பேர் இருக்கிறாங்க. யார் அந்த 5 பேர் அப்படின்னா, பஞ்சபாண்டவர்கள் தான். அதாவது வனவாசம், 12 வருஷம் அங்கே இருந்தாகணும். தருமன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், இவங்க தான் அந்த 5 பேர். காட்டுக்கு போன பஞ்சபாண்டவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு போய் பார்த்துட்டு வரலாமே அப்படின்னு நினைச்சார் ஒருத்தர். அப்படி நினைச்சவர் யாருன்னா, அவர் தான் கிருஷ்ணர். உடனே புறப்பட்டு காட்டுக்கு போனார். அவங்கள பார்த்தார். அவங்களோட ஒரு ராத்திரி தங்கினார். அப்போது பஞ்சபாண்டவர்கள் அவருக்கு காவல் காத்தாங்களாம், இரவு காவல். அது எப்படின்னா, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கண்ணு முழிச்சு காவல் காக்கணும். ஆளுக்கு கொஞ்சம் நேரம். முதல்ல அர்ஜுனன் காவல் காத்தான். எல்லாரும் தூங்குறாங்க, அவன் மட்டும் முழிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போது எதிரில் என்னமோ மாதிரி ஒரு உருவம் தெரிஞ்சுதான். உத்து பார்த்துருக்குறான், அது ஒரு பூதம். அது பாட்டுக்கு எதிரில் கொஞ்சம் தூரத்தில் நின்றுக்கிட்டே இருந்தது. இவன் நேரம் முடிஞ்சுது. அடுத்தபடியாக நகுலன் காவல் காக்க வந்தான். இப்போவும் அந்த பூதம் கண்ணில் பட்டுது. ஆனால் அது முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சுது. இவனுக்கு அடுத்தபடியாக சகாதேவன், பீமன், தருமன் இப்படி மாற்றி மாற்றி காவல் பொறுப்பை ஏற்றுக்கிட்டாங்க. வர வர என்னாச்சுன்னா, அந்த பூதத்தோட வடிவம் பெருசாகிக்கிட்டே இருந்து தான். ஒவ்வொருத்தரும் அதை கொல்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. இரவு காவல் பணியில் பஞ்சபாண்டவர்கள் இப்படி மாறி மாறி ஈடுபடுறத பார்த்ததும் கிருஷ்ணர் வந்து தர்மரை பார்த்து கேட்டார், இந்த காவல் பணியில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதா? நானும் கொஞ்சம் நேரம் கண் விழிச்சு காவல் காக்கிறேன்னார். இதுக்கு தர்மர் சொன்னார், செய்யுங்களேன், இந்த உலகத்தையே பாதுகாக்கிறது நீங்கள் தான், பாண்டவர்களை பாதுகாக்கிறது நீங்கள் தான். இந்த பாதுகாவல் பணியிலேயும் ஈடுபடணும்னு நீங்கள் நினச்சா அதை வேண்டாம்னு சொல்கிறதுக்கு நாங்கள் யாருன்னார். ஒவ்வொருத்தராக காவல் காத்து முடித்ததும் இப்போ கிருஷ்ணர் வர வேண்டிய முறை. காவலுக்கு கிருஷ்ணர் புறப்பட்டார். இப்போ தர்மர் சொன்னார், கிருஷ்ணா, காட்டில் ஒரு பெரிய பூதம் இருக்கு, அது வர வர பெருசாகிக்கிட்டே இருக்குது, அது உங்களுக்கு ஏதாவது இடைஞ்சல் கொடுக்கும், அதனால் நீங்கள் போகாமல் இருக்கிறது நல்லதுன்னார். அதுக்கு கிருஷ்ணர் சொன்னாராம், இப்படி என் மேலே உனக்கு சந்தேகம் வரலாமா? ஏன் இப்படிப்பட்ட சந்தேகம்? அது உன்னுடைய பலவீனம். நான் வந்து நிச்சயமாக காவல் பணி செய்யத்தான் போகிறேன் அப்படின்னார். நடு ராத்திரி 2 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் அவருடைய நேரம். 3 மணிக்கு மேலே அர்ஜுனன் வரணும். அதனால் 3 மணிக்கு அர்ஜுனன் வந்தான். பார்க்குறான், கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறார். அங்கே எதிரில் பார்க்குறான் பூதத்தையும் காணும், பிசாசையும் காணும். அர்ஜுனன் கேட்குறான், கிருஷ்ணா, நீ அந்த பூதத்தை அரக்கணை அழிச்சுட்டியான்னா? இப்போ கிருஷ்ணர் சொன்னார், அர்ஜுனா, நான் எந்த பூதத்தையும் பிசாசையும் அழிக்கலை. என் கண்ணுக்கு அப்படி எதுவுமே தெரியல. எதுவுமே நம்முடைய பிரதிபலிப்பு தான். நம்முடைய கோபம் தான் நமக்கு முன்னாடி அரக்கத்தனமாக காட்சி அளிக்குது. எவ்வளவு எவ்வளவு கோபம் அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு சமமாக அதுவும் வளருது. எனக்கு யார் மேலேயும் கோபமோ வெறுப்போ கிடையாது. உண்மையிலேயே நமக்குன்னு யாரும் எதிரிகள் கிடையாது. நம்முடைய குணங்கள் தான் நமக்கு எதிரிகள். உள்ளே இருக்கிற உணர்வுகள் தான் நமக்கு பிரதிபிம்பமாக வெளியில் தெரியுது. வெறுப்பே இல்லாமல் எல்லாத்தையும் அன்பால் நிரப்பும் பொழுது நம்ம கண் முன்னாடியும் அன்பு தான் தெரியும், அரக்கம் தெரிய மாட்டான் அப்படின்னார். இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாரும் இன்பமாக வாழலாம். நம்ம ஆள் ஒருத்தர் இருக்கிறார், அவர் சொன்னார், சார், என் கண்ணுக்கு யாருமே எதிரியாக தெரிய மாட்டேங்கிறாங்கன்னார். அப்படியா அண்ணன், ரொம்ப ஆச்சரியமா. ஆனால் ஒன்று சார், எல்லார் கண்ணுக்குமே நான் எதிரியாக தெரிகிறேன், அதுதான் ஏன்னு தெரியல அப்படின்னு முடிச்சார் அவர். நல்லது கெட்டது நமக்கு உள்ளே தான் இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும். அன்பு தான் முக்கியம், அதனுடைய மகிமை நமக்கு புரியணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை இன்பமயம்.
6: சைபால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
7: முகத்தில் பருவா சைபால்,
10: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
11: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

நேர்களை கேட்ட இந்த சூப்பரான பாடல் எங்க ஊரு பாட்டுக்காரன் திரைப்படத்தில் இருந்து மனோஜ் சித்ரா இணைந்து பாடிய பாடல். இளையராஜாவோட இசையமைப்பில் கங்கை அமரன் வரிகளில் ஒலித்தது.

0: நீங்க கேட்ட அந்த சூப்பரான பாடல் சந்தைக்கு வந்த கிளி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடிய பாடல் தேவாவுடைய சூப்பரான இசையமைப்பில் ஒலித்தது.
1: உங்கள் வணிகத்திற்கு புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்க விரும்புகிறீர்களா? உங்கள் விளம்பரம் சரியான மக்களை சென்றடைய வேண்டுமா? இதோ ஊட்டி FM-இல் விளம்பரம் செய்து உங்கள் வணிக வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுங்கள். தொடர்புக்கு 9442643542 9442643542.
2: ஊட்டி FM 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

0: நேர்களை கேட்ட அந்த சூப்பரான பாடல் வீர தலாட்டு திரைப்படத்திலிருந்து அருண்மொழி ஸ்வர்ணலதா இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவோட இசையமைப்பில் ஒலித்தது. நேர்களை உதகை உழவர் சந்தையின் காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரம் கேட்கலாம். முதலில் காய்கறிகளின் விலை நிலவரம். விலை நிலவரங்கள் அனைத்தும் கிலோ ஒன்றிற்கானவை. கத்தரிக்காய் 48 ரூபாய், வெண்டைக்காய் 50 ரூபாய், தக்காளி நாட்டு ரகம் 23 ரூபாய், தக்காளி ஆப்பிள் ரகம் 30 ரூபாய், அவரை 80 ரூபாய், புடலங்காய் 38 ரூபாய், பீர்க்கங்காய் 55 ரூபாய், சுரைக்காய் 30 ரூபாய், பாகற்காய் 55 ரூபாய், கொத்தவரை 40 ரூபாய், பூசணிக்காய் 20 ரூபாய், அரசாணிக்காய் 20 ரூபாய், பச்சை மிளகாய் 50 ரூபாய், சின்ன வெங்காயம் 63 ரூபாய், பெரிய வெங்காயம் 43 ரூபாய், பொரியல் தட்டை 35 ரூபாய், முருங்கைக்காய் 55 ரூபாய், தேங்காய் 60 ரூபாய், மாங்காய் 60 ரூபாய், வாழைக்காய் 45 ரூபாய், சேனைக்கிழங்கு 40 ரூபாய், மரவள்ளிக்கிழங்கு 40 ரூபாய், சர்க்கரைவள்ளிக்கிழங்கு 50 ரூபாய், உருளைக்கிழங்கு 65 ரூபாய், மேரக்காய் 25 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், கேரட் 60 ரூபாய், பீட்ரூட் 70 ரூபாய், நூல்கோல் 40 ரூபாய், டர்னிப் 35 ரூபாய், முட்டைகோசு 30 ரூபாய், காலிஃப்ளவர் 45 ரூபாய், பட்டாணி 150 ரூபாய், வெள்ளைப்பூண்டு 220 ரூபாய், இஞ்சி 190 ரூபாய், கறி பீன்ஸ் 60 ரூபாய், புஷ் பீன்ஸ் 60 ரூபாய், டபுள் பீன்ஸ் 100 ரூபாய், ஊட்டி அவரை 140 ரூபாய், குடைமிளகாய் 80 ரூபாய், பஜ்மிளகாய் 50 ரூபாய், புரொக்கோலி 90 ரூபாய், கருவேப்பிள்ளை 40 ரூபாய், கொத்தமல்லி 70 ரூபாய், புதினா 60 ரூபாய், கீரை வகைகள் அனைத்தும் 60 ரூபாய், வாழைத்தண்டு 10 ரூபாய், வாழை இலை 40 ரூபாய், வாழைப்பூ 10 ரூபாய், நெல்லிக்காய் 90 ரூபாய், வெள்ளரிக்காய் 40 ரூபாய், மக்காசோளக்கதிர் 30 ரூபாய், கொய்யாப்பழம் 80 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. தொடர்ந்து கேட்கலாம் பழங்களின் விலை நிலவரம். கொய்யாப்பழம் 80 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், மாதுளப்பழம் 210 ரூபாய், திராட்சை 100-120 ரூபாய், மாம்பழம் 140-150 ரூபாய், வாழைப்பழம் பூவன் 50 ரூபாய், ரஸ்தானி 60 ரூபாய், மோரஸ் 45 ரூபாய், நேந்திரன் 45 ரூபாய், செவ்வாழை 90 ரூபாய், கற்பூரவல்லி 55 ரூபாய், ஆப்பிள் 250 ரூபாய், ஆரஞ்சு 150 ரூபாய், சாத்துக்குடி 110 ரூபாய், அன்னாசி பழம் 90 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நேர்கள் இதுவரை கேட்டது உதகை உழவர் சந்தையின் காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரம்.
1: ஊட்டி FM 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

0: நேர்களை கேட்ட அந்த பாடல் சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவோட இசையமைப்பில் அளித்தது.
1: உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை ஆறு பத்துக்கு விளக்கேற்றும் வேளை.

0: நேர்களை கேட்ட அந்த சூப்பரான பாடல் என் ஆசை ராசாவே திரைப்படத்திலிருந்து அருண்மொழி சித்ரா இணைந்து பாடிய பாடல் தேவாவின் இசையமைப்பில் கஸ்தூரி ராஜா அவர்களுடைய வரிகளில் ஒலித்தது.
1: என்ன பாஸ், மனசுக்குள்ள சூப்பரா இங்கிலீஷ் வருது, ஆனா பேச வாய திறந்தா வெறும் காத்து மட்டும்தான் வருதா? இது உங்க ப்ராப்ளம் மட்டும் இல்லைங்க, யூனிவர்சல் ப்ராப்ளம். உங்க மனசுல இருக்க அழகான ஆங்கிலத்தை சரளமா உங்க நாக்குக்கு கொண்டு வர நாங்க ரெடி. நீங்க ரெடியா? இனி வார்த்தைங்க நிக்காது, அருவி மாதிரி அதுவும் ஆங்கிலத்துல கொட்டும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 7:30 ஆங்கிலம் ஆன் ஏர் உங்கள் ஊட்டி FM 101.8 கேட்போம்

நேர்களை கேட்ட அந்த சூப்பரான பாடல் உத்தமராசா திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவின் இசையமைப்பில் ஒலித்தது.

நேர்கிலே கேட்டிருந்த சுப்ரான பாடல் சின்னத்தம்பி திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவோட இசையமைப்பில் வாலி வரிகளில் ஒலித்தது. நேர்கிலே கேட்ட பாடலோடு ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 10:30.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8.
2: உழவர் மனம்.
1: உழவர்களுக்கான விருப்ப பாடல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்காக உங்களுடன் இணைவது சசிகுமார்.
3: உங்க பேர் என்ன பண்றீங்க?
4: நாங்க பிரவீன் குமார். நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம்.
3: எத்தனை வருஷமா விவசாயம் பண்ணிருக்கீங்க?
4: 8 வருஷமா.
3: இப்போ விவசாயம் எந்த நிலமையில இருக்கு?
4: இப்போ ரேட்டு கொஞ்சம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, அதனால எல்லாத்துக்கும் கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான்.
3: இப்போ விவசாயம் அப்படிங்கறது இயற்கை விவசாயத்துல போறது நல்லதா இல்ல இப்போ இருக்க செயற்கை விவசாயம் நல்லதா? இப்படி
4: ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் இயற்கை விவசாயத்துல போறதுதான் ரொம்ப நல்லதா இருக்கும். நம்ம செயற்கையா போகும்போது நிறைய சைட் எஃபெக்ட்ஸ், நிறைய பின்னாடி நிறைய பாதிப்புகள் வரும்.
3: இயற்கை விவசாயம் தான் நல்லது அப்படிங்கிறீங்க? ஓகே. உங்களுக்கு விவசாயியா இருந்து உங்களுக்கு பிடித்த பாடல் எந்த படத்துல இருந்துங்க?
4: எனக்கு ஆவாரம் படத்துல இருந்து தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்.

0: பேர் வந்து கெட்சியல். நாங்கள் வந்து இங்கே சின்ன ஒரு நர்சரி வச்சுருக்கோம் தமிழகம் பக்கத்தில்.
1: இப்போ நர்சரி அப்படிங்கிறது விற்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி ஒரு ஆர்வம் வந்துச்சு?
0: என்னோட டேடி மம்மி வந்து இந்த பிஸ்னஸை ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால எங்களுக்கும் அதில் ஆர்வம் ஜாஸ்தி இருக்குது சின்ன வயசுலேருந்தே பார்த்ததுனால.
1: இப்போ நர்சரி அப்படிங்கிறது வந்து இதில் என்னென்ன வகையான செடிகளெல்லாம் வளர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க?
0: நர்சரின்னு எடுத்துகிட்டா நீங்கள் வீட்டில் வளர்க்குறது இன்டோர் பிளான்ட், அவுட்டோர் பிளான்ட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வளர்க்கலாம். கிழங்கு போட்டு வளர்க்கலாம், விதை போட்டு வளர்க்கலாம், அந்த மாதிரி எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம்.
1: இப்போ இந்த நர்சரினால வந்து நம்ம வெளியில ஒரு விவசாயம் பண்றதும் நர்சரிக்குள்ள வச்சு வளர்க்கக்கூடிய விவசாயத்துக்கு என்ன ஏற்பாடு இருக்குங்க?
0: பெருசா வித்தியாசம் எதுவும் இல்ல. நாங்க இங்க வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கோம். விவசாயம் பண்ணும்போது அது மோஸ்ட்லி ஃபுட் ரிலேட்டடா பண்ணுவாங்க. இங்க பண்ணும்போது வந்து நாங்க டெக்கரேஷன் அந்த அலங்கரிக்கப்படக்கூடிய அந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் நாங்கள் ஆசை பண்ணிட்டு இருக்கோம்.
1: ஓ, அலங்கார செடிகள் மாதிரி
0: கார்டன் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னா நாங்கள் பண்ணிட்டு
1: இருக்கோம். ஓகே ஓகே. இப்போ நீங்க ஒரு கார்டனிஸ்டா இருந்து உங்களுக்கு பிடித்த பாடல் உங்க எந்த படம் அப்படின்னு சொன்னீங்கன்னா?
0: படம் பெருசா நான் பார்த்ததில்லை இப்போ. ஆனா பாட்டுனா நீ கவிதைகளா, அந்த பாட்டு தெரியல, கரெக்டா தெரியல எப்படி வரும்னு, ஆனா அந்த பாட்டு

தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னு கிட்டத்தார் தின் தின்னா நாங்க தின் திருக்கிட்ட தின்னா தின்னா தின்னு கிட்டத்தார் தின் தின்னா நாங்க தின்

0: முதல்ல உங்களை அறிமுகப்படுத்தி உங்க பேர் என்ன பண்றீங்க?
1: என்னுடைய பேர் சாம். நான் இங்க வர்க் பண்றேன். நான் வந்து ஆர்ட்ஸ் காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கேன். இங்க பார்ட் டைமா நான் வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
0: ஓ, பார்ட் டைமா இந்த ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: ஆ, பார்ட் டைமா நான் அக்ரி ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன்.
0: அக்ரி ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப அக்ரில வந்து அக்ரி ஃபார்ம்ல வந்து நம்ம வளர்க்கக்கூடிய செடிகள் என்னென்ன மாதிரி வளர்க்கலாம் அது பத்தி சொல்லுங்க.
1: மோஸ்டா இங்க மணி பிளான்ஸ் அந்த மாதிரி வளர்க்கறாங்க. ஆனா மோஸ்டா கேக்டஸ் வெரைட்டி இங்க அக்ரியில நிறையா இங்க நர்சரி கேஃபேல மோஸ்டா நிறையா இருக்கும். அதுல இருக்கணும்.
0: இப்போ கேக்டஸ் வகைகள் அப்படிங்கிறது என்னங்க?
1: ஆனால் கேக்டஸ் வகை அப்படின்னா சிலது மண்ணை போட்டு வளர்க்கலாம், சிலது மேலே அந்த கல்லெல்லாம் போட்டு. மோஸ்ட்டாக கேக்டஸ் வந்து எங்கே ஈஸியாக வேணது எங்கே வேணாலும் வளர்த்துக்கலாம்ண்ணா. சும்மா தண்ணி ஊற்றுறதோடு சரி, அது வளர்றதோட அதை பிடிச்சிக்கும். நம்ம வந்து எங்கடா ரொம்ப வெயிலாகி அது கருக்கி போகிறது கூட சான்சஸ் இருக்காது. அவ்வளோக்கா அது இதாகாதுண்ணா.
0: இப்போ ஃபார்ம்ல வந்து போன்சாய் அப்படிங்கிற ஒரு மரமெல்லாம் வளர்த்துட்டு இருக்காங்க. இப்போ அது நம்ம வளர்க்கலாமா? அதை பற்றி சொல்லுங்க.
1: ஆனால் போன்சாய் வந்து அதை வளர்க்குறத விட அதை பார்க்க ஒரு லுக்காக இருக்கும். அது ஒரு யூனிக்கான ஒரு பிளான்ட்டாக இருக்கும் போன்சாய்ன்றது. அதை நீங்கள் லைட்டாக வாட்டர் மட்டும் சப்ளை பண்ணிவிட்டு அந்த வெயிலில் கொண்டார வச்சுட்டு எடுத்தாலே நார்மலாக நல்லாயிருக்கும். பார்க்கக்கூட நல்லாயிருக்கும்.
0: கண்டிப்பாக. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு காலேஜ் படிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு ஃபார்ம்லேயும் நல்ல வேலை செஞ்சிட்ருக்கீங்க.
1: ஆமாம்,
0: வாழ்த்துக்கள். உங்களுக்கு பிடித்த பாடல் எந்த பாடம்னு சொன்னீங்கன்னா ஒளிபரப்பலாங்க.
1: ஆனால் எனக்கு பிடித்த பாடல்னால் ஆசை.

0: முதல்ல உங்களை அறிமுகப்படுத்தி உங்கள் பேர் என்ன பண்ணுறீங்க?
1: என் பேர் சதீஷ்குமார், நான் இத்தலார் பகுதியில் வசிக்கிறேன். அங்கே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன்.
0: எத்தனை வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க?
1: நான் ஒரு 5 வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன்.
0: இப்போ தோட்டத்தில் என்ன போட்டிருக்கீங்க?
1: இப்போ கேரட்டு, பீட்ரூட்டு, பூண்டு இதெல்லாம் இருக்குங்க.
0: இப்போ பூண்டை தாக்கக்கூடிய நோய்கள் அப்படின்னா எந்த நோய் தாக்குங்க?
1: ஸோ பூண்டை தாக்கக்கூடியனா வேர்பூச்சி நிறையா பூண்டில் விழுகுங்க. அதுக்கப்புறம் மேலே நுனிக்கர்கள் தான் இருக்குங்க.
0: இப்போ அதை அறிகுறிகளில் எப்படி கண்டுபிடிப்பீங்க, எப்படி பாதுகாப்பீங்க?
1: பூண்டுன்னு பார்த்தீங்கன்னா வேர்பூச்சி இருந்துச்சுன்னா நமக்கு அப்படியே பூண்டு கொஞ்சம் வாடி சாஞ்ச மாதிரி ஆயிருங்க. மேலே நுனிக்கர்கள்னா மேலே நுனி அப்படியே காஞ்சி அப்படியே விழுந்துருங்க.
0: ஓகே, இப்போ ஒரு விவசாயியாக இருந்து உங்களுக்கு பிடித்த பாடல் எந்த படம்?
1: ஓகே, முதல் மரியாதை படத்துல இருந்து ஏ குருவி சிட்டுக்குருவி பாட்டு.
0: எதனால உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த பாட்டு?
1: எனக்கு அவர் அந்த ஆக்டரோட இதனால ரொம்ப பிடிக்கும்.
2: ஏ குருவி குருவி குருவி, ஏ குருவி சிட்டுக்குருவி.

0: ஏ எவடி அடியே எவடி ஏ எவடி அது.
1: முதல்ல உங்களை அறிமுகப்படுத்தி உங்க பேர் என்ன பண்றீங்க
2: சார்? நான் ராஜேஷ், என் பேரு. நாங்க பூச்சி மருந்து கடை வச்சிருக்கேன்.
1: இப்போ பூச்சி மருந்து கடை அப்படிங்கிறது எதனால உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்துச்சு?
2: நம்ம பேசிக்கா விவசாய ஃபேமிலிந்து வந்ததுனால அந்த பூச்சி மருந்து கடை அப்படி வச்சிருக்கோம்.
1: இப்போ எப்படிங்க இருக்கு? இப்போ விவசாயம் இயற்கை விவசாயத்துக்கு போறாங்களா, இல்லை வந்து இந்த மாதிரி வேதிப்பொருட்கள் எப்படி, இதை பற்றி சொல்லுங்க.
2: நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்கானிக் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, இயற்கை விவசாயம் தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் மழை அதிகமாக வர்றது இல்லைங்களா, அதனால கெமிக்கலும் கொஞ்சம் யூஸ் பண்ண வேண்டி வருது.

0: நீங்க வந்து இந்த இயற்கை விவசாயத்துக்கு ஒரு நல்ல உதவி பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்களா?
1: ஆமாம், நிச்சயமாக நாங்கள் வந்து இயற்கை விவசாயத்தை ரொம்ப டெவலப் பண்ணுறோம். அது அனைவரும் இயற்கை விவசாயத்துக்கு வந்துட்டாங்கன்னா நோய்களை இல்லாமல் தவிர்க்கலாம். இன்றைக்கி நோயில் நிறைய குடும்பங்கள் அவதிப்படுறதை நம்ம கண்ணால் பார்க்குறோம். அதை ஒழிக்கணுங்கிறது தான் எங்களுடைய எண்ணம்.
0: கண்டிப்பா. உங்களுக்கு வந்து ஒரு இயற்கை ஆர்வலராக இருந்து உங்களுக்கு பிடித்த பாடல் எந்த படம்?
1: பிடித்த படம் தங்கப்பதக்கத்திலிருந்து நல்ல ஒரு பாட்டு பாடுங்க.

இத்துடன் இன்றைய உழவர் மனம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மறுபடியும் உழவர் மனம் நிகழ்ச்சி இதே நாள் இதே நேரம் ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சர்வதேச புலிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உலகின் 70% புலிகள் இந்தியாவில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் மொத்த ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் 863 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது. ஹூப்ளி ராமேஸ்வரம் இடையேயான வாராந்திர சிறப்பு ரயில் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தாவேகா சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட 2 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாணவர்களிடையே போதைப் பழக்கத்தையும் வன்முறையையும் கட்டுப்படுத்த தாவேகா அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 1,05,240 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி கோயில் நில மோசடி வழக்கு தொடர்பாக மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுரை கள்ளழகர் திருக்கோவிலில் ஆடி பெருந்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் இந்தியாவின் தடகள வீரர் குல்வீர் சிங் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்று புதிய சாதனை படைத்துள்ளார். மகளிர் 69 கிலோ எடைப்பிரிவு பளு தூக்குதல் போட்டியில் ஹர்ஜீந்தர் கவுர்

0: வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். பதக்கம் வென்ற இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியின் குழு பிரிவில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நிலையத்தில் நேரம் 11:02.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
3: நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்வி,
2: 2025 ஆண்டிற்கான ஞானபீட விருது பெற்றவர் யார்? கேள்விக்கான சரியான பதில் கவிஞர் வைரமுத்து. இன்றைய கேள்வி, ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் செயல்படுத்த யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? கேள்வி மீண்டும் ஒரு முறை, ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் செயல்படுத்த யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது?
4: கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
1: நேர்களை நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எண்ணங்களின் வண்ணங்கள். நேர்களை, இன்றைய எண்ணங்களின் வண்ணங்களோட டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையின் வழிகாட்டி அப்படின்ற டாப்பிக்கில் தான் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களிடம் ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் 9344901018 என்ற நம்பருக்கும், 9342901018 நம்பருக்கும், 8300191018 என்ற நம்பருக்கும், 04232966781 என்ற நம்பருக்கும் கால் பண்ணலாம். நீங்கள் புதிய நேராக இருந்தால் உங்களுக்காக பிரத்யேகமான நம்பர் ஒதுக்கப்பட்டிருக்கு, அது 8300191018 என்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நிகழ்ச்சியோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டி அப்படின்ற டாப்பிக்கில் தான் பேச போகிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு வர்றதுக்கு யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக காரணமாக இருப்பாங்க. அது நம்மளோட பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய டீச்சர்ஸாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம், இல்லை அது நம்மளுடைய வாழ்க்கை துணையாக இருக்கலாம், அப்படி இல்லையா ஒரு புத்தகமாக கூட இருக்கலாம், ஒரு தலைவராக கூட இருக்கலாங்க. ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டி. இன்றைக்கி குரு பூர்ணிமா தினத்தை ஒட்டி உங்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டி அப்படின்ற டாப்பிக்கில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை ஊக்கப்படுத்தினவங்க யார், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றின ஒரு வார்த்தை இல்லாட்டி ஒரு சம்பவமாக இருக்கலாம், அல்லது யாரோ ஒரு மனிதராக கூட இருக்கலாங்க, அவரிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய பாடம் என்ன, உங்களுடைய மனதை தொட்ட அந்த அனுபவத்தை எங்களிடம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நம்பர் மறுபடியும் சொல்கிறோம், 9344901018 என்ற நம்பருக்கும், 9342901018 என்ற நம்பருக்கும், 8300191018 என்ற நம்பருக்கும், 04232966781 என்ற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியின் இணைய முதற் நேயர், ஹலோ வணக்கம்.
5: ஹலோ வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: நான் தென் பொன்மணியிலிருந்து தென்னா மணிகண்டன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: அருமையா இருக்கிறீங்க மேடம். கிளைமேட் கொஞ்சம் இன்னைக்கு சில்லுன்னு இருக்குங்க. அங்க மழைங்களா?
1: இங்க மழைதான், ஊட்டி எப்போதுமே மழையா இருக்குமே.
5: அப்படிங்களா? அதான் இன்னைக்கு கொஞ்சம் அந்த சாரல் எங்களுக்கு இருக்கு, கொஞ்சம்
1: அந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டு நினைக்கிறேன்.
5: ஆமாங்க மேடம், கூலிங்கா தான் இருக்கீங்க, நல்லா இருக்குங்க, காத்தடிக்குது
1: கொஞ்சம். டாபிக் கேட்டீங்களா?
5: கேட்டேங்க மேடம். என் வாழ்க்கையின் வழிகாட்டி
1: சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில யார்
5: வழிகாட்டினா? என் குருநாதர் டி எம் சௌந்தரராஜன் அவங்க தாங்க. ஏன்னா நான் நீலகிரி மாவட்டம் குந்தாதேவர் சொல்லி பிறந்து வளர்ந்து 5வது வரைக்கும் 1988 வரைக்கும் படிச்சேங்க. அப்புறம் என்னை இங்க கூட்டிட்டு வந்து 10வது வரைக்கும் படிக்க வச்சுட்டு கைத்தறி நெசவு தொழில் கற்றுக் கொடுத்துங்க. இன்னைக்கு இந்த நொடி இப்ப இந்த ஊட்டி எஃப்எம்ல பேசிட்டு இருக்கேன்னா அவர் தந்த முகவரி தாங்க, தென் பொன்மொழி தேனாமணிகண்டன் அந்த முகவரியான அவர் டி எம் சௌந்தரராஜன், அவரு தாங்க என் வாழ்க்கையின் வழிகாட்டி. அப்புறம் வாழ்க்கையின் வழிகாட்டிய வாசகன் பாத்தீங்கன்னா, இந்த கோயம்புத்தூர் வானொலியில வந்து வெற்றிமாலைன்னு ஒரு நிகழ்ச்சி வருங்க, அதுல நாளை நம் கனவுகள் நனவுகளாகும், நலிந்த கவலைகள் நம்மை விட்டு போகும் அப்படிங்கிற வாசகம் தான் அந்த வெற்றி மேலை நிகழ்ச்சியோட தாரக மந்திரங்க. அத அப்பப்ப நினைச்சு பாத்துக்குங்க. இன்னைக்கு கஷ்டமா இருக்குங்க, கவலையா இருக்கும், அது நம்ம மாறிடும், நாளைக்கு எல்லாமே மாறிடும் அப்படிங்கிற மாதிரி அப்படிதான் இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன். அவர் டி எம் சௌந்தரராஜன் குருநாதர் காட்டின வழியிலையும் அந்த வாசகத்தினுடைய உத்வாகத்திலையும் இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு ரெண்டு பொன் குழந்தைங்க, பெரிய பொண்ணை காலேஜ் முடிச்சுட்டேங்க, சின்ன பொண்ணு கவுன்சிலிங் போட்டிருக்கிறோம். எங்களால முடியாது, அவங்களுக்கு கொடுத்து அவங்கள ஒரு நல்வழி காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கு.
1: அவர் சொன்ன வழியில இப்ப நீங்க நல்ல ஒரு நிலைமையில இருக்கீங்க இல்லையா?
5: ஆமா மேடம், அந்த கைத்தறி நெசவு தொழில நான் கூட்டுறவு சங்கத்தில் தான் வேலை செய்யறேங்க. இருந்தாலும் என்னோட புடவை நல்ல தரமா நேர்த்தியா இருக்குதுன்னு சொல்லி எடுத்து வைப்பாங்க. அந்த ஒரு இது இருக்கு, ஏன்னா அந்த தொழில் சுத்தம் இன்னும் அவரோட பேரை காப்பாத்திட்டு
1: இருக்கு. அவரை பத்தி நீங்க வெளியே எங்க சொன்னதுண்டா, இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு அவர் தான் காரணம் அப்படின்னு
5: அனுதினமும் சொல்லுவங்க. அந்த ஒவ்வொரு நொடியும் சொல்லுவங்க. அவர் எங்க அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் தெரியும், நான் வந்தாவே தெரியும் வந்துட்டான்டா அவன், எப்படி இருந்தாலும் அவர் குருநாதர் பத்தி ஒரு வார்த்தையா சொல்லாம போக மாட்டான்னு. ஏன்னா அந்த மாதிரி என்ன வழிகாட்டினாங்க குருநாதர்னு. இந்த ஒரு தொழிலுக்கு மட்டும் இல்ல, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய பயணம், ஒரு செயல் நடை உடை பாவனை எல்லாத்துக்கும் எனக்கு குருவா இருந்தாருங்க. ஒரு உடை எப்படி உடுத்தோன்னு, ஒருத்தர் கூட எப்படி பேசணும், இந்த பண்பலையில உலக மக்கள் கேட்கற அத்தனை நிகழ்ச்சி இப்ப பேசணும் எப்படி பேசணும், ஒரு அவசரம் இல்லாம விருத்தி பொறுமையா பேசுன்னு சொல்லி கொடுத்தாருங்க. உடை எப்படி அணையணும்னு சொன்னாருங்க. வாழ்க்கை என்ன, அது எப்படி திருமணத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்கு, திருமணத்துக்கு பின்னாடி ஒரு மாதிரி, அதை எப்படி நீ கடந்து போகணும்னு எல்லாம் சொல்லி கொடுத்தாருங்க. அதனாலதான் அவர் என்னோட வாழ்நாள் என்னோட குருவா. இன்னும் அவர் எங்கிட்ட இல்லைங்க, இப்ப காலம் அவரை எங்கிட்ட இருந்து கூட்டிட்டு போய் 9 வருஷம் ஆயிருச்சுங்க. இருந்தாலும் என் கண்ணு முன்னாடியே மறைஞ்சாருங்க, அதனால இன்னும் மறக்க முடிய மாட்டேங்குது. இருந்தாலும் என்ன அவர் இது என்னால மறக்க முடியாதுங்க. அவர் இல்லைன்னா அந்த டி எம் சௌந்தரராஜன் அந்த பேர் இல்லைன்னா நான் இல்லைங்க.
1: ஓகே, ஒரு சூப்பரான கருத்தை சொன்னீங்க. உங்களுடைய லைஃபும் மத்தவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். கண்டிப்பா உத்யோகம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி,
5: வாய்ப்புக்கு நன்றி மேடம், வாய்ப்புக்கு நன்றி.
1: நேர்களே, நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை நீங்க எங்களிடம் ஷேர் பண்ணிக்கலாம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் ஒருவர் இணைந்திருக்கிறார். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: சத்தியமங்கலம் சட்டம்பாளையத்திலிருந்து கோயில பழனிசாமி
1: பேசுறேன்.
6: என்ன மன உணர்ச்சி எப்படி இருந்தாலும் செய்யற வேலையை மட்டும் விடக்கூடாது
1: அப்படின்னு.
6: அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ கணவன் மனைவிக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் கூட பாத்தீங்கன்னா எல்லா ஊருக்கும் என்ன பண்ணுவாங்க, வீட்டு கொஞ்ச நேரம் வெளியே போயிருவாங்க. மறுபடி வந்தாலும் அவங்களுக்குள்ளேயேதான் ஒரு யதார்த்தமான பழக்கம் வராது சீக்கிரம். அதனால நாம் என்ன உடன்பாடுகள் இருந்தாலும் நம்ம செய்யற வேலையை மட்டும் நிறுத்தாம இருக்கணும். அந்த வேலையை
1: நிறுத்தினாதான்
6: நம்ம வாழ்க்கையில கஷ்ட நஷ்டங்கள் தான் வரும். அதை நிறுத்தாம நடைமுறையில கொண்டு போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எதுவா இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறமை நம்ம கிட்ட இருக்குங்க.
1: ஓகே, நம்மளுடைய வாழ்க்கை தான், நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய வேலை தான் ஒரு வழிகாட்டின்னு சொல்றீங்க.
6: ஆமாங்க, நம்ம வேலை மட்டும் நம்ம கரெக்டா செய்யல, நம்மளுக்கு ஒரு வழிகாட்டியே எதுவுமே கிடைக்காதுங்க. நீங்க எது சொன்னாலும் ஏதோ ஒண்ணு சொன்னா கோபம் வந்துடும், வீட்டு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு முத்திரை குத்தப்படக்கூடிய சூழல்ல இருக்குங்க. நம்ம எது சொன்னாலும் சரி இது அப்புறமா அப்படின்ட்டு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுங்க, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அதனால அவங்க பாத்துட்டு அதை பேசாம விட்டுருவாங்க. நம்ம படம் நம்ம வேலையை பார்த்துல ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா இருக்கிறது நம்ம செய்யக்கூடிய தொழில் தான்.
1: ஓகே, ஒரு சூப்பரான கருத்தை சொன்னீங்க, அழைத்ததற்கு நன்றி.
6: நன்றிங்கம்மா.
1: நேர்களே, இன்னைக்கு நம்மளுடைய எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில நம்ம பேசிட்டு இருக்க டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையின் வழிகாட்டி அப்படின்ற டாப்பிக்கில தான் பேசிட்டு இருக்கோம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 9344901018 என்ற நம்பருக்கும், 9342901018 என்ற நம்பருக்கும், 8300191018 என்ற நம்பருக்கும், 04232966781 என்ற நம்பருக்கும் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
7: அழகான காலை வணக்கம் சார். அன்புடன் நான் ராஜு, டீசன் மேரிஸ்ல இருந்து. நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நல்லமா இருக்கீங்க. சாப்பிட்டீங்களா சார்?
1: சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க?
7: எல்லாம் நல்லா இருக்காங்க சார், ரெடியா இருக்கு. நம்ம எப்படி இருக்காங்க?
1: எல்லாம் நல்லா இருக்காங்க. சொல்லுங்க, இன்னைக்கு டாபிக் கேட்டிங்களா?
7: ஆமா சார்.
1: சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையோட வழிகாட்டி யாரு?
7: என் வாழ்க்கைக்கு வழிகாட்டி எங்க அம்மா தான் சார். அவங்க தான் சார் எல்லாமே எனக்கு எல்லாம். ஒரு எங்க அம்மா எஜுகேட்டடு, அவங்க ரொம்ப ரேவா எல்லா விஷயத்தையும் பார்த்து செய்வாங்க. எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, யாருக்கு எந்த தேதி கொடுக்கணும், எல்லாத்தையுமே அவங்க வந்து ஒரு ஒரு பெரிய வழிகாட்டியா எனக்கு எல்லாமே செஞ்சுட்டு போயிருக்காங்க.
1: ஓகே,
7: அவங்க எப்படி நடந்துகிட்டாங்களோ அதே மாதிரி தான் சார் நானும் நடந்துக்கிறேன். நான் நடக்கிறது என் பிள்ளைங்களுக்கும் அப்படிதான் கற்றுக் கொடுத்துருக்கேன்.
1: ஓகே,
7: ரெண்டு பசங்களும் ஒரு நீட்டான பசங்க, அவங்க யாருக்கு எந்த இடத்துல பார்த்தாங்களோ ராஜ் பசங்க, அவங்க பத்மாவதி பிள்ளைங்களா அப்படின்ற மாதிரி. இது எங்க இருந்து வந்துச்சுன்னு பாத்தாங்கன்னா எங்க அம்மா இருந்து வந்தது. அதே மாதிரி தான் எங்க அண்ணன் தம்பிங்க எல்லாருமே அப்படிதான். அம்மா பேரு ரோசி, அவங்க ரோசி அம்மா பிள்ளையன்னாக்கா அவ்வளவு ஒரு மதிப்பு இல்ல.
1: ஓகே,
7: அவங்க இப்ப போற வேலையை செய்யற இடத்துலயும் மாட்டோம், அவங்க பழகிற இடத்துலயே மாட்டோம், எல்லாத்துக்குமே எங்க அம்மா வந்து ஒரு வழிகாட்டியாவே இருந்துட்டு வராங்க எல்லாத்துக்கும். இன்னும் எங்க குடும்பத்துல வந்து இன்னும் இணைப்பிரியாது இருக்குது எங்க குடும்பம். அஞ்சு ஆம்பளை பசங்க ஒரு
1: பொட்டப்புள்ள,
7: சின்னண்ணா தவறிட்டாரு, சின்ன பெரிய தம்பி தவறிட்டாங்க, அம்மா தவறிட்டாங்க. இருந்தாலும் நாங்க இன்னைக்கும் அந்த குருவி கூடு மாதிரி எல்லாமே ஒரு கூடா தான் இருக்கிறோம் இனி வரைக்கும். நான் வானிலைன்னு பேசுறதுக்காக பெருமையெல்லாம் சொல்றது இல்ல, எப்படி இருக்கணும்னு எங்க அம்மா எங்களுக்கு என்ன கத்து கொடுத்துட்டு போனாங்களோ இன்னும் அதுதான் நடைமுறையில இருக்கு. ஒரு வேலை செய்யற இடத்துலயா இருக்கும், ஒருவங்க பெரியவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும், சின்னவங்களை எப்படி அரவணைச்சு நடப்பணும், யாருக்கு இல்லைன்னா ஓடி சென்று உதவி பண்ணணும், அந்த படிப்பாலாம் எங்க அம்மா ரொம்ப எங்களுக்கு கத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. இன்க்ளூடிங் வீட்டு வேலை கூட நீங்களே செஞ்சுக்கணும்ன்ற மாதிரி எங்க அம்மா எங்களுக்கு கத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க.
1: ஓகே, எல்லா வேலையும் சரி, எல்லாத்தோட மனநிலைமையும் புரிஞ்சு வச்சுட்டு உங்க அம்மா எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா?
7: கண்டிப்பா சிஸ்டர், அவங்க மாதிரி நாங்க இன்னொரு பிரிவு இருந்தா கூட எங்க அம்மா தான் எங்களுக்கு, அவங்க தான் எங்களுக்கு தாயா வரணும்னு கூட நாங்க எப்பவுமே பிரேயர் பண்ணி.
1: கண்டிப்பா இந்த நாள்ல வந்து அம்மா வழிகாட்டியா இருக்கிறதுன்றது வந்து ரொம்பவே ரொம்ப நல்ல விஷயம். தன்னுடைய குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும், அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன நல்லது சொல்லித்தரணும், என்னென்ன கெட்டது சொல்லித்தரணும்னு சொல்லி நம்ம பேரண்ட்ஸோட கடமை தான் இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து அம்மா அப்படின்றவங்க ஒரு ப்ரீஷியஸான விஷயம்தான். ஸோ இவரு கூட வந்து என்னோட அம்மா தான் எனக்கு வந்து வழிகாட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா அழைத்ததற்கு நன்றி. நேர்களை நீங்களும் கால் பண்ண நினைச்சிங்கன்னா 9344901018 நம்பருக்கும், 9342901018 நம்பருக்கும், 8300191018 நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் உங்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டி யாரு அப்படின்றத எங்களுக்கு ஷேர் பண்ணலாம். ஒரு நிகழ்ச்சியின் ஒரு பாடலை கேட்டு மீண்டும் எல்லாம் ஸ்டேடியோ எதோட்டிய ஃபேம் நிச்சயம் எல்லாமே சமஹிட்டு.

0: பேக் டு த ஷோ எண்ணங்களின் வந்தங்கள் நேர்களே. இன்றைக்கி எண்ணங்களின் வந்தங்கள் நிகழ்ச்சியோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையின் வழிகாட்டி அப்படின்ற டாப்பிக்ல தான் பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சி நேயம் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஊட்டியில இருந்து ராஜ்குமார்.
0: நல்லா இருக்கீங்களா ராஜ்குமார்?
1: நல்லா இருக்கேங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் ராஜ்குமார். சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டி யாரு?
1: சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிட்டங்க.
1: நானும் சாப்பிட்டேன். பேசிட்டு உங்ககிட்ட பேசுறது.
0: ஓகே, தேங்க்யூ. சொல்லுங்க.
1: என்னோட வாழ்க்கையில வழிகாட்டிங்கன்னா, ஸ்கூல் படிக்கும் போது டேவிட் சார் ஒருத்தர் இருந்தாங்க.
0: ஓகே,
1: அவர் செவன்த் பாடம் எடுத்தார், இங்கிலீஷ் பாடம். அவர் வந்து டிஸ்பிளின் கரெக்டா, நம்ம நீட்டா இருக்கணும், முகெல்லாம் நல்லா கழுவிட்டு, சுத்தமா முகமெல்லாம் கழுவிட்டு, வாஷ் பண்ணிட்டு, நல்லா முடியால ஹேர் கட் பண்ணிட்டு, நல்லா ஸ்டைலா இருக்கணும், அப்படியே வந்து யூனிஃபார்ம்ல ஜாயின் பண்ணி நல்லா நீட்டா இருக்கணும், சுவல பாலிஷ் பண்ணி நீட்டா கையெல்லாம் நீட்டா கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் அவர் ரொம்ப அடிப்பார்.
0: ஓகே,
1: படிக்கலன்னா கூட அடுத்த டைம் பாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நம்மளுக்கு வார்னிங் கொடுப்பாரு. அடுத்த டைம் முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லி விட்டு கொடுப்பாரு. ஆனா டிசிப்ளின் இல்லாம இருந்தா கண்டிப்பா வந்து பனிஷ்மெண்ட், ஒரு நாள் போலமே அந்த கிரவுண்ட்ல முட்டி
0: போட்டிருக்கேன்
1: இல்லாமல். அந்த இதுல வந்து அவர் காட்டின அந்த வழி இப்போ எனக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஆனா இந்த சமயத்துல பாக்கும்போது எனக்கு வழிகாட்டியா இருக்கும்போது உங்களுடைய ப்ரோக்ராம் கூட சொல்லலாம். உங்களுடைய ப்ரோக்ராம் அந்த கேக்குற அந்த இந்த குரல், அந்த குரல் எனக்கு ரொம்ப பலப்படுது. ரொம்ப ஒரு ஒரு மாதிரி மென்டலியா இருந்தாங்க, ஒரு மென்டலியா ஒரு சூழ்நிலை இருந்தாங்க. அப்போ உங்களோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கேட்கும் போது, உங்களோட குரல் இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் அதுல இருந்து வெளியே வந்து, இப்ப இருட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து ஒரு தைரியமான ஒரு உலகத்துல வந்து ஒரு வெற்றி வாக்கியன்னு வைக்க நான் பயணம் செஞ்சுட்டு
0: இருக்கிறேங்க.
1: நீங்க அந்த காலையில பேசின அந்த ஒரு சில விஷயங்கள் எல்லாம், அந்த இது சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த நீலகிரி மாவட்டம், அந்த பூக்களை பத்தி, அதே வந்து நேச்சுரலா நான் வந்து அந்த இடத்துக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சுங்க. அப்படியே வந்து அந்த சுய அந்த இது ஒரு சிறு அந்த அப்துல் கலாம் பத்தி கூட அந்த வாசகம் சொன்னீங்க பாத்தீங்களா, இப்ப பாருங்க அதெல்லாம் எனக்கு பத்தி தெரியவே தெரியாது. நீங்க சொல்லும் போது அது கரெக்டா வந்து அது இந்த மாதிரி அக்னி சிறகுகள் என்ற ஒரு புஸ்தகம் இருக்குதான்றது அப்பதான் எனக்கு தெரியுது. தெரியும் போது அதுல ஒரு வழிகாட்டி, நீங்க ஒரு அறிவிப்பாளர் இல்லைன்னு மட்டுங்க, என்னோட வாய்ஸ் கேட்கறேன், நேர்ல பார்க்க முடியலனாலும் ஆனா அந்த வாய்ஸ்லயே எனக்கு கொஞ்சம் ஒரு உற்சாகம் கொடுக்கும், தைரியம் கிடைக்குது. வாழ்க்கையில ஒரு வெற்றி நோக்கி நான் வந்து பயணிக்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு பிளஸ்ஸிங்ஸ்
0: வருதுங்க.
1: கிடைச்சிருக்கு உங்களுடைய ப்ரோக்ராம் தாங்க. ஒரு 3 இயர்ஸ் உங்களுடைய பேச அனுபவம் இருக்கு. அந்த அனுபவத்துலதான் வாழ்க்கையே சேஞ்ச் ஆச்சு, தோல்வியில இருந்து மீண்டும் வந்து ஒரு நல்ல நிலைமைக்குள்ள வந்திருக்காங்க.
0: ஓகேங்க, நன்றி நன்றி. இன்னும் எல்லா ப்ரோக்ராமும் கேளுங்க, ஊட்டி எஃப்எம்ல நல்லா ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, நல்லா கேட்டு நீங்க என்ஜாய் பண்ணணும். ஊட்டி எஃப்எம்மும் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கு, எங்களுடைய வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி நன்றி, அழைத்ததற்கு நன்றி.
1: நன்றி
0: நன்றி. ஏற்கனவே நீங்களும் கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 9344901018 இந்த நம்பருக்கும், 9342901018 இந்த நம்பருக்கும், 8300191018 இந்த நம்பருக்கும் கால் பண்ணலாம். இன்றைக்கி நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டி யார் அப்படின்ற டாப்பிக்கில் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் நினையும் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
2: கோவை மாவட்டம் இடையபாளையத்திலிருந்து பெருமாள் சாமி பேசுறேங்க.
0: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் மேடம், நீங்களெல்லாம் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கீங்க. கோயம்புத்தூர்ல எப்படி இருக்கு?
2: கோயம்புத்தூர் குளிர்ச்சியா இருக்குது மேடம், மழை இல்ல.
0: ஊட்டி மாதிரியே இருக்கா?
2: ஊட்டி மாதிரியே இருக்குன்னு வைங்களேன்.
0: ஓகே, ஊட்டி கிளைமேட்டை நீங்க கோயம்புத்தூர்ல இருந்தே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு
2: நினைக்கிறேன். ஆமாங்க மேடம்.
0: ஓகே, சொல்லுங்க, இன்னைக்கு டாபிக் கேட்டீங்களா, உங்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டி யாரு?
2: என்னுடைய வழிகாட்டி வந்துங்க, நான் வந்து 9, 10, 11 திருப்பூர்ல ஒரு ஹைஸ்கூல்ல வந்து விடுதியில் தங்கி படிச்சனுங்க. அப்ப வந்து விடுதி காப்பாளராகவும் பள்ளி தலைமை ஆசிரியராகவும் வந்து ஃபாதர் தர்மநாதன் இருந்தாருங்க. அவர் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஸ்டடி அவர்ஸ்ல வந்து 7:30 வந்து ஒரு கால் மணி நேரம் வந்து மாரர் கிளாஸ் மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாருங்க. அந்த விஷயங்கள் வந்து அந்த 3 ஆண்டுகள் வந்து, அதாவது அவர் வந்து வெளியூர் சென்றால் ஒழிய வந்து அந்த மாரர் கிளாஸ் விஷயங்கள் வந்து.
0: ஹலோ, நேயரோட இணைப்பு கட் ஆயிடுச்சு. நேர்களேன், இன்றைக்கி நம்ம எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியெலாம் பேசிகிட்டு இருக்க டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டி யார் அப்படின்றத தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். ஸோ நீங்களும் கால் பண்ண வந்துச்சிங்கன்னா 9344901018 நம்பருக்கும், 9342901018 நம்பருக்கும், 8300191018 நம்பருக்கும் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். ஸ்டே டியூன் இதோ டிஎஃப்எம் 101.8, எல்லாமே சமஹிட்டு.

0: ஓகே, பேக் டு த ஷோ. எண்ணங்களின் வண்ணங்கள் நேயர்களே, இன்றைக்கி எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையின் வழிகாட்டி அப்படின்ற டாப்பிக்கில் தான் பேசிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய நிகழ்ச்சியை இணையும் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம் நேர்களை. இன்றைக்கி நீங்கள் கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 9344901018 இந்த நம்பருக்கும், 9342901018 இந்த நம்பருக்கும், 8300191018 இந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம் நேர்களே. நம்முடைய வாழ்க்கையின் வழிகாட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நம்ம குழந்தையிலிருந்து முதல் அடி எடுத்து வைக்கும்போது அதை நம்மளுக்கு நடக்க சொல்லி கொடுத்தது நம்முடைய பெற்றோருங்க. நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது நம்மளுடைய ஸ்கூலில் நல்வழி காட்டினது நம்முடைய ஆசிரியர்னே சொல்லலாம். வாழ்க்கையில் தடும்பாறும் போது நம்மளைய தூக்கி நிறுத்தினது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம், இல்லை உறவினர்களாக கூட இருக்கலாம். அல்லது ஒரு படித்த ஒரு புத்தகம், கேட்ட ஒரு பேச்சு, அல்லது சிறிய அனுபவமாக கூட இருக்கலாம். ஸோ நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு உயரத்தை நம்ம போய் சேர்ந்தாலும் அந்த பயணத்திற்கு பின்னாடி ஒரு வழிகாட்டி நான் கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால தான் இன்றைய நிகழ்ச்சியோட டாபிக், உங்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டி யாரு அப்படின்னு கேட்டிருக்கோம். நிகழ்ச்சியின் இணையும் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுகிற நிலமா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன்
0: மேம். ஓகே, சாப்பிட்டீங்களா?
1: என்னுடைய வாழ்க்கையின் வழிகாட்டி அப்படிங்கறது என்னுடைய பெரியப்பா அப்படின்னு சொல்லுவேன் மேம். ரொம்ப சூப்பரா நிறைய விஷயங்கள் அப்படிங்கறது எனக்கு வழிகாட்டி இருக்கிறாரு. அதாவது துவந்து போகக்கூடிய அந்த ஒரு மனதிற்கு ஒரு ஊக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது என்னுடைய பெரியப்பா என்கிட்ட அதிகமாகவே கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவேன் மேம். குறிப்பிட்டு நீங்க பாத்தீங்கன்னா, சந்திரசேகர் கவலைப்படாதடா, நீ இந்த விஷயத்த இப்படி பண்ணு, தொடர் நீ வாழ்க்கையில வெற்றி பெறுவ அப்படின்ட்டு எனக்கு வழி காமிச்சிருக்காரு. ரிலேட்டட் டு ஒர்க் ஆக இருக்கட்டும், அதே மாதிரி வாழ்க்கையில சில சமயங்கள் நான் கரெக்டா செஞ்சேன் அப்படின்னா அதை அப்ரிசியேட் பண்ணதா இருக்கட்டும், என்னுடைய பெரியப்பா வந்து ரொம்ப சூப்பரா பண்ணுவார் மேம். அவருடைய பேர் வந்து ரவிச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு, ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல குணம் படைத்தவர் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி மேம், அந்த வாழ்க்கையில ஏன் வழிகாட்டி தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தவறு செஞ்சோம் அப்படின்னா அதை திருத்துவதற்கு ஒரு நபர் அப்படிங்கிறது வேணும். சில சமயம் நம்ம வந்து இப்படி பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஒண்ணு நினைச்சிருப்போம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், ஆனா வாழ்க்கையில அது மாதிரி நடக்கவே நடக்காது. அப்போ நம்ம துவண்டு போயிடுவோம். அப்ப துவண்டு போகும்போது, நீ துவண்டு போகாத, நான் உனக்காக இருக்கேன் அப்படின்ட்டு வழி காட்டுவாங்கல்ல, அது வந்து ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிறது வாழ்க்கையில கொடுக்கும் மேம். அது மட்டும் இல்லாம என்னுடைய பெரியப்பா வந்து எனக்கு வழி காமிச்சதுனாலதான் நான் இன்னைக்கு அஸ் அ பர்சனா வாழ்க்கையில முன்னேறிக்கேன் மேம். குறிப்பிட்ட நீ ஐடி கம்பெனிக்கு போ, நீ வந்து இந்த டெக்னாலஜியை கத்துக்கோ, நீ வந்து மற்றவங்க கிட்ட இப்படி பேசு, உன்னை நீ இப்படியே பிரசன்ட் பண்ணிக்கோ, இந்த நுணுக்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து என்னுடைய பெரியப்பா அப்படிங்கிறவங்க தான் கத்து கொடுத்தாங்க மேம். அதனால அஸ் அ பர்சனா நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு வாழ்க்கையில துடிப்போடு சாதிப்பதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்தது என்னுடைய பெரியப்பாவுடைய வார்த்தைகள். அதனால அவர் தான் என்னுடைய வாழ்க்கையின் சிறந்த வழிகாட்டி.
0: ஓகே, இந்த நேரத்துல அவரை வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்யும் போது அவரெல்லாம் நீங்க நினைச்சது உண்டா?
1: கண்டிப்பா மேம்,
0: எல்லா விஷயத்தையும் எனக்கு ப்ரமோஷன்.
1: ஆமா ஆமா, என்னுடைய என்னுடைய வாழ்க்கையில ப்ரமோஷன் கிடைச்சது நான் கால் பண்ணி எனக்கு சொன்னதே என்னுடைய பெரியப்பாக்குதான். அவர் சொன்னாரு, நீ நல்லா ஒர்க் பண்ற சந்திரசேகர், ஆனா அதை எப்படி பிரசன்ட் பண்ணி எப்படி சொல்லணும் அப்படிங்கறதுலதான் உனக்கு கொஞ்சம் டிராபேக் இருக்கு, நீ இப்படி இப்படியெல்லாம் பண்ணன்னு சொல்லு அப்படின்ட்டுன்னு அவர் சொன்னாரு. அதே மாதிரி செஞ்சேன், நான் லைஃப்ல முன்னேறினேன். அந்த தருணத்துல அவரை தேங்க் பண்ணி நான் மனசுல நினைச்சு பார்த்து அவருக்கு ரொம்பவே நன்றி கடன் அப்படிங்கறத செலுத்திருக்கேன் மேம்.
0: ஓகே, ஒரு சூப்பரான ஒரு அருமையான உங்களுடைய வழிகாட்டி பத்தி சொன்னீங்க, அழைத்ததற்கு நன்றி.
1: Thank you ma'am. Bye ma'am.
0: நேர்களே, நம்மளுடைய நிகழ்ச்சியின் இணையும் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம், நான் முந்த பேசின போதே திடீர்னு இடையில கட் ஆயிடுச்சு.
0: ஆமாங்க, சொல்லுங்க, கட் ஆயிடுச்சு லைன். சொல்லுங்க, இப்ப லைன் எப்படியே புடிச்சு வந்துட்டீங்க?
2: முழுமையா வந்து ஸ்டார்ட்டா முடிச்சிரேனுங்க.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
2: அந்த பெருமாள் சாமியா அவர் கரெக்டா பஞ்சுவாலிட்டி, எந்த விஷயத்துல கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை ஃபாலோ பண்ண அவருடைய சொற்கள், அவர் வந்து எனக்கு 11th வந்து இங்கிலீஷ் கிளாஸ் எடுத்தாரு, அதனால வந்து அவரை ஃபாலோ பண்ண விஷயத்தை நான் சொல்ல போனா அவரை நான் வழிகாட்டி என்னுடைய வாழ்க்கையில ஏற்றுன்னு தான் சொல்லணும்.
0: ஓகே, உங்களுடைய ஆசிரியர் தான் இல்லையா?
2: ஆமா மேடம்.
0: ஓகே ஓகே,
2: நன்றி
0: நன்றி நன்றி, அழைத்ததற்கு நன்றி. நேர்களே, நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றது ஒரு நீண்ட பயணம். அந்த பயணத்துல சிலர் நம்ம கூட கொஞ்ச தூரம் வருவாங்க, ஆனா சிலர் நம்மளுடைய வாழ்க்கையில இறுதி வரைக்கும் துணையாக நிற்பாங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கைய திசையை மாற்றி நமக்கு சரியான பாதையை காட்டி செல்வங்க தாங்க வழிகாட்டி. அவங்க தான் நம்மளுடைய வாழ்க்கையின் வழிகாட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். வழிகாட்டி அப்படின்னா வெறும் ஆசிரியர்கள் மட்டும் கிடையாது, அம்மாவின் அன்பு ஒரு வழிகாட்டி, அப்பாவினுடைய கண்டிப்பு ஒரு வழிகாட்டி, நண்பனுடைய ஆறுதல் கூட ஒரு வழிகாட்டி, வாழ்க்கை துணையின் நம்பிக்கை ஒரு வழிகாட்டி. ஒரு சில நேரங்களில் புத்தகமா இருக்கலாம், ஒரு பாடல் கேட்டாக அந்த பாடல்ல கூடிய வரிகள் நம்மளுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கலாம், ஒரு தோல்வி அல்லது சிறிய அனுபவம் கூட நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தரும் ஒரு வழிகாட்டியா இருக்குங்க. சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களுடைய வழிகாட்டி யாரு அப்படின்றத நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். ஸ்டேடியோ எஃப்எம் 90.8 இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: ஓகே, முதன்மந்திரி திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டோம் நேர்களே. நம்முடைய நிகழ்ச்சியின் இணையும் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்ங்க.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் கூடலூர்ல இருந்து கண்ணன் பேசுறேங்க.
0: கண்ணன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேங்க. கூடலூர்ல எப்படி இருக்கு?
1: எல்லாம் இங்க நல்லா இருக்கீங்க. ஆனா கொஞ்சம் லேசா மழை அடிக்குதுங்க.
0: ஓகே ஓகே, மழையை என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கீங்க போல இருக்கு.
1: ஆமா ஆமாங்க.
0: ஓகே, இன்னைக்கு டாபிக் கேட்டிங்களா?
1: ஆமாங்க, வழிகாட்டி யாருன்னு கேட்டிருந்தீங்க.
0: ஆ சொல்லுங்க.
1: என்னோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா வழிகாட்டி அப்படின்னா என்னோட அப்பா தாங்க. இன்ன வரைக்கும் என் கூட இருந்து என்ன வழிகாட்டிட்டு இருக்காருங்க.
0: ஓகே,
1: அவரை பார்த்தா எல்லாமே கத்துக்கிட்டோங்க. எல்லாமே அவரை பார்த்தா வளர்ந்தோம். எல்லா வாழ்க்கையில எல்லா தருணத்திலயும் அவர் வந்து எல்லா விஷயமும் எங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுத்தாருங்க.
0: ஓகே,
1: இது வரைக்கும் நீ வா போ அப்படின்லாம் எதுவுமே சொன்னது கிடையாதுங்க. கூப்பிடும் போது தம்பி தம்பின்னு தாங்க கூப்பிடுவாரு.
0: ஓகே, மரியாதையா கூப்பிடுவாரு.
1: அப்படிலாம் சொல்லி கூப்பிட மாட்டாரு. அதான் எல்லா ஏதாவது தப்பு பண்ணா கூட இப்படிதான் பண்ணணும் மாத்திக்க சொல்லுவாரே தவிர இதுவரை அடிச்சதோ இல்ல வேற திட்டினதோ கிடையாதுங்க.
0: ஓகே, உங்க அப்பா ஏதாவது சொல்லி கொடுத்த ஒரு பர்டிகுலரான விஷயம் வந்து உங்களோட வாழ்க்கையில ரொம்பவே யூஸ் ஆச்சுன்னு சொன்னா என்ன விஷயத்த சொல்லுவீங்க?
1: பர்டிகுலரானா எல்லாத்தையும் மதிச்சு நடக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாருங்க.
0: ஓகே,
1: அதே மாதிரி அவர் பாத்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த தண்ணி அடிப்பாங்க, பின்னா ஸ்மோக் பண்ணுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. ஆனா எங்க அப்பா பாத்தீங்கன்னா அவர் வந்து ஸ்மோக் பண்ண மாட்டாரு,
0: ட்ரிங்க்ஸ்
1: பண்ண மாட்டாருங்க. அதே அவரு அதனால எல்லாருமே அவருக்கு மரியாதை கொடுப்பாங்க. அதே மாதிரி நாங்களும் வந்து அவர் மாதிரியே வந்து நல்ல பழக்கம் அவரை பார்த்து அந்த நல்ல பழக்கம் நாங்களும் கத்துக்கிட்டோம். எங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த கெட்ட பழக்கமும் இல்லைங்க.
0: ஓகே, ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு கருத்தை சொன்னீங்க. உங்க அப்பா தான் உங்களோட இது வழிகாட்டி அப்படின்னு அழைத்ததுக்கு நன்றி.
1: நன்றிங்க, நன்றிங்க.
0: இட்லி எல்லா நேர்களும் கால் பண்ணி அவங்களுடைய வழிகாட்டி யாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஒரு விதை அப்படின்றது ஒரு பெரிய மரமாக வளர மழை அவசியம், மண் அவசியம், சூரிய ஒளி தேவைப்படுதுங்க. அதுபோல நம்மளோட மனிதனாகிய நம்ம உயர்ந்து நிக்கணும் அப்படின்னா அவருக்கு சரியான நேரத்துல சரியான வழிகாட்டுதல் தேவைப்படுது. நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு புத்தகம், வாழ்க்கை அப்படின்றது ஒரு புத்தகம், அந்த ஒரு புத்தகத்தில் நம்ம அத்தியாயத்தை எழுதுறது நாம இருந்தாலும் அதை எப்படி அழகாக எழுதணும், அதை எப்படி வந்து அழகாக வடிவமைக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு கற்றுத்தர்றது நம்மளுடைய வழிகாட்டி அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டி யாரு? நீங்கள் மனம் தளர்ந்த போது உங்களால் முடியும் அப்படின்னு சொன்னவங்க யாரு? நீங்கள் விழுந்தபோது கையை நீட்டி தூக்கியது யாரு? நீங்கள் இப்போ சாதிப்பதற்கும் சிரிப்பதற்கும் சரி உங்கள் காரணமாக இருந்த வழிகாட்டி யாரு அப்படின்றத எங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கோவை மாவட்டம் சின்னவரம் சிலிருந்து செல்வராஜ் மஞ்சுளா பேசுறேன். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்க நல்லா இருக்கிறோம் மேடம். எங்க ஊர்ல மழை அப்பப்ப பெய்யுதுங்க மேடம்.
0: ஓகே, மழையை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கே.
2: இல்லைங்க, அப்படி இல்லைங்க மேடம், சும்மா ரத்தம் பெய்யுதுங்க மேடம்.
0: ஓகே ஓகே, சொல்லுங்க, நீங்க டாபிக் கேட்டீங்களா?
2: கேட்டங்க மேடம். என்னுடைய வாழ்க்கை வழிகாட்டி பாத்தீங்கன்னா இப்பத்திக்கே சம்சாரம் தான் மேடம்.
0: ஓகே,
2: சம்சாரம். அப்புறம் பாத்தீங்கன்னா இது சூழ்நிலை, அதை ரெண்டையும் பார்த்துதான கத்துக்கிறேன். அவங்க வந்து ஊக்கம் கொடுப்பாங்க மேடம், இது எந்த இது செஞ்சாலும் ஊக்கம் கொடுப்பாங்க.
0: ஓகே,
2: தைரியமா எது செஞ்சாலும் தைரியமா செய்யுங்க, நான் இருக்கிற கூட அப்படின் பாருங்க.
0: ஓகே,
2: அதனால அவங்களே இப்ப பாத்தீங்கன்னா வழிகாட்டிங்க மேடம்.
0: ஓகே, எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு கத்து தருவாங்க இல்லையா, வாழ்க்கை துணையா இருக்கவங்க.
2: வாழ்க்கை துணையா இருக்க, அதான் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் ஓசியன் பண்ணாதீங்க, தைரியமா ஊக்கமா செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
0: ஓகே, நல்லது. எது கிட்டத்தட்ட எல்லாமே சொல்லும் போது உங்களுக்கு ஒரு எனர்ஜியா இருக்கும் இல்லையா?
2: ஆமா, அதுக்கு அதுக்காக ஒரு ஆள் வேணும் இல்லங்க மேடம். ஊக்கம் கொடுப்பா, நாங்க தைரியமா வேலை செய்ய முடியும்.
0: ஓகே ஓகே, ஒரு அருமையான கருத்தை சொன்னீங்க, நன்றி நன்றி.
2: தேங்க்யூ.
0: நேர்களே, ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். செடியோனே இதோட FM 101.8 எல்லாமே சமஹிட்டு.

0: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.
1: ஓகே, பேக் டு த ஷோ நேர்களே. இன்னைக்கு எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியோட டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையின் வழிகாட்டி அப்படின்ற டாபிக்ல தான் பேசிட்டு இருக்கோம். நம்மளுடைய இணையும் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
2: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க?
2: தலைப்புக்கு வாழ்த்துக்கலாமா?
1: ஓகே, தேங்க்யூ. நீங்க யாரும் சொல்லவே இல்லையே, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாளி புதூர்ல இருந்து பாட்டப்பனம்மா.
1: ஓகே, நல்லா இருக்கீங்களா?
2: திருக்குறள் அம்மா.
1: அறிவிக்கு கத்து கொடுத்தது ஒரு புக்கம்மா. அத படிச்சுதான் உங்களுக்கு வந்து அதுல வழிகாட்டி நிறைய இருந்துச்சுல, வழிகாட்டுதல் உங்களுடைய வாழ்க்கைக்கு.
2: அதே மாதிரி எங்களுடைய மனைவி ராஜம்மாள் வந்து, அதாவது வாழ்க்கையில நல்ல துணையா இருந்து ஒரு குடும்பத்துக்கு முன்னேற்றத்துக்கு வந்து ஒரு உறுதுணையா இருந்தது மனைவி.
1: ஓகே ஓகே ஓகே, ஒரு அருமையான கருத்தை சொன்னீங்க, நன்றி.
2: நன்றி.
1: நேர்களை எல்லா நேர்களும் கால் பண்ணி அவங்களுடைய கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. நேர்களை நீங்களும் கால் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா 9344901018 என்ற நம்பருக்கும், 9342901018 என்ற நம்பருக்கும், 8300191018 என்ற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியின் ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். ஸ்டே டியூன் இது ஊட்டி FM 101.8. எல்லாமே சமையிட்டு

இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12 பத்திரிக சிநேகிதியின் அலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழ் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்களை தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 வண்ண வண்ண பூக்கள். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 2:15 நீலமலை நேரம் தொடர் பாடல்கள். 2:30 உழைப்பவர் அலங்கம் அரங்கம். சுயதொழில் செய்யும் நித்யா அவர்கள் பணி அனுபவங்கள் குறித்து கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3:02 ஹலோடி நிகழ்ச்சியில் உலக புலிகள் தினத்தையொட்டி முதுமலை புலிகள் காப்பகத்தின் துணை இயக்குநர் திரு ஆர் வித்யாசாகர் அவர்கள் நேர்முகம். 5:02 பொன்மாளை பொழுது வாடாமலர். 6:10 விளக்கேற்றும் வேலை. 7:00 திரைகாணம். 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள். 7:30 தோட்டமும் தொழிலும். இன்றிரவு 8:30 நாடக வானொலி நாடக விழா. மௌனவிரதம் நாடகம் எழுதியவர் பூங்குயில் ஸ்ரீனிவாசன். அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேர ஒளிப்பதிவு டெல்லி அஞ்சல். நேர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: நேரம் 12:10 மேடம். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓடிஎஃப்எம் 101.8 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் நிகழ்ச்சி கேட்கும் முன்,
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

0: நேர்களை, இந்த நிகழ்ச்சிக்கு 9344-1031-8 9343-1031-8 8 3 0 0 1 9 1 8 வெளியூர் நேர்கள் 2 9 6 6 7 8 1 0 4 2 3 என்ற இணைப்பெண்ணை சேர்த்து உங்களுடைய நல்ல விஷயங்களை, மகளிருக்கான விஷயங்களை, சிந்தனைகளை, பணி அனுபவங்களை, உங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ், உங்களுடைய பியூட்டி டிப்ஸ், ஹெல்த் டிப்ஸ், ஹவுஸ் கிளீனிங் டிப்ஸ், இது எது வேணாலும் சொல்லலாம். அது மட்டுமல்ல 8 3 0 0 1 9 1 0 1 8 நம்பருக்கு கால் பண்ணி புதிய நேயர்கள் இந்த நிகழ்ச்சியில் இணையலாம். நிகழ்ச்சியில் ஒரு நேயர் இப்போ இணைப்பில் இருக்காங்க, அவங்களோட பேசுவோம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். நான் மகா தாராபுரத்திலிருந்து பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க மேடம்.
1: நிலையத்தில் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: ஆ, எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்குங்க மேடம்.
0: சொல்லுங்க, என்ன சொல்ல வரீங்க?
1: அதாவது மேடம், சாப்பாடு மத்தியானம் மீதமானாலும் சரி, இரவு மீதமானாலும் சரி, பச்சை புளிய கரைச்சு நல்லா கெட்டியா கரைக்கணும். சாதத்துல போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா பரட்டி, எல்லா சாதத்திலயும் படுற மாதிரி நல்லா பரட்டி வச்சிடணும். அப்புறம் பரட்டிட்டு ஊர்ன வரைக்கும் ஒரு 3-4 மணி நேரமா, நைட்டு மத்தியானம் வச்சோம்னா சாயங்காலமா எடுத்து வெங்காயம், சின்ன வெங்காயம் நிறைய போட்டு, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு, கடுகு உளுந்து பருப்பு பெருங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு இந்த சாதத்தையும் கொட்டி வதக்கிடுவா, சூப்பரா இருக்கு. இது வந்து பச்சை புளி சாதம் சொல்லுவாங்க, நல்லா டேஸ்டா இருக்கு. இதுக்கு தொட்டுக்கு வந்து உருளைக்கிழங்கு மசியல், உருளைக்கிழங்கு மசால் போட்டு வறுவல் மாதிரி வறுக்கிறது, இல்ல சேப்பங்கிழங்கு, இல்லைன்னா சேனக்கிழங்கு, இல்லைன்னா கர்ணக்கிழங்கு வறுவல், கார சாரமா கொஞ்சம் வறுவல் செஞ்சு சாப்பிட்டோம்னா சாப்பாடு வீணா போகாது, நம்ம சாப்பிட்ட சிக்கனமாவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கும்.
0: டேஸ்டா இருக்கும். இது நிறைய சமையல் குறிப்புகள்.
1: ஒரே ஒரு குட்டி கவிதை ஒண்ணு சொல்லிடுறேன் மேடம்.
0: சொல்லுங்க.
1: காதல் தெய்வீகமான காதல் நெஞ்சம் கொண்ட ஒரு பெண் காதலில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டால் 7 லோகத்தில் ஆள்கின்ற அரசனே வந்தாலும் நிமிர்ந்து பார்க்க மாட்டாள், நேர்கொண்டு பார்க்க மாட்டாள், பேச மாட்டாள். இதுதான் தெய்வீக காதலின் இயல்பு.
0: நீங்க, உங்களுக்கு ஏதாவது அந்த அனுபவம் இருக்கா?
1: அனுபவம், நான் வந்து அனார்க்கிலி தான் மேடம், ஆனா எனக்கு ஒரு சலீம் கிடைக்கவே இல்லை மேடம்.
0: அப்புறம் என்ன பண்ணீங்க?
1: என்ன பண்ண, சாம கடவு கண்டிட்டு படுத்து.
0: அப்படியா? சரி,
1: மேடம்,
0: சரி, ரொம்ப சந்தோஷம். நீங்க சொன்ன கவிதைக்கு பாராட்டுகள். ஒரு பாடல் கேட்கலாம். இந்த ஜூலை மாதமே முடிய போகுது இல்லையா, அதனால இந்த ஜூலை மலர்களுக்கான ஒரு பாடல் பகவதி படத்திலிருந்து. நன்றி, வணக்கம்மா.
1: நன்றி, வணக்கம்.

திட்டமிடும் பழக்கம் ஒவ்வொருவருக்கும் இருந்தால் அந்த வாழ்க்கை எளிதாகவும் சுமூகமாகவும் அமையும். குறிப்பாக பெண்களுக்கு திட்டமிடும் பழக்கம் மிக மிக அவசியம். ஒரு வாரத்திற்கு தேவையான திட்டமிடுதலாவது நம்மிடத்தில் இருக்குமானால் அந்த வாரத்தை நல்ல வழியில் நாம் செயல்படுத்த முடியும். திங்கள் முதல் வெள்ளி வரை அல்லது சனி வரை ஒரு நாள் வேண்டுமானாலும் அது நமக்கு ஏற்றாற்போல இருக்காமல் எல்லாவற்றையும் திட்டமிட்டு செயல்படும் பொழுது நேரம் மிச்சப்படுகிறது, மனம் அமைதி அடைகிறது, பதற்றம் குறைகிறது, சூழ்நிலை மாற்றப்படுகிறது. ஒரு அட்டவணைப்படுத்தி கொண்டு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் என்று கணக்கிட்டு ஒவ்வொரு நாளும் அந்தந்த நாட்களுக்குரிய வேலை, அதில் அவசரமாக செய்யப்பட வேண்டியது எப்போது, நிதானித்து செயல்படுவது எப்போது என்றெல்லாம் குறிப்பை வரைந்து கொண்டு நாம் வீட்டு வேலைகளானாலும் சரி, சமையல் வேலையானாலும் வெளி வேலையானாலும் திட்டமிட்டு எழுதி அதை முறைப்படி செய்யும் பொழுது மன அமைதி மாத்திரமல்ல உடலும் ஆரோக்கியமாயிருக்கும், பதட்டமும் குறையும். அது மட்டுமல்ல, நிறைய நேரத்தை மிச்சப்படுத்தி பயனுள்ள வழியில் நாம் அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு நாள் நம் மனம் போல இருந்து அந்த நாளை நாம் என்ஜாய் பண்ணலாம். அது வாரத்திற்கு ஒரு முறை என்று கூட வைத்துக் கொள்ளலாம். அது உங்களுடைய தேர்வு. இப்படி செய்து பார்த்தால் இதனால் பயனடைந்த பெண்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்த குறிப்போடு அடுத்த பாடல் வசந்தகால பறவை படத்திற்காக.

நேர்களே, சிநேகிதர்களாகிய நீங்கள் இந்த நிகழ்ச்சியில தொடர்பு கொண்டு பேசணும்னா 9344910018 9341 8 8 3 0 0 1 9 1 8 வெளியூர் நேர்கள் 2966761042 3 இணைப்பு என்ன சேர்த்து பேசலாம். நீங்க புது நேயர்களாக இருந்தால் 8 3 0 0 1 9 1 0 1 8 நம்பர்லையும் கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை இந்த நிகழ்ச்சியில் ஷேர் பண்ணலாம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை கேட்கலாம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே, மகளிர் வாழ்வின் நம்பிக்கை குரல். இந்த நிகழ்ச்சிக்கு தொலைபேசி எண்கள் அறிவித்திருக்கோம், அந்த எண்களுக்கு உங்களோட கருத்துக்களை பதிவு செய்யலாம். இப்போ ஒரு டிப்ஸ், நம்மளோட ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கு ஒரு எளிமையான பயிற்சி. பெண்களுக்கு வந்து பொதுவாக வீட்டு வேலையே செய்தாலும் வெளி வேலைகள் செய்தாலும் எதுவாக இருந்தாலும் மனதில் ஒரு சிறு அழுத்தம் இருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் கடந்து செயல்படக்கூடியவர்கள் பெண்கள். இயற்கையிலேயே இறைவன் அப்படிப்பட்ட ஒரு மன ஆற்றலை பெண்களுக்கு கொடுத்திருப்பது சிறப்பு. ஆனாலும் கூட நம்மளுடைய ஓய்வு நேரங்களில் நமக்கு பிடித்தது என்று ஏதாவது ஒன்று இருக்கும். ஒன்றாவது கவிதை பாடல் கேட்கறது, வேறு ஏதாவது ஒரு நடன பயிற்சி, இல்லை என்றால் ஏதாவது தைப்பது, எழுதுவது, கதை புத்தகம் வாசிப்பது, இன்னும் பலவிதமான பிடித்தமான செயல்கள் இருக்கும். அந்த ஈடுபாட்டை நாம் நமக்கு எது பிடிக்கிறது, நம்மளுடைய உள்ள பாங்குக்கு எது விரும்பி, நம்மையே அறியாமல் அதில் லயத்து போய் அதில் ஈடுபட்டு செய்கிறோமோ அதை நாம் எடுத்துக்கொண்டு அந்த வேலைகளை அந்த நேரத்தில் செய்யும் பொழுது நிச்சயமாக மன அழுத்தம் என்பது பெண்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஒன்றுமே எங்களுக்கு செய்ய அது புலப்படவில்லை என்றால் ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்துக்கொண்டு ஒரு பென்சிலோ பேப்பரோ ஏதாவது ஒன்றை நாம் எடுத்து வைத்து கொண்டு நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிம்பத்தை அது சித்தரித்து பார்த்தாலே அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் குறையும். இது அறிவியல் ரீதியான உண்மை. இப்படிப்பட்ட பழக்கங்கள் பெண்களின் மனதை மிகவும் லேசாக்கக்கூடியது. இதை செய்து பயனடையலாம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் என் ஜீவன் பாடுத படத்திற்காக.

0: இன்னும் சில நொடிகளில் 12:40 தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சல்
1: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் தற்போது நடைபெற்று வருகிறது. சர்வதேச புலிகள் தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வன ஆர்வலர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். குரு பூர்ணிமா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஜப்பானில் நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் 2 நாளாக இன்றும் நடைபெற்று வருகிறது. பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் இந்த மசோதா குறித்து உரையாற்றி வருகின்றனர். மக்களவை இன்று காலை கூடியதும் அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கங்களை வென்ற ஹர்ஜீந்தர் கவுர், குல்வீர் சிங் உள்ளிட்டோருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். கேள்வி நேரத்தை அவர் தொடங்க முயன்றபோது எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை நண்பகல் 12 வரை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் அவை கூடியதும் தேர்வு முறைகேடு தடுப்பு திருத்த மசோதா குறித்து விவாதம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாநிலங்களவை இன்று கூடியதும் நிலக்கரி, சுரங்கம், எஃகு அமைச்சகத்தின் நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டன. எதிர்க்கட்சிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச புலிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வன ஆர்வலர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். உலகின் 70% புலிகள் இந்தியாவில் உள்ளதாக பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இயற்கையுடன் இணைந்து வாழ்வது நமது கலாச்சார பாரம்பரியம் என்று அவர் கூறியுள்ளார். அறிவியல் அடிப்படையிலான திட்டங்கள் மூலம் புலிகள் பாதுகாக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். புலிகளை பாதுகாப்பதில் வன அலுவலர்கள், விஞ்ஞானிகள், வன ஆர்வலர்களின் பங்களிப்பிற்கு திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வெளியிட்டுள்ள பதிவில் புலிகளை பாதுகாப்பதில் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் உள்ள 58 சரணாலயங்களில் 3682 புலிகள் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். புலிகளை பாதுகாப்பதற்கு அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நமது நாட்டின் பல்லுயிர் பெருக்கத்திற்கு புலிகள் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளார். புலிகளை பாதுகாப்பதில் நாட்டின் சாதனையை பாராட்டுவதாக அமைச்சர் கூறியுள்ளார். உலக அளவில் புலிகளை பாதுகாக்கும் வகையில் கடந்த 2010 ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் நடைபெற்ற உச்சிமாநாட்டின்போது ஆண்டுதோறும் ஜூலை 29 புலிகள் தினமாக கடைபிடிக்க முடிவெடுக்கப்பட்டது. கடந்த 2010 உலக அளவில் 3200 புலிகள் மட்டுமே இருந்த நிலையில் தற்போது அதன் எண்ணிக்கை 5711 அதிகரித்துள்ளது. இதனிடையே புலிகள் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து தமிழகத்தின் கோவை மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தின் துணை இயக்குநர் திரு கணேசன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: புலிகள்ங்கிறது வந்து ஃபாரஸ்ட்ல வந்து ஒரு முக்கியமான உயிரினம். அந்த அனிமல் பாதுகாக்கப்படும் பட்சத்துல அதை சார்ந்திருக்கிற மத்த அனைத்து உயிரினங்களும் பாதுகாக்கப்படும். ரொம்ப சொல்ல போனா உலகத்துல 70% வயல்ல இருக்கிற டைகர் எல்லாமே இந்தியாவில்தான் இருக்கு. கிட்டத்தட்ட 3700 டைகர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 50 டைகர் ரிசர்வ் இருக்கு. 58 டைகர் ரிசர்வ்ல முதுமலை புலிகள் காப்பகங்கிறதுங்கிறது இது ஒன்றா தான் ப்ராமினன்ட் டைகர் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஹையஸ்ட் டென்சிட்டி ஆஃப் டைகர் இருக்கிறது இந்த இடத்துல. காரணம் என்னன்னா இங்கே ஒரு 3 ஸ்டேட் வந்து கனெக்டடாக இருக்கு. அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா இந்த புலிகள் காப்பகத்தில் இருக்கிற பழங்குடி மக்கள் அந்த உயிரினங்களை பாதுகாக்கிற பொறுப்பு அவங்களுக்கு ரொம்பவே இருந்திருக்கு. அவங்க தான் பாதுகாத்துருக்காங்க. அதுக்காக இந்த வருஷம் குளோபல் டைகர் டேக்கு தீம் பார்த்தீங்கன்னா பழங்குடி மக்கள் மற்றும் உள்ளூர் சமூகங்களை மையமாக கொண்டு புலிகளின் எதிர்காலத்தை பாதுகாத்து முதுமலை புலிகள் காப்பகத்தில் நாங்கள் சென்சஸ் எல்லாம் எடுக்கிறது இல்லாமல் கேமரா ட்ராப் மாடலில் பண்ணுறோம். ஒவ்வொரு தனித்துவமான புலிகளை கண்டுபிடிச்சி எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணுவோம்.
1: குரு பூர்ணிமா இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்நாளையொட்டி மக்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில் மக்களுக்கு குரு பூர்ணிமா வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு குருவும் ஞானத்தை மட்டுமின்றி நேர்மறை எண்ணங்களையும் அளித்து வருவதாக பிரதமர் கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நமது கலாச்சாரத்தில் குரு முக்கியமான இடத்தை வகிப்பதாக தெரிவித்துள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில் நமது நாட்டின் கலாச்சாரம், நேர்மை, மனித நேயத்திற்கு எடுத்துக்காட்டாக குரு பூர்ணிமா கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நமது வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு வழிகாட்டியாக இருந்த குருமார்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாக தெரிவித்துள்ளார். சந்த் சிரோமணி குரு ரவிதாஸ் மகாராஜின் பிறந்த நாளை குறிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் மாகே கல்வி வளாகம் அடுத்த கல்வியாண்டில் திறக்கப்பட உள்ளதாக அதன் துணைவேந்தர் திரு பிரகாஷ் பாபு அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாகேயின் சலாக்காராவில் 3 ஏக்கர் நிலம் இதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதற்கான அரசாணை கடந்த ஜனவரி மாதம் 2ஆம் தேதி வெளியிடப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். இந்த கல்வி வளாகத்தின் மூலம் மாஹே, கேரளா மற்றும் தெற்கு கர்நாடகாவைச் சேர்ந்த மாணவர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக பதிவாளர் திரு குணசேகரன், முனைவர் ராஜேஷ் விஸ்வநாதன், துணை பதிவாளர் திரு மகேஷ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டதாக திரு பிரகாஷ் பாபு அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். கேரள மாநிலத்தில் திருவோணம் பண்டிகை அடுத்த மாதம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் ஹூப்ளியிலிருந்து சேலம், ஈரோடு, போத்தனூர் வழியாக கோட்டயத்திற்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தென்மேற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஹூப்ளியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி மாலை மணி 6:30 புறப்படும் இந்த ரயில் மறுநாள் மாலை மணி 4:40 கோட்டயம் சென்றடையும். மறுமார்க்கத்தில் கோட்டயத்திலிருந்து 10:30 புறப்படும் இந்த ரயில் மறுநாள் 8:00 ஹூப்ளி சென்றடையும். இதேபோல் அடுத்த மாதம் 29ஆம் தேதி ஹூப்ளியிலிருந்து கோட்டயத்திற்கு சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஹூப்ளி ராமேஸ்வரம் இடையேயான வாராந்திர சிறப்பு ரயில் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஹூப்ளியிலிருந்து காலை மணி 6:50 புறப்படும் இந்த ரயில் ஹோசூர், சேலம், திருச்சி, சிவகங்கை வழியாக மறுநாள் காலை மணி 5:20 ராமேஸ்வரம் வந்தடையும். மறுமார்க்கத்தில் திங்கட்கிழமை 8:00 புறப்படும் ரயில் மறுநாள் 7:40 ஹூப்ளி சென்றடையும். ஜப்பானில் நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. தென்மேற்கு ஜப்பானின் குமமோட்டோ பகுதியில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டின் பிரதமர் திருமதி சனி தகாய்ச்சி தெரிவித்துள்ளார். 40,000 மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு சேவை துண்டிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இப்பகுதிகளின் ஷின்காசன் புல்லட் ரயில் சேவை முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வர்த்தக கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ் கூறுகையில் அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. செர்பியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் HS பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-11, 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மினோரு கொஹாவை வென்றார். இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அன்மோல் கார், யுன்னட்டி ஹூடா, தன்வி சர்மா ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியின் குழு பிரிவில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. கனடாவில் நடைபெறும் இப்போட்டியில் ஆடவர் அணி 2-1 என்ற கணக்கில் குவைத்தை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் அணி 3-0 என்ற கணக்கில் தென்னாப்பிரிக்காவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் தற்போது நடைபெற்று வருகிறது. சர்வதேச புலிகள் தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வன ஆர்வலர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். குரு பூர்ணிமா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஜப்பானில் நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
0: நேரம் 12:50.
4: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று
5: வேளாண் எந்திரமயமாக்கல் துணை இயக்கத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். உலகம் எத்தனையோ துறைகளில் அதிவேக வளர்ச்சி அடைந்திருந்தாலும் மனித குலத்தின் பசியை போக்கும் உழவு தொழிலே உலக பொருளாதாரத்தின் உண்மையான ஆணிவேராக திகழ்கிறது. உலகம் எதனை தேடிச் சுழன்றாலும் இறுதியில் உழவின் பின்னால் தான் வர வேண்டும். ஆனால் இன்றைக்கு நிலவும் பருவநிலை மாற்றங்கள், விவசாய தொழிலாளர்கள் பற்றாக்குறை மற்றும் அதிகரித்து வரும் சாகுபடி செலவுகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு உழவு தொழிலை உரிய காலத்தில் குறைந்த செலவில் செய்து முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். இதற்காக இந்திய வேளாண்மையை முழுமையாக நவீனமயமாக்கவும் சிறு மற்றும் குறு உழவர்களுக்கும் நவீன வேளாண் எந்திரங்கள் கிடைப்பதை உறுதி செய்யவும் மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட ஒரு முதன்மையான திட்டம்தான் வேளாண் எந்திரமயமாக்கல் துணை இயக்கம். இந்தியாவில் உள்ள உழவர்களில் சுமார் 85% பேர் சிறு மற்றும் குறு விவசாயிகள் ஆவர். அவர்களிடம் குறைந்த அளவிலான நிலப்பரப்பே உள்ளது. டிராக்டர்கள், அறுவடை இயந்திரங்கள் மற்றும் நவீன நாற்று நடும் இயந்திரங்கள் ஆகியவற்றின் விலையானது மிக அதிகம் என்பதால் சிறிய நிலம் வைத்துள்ள உழவர்களால் இவற்றை சொந்தமாக விலைக்கு வாங்க முடிவதில்லை. நாட்டின் ஒவ்வொரு ஹெக்டேர் நிலத்திலும் பயன்படுத்தப்படும் எந்திர ஆற்றலின் அளவை உயர்த்துதல், எந்திர பயன்பாட்டின் மூலம் சாகுபடி செலவை குறைத்து மகசூலை அதிகரித்தல், எந்திரங்களை வாங்க முடியாத சிறு குறு உழவர்களுக்கு வாடகை முறையில் எந்திரங்கள் குறைந்த கட்டணத்தில் கிடைப்பதை உறுதி செய்ய வாடகை மையங்களை உருவாக்குதல் ஆகியவை இத்திட்டத்தின் மிக முக்கியமான நோக்கங்களாகும். இத்திட்டத்தின் கீழ் உழவர்கள் தனிப்பட்ட முறையிலும் குழுக்களாக அமைந்தும் பெருமளவிலான மானிய உதவிகளை பெற முடியும். டிராக்டர்கள், பவர் ட்ரில்லர்கள், விதை தெளிப்பான்கள் மற்றும் அறுவடை இயந்திரங்கள் போன்ற கருவிகளை தனிநபர் உழவர்கள் வாங்க 40% முதல் 50% வரை நிதி மானியம் வழங்கப்படுகிறது. பெண் உழவர்கள், பட்டியல் இனத்தவர் மற்றும் சிறு குறு உழவர்களுக்கு இதில் முன்னுரிமையும் கூடுதல் மானிய சலுகைகளும் வழங்கப்படுகின்றன. தனிநபர் இயந்திரங்களை வாங்க முடியாத கிராமப் பகுதிகளில் உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள், மகளிர் சுய உதவிக் குழுக்கள், கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் கிராம பஞ்சாயத்துகள் மூலமாக வேளாண் இயந்திர வங்கிகள் அமைக்கப்படுகின்றன. இத்தகைய வாடகை மையங்களை அமைக்க திட்ட மதிப்பீட்டில் 40% முதல் 80% வரை அரசால் நிதியுதவி வழங்கப்படுகிறது. இதன் மூலம் எளிய உழவர்கள் குறைந்த வாடகையில் இயந்திரங்களை பெற்று பயன்படுத்த முடிகிறது. கிசான் ட்ரோன்கள். இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக விவசாயத்தில் அதிநவீன ட்ரோன் தொழில்நுட்பம் ஊக்கப்படுத்தப்படுகிறது. பூச்சிக்கொல்லி தெளித்தல், திரவ உரம் தெளித்தல் மற்றும் பயிர் சேதங்களை ஆய்வு செய்ய ட்ரோன்களை வாங்க வேளாண் ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு 100% மானியமும், FPO மற்றும் விவசாய குழுக்களுக்கு 50% முதல் 75% வரை மானியமும் வழங்கப்படுகிறது. இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் உழவர்கள் தங்களுக்கு தேவையான இயந்திரங்களை மிக எளிதாக வாடகைக்கு எடுக்க மத்திய அரசு ஃபார்ம்ஸ், அதாவது ஃபார்ம் மெஷினரி சொல்யூஷன்ஸ் என்ற மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது. டாக்ஸிகளை இணைய வழியில் முன்பதிவு செய்வது போல உழவர்கள் தங்கள் பகுதிக்கு

நிகழ்ச்சியில் தொடர்ந்து மேகா சந்தேசம் மலையாள மொழி பாடல்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மிக் காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இரண்டாவது நாளாக இன்று தொடர்ந்து நடைபெறுகிறது. தமிழக சிறை மற்றும் சட்டத்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. பருவமழை காலத்திற்கு முன்னரே வெள்ளத்தடுப்பு முன்னெச்சரிக்கை பணிகளை விரைந்து முடிக்க மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அலுவலர்களை அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் 151 உயர் சிறப்பு மருத்துவ இடங்களை தற்போதைய தாபிகா அரசு இழக்க செய்திருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். காமன்வெல்த் பளுதூக்கும் பிரிவு இறுதிப் போட்டிகளில் இந்திய வீரர்கள் இன்று களமிறங்குகின்றனர். இனி விரிவான செய்திகள். மக்களவையில் பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் இன்று இரண்டாவது நாளாக மீண்டும் தொடங்கியுள்ளது. இந்த விவாதத்தின் மீது மேசிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் இளைஞர்களின் உணர்வுகளுக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் மதிப்பளிக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். மாணாக்கரின் போராட்டத்தில் எவ்வித தவறும் இல்லை என்றும் அதுகுறித்து ஒவ்வொரு இந்தியனும் பெருமிதம் கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஐக்கிய ஜனதாதள் உறுப்பினர் திரு திலேஷ்வர் பேசுகையில், நாட்டின் கல்வி முறையில் வெளிப்படைத்தன்மையை அதிகரித்து மாணாக்கரின் பிரகாசமான எதிர்காலத்தை இம்மசோதா உறுதி செய்வதாக கூறினார். இந்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய RSP கட்சியைச் சேர்ந்த திரு என் கே பிரேமச்சந்திரன், எந்த நோக்கத்திற்காக இந்த மசோதா கொண்டுவரப்பட்டதோ அதற்கான அம்சங்கள் இதில் இல்லை என்று குறை கூறினார். முன்னதாக நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் பிரச்சினையில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் மக்களவை நண்பகல் 12 மணி வரையிலும் இன்று ஒத்திவைக்கப்பட்டன. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் காலத்தை நீட்டிப்பதற்கான தீர்மானத்தை இக்குழுவின் தலைவரும் பிஜேபி உறுப்பினருமான திரு பி சௌத்ரி மக்களவையில் கொண்டுவந்தார். குரல் வாக்கெடுப்பு மூலம் இந்த தீர்மானம் நிறைவேறியது. மாநிலங்களவையில் நிலக்கரி, கனிமம், எஃகுத்துறை சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை இன்று சமர்ப்பிக்கப்பட்டது. மக்களவையில் பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்திருத்த மசோதா 2026 இன்று அறிமுகம் செய்யப்பட்டது. உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் இதனை அறிமுகம் செய்தார். 1969 பிறப்பு இறப்பு பதிவு சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டுவரும் வகையில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது. பிறப்பையும் இறப்பையும் தாமதமாக பதிவு செய்வதை தடுத்து உரிய நேரங்களில் பதிவு செய்வதை ஊக்குவிக்க இம்மசோதா வகை செய்கிறது. இதனிடையே நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, காங்கிரஸ் உறுப்பினர்கள் பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதாவில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து பேசாமல் அரசியல் பிரச்சினைகளை பேசியதாக குறை கூறினார். மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று அவர்களிடையே தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் இந்த சட்ட திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் எடுத்துரைத்தார். சர்வதேச புலிகள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வன உயிரின ஆர்வலர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். உலக அளவில் புலிகள் எண்ணிக்கையில் 70% நம் நாட்டில் இருப்பதாக பிரதமர் சமூக வலைதள பதிவில் பெருமிதம் தெரிவித்துள்ளார். புலிகள் பாதுகாப்பில் முக்கிய பங்காற்றும் வன அலுவலர்கள், விஞ்ஞானிகள், பாதுகாப்பாளர்களின் முயற்சியை பிரதமர் பாராட்டினார். இந்நாளையொட்டி மாபெரும் கதை சொல்லும் போட்டி நெல்லையில் நடைபெற்றது. பள்ளி கல்லூரி மாணாக்கர் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் இதில் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சர்வதேச புலிகள் தினத்தை முன்னிட்டு களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம், மாவட்ட அறிவியல் மையம் ஆகியவை இணைந்து மாபெரும் கதை சொல்லும் போட்டி நடைபெற்றது. ஒரு புலியின் பார்வையில் இயற்கை, மனிதன் மற்றும் எதிர்காலம் என்ற தலைப்பில் போட்டி நடைபெற்றது. பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் என 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு போட்டி நடத்தப்பட்டது. இதில் புலியை மையமாக கொண்டும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் மனிதன் விலங்கு இணக்க வாழ்வு ஆகிய கருத்துக்களை மையமாக வைத்தே கதைகளை கூறினர். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசும் சான்றிதழும் வழங்கப்பட்டது.
0: தமிழக சிறை மற்றும் சட்டத்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறை மரணங்கள் தடுப்பு, உள்கட்டமைப்பு மேம்பாடு குறித்து ஆய்வு நடத்தப்பட்டது. கிராமப்புற மக்களுக்கு கட்டணமில்லா ஆலோசனை வழங்கும் ஆலோசகர்களுக்கு கௌரவ நிதி வழங்குவது குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டது. சிறைகளில் செய்ய வேண்டிய அடிப்படை கட்டமைப்பு மேம்பாடுகள், நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து முடிக்கும் வகையில் உள்ளூர் நீதிமன்றம் அமைப்பது, மாவட்ட அளவில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் நிர்வாகம் குறித்தும் விரிவான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார், சிறைத்துறை காவல்துறை தலைவர் திரு சந்தீப் ராய் ரத்தோர், துறை சார்ந்த அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். முன்னதாக TNPSC தொகுதி 1 பணிகளுக்கு தேர்வான 78 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கினார். அதேபோல் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தில் பல்வேறு பணியிடங்களுக்கு தேர்வான 48 பேருக்கும் நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்டம் முதல் நந்தனம் வரை மெட்ரோ ரயிலில் முதலமைச்சர் இன்று ஆய்வு செய்கிறார். சென்னை கத்திப்பாராவில் நடைபெறும் மெட்ரோ கட்டுமான பணிகளையும் அவர் பார்வையிட உள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழ்நாட்டில் பருவமழை காலத்திற்கு முன்னரே வெள்ளத்தடுப்பு முன்னெச்சரிக்கை பணிகளை விரைந்து முடிக்க மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அலுவலர்களை அறிவுறுத்தினார். சென்னையில் பள்ளிக்கரணை மற்றும் வேளச்சேரி ஏரிகளை தூர்வாரி சீரமைக்கும் பணிகளை இன்று தொடங்கி வைத்த அவர், ஆகாய தாமரை, மிதவை தாவரங்கள் மற்றும் மிதவை பொருட்களை அகற்றும் பணிகளை பார்வையிட்டார். நீர்வளத்துறை மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனம் இணைந்து மேற்கொள்ளும் இப்பணிகளால் சென்னை பெருநகராட்சிக்கு உட்பட்ட பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் வெள்ள பாதிப்புகள் குறையும் என்று அரசு கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் 151 உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு இடங்களை தற்போதைய தாவைக்கா அரசு இழக்க செய்திருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டிற்கான சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்கள் அகில இந்திய தொகுப்பிற்கு மாற்றப்படுவதை எதிர்த்து கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தியும் அதை செய்யாதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த இவ்வழக்கில் அரசு நியமித்த மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய அவர், நியாயம் நம் பக்கம் இருந்தும் நீதிமன்றத்தில் வலுவான வாதங்களை எடுத்து வைக்காமல் சரணடைந்து விட்டதாக குறை கூறினார். அகில இந்திய மருத்துவ கலந்தாய்வின் இரண்டாம் சுற்று நடைபெறுவதற்கு முன்னரே மாநில கலந்தாய்வை அவசரமாக நடத்தி 151 இடங்கள் காலியாக உள்ளதாக அறிவித்தது குறித்து அவர் கேள்வி எழுப்பினார். எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் தொண்டாற்ற இருந்த 151 உயர் சிறப்பு அரசு மருத்துவர்களை இழந்திருப்பது குறித்து தாவைக்கா அரசு உரிய விளக்கத்தை நம் மருத்துவர்களுக்கும் மக்களுக்கும் அளிப்பதன் அவசியத்தை திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அம்மாநில சட்ட நிபுணர்களுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். மேகதாது அணைக்கான திருத்தப்பட்ட விரிவான திட்ட அறிக்கையை மத்திய நீர்வள ஆணையத்திடம் வழங்குவது குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. தமிழக அரசு பணிகளுக்கான TNPSC தொகுதி 1 தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. துணை ஆட்சியர், வணிக வரித்துறை உதவி ஆணையர் உட்பட 26 காலி பணியிடங்களை நிரப்பும் வகையில் இத்தேர்வு நடைபெறுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர்மழை காரணமாக கோவை குற்றால அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க இன்று தற்காலிக தடை விதித்துள்ளதாக வனத்துறையை மேற்கோள் காட்டி எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கோவையின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக கோவை குற்றாலம் உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கோவை குற்றாலம் அருவியில் குளிப்பதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சுற்றுலாப் பயணிகள் வந்து செல்கின்றனர். கடந்த சில நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக இன்று அதிகாலை முதல் கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க தற்காலிக தடை விதிக்கப்படுவதாகவும், நீர்வரத்து சீரான பின்பு சுற்றுலாப் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
0: மதுரை அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவில் ஆடி பெரும் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தேரை வடம்பிடித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: மதுரை கள்ளழகர் திருக்கோவிலில் ஆடி பௌர்ணமி தேரோட்ட விழா இன்று கோலாகலமாக நடைபெற்று முடிந்துள்ளது. முன்னதாக அதிகாலையில் கோவிலில் இருந்து கள்ளழகர் தனது பரிவாரங்களுடன் புறப்பட்டு திருத்தேரில் எழுந்தருளியதை தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு பூஜைகளை அடுத்து பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்கிட தேரை வடம்பிடித்து இழுக்க திருத்தேர் கோலாகலமாக வளம் வந்து நிறைவு பெற்றது. விழாவின் தொடர்ச்சியாக இன்று மாலை கோவில் வளாகத்தில் 18 படி கருப்பசாமி கோவிலில் கதவுகள் திறக்கப்பட்டு படிபூஜையும் தீபாராதனையும் சந்தனம் சாத்துதல் நிகழ்வும் நடைபெறுகிறது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரோட்டத்தில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் 7வது நாளான இன்று பதக்கம் வெல்லும் முனைப்புடன் இந்திய தடகள வீரர்கள் களமிறங்குகின்றனர். நீளம் தாண்டுதல் இறுதிப் போட்டியில் முரளி ஸ்ரீசங்கரும், 3000 மீட்டர் தடைத்தாண்டு போட்டியின் மகளிர் பிரிவில் பருள் சௌத்ரியும், மகளிர் பழுத்தூக்கும் 77 கிலோ எடைப்பிரிவில் சஞ்சனாவும் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் 2வது நாளாக இன்று தொடர்ந்து நடைபெறுகிறது. தமிழக சிறை மற்றும் சட்டத்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. பருவமழை காலத்திற்கு முன்னரே வெள்ளத்தடுப்பு முன்னெச்சரிக்கை பணிகளை விரைந்து முடிக்க மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அலுவலர்களை அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் 151 உயர் சிறப்பு மருத்துவ இடங்களை தற்போதைய தாவிகா அரசு இழக்க செய்திருப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். காமன்வெல்த் பளுதூக்கும் பிரிவு இறுதிப் போட்டிகளில் இந்திய வீரர்கள் இன்று களமிறங்குகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
5: நேரம் 1:55 நிமிடம். திரைகாணம்.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: நீலமலை நேரம். நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலை காடுகள், அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் 6 பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள், இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம். இன்றைய நிகழ்ச்சியில் பண்டைய பழங்குடி தோடர் பாடல்கள் கேட்கலாம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடிகளான தோடர் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம், நேரம் 2:30.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8. உழைப்பவர் அரங்கம். வணக்கம் நேர்களே, உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் தனியார் பால் விற்பனை சங்கிலியில் முகவராக பணியாற்றும் ஃபிங்கர் போஸ்ட் பகுதியைச் சேர்ந்த வி நித்யா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
1: நான் முதல்ல ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற விஷயம் உங்களுடைய அறிமுகம். ஸோ உங்களை பத்தி நாங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம்.
2: என் பேர் நித்யா. என்னோட சொந்த ஊர் வந்து உத்தமபாளையம், தேனி மாவட்டம். அப்பா அம்மாங்கெல்லாம் விவசாயம்தான். நான் 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். எனக்கு அரேஞ்சு மேரேஜ் ஆச்சு. கல்யாணம் பண்ணி கொடுத்தது வந்து ஊட்டியில். ஊட்டி குளிர் ஒத்துக்கல ஃபர்ஸ்ட்டு, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆயிடுச்சு. ஊட்டி பிடிச்சிருக்கு. இப்போ
1: ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து இதுதான் நம்ம ஊர், இங்கே தான் நம்ம வாழ போகிறோம் அப்படின்னு நினைக்கும்போது, ஸோ வி ஹாவ் டு மேனேஜ் பண்ணிருப்போம் இல்லைங்களா? ஓகே. உங்களுக்கு சுயதொழில் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை ஆர்வம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்ல முடியுங்களா?
2: சத்தியமாக சுயதொழில் ஆரம்பிக்க நான் நினைக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க ஹோட்டல் லைனில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. குழந்தை பிறந்தோடனே எக்ஸ்பென்ஸ் அதிகமாயிடுச்சு வீட்டில். டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்டிங் நாங்கள் எடுக்கவே கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தர்கிட்ட ஜாப்புக்கு தான் போனாங்க, பார்ட் டைம் ஜாப்புக்கு தான் போனோம். அப்போ அவர் விடுற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. அவர் விடுற மாதிரி இருக்கிறப்போ ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வேஸ்ட் பண்ண வேணா. இப்போ நாங்கள் ஜீரோல இருந்தா ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம எடுப்போம். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு லாஸ் தான் ஆச்சு. இவர் ஏற்கனவே பால் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருந்ததுனால ஓரளவுக்கு இவர் கொஞ்சம் நாலேஜ் இருந்த தொட்டு படிப்படியாக தான் எங்களால் வர முடிஞ்சது.
1: நிச்சயமாக, அதாவது முதல்ல வந்து எல்லாத்துக்குமே வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். இன்னொரு சேயிங் சொல்லுவாங்க, ஏர்லி சக்சஸ் இஸ் எ ஸ்கேம் அப்படிம்பாங்க. ஸோ நீங்கள் நிறைய போராட வேண்டிய
2: நிறைய போராடி இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறோன்றது நம்ம ஈஸியாக எல்லாத்துக்கும் வெளியே தெரியுது. அதுக்குள்ள எவ்வளோ போராட்டங்கள் இருக்குன்றது நம்மளுக்கு தான் தெரியும்.
1: ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, ஓகே. ஆனாலுமே ஒரு ரிஸ்க் எடுக்க போகிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா? ஸோ அதில் துணிந்து இறங்கலாம் அப்படிங்கிற ஆர்வம் இல்லை முயற்சி?
2: எனக்கு என்னன்னா எல்லாமே ஸ்டாப் பண்ண முடியும். இப்போ கொரோனானால எல்லாமே ஸ்டாப் பண்ணாங்க. பால் ஸ்டாப் பண்ண முடியலை, மெடிக்கல் ஸ்டாப் பண்ண முடியலை. 24 hours மக்கள் தேவைக்கு வந்து பால் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ நம்ம இந்த இதில் இறங்கினோன்னா நம்மளுக்கு பேக் அடிக்கிறதுக்கு எந்த வாய்ப்பு இருக்காதுன்ற ஒரு மைண்ட் தோணுச்சு எனக்கு. ஏன்னா எப்படினாலும் நம்மளுக்கு அன்னாடு பால் போகும். வீட்டுக்கு எல்லாத்துக்கும் பால் தேவை இருக்கும். மற்ற பிஸ்னஸ்லாம் நம்ம 1 வாரம் கழிச்சு பண்ணிக்கலாம், 2 நாள் கழிச்சு பண்ணலாம். இப்போ மாவுனாலும் 3 நாள் வச்சு பண்ணலாம். பாலுன்றப்போ டெய்லி நம்ம கொடுத்தாகணும். அப்போ டெய்லி நம்மளுக்கு இன்கம் இருக்கும். அந்த மைண்ட் செட்டு ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்துச்சு.
1: ஓகே ஓகே. முதல்ல உங்களுடைய ஹஸ்பண்ட் அவர் தான் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷனில் இறங்கினார். ஏர்லி ஸ்டேஜ்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து மார்க்கெட்டிங் தெரியும். உங்களுக்கு எப்படி ஆர்வம் ஏற்பட்டது? உங்களுடைய தாட் எப்படி இருந்துச்சு? மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு?
2: ஃபர்ஸ்ட் அவங்க வேணான்னு தான் சொன்னாங்க. வேண்டாம், நான் வந்துடுறேன்னு. எனக்கு வந்துட்டு இல்லை, நம்ம இறங்கி பார்த்துடலாம், கஷ்டமோ நஷ்டமோ நம்ம நின்று பார்க்கலாம். நான் பேக் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிங்க. நான் கொடுத்த தைரியத்தில் தான் அவங்க நின்னாங்க ஃபஸ்ட்டு. அப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு எங்களுக்கு தோல்வி தான். ஆனால் இருந்தாலும் நான் மறுபடியும் நான் ஊக்கப்படுத்தினவரை பரவாயில்ல, செகண்ட் டைமும் ட்ரை பண்ணுவோம். கொரோனா வந்தப்போ தான் நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷனே எடுத்தோம். ஃபர்ஸ்ட் அடி எங்களுக்கு முதல்ல அதுதான். நம்ம பேரில் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிலேருந்து வாங்கலாம் நாங்கள் மூவ் பண்ணி எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்து அடுத்த மாதமே கொரோனா வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் அடி எங்களுக்கு அதுதான். ஏன்னா எல்லா ஷாப்பும் உங்களுக்கு சாத்திட்டாங்க. யாருக்குமே நாங்கள் பால் கொடுக்க முடியலை. ஒரே கடையில் வச்சு தான் ஷேல் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ எங்களுக்கு ரொம்ப லாஸ் ஆச்சு. கொரோனா வச்சு தான் ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற அளவுக்கு பேக் அடித்து போனதும் நாங்கள் தான். நம்ம கடன் வாங்கியிருப்போம் இல்லையா, டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒரு அமௌண்ட் செட்டில் பண்ணணும், வெஹிக்கிள் வேணும். அப்போ வந்து பேக் அடிச்சிருச்சு எங்களுக்கு.
1: இப்போ நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அதற்கு நீங்கள் என்னென்ன விஷயங்கள் வந்து முதலீடாக போட வேண்டியது இருந்துச்சு?
2: ஃபஸ்ட்டு வந்துட்டு முதலீடு வந்துட்டு நம்ம குறிப்பிட்ட அமௌண்ட்டு வந்து கம்பெனிக்கு நம்ம கட்டணும். செகண்ட் வந்து வெஹிக்கிள் வேணும்.
1: ஓகே.
2: நம்மள்ட்ட இருந்தது பேசஞ்சர் வெஹிக்கிள் தான். அதில் தான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க கம்பெனி ரூல்ஸ் படி நம்ம என்ன பண்ணணும், பெரிய வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு.
1: ஒரு கார்கோ வெஹிக்கிள், பொருள் வைக்கிற மாதிரி,
2: பொருள் வைக்கிற மாதிரி பிக்கப் அந்த மாதிரி தான் நீங்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம கையில சுத்தமா அமௌண்ட் இல்லை. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க. நம்ம சொல்லக்கூடாது, ஓம்னியில வச்சு 10 ட்ரே சேல் பண்றதும் பிக்கப்ல வச்சு 20 ட்ரே சேல் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கப்புறம் கடின உழைப்பு. அந்த உழைப்பு இல்லைன்னா இன்னைக்கு வந்திருக்க முடியாது.
1: இன்னும் தொடர்ந்து பேசலாம் பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்கள் ஒரு பாடல் இடைவேளைக்கு பிறகு. இணைந்திருங்கள், இது ஓடிஎஃப்எம் 101.8. இங்க எல்லாமே செம ஹிட்டு.

0: டிஸ்ட்ரிபியூஷன் சங்கிலியில இருக்கிற சில நெளிவு சொல்லுவுகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அவங்களுக்கு என்னப்பா ஒரு கடை வச்சிருக்காங்க, நல்லா இருக்காங்க, இதுதான் ஒரு டாக். ஆனா அந்த கடையை நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க விஷயம் நமக்கு தான் தெரியும். ஏன்னா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதை ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். ஒரு இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம போடுவோம், கொஞ்ச நாள்லயே திருப்பி இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம போட வேண்டியதா இருக்கும். கண்டிப்பா வெஹிக்கிள் வேணுங்க, ஆமாங்க, இல்ல எங்களுக்கு சப் பிராண்ட் ஒன்று இருக்கு இதை நீங்க எடுத்து வைங்க அப்படிவாங்க. அது நமக்கு பிடிக்காம இருந்தாலும் கூட அதை வச்சு ஓட்டியே ஆகணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க ஆரம்பத்தில் எப்படி இருந்தது, எப்படி நீங்க மேனேஜ் பண்ண கத்துக்கிட்டீங்க?
1: ஃபர்ஸ்ட் எந்த பிராண்டு நம்மளுக்கு ஓடலையோ நம்மளுக்கு பிடிக்கலையோ ஃபர்ஸ்ட் நாங்கள் விற்கிறது அதுவாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் அதைத்தான் நாங்கள் விற்க பார்ப்போம். ஸ்டாண்டர்டாக ஓடுறத நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு
0: அது ஆட்டோமேட்டிக்காக
1: போகும். அதனால அதை ஸ்டாப் பண்ணிட்டு நாங்கள் இதை தான் பார்வைக்கோ சேல் பண்றதுக்கோ நம்ம பேசுறதுக்கோ கஸ்டமர்கிட்ட அணுகிறதோ ஓடாத பிராண்டை தான் ஃபர்ஸ்ட் ஓட்ட பார்ப்போம். அது எங்களோட ஐடியா. அது பினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பழையபடி பழைய பிராண்டுக்கு வந்துருவோம். நாங்கள்
0: ஒரே ஒரு பிராண்டை நம்ம பிசினஸ்ல இறங்க முடியாது. ஸோ கம்பெனி வந்து சில பிராண்டை வந்து கொடுத்து ப்ரொமோட் பண்ணணும் சொல்லி கேட்கும். அது அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும், புதுசு புதுசாக ஏதாவது கொடுத்துட்டே இருப்பாங்க. இது பை ப்ராடக்டா இருக்குங்க, இதை கொஞ்சம் வித்துக்கணுங்க, அது மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஸோ இதில் இருக்கிற சவால்கள் என்ன?
1: ஃபர்ஸ்ட் நாங்கள் கடை ஓப்பன் பண்றப்போ சேலே இல்லை. ஏன்னா ஃபிங்கர் போஸ்ட்ல எண்டில் என் கடை, கீழேலாம் இல்லைனா தான் எங்களுக்கு வர்ற மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் நான் கடை திறந்த அன்னைக்கு நல்லா ஓடிச்சு. ஏன்னா நம்ம ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஓப்பன் பண்ணதால ஓடிச்சு. அடுத்த நாள் வெறும் 200 ரூபாய்க்கு தான் ஓடிச்சு. இது செட் ஆகாது போல நம்மளுக்கு, என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சேன். அப்புறம் எனக்கு ஒரு தைரியம், பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுதோ பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் ஐஸ்கிரீமு கேக்கு பன்னீர் பட்டர் எல்லாம் போட்டோம். ஃபர்ஸ்ட்
0: எக்ஸ்க்ளூசிவாக ஓப்பன் பண்ணது வெறும்
1: மில்க் தான், பால் தயிர் எல்லாமே ஓப்பன் பண்ணாரு. எல்லாமே கம்பெனி வந்துட்டு அவங்க ரூல்ஸ் அப்படி, பால் ஒரு பக்கம் அவுட்ல போனாலும் நம்ம கடையில வச்சு சேல் பண்றதுக்கு இதெல்லாம் ப்ராடக்ட்லாம் வைக்கணும்னு சொல்லி அவங்க ஃபர்ஸ்ட் நம்மள்ட்ட கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஐஸ்கிரீம் தான் போச்சு. ஐஸ்கிரீம் கொடுக்குறப்ப சரி ஓகே ஐஸ்கிரீம் தானே. செகண்ட் கேக்கு, சாக்லேட்டு, இப்படி எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுக்கு. அப்ப சாக்லேட்லாம் சுத்தமா ஓடல. ஃபர்ஸ்ட் சாக்லேட்லாம் வைக்கிறப்போ 2 பாக்ஸ் எக்ஸ்பிரி தூக்கி குப்பையில போட்டோம். அதே மாதிரி கேக்கும் ஓட மாட்டேன்ருச்சு. ஐஸ்கிரீம் கேக்கா இதெல்லாம் எப்படி நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகாது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா இப்ப அதுதான் சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு.
0: மற்ற தொழில் மாதிரி கிடையாது. பால் அப்படிங்கறது ஏர்லி மார்னிங் நம்ம சப்ளை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதற்கு நம்ம வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்தோம், எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரித்து கொடுக்கணும் இல்லைங்களா. ஸோ உங்களுடைய ஒரு நாள் அப்படிங்கிற விஷயம் எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆகும்?
1: நம்மளுக்கு வந்துட்டு தாராபுரத்துலேருந்து பால் வரும். தாராபுரத்துலேருந்து காலையில் இப்போ 10 மணிக்கு வரும். நாங்கள் எடுக்கிறது வந்துட்டு ஒரு 11:30 எடுப்போம். 11:30 எடுத்தோன்னா அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் சப்ளை. சேரிங் கிராஸ் பக்கம் கண்டிப்பாக பால் வண்டி கொண்டு போக முடியாது, டிராஃபிக்கு. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், பைக்கில் ஸ்கூட்டியில் அந்த மாதிரி கொடுத்து விட்ருவோம். அது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் நம்மளுக்கு சீசன் டைமில். சில நாள் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு மேனுஃபேக்சரிங் டேட்டே 3 டேஸில் வரும் மில்க். நம்ம ஸ்டோர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் நாள் நைட்டே கொடுக்குற வேண்டிய சூழ்நிலையும் வரும். அந்த மாதிரி நைட்டு டிஸ்ட்ரிபியூஷனும் பண்ணுவோம். கிட்டத்தட்ட காலையில் நீங்கள் 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நைட்டு 10:30 வரைக்கும் உங்களுக்கு சப்ளை இருந்துக்கிட்டே தான் இருக்கும்.
0: பாலை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து ஒரு லீவ் அப்படிங்கிற விஷயம் கிடையாது.
1: கண்டிப்பாக கிடையாது சார்.
0: ஏதோ ஒரு நல்லது கெட்டது நடக்குது அப்படிங்கும் போது நம்ம கண்டிப்பாக அந்த ஒரு டே வந்து ஆஃப் எடுத்தாகணும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில், இக்கட்டான நேரங்களில் உங்களுடைய விற்பனையை எப்படி பாதிக்காத மாதிரி நீங்கள் திட்டமிடுறீங்க?
1: இப்போ திடீர்னு இப்போ என் சைடே நினச்சிக்கோங்க, தேனி போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் போய் ஆகணுன்றப்போ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யார் பால் ஓட்டுறாங்களோ, இல்லை நம்மளுக்கு முன்னாடி பால் ஓட்டியிருப்பாங்க இல்லையா, இதில் அனுபவம் இருக்கவங்கள தான் நாங்கள் உள்ளே போடுவோம். அனுபவம் இல்லாதவங்கள நாங்கள் போட முடியாது. அதனால அதுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பால் ஓட்டுறவங்களும் இருக்காங்க. மற்ற சப்ளை பண்ணுவாங்க இல்லைங்களா, மற்ற டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டுருவோம்.
0: ஸோ ஹெல்ப் பண்ணி தருவாங்க.
1: ஆ,
0: காம்படிட்டிவ் பிராண்ட் அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க.
1: ஆஹா, ஏன்னா நம்ம ஏற்கனவே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறோம். அதனால நம்ம எமர்ஜென்சி இந்த மாதிரின்றப்போ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண ஆள் இருக்கு.
0: ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு தொழிலில் வந்து ரொம்ப முக்கியமான
1: விஷயம். நம்ம எமர்ஜென்சின்றப்ப கண்டிப்பா எங்கேயுமே போக முடியாது. இப்ப உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு ஹாஃப் டே படுத்துக்கலாம்னா முடியாது. உங்க சப்ளை நீங்க அனுப்பிச்சு விட்டுட்டு வேணா படுத்துக்கோங்க, அப்படிதான் இருக்கும்.
0: நிகழ்ச்சியினுடைய நிறைவுக்கு வந்துட்டோம். நிறைய விஷயங்கள் நித்யா அவர்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. நிறைவா என்ன விஷயங்கள் தொழில் சார்ந்து நம்மளோட பகிர்ந்துக்க போறாங்க அப்படிங்கறத கேட்டு ரசிப்போம் ஒரு பாடலுக்கு பிறகு. இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8. இங்க எல்லாமே செம ஹிட்டு.

0: நிகழ்ச்சியினுடைய நிறைவுக்கு வந்துட்டோம். நிறைய விஷயங்கள் நித்யா அவர்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. நிறைவா என்ன விஷயங்கள் தொழில் சார்ந்து நம்மளோட பகிர்ந்துக்க போறாங்க அப்படிங்கறத கேட்டு ரசிப்போம் ஒரு பாடலுக்கு பிறகு. இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே செம ஹிட். ஜென்ரலா சில விஷயங்கள் நம்ம பேசலாங்க. ஒரு தொழில் நடத்துறோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் முதல்ல தொழில் முனைவோருக்கு தேவைப்படும், உங்களுடைய அனுபவத்துல இருந்து சொல்லுங்க.
1: ஃபர்ஸ்ட் டைமிங் பார்க்காம உழைக்க கத்துக்கணும் சார். இவ்வளவுதான் என்னால முடியும்ன்றத நம்ம யோசிக்கவே கூடாது. அதே மாதிரி எவ்வளவு அமௌண்ட் வந்தாலும் கையில இருக்குது தானே, நம்ம எதையுமே செலவு பண்ணக்கூடாது, வேற எதுவும் பையிங் பண்ணக்கூடாது. நம்ம லாபத்துல நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லாபத்தை நம்ம எடுக்கவே கூடாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொட்டேஷனுக்கு போட்டுக்கிட்டே வரணும். ஒரு 1 month உங்க லாபத்தை நீங்க கையில பார்க்காம உங்க ரொட்டேஷனுக்கு வச்சுக்கிட்டாதான் உங்க பிசினஸ் டெவலப் பண்ண முடியும். நீங்க எனக்கு இன்னைக்கு இந்த லாபம் எடுத்துட்டேன், நான் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள் ஜாஸ்தி ஆகுறப்ப அது உங்களுக்கு பிரச்சனையா வரும். இப்ப ஆர்டர்ஸ் ஜாஸ்தியா வருது, உங்களுக்கு பால் போட காசு வேணும், ஆனா கையில காசு இல்லைன்னா கஷ்டம். கிட்டத்தட்ட நீங்க 1 month உங்களோட லாபமும் உங்க உழைப்பும் அதுக்குள்ள போட்டுட்டே வந்தீங்கன்னா 2nd month ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உண்டான அமௌண்ட்டு பிளஸ் உங்களோட சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும்.
0: இன்னொரு முக்கியமான விஷயம், கஸ்டமரோட வேல்யூ வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்.
1: கஸ்டமர்னால தான் சார் நம்ம நிக்கிறோம். கஸ்டமர் இப்ப உங்கள் நம்மள்ட்ட யார் வாங்கல நம்ம எப்படி சார் ஜெயிக்க முடியும் லைஃப்ல? கஸ்டமர்
0: தான்
1: கண்டிப்பா. கஸ்டமர் வந்துட்டு அவங்க அவங்களோட ஒரிஜினாலிட்டியை காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்மள்ட்ட. திடீர்னு கோவப்படுவாங்க, திடீர்னு சிரிச்சு பேசுவாங்க. நம்ம கோவப்படாம அவங்களோட மூடுக்கு தகுந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு நம்ம ஒரு சரின்னு ஒரு பதில் சொல்லிட்டு அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆயிருவாங்க.
0: லைக் இந்த ரிட்டர்ன் எடுக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்.
1: ரிட்டர்ன் சில பேர் கொடுப்பாங்க, சில பேர் நான் வீட்டுக்கு எடுத்துக்கிறேன்னு வாங்க. நம்ம ரிட்டர்ன் எடுக்கிறதா எடுத்தாகணும், நாங்க எடுத்துக்குவோம்.
0: சோ அந்த ஒரு விஷயத்துல வந்து சுணக்கம் காட்டக்கூடாது. ஆனா அதுவே வந்து வாடிக்கையாவோ
1: மாத்தக்கூடாது. இப்ப ஒரு டைம் பால் லீக் ஆகுது அப்படின்னா ஒரு டைம் என்ன நம்ம பாப்போம், ரிட்டர்ன் கொடுப்போம். அதே 2nd நாள் அவர் லீக் ஆகுதுன்னா எதனால லீக் ஆகுதுன்றதை நாங்க கண்டுபிடிச்சிருவோம். எலி கடிக்குதா இல்ல வேற இடத்துல பால் வச்சிருக்காரா அப்படின்றத நம்ம பாக்கெட் அந்த பாக்கெட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி பார்த்துட்டு அப்புறம் எலி கடிச்சிருந்தா எலி கடிக்குது இடத்த மாத்துங்க நம்ம சொல்லிடுவோம்.
0: சோ இந்த மாதிரி சின்ன சின்ன அனலைஸ் வந்து நம்ம
1: பண்ணிக்கிட்டே இருப்போம். நமக்கு தெரியும் நம்ம ட்ரேல வச்சு லீக் ஆகுதா, இல்ல ட்ரேவோட ட்ரே வைக்கிறப்போ லீக் ஆச்சா, இல்ல எலி கடிச்சு லீக் ஆச்சான்றத நம்ம கண்டுபிடிக்க தெரியும் நம்மளுக்கு. அதை கண்டுபிடிச்சிருவோம். அதே மாதிரி கெட்டுருச்சுன்னா நம்மளுக்கு அந்த டேட் இருக்கும், மேனுஃபேக்சரிங் டேட் கண்டிப்பா இருக்கும் இல்லையா, அதை வச்சு நம்ம சொல்லிடுவோம்.
0: சோ நிறைவா சில விஷயங்கள் நம்ம பேசலாம். அடுத்த கட்ட நகர்வு, அடுத்த கட்ட பிளான் என்ன
1: சார்? கண்டிப்பா பாலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம கையில ஒண்ணுமே இல்லை. இப்போ ஓரளவுக்கு ஒரு வீடாகட்டும், வாகனமாகட்டும், நம்மளோட ஸ்டேட்டஸ் ஆகட்டும் ஓரளவுக்கு உயர்ந்துருச்சு. ஃபியூச்சர் பிளான்ஸ் கண்டிப்பா நிறைய இருக்கு. இதை விட பெரிய வண்டி வாங்கணும்னு ஒரு ஆசைங்க சார். ஏன்னா இப்ப பிக்கப் பத்தல.
0: ஓகே,
1: இதை விட பெரிய வண்டி வாங்கி ஊட்டி ஃபுல்லா சப்ளை பண்ணணும்னு ஆசைங்க சார்.
0: உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறட்டும் அப்படின்னு நிலையத்தின் சார்பாக வாழ்த்திட்டு இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்வோம். நிறைய விஷயங்கள் சுயதொழில் சார்ந்து வந்து உங்களுடைய ஒரு நாள் எப்படி இருக்கும், உங்களுடைய விற்பனை சங்கிலி எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. இது எல்லாமே ஒரு இன்ஸ்பைரேஷன் ஸ்டோரி தான். இந்த ஒரு நிகழ்ச்சியை கேட்கிற நேயர்களுக்கு இது போன்ற ஒரு சுயதொழில் செய்வதில் ஆர்வம் இருந்தால் அவர்களுக்கு இந்த சக்சஸ் ஸ்டோரி ஒரு வகையில ஒரு இன்ஸ்பைரேஷனா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி ஒரு சிறப்பான நேர்முகம் அளித்தமைக்காக நிலையத்தின் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார, நன்றி.
0: இதுவரை தனியார் பால் விற்பனை சங்கிலியில் முகவராக பணியாற்றும் ஃபிங்கர் போஸ்ட் பகுதியை சேர்ந்த வி நித்யா அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறக் கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஆர். பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

நேரம் 2:55, 25 நொடி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். கோயம்புத்தூர் மாவட்டம் சின்ன கல்லாறு 8 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் மேல்பவானி 7 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் உபாசி சோலையாறு 6 சென்டிமீட்டர், தேவாலா சின்கோனா பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் வால்பாறை விண்ட்வர்த் கூடலூர் பஜார் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், மேல்கூடலூர் அவலாஞ்சி 4 சென்டிமீட்டர், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் பெரியாறு பார்வுட் 4 முக்கு ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றாறு நீலகிரி மாவட்டம் செருமுள்ளி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், உட்பிரையர் நடுவட்டம் கிளன்மார்கன் தேனி மாவட்டம் தேக்கடி சிவலோகம் சிறுவாணி அடிவாரம் பேச்சுப்பாறை காக்காச்சி ஆழியாறு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 40.2 டிகிரி செல்சியஸ் மதுரையில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.4 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை நீலகிரி மாவட்டத்தின் ஒரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு குறைந்திருந்தது. சென்னை கரூர் திண்டுக்கல் மதுரை திருநெல்வேலி மாவட்டங்களின் ஒரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை விமான நிலையம் கடலூர் ஈரோடு நாகப்பட்டினம் திருச்சிராப்பள்ளி திருவள்ளூர் வேலூர் பகுதிகளிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஒரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. நீலகிரி மாவட்டத்தின் ஒரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தின் சில இடங்களில் இயல்புக்கு குறைந்தும் இருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. வடகடலோர தமிழ்நாடு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஒரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான அளவில் மழை பொழியக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஒரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழைக்கு வாய்ப்பு உண்டு. வடகடலோர தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் சில இடங்களிலும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை மறுநாள் 31ஆம் தேதியன்று நீலகிரி தேனி கன்னியாகுமரி கோயம்புத்தூர் திருநெல்வேலி மாவட்டங்களின் ஒரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் மிதமான மழை பொழிவுக்கு வாய்ப்புண்டு. முதல் தேதியன்று நீலகிரி தேனி கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கோயம்புத்தூர் திருநெல்வேலி மாவட்டங்களிலும் பலத்த காற்றுடன் பலத்த இடிமழை

0: குறைந்த அளவு 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் காணப்படக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 31.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.6 டிகிரி செல்சியஸ். இன்று மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. நாளை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்கடலோர தமிழ்நாடு, மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட 6 கோடி மூத்த குடிமக்கள் பயனடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்களவைக்கும் மாநிலங்களின் சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கு ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பதவிக்காலம் குளிர்கால கூட்டத்தொடரின் கடைசி வாரத்தின் முதல் நாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மக்களவையில் தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கு வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதத்தின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எடுத்துரைக்காமல் அரசியல் ரீதியாக பேசுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குறை கூறியுள்ளார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சட்டத்துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செர்பியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கம் வென்றார். மிஃபில் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா, ஈக்வடாரின் கொன்சாலோ எஸ்கோபார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், தருண் மண்ணேப்பள்ளி, கிரண் ஜார்ஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஜப்பானில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹாக்கி பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய மகளிர் அணி இறுதிக்கட்ட பயிற்சி முகாமில் கலந்து கொள்வதற்காக இன்று ஜெர்மனி புறப்பட்டுச் சென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: நேரம் 3:02.

0: ಹಲೋ ಊಟಿ. நெட்ல இன்றைய ஹாலோ ஊட்டி நிகழ்ச்சியில் நமக்கு இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்பெஷல் டேயில் நம்ம என்ன ஸ்பெஷலாக பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்றத தான் இன்றைக்கி பேசக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக இருக்குது. அதாவது வேர்ல்டு டைகர் டே அப்படின்னு சொல்லி, அதை உலக புலிகள் தினம் அப்படின்னு சொல்லி, அதுக்காக ஸ்பெஷலாக இந்த நாளை வந்து அனுசரிக்கக்கூடிய ஒரு ஒரு செலிப்ரேஷன்னே சொல்லலாம். ஏன்னா புலிகளை பாதுகாக்க வேண்டும் அப்படின்றது தான் இந்த நாளினுடைய ஒரு முக்கியமான ஒரு கருப்பொருளில், அதாவது பல முக்கியமான தத்துவங்கள் அப்படின்றதுல கூட புலிகளை காப்பாற்ற வேண்டும் அப்படின்றத நம்ம நினைவு கூற வேண்டிய, நினைவுபடுத்தி பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. அதே நேரத்தில் அதோட இணைந்த பல கருத்துக்களையும் நம்ம, பல தகவல்களையும் நம்ம பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இதற்காக நம்மளுடைய நீலகிரி மாவட்ட புலிகள் காப்பகத்தின் துணை இயக்குனர் திரு ஆர் வித்யாதர் ஐஎஃப்எஸ் அவர்களோட தான் நம்ம பேசிக்கலாம், பேச போகிறோம். அவரை வெல்கம் பண்ணிக்கலாம் சார். வெல்கம் சார்.
1: வணக்கம்ங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்
0: சார். இந்த வேர்ல்டு டைகர் டே அப்படின்போது புலியை பிடிக்காதவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ள புலிகளை பிடிக்கும். அதை பார்க்கும்போது சிலரை பல வழிகளில் அதை வந்து அட்ராக்ட் ஆகுது. சிலருக்கு அதோட கலர் பிடிக்கும், சிலருக்கு அதோட வீரம் பிடிக்கும், சில

0: இருக்கிறது வந்து ஒவ்வொரு பாகங்களும் ஒரு வேல்யூபிளாக இருக்குது. புலியோடு சேர்த்து சிங்கத்தையும் நம்ம பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் சிங்கம் உலக அளவில் ரொம்ப குறைஞ்சிருச்சோ என்னமோ அப்படின்றது தெரியல. புலிகள் தினத்தில் இன்றைக்கி ஒரு டிஎஃப்ஓவாக நீங்கள் இருக்கிறீங்க, அதில் வந்து இன்றைக்கி நம்ம இதெல்லாம் பேசும்போது இந்த தினத்தை நீங்கள் ஒரு ஹைலைட் பண்ணி பார்க்கும்போது, அஃபீஷியலாகட்டும் அல்லது பொதுமக்களோட பழகிறதாகட்டும், நீங்கள் பல ஒரு கிளாஸஸ் அந்த மாதிரியெல்லாம் நிறையா ஒரு புரிந்துணர்வு நிகழ்ச்சிகளெல்லாம் நடத்திட்டு இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு இந்த நாளில் என்ன மைண்டில் ஓடுது?
1: நீங்கள் சொன்ன மாதிரி தான், புலிகள் வந்து நம்ம இப்போ மட்டும் இல்லாமல் முன்னே காலங்கள்லேருந்தே பார்த்திங்கன்னா நம்ம கவிதைகளோ பாடல்களோ கட்டுரைகளோ நிறைய இடத்துல வந்து புலிகளை பற்றி வந்து காட்டன் ராஜாவாக தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அது உண்மையும் கூட. ஏன்னா வந்து புலிகள் வந்து நம்ம வந்து அம்பர்லா ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இந்த புலி வந்து ஒரு நம்ம உணவு சங்கிலியில் பார்த்தீங்கன்னா ஒரு மேலே இருக்கிற வந்து ஒரு ஒரு உயிரினம். ஸோ இதை ஒன்றை காப்பாற்றணும்னா மற்ற எல்லா உயிரினங்களும் வந்து காப்பாற்றப்படும். ஸோ ஒரு ஒரு வனத்தை ஃபுல்லாக காப்பாற்றுறதுக்கு பதிலாக நம்ம ஒரு புலிகளை வந்து காப்பாற்றுற பட்சத்தில் அந்த வனத்தை சார்ந்த எல்லா உயிரினங்களும் வந்து காப்பாற்றப்படும்.
0: நீங்கள் பேசும்போது எனக்கு ஒரு ஒன்று ஞாபகம், ஈகோ சிஸ்டத்தில் வந்து புலியும் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒரு ரோல் இல்லைங்களா? அப்போ அந்த இது ஏன்னா ஒரு ஒரு பக்கத்தில் மான் கூட்டம் அதிகமாயிடுச்சுன்னா அதுவும் கஷ்டமாக இருக்கும்.
1: கண்டிப்பாக
0: அந்த மாதிரி அது அது அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஈகோ சிஸ்டம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அது அதிகமாயிருக்கா இல்லைனா புலிகளோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கா?
1: இதை நான் ஒரு எழுத்துக்காட்டாக நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா வந்து 1970களில் வந்து எல்லோஸ்டோன் நேஷனல் பார்க் ஒரு நேஷனல் பார்க் இருக்குது, தேசிய பூங்கா இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஏபெக்ஸ் நமக்கு எப்படிங்க புலிகளோ அங்கே ஏபெக்ஸ் பிரிடேட்டர் பார்த்தீங்கன்னா உல்ஃப். ஆனால் அந்த உல்ஃப்ன்ற ஜீவம் வந்து உயிரினம் வந்து ஃபுல்லாகவே அழியப்பட்டுச்சு, எக்ஸ்டென்ஷனே ஆயிடுச்சு. அதனால் என்ன ஆயிடுச்சு, மற்ற மான் மற்றும் மானை சார்ந்த விலங்குகள் வந்து ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சு. அதிகமாக வர என்ன ஆகிறதுனால நீங்கள் சொன்ன எக்கோ சிஸ்டமில் வந்துட்டு நிறைய செடிகளை சாப்பிட ஆரம்பிக்குது. இதனால் வந்துட்டு அந்த மண் இறைச்சல் அதிகமாகுது, எரோஷன் அதிகமாகுது, தண்ணி கம்மியாகுது, மலைகள் கம்மியாகுது, இது எல்லாமே நடந்துச்சு. இதை பார்த்த அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி அந்த இடத்துல வந்து உல்ஃபை வந்து ரீஇன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. பண்ண பட்சத்தில் ஒரு 10 வருஷத்தில் எல்லாமே மாறுது. அந்த லேண்ட்ஸ்கேப் அந்த எக்கோ சிஸ்டம் சொன்ன எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக முன்னே இருந்த மாதிரியே மாற்றம் வருது. ஸோ இது ஒரே ஒரு ஜீவனோட முக்கிய அம்சத்தை இப்போ பார்க்குறோம். எப்படி அந்த ஒரு எல்லோஸ்டோன் நேஷனல் பார்க்கில் வந்து உல்ஃபோட முக்கியத்துவம் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி நம்மளோட காடுகள் இந்தியாவின் காடுகளில் பார்த்தீங்கன்னா அதுவும் வெஸ்டர்ன் காட்ஸ் நீல்கிரிஸ் இந்த மாதிரி இடத்துல புலிகளோட முக்கியத்துவம் கண்டிப்பாக இருக்குது.
0: நம்ம படிக்கும்போது கூட நீங்கள் யூஎஸ்ஐ மென்ஷன் பண்ணுறதுனால இதை கேட்குறேன் நான். இப்போ 33% வந்து ஒரு ஃபாரஸ்ட் இருந்ததுன்னா தான் அந்த கண்ட்ரி வந்து ஹெல்த்தி வெல்த்தி கண்ட்ரி, ஒரு நல்ல கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது வந்து நம்ம இந்தியாவில் வந்து இப்போ குறைஞ்சிட்டு வருதா இல்லைன்னா மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது?
1: இல்லைங்க, கண்டிப்பாக இந்தியாவில் வந்து வருஷம் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கணக்கெடுப்பு நடக்கப்பட்டிருக்கு. இந்தியா ஃபுல்லாகவே கணக்கெடுப்பு நடக்கும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ வரைக்கும் 24% வரைக்கும் வந்து ரெக்கார்டு ஃபாரஸ்ட் கவர் வந்து இருக்குன்னு ரெக்கார்ட் பண்ண செய்யப்பட்டிருக்கு. இது வந்து ஆவரேஜான ஒரு நிலைப்பாடு தான். ஆனால் இப்போ ஒரு மாவட்டங்கள், இப்போ நம்ம நீலகிரி மாதிரி மாவட்டங்கள் எடுத்து 66% வரைக்கும் ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து ஃபாரஸ்ட் கவர் ஆல்ரெடி இருக்குது. ஸோ நம்ம மாநிலம் நம்ம மாவட்டம் வந்து இது வந்து முன்னிலையாக தான் இருக்குது.
0: வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து அதுக்கு ஒரு நல்ல அனிமல், அதாவது அனிமல்ஸ் வாழக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு வந்து இந்த ஒரு இடம் வந்து நல்லா பொருத்தமானதாக இருக்குது இல்லைங்களா?
1: கண்டிப்பாங்க, இது வந்து பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே இருக்கிற வந்து அந்த பல்லுயிர் வந்து வேற எங்கேயுமே இந்த அளவுக்கு டென்சிட்டியாக இருக்கு பார்க்க முடியாது. ஸோ அதனால தான் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டாகவும் இது தீர்மானம் பண்ணியிருக்காங்க.
0: ஓகே, இப்போ இது நம்ம ஒரு பக்கம் அந்த மாதிரி இருந்தாலுமே இன்னொருது என்க்ரோச்மெண்ட் லேண்டோட அந்த, அதாவது சாதாரணமாக பேசும்போதே சொல்கிறாங்க இப்போ எல்லாருக்குமே அது புரிஞ்சிருச்சு, வனவிலங்குகள் வாழக்கூடிய இடத்துல நம்ம வீடை கட்டிட்டோம், அதனால் அதை வந்து நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு நம்ம தான் வீடை காலி பண்ணோம், அது இருந்த ஏற்கனவே இருந்த இடம் அப்படின்ற அந்த ஒரு புரிந்துணர்வு மக்களுக்கிட்டே வந்துருச்சு, அதை நம்ம ஒத்துக்கத்தானே வேணும்?
1: கண்டிப்பாங்க, கண்டிப்பாக. ஸோ இது வந்து ஒரு கோ எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லுவோம், மனிதர்களும் விலங்குகளும் ஒன்றிருந்து வாழ வேண்டும். சில இடத்துல அந்த அந்த வாழ்றதுக்கான குறிப்பாடுகள் இருக்கலாம், சில இடத்துல இல்லாமல் இருக்கலாம். இப்போ இல்லாத இடக்க பட்சத்தில் வந்து நம்ம கவர்மெண்ட் சார்பாகவோ ரீலொகேஷன் இந்த மாதிரி நிறைய திட்டங்களும் கொண்டு வந்திருக்காங்க. பட் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு புரிதல்னால வந்துட்டு அது மனிதர்களும் மனவிலங்கும் சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலைகளும் கண்டிப்பாக இருக்கு.
0: வேர்ல்டு டைகர் டே செலிப்ரேஷனில் உலக அளவில் உங்களுக்கும் அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேயாக நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட ரோல் அது நம்மளோட இந்தியாவில் பர்டிகுலராக நீலகிரியில் எப்படி போயிட்டுருக்கு?
1: இல்லைங்க ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. ஸோ நீலகிரி மாவட்டத்துலேயும் சரி, அப்புறம் மசனகுடி மற்ற கோட்டங்களையும் சரி, பள்ளி குழந்தைகளில் வச்சு நாங்கள் வந்து ரேலி நடத்துறதும் சரி, ப்ளஸ் வந்து பெயிண்டிங் காம்படிஷன், அப்புறம் வந்துட்டு கிளீனஸ் ட்ரைவ்ஸ், இந்த மாதிரி பண்ணி மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோம், விழிப்புணர்வு கொண்டு வந்து புலிகளின் முக்கியத்துவத்தை வந்து முன் வந்து சொல்கிறோம் அவங்கக்கிட்ட. ஸோ இது வந்து சிறப்பாக வந்து நீலகிரி மாவட்டம் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக போயிட்டுருக்குங்க.
0: இந்த பிளாஸ்டிக் ஃப்ரீன்றது ஒரு பெரிய சேலஞ்சு சார், எப்படின்னா அது வந்து இன்னும் அது நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லை வேர்ல்ட்லேயே அது வந்து ரொம்ப பெரிய மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது. அனிமல்ஸ் தான் அதில் ரொம்ப பாதிக்கப்படுது. டைகருக்கு அதுக்கு பிளாஸ்டிக்கோட அந்த இது இம்பேக்ட் ஏதாவது இருக்கா?
1: இல்லை கண்டிப்பாக இருக்குங்க. இப்போ நம்ம வந்து ஒரு இப்போ நீலகிரி மாவட்டமே பார்த்தா ஒரு டூரிஸ்ட் டிஸ்ட்ரிக்டாக தான் இருக்குது. ஸோ மக்களோட வந்து போகிற இதுவும் அதிகமாக தான் இருக்குது. ஸோ பிளாஸ்டிக்கோட யூசேஜும் என்ன தான் நம்ம சிங்கிள் யூஸ்டிக் பிளாஸ்டிக் வச்சு கண்ட்ரோல் பண்ணால் கூட நிறைய பிளாஸ்டிக் ரோட்டில் வந்து புலிகள் காப்பத்திலே வந்து நிறைய ரோட்டில் வந்து தூக்கி வீசப்படுகிறது. இது வந்து மான் மூலமா, ஏன்னா கடைசி உணவுச்சங்கில கடைசி பகுதி தான் புலியா இருக்கு. ஸோ நம்ம எந்த ஒரு வனவிலங்கு வந்து பாதிப்படைஞ்சாலும் அது கடைசியாக புலியை போய் பாதிப்படையும். ஸோ ஒரு மான் வந்து அந்த பிளாஸ்டிக் சாப்பிடுது, இந்த இது ஒன்றுமே பார்க்கப்படுது. இது கடைசியாக வந்து அந்த மைக்ரோ பிளாஸ்டிக் நம்ம சொல்றோம், நம்ம மனுஷங்களுக்கே வந்திருக்குன்னு சொல்றோம். அதே மாதிரி தான் புலிகளுக்கும் இந்த பாதிப்பு கண்டிப்பா இருக்கு.
0: இப்போ இந்த புலிகள் கணக்கெடுப்பு இது வந்து நம்ம மாவட்டத்தில் நம்ம மாவட்டத்தோடு ஒட்டி வெஸ்டர்ன் காட்ஸ் கேரளா கர்நாடகா பகுதியிலும் சேர்ந்து இப்போது அது வந்து எப்படி நீங்கள் கோஆர்டினேஷன் பண்ணி அது இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்குதா எப்படி புலிகள்?
1: இங்கே புலிகள் கணக்கெடுப்பு பார்த்திங்கன்னா வந்து 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 2026 நடக்கப்பட்டிருக்கு. இதுக்கான ரிசல்ட் வந்து 2027 தான் வரும். இது வந்து நீங்கள் சொன்னது கரெக்டான கேள்வி. இப்போ நம்ம மாவட்டமோ நம்ம மாநிலம் மட்டும் பண்ணால் போதுமோ, பக்கத்து மாநிலமும் பண்ணணும். இது சிங்க்ரனைஸ்டாக வந்து த்ரூ அவுட் இந்தியாவில் பண்ணுது. இதுக்கு இந்தியா வந்து கின்னஸ் ரெக்கார்டு இதுக்காக வாங்கப்பட்டிருக்கு. இவ்வளோ ஸ்டாஃப்ஸை வச்சு இந்த மாதிரி ஒரு கணக்கெடுப்பு உலகளவில் எங்கேயுமே நடக்கலை. ஸோ அது வந்து கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா வருஷமும் அந்த 4 வருஷத்துக்கு ஒரு கணக்கெடுப்புலையும் புலிகளோட எண்ணிக்கை அதிகமாயிட்டு தான் இருக்குது.
0: இப்போ அது நான் கூட ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஒரு குட்டியோட ட்ராவல் பண்ணும்போது பார்த்தேன், அதாவது தெப்பக்காடுலேருந்து பெங்களூர் போகும்போது. இப்போ அதை வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் அதை அந்த மாதிரி ஒரு ப்ரீடிங் இது அந்த டைமையோ இல்லைன்னா அதோட ஃபாலோஅப் ஏதாவது வாட்ச் பண்ணி அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த செயல்பாடு இருக்கா?
1: கண்டிப்பாக அங்கே இருக்குங்க. எங்களுக்கு அது வந்து ஒரு கடமையாகவும் இருக்குது. ஸோ வந்து நாங்கள் வந்து கேமரா ட்ராப் வந்து செட்டப் பண்ணுவோம். ஸோ எங்கெங்கே தண்ணி தொட்டிகள் ப்ளஸ் ஊரை சுற்றி இருக்கிற இடங்கள் இந்த மாதிரி எல்லா த்ரூ அவுட் த இயர் வருஷம் முழுமும் அதை வந்து செட்டப் பண்ணி அதோட மூமெண்ட்டை பார்த்துட்ருப்போம். ஸோ அப்போ வந்து அது குட்டி வரப்போ கப்ஸ் வரப்போ வந்துட்டு அதையும் நாங்கள் வந்து மானிட்டர் கண்காணிச்சுட்டு அதுக்கு வந்து எந்த ஒரு தொந்தரவு இல்லாமல் நாங்கள் பார்த்துட்ருக்கோம், ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்ருக்கோம்.
0: இப்போ இந்த வருஷம் இந்த தீம் ஏதாவது இருக்குங்களா? இல்லைனா இது போக மற்ற அதாவது பொதுமக்களுக்கும் குறிப்பாக சொல்லணும்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் வலியுறுத்தக்கூடிய விஷயங்கள் அது?
1: இல்லை கண்டிப்பாக தீம் இருக்குங்க. மெயின் தீம் வந்து 2026 புலிகள் தினத்தோட தீம் வந்து புலிகளின் எதிர்கால பாதுகாப்பில் பழங்குடியினர் மற்றும் உள்ளூர் மக்களின் பங்கு, இதுதான் வந்து தீமா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தான் எதிர்கால சங்கதிகளுக்கும் ப்ளஸ் இப்போ இருக்கிற இவங்களுக்கும் வந்துட்டு மக்களோட இதில் புலிகளை காப்பது மக்களோட பங்கு என்ன அதை வந்து முன்னிறுத்தி சொல்கிறது தான் இதோட தீமாக இருக்குங்க.
0: ஓகே, நிறையா கேள்விகளுக்கு ரொம்ப வேகமாகவும் விளக்கமாகவும் பதில் சொல்லிகிட்டே இருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். நேரில் உங்களுக்கும் ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம். 9344-9010-18 அப்படின்ற நம்பர்லேயோ அல்லது 9342-9010-18 அப்படின்ற நம்பர்லையோ, மற்றும் ஒரு எண்ணு கூட இருக்குது 8300-1019-1018 அப்படின்ற நம்பர்லையும் நீங்கள் டயல் பண்ணிங்கன்னா டைரெக்டாகவே சார்ட்டை நீங்கள் பேசலாம், டிஓ போட்டு பேசலாம். ஒரு வேளை விலங்குகள் மனித மோதல் இருக்கக்கூடிய பல இடங்களை நம்ம பார்க்குறோம். என்னுடைய கேள்விகளோடு சேர்த்து உங்களுடைய கேள்விகளையும் நீங்கள் கேட்கலாம். இணையதளங்கள் ஊட்டியாப்பம். நம்ம ஒரு பாடலுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். நிறைய கேள்விகள் இருக்குது விலங்குகள். ஒரு பக்கம் பார்த்தா மனுஷங்க, அதாவது நாங்கள் வாழ்கிறதே எங்கள் உயிருக்கே பாதுகாப்பு இல்லை, விலங்குகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க, ஆனால் எங்களுடைய உயிர் அதை விட மேலானது தானே அப்படின்னு கூட நினைக்கிறாங்க. நிறைய நேரத்தில் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, சாலை மறியல் பண்ணுறாங்க, அரசாங்கத்துக்கு எதிராகவே குரல் கொடுக்குறாங்க. இது எல்லாமே நடந்துட்டுருக்கு சமுதாயத்தில். இப்படி இருக்கும்போது அதை ப்ராப்பராக கொஞ்சம் ஒரு மாதிரி அதை கரெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக ஒரு பெரிய சேலஞ்சு தான். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை, அதனுடைய ரோல் எல்லாத்துக்குமே இருக்குது அப்படின்றது தான். அதனால் அந்த விஷயங்களையும் நம்ம பேசலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.

அலோவூட்டி தொடர்கிறது. இன்றைய அலோவூட்டி நிகழ்ச்சியில் நம்ம

0: சார், இப்போ அந்த பாடலுக்கு முன்னால் நம்ம நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. நம்ம புலிகள் அதனோட ஈக்கோ சிஸ்டம் பற்றி பேசணும், அதே நேரத்தில் மாணவர்கள் மட்டிலையும் காலேஜ் லெவலில் அந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் இதில் வந்து அவங்க அதாவது இந்த முக்கியமாக அது இந்த ஹார்ட் ஆஃப் த ப்ராப்ளம் அப்படின்றது நிறைய இடத்துல இருக்குது. ஏன்னா அதை நம்ம பேசாமல் இருந்தால் நம்ம அது ஒரு இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறேன். ஒரு பக்கம் பார்த்தா எலிஃபெண்ட்டு, அதாவது எலிஃபெண்ட்னா அடித்து இறக்கக்கூடிய அந்த இறப்பு விகிதம் ஒரு ஒரு நாளும் குன்னூறு தெருவில் வந்துடுது, யானை வீட்டுக்குள்ளே வந்தது, சேதப்படுத்தியது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு ரெண்டு விஷயம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அது சேதப்படுத்துறது பொருட்கள் அந்த மாதிரி அதோட மட்டும் இல்லை, மனிதர்களும் கொல்லப்படுகிறார்கள் அப்படின்ற விஷயம் நடந்துகிட்டே இருக்குது, ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டே இருக்குது. இந்த மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட்டு, இது மோதல், மனித விலங்குகள் மோதல் வந்து பர்டிகுலராக கூடலூர் பகுதியில் அதிகமாக இருக்குது அப்படின்றத கேள்விப்படுறோம். யானைகள் தாக்கி இறக்கக்கூடியது, பைசன் அட்டாக் இப்போ கொஞ்சம் கம்மியாகிச்சு வேணுமா அப்படின்ற மாதிரி இருக்குது கேள்விப்படும்போது. ஏன்னா அது வந்து இப்போ அலர்ட் ஆயிடுச்சா, சாலை ஓரத்தில் முதல் வந்து அதுக்கு தெரியாது எல்லாமே காடு அப்படின்னு சொல்லிட்டு நாலா பக்கமும் 360 degrees அது போகக்கூடிய ஒரு அனிமல். ஆனால் இப்போ வந்து சாலை ஓரத்தில் அது ஓரமாக இருக்குது, மக்கள் தான் போய் டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. எலிஃபண்ட் அட்டாக்கும் இருக்குது. இதுக்கு இந்த சமயத்தில் பேசிக்காக இதெல்லாம் செய்யக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அந்த மாதிரி கூட நீங்கள் சொல்லலாம்.
1: நீங்கள் சொன்னது முழுக்க முழுக்க உண்மைதான். மனித விலங்கு மோதல் வந்து கண்டிப்பாக அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்து மனிதர்கள் வளர்ச்சி, ஸோ அதனால் வந்து வளர்ச்சி மேம்பாடு இதுவும் நடந்துகிட்ருக்கு. அதே சமயத்தில் வந்து வனவிலங்குகளோட ஜனத்தொகையும் அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே ஒரு கட்டுப்பாடு, ஒரு பேலன்ஸில் இருக்கிற பட்சத்தில் தான் வந்து நம்ம இந்த மோதலை வந்து கம்மி பண்ண முடியும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கூடலூரில் வந்து ஏன் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு கேட்குறோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு எல்லா டைமும் இந்த மோதல் அதிகமாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைம் இந்த சீசன் வந்து பலாப்பழம் சீசன். ஸோ பலாப்பழம் சீசன்னாலே வந்து பார்த்திங்கன்னா யானைகள் வந்து கண்டிப்பாக வந்து யானைகளோட ஸ்மெல்லிங் ஸ்கில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்மளால் நம்ம எண்ணி பார்க்காத அளவுக்கு இருக்கும். 2 kilometers 3 kilometers தள்ளி இருந்தாலும் அது கண்டிப்பாக எடுக்கிற மாதிரி சென்ஸ் எடுக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இது பலாப்பழம் சீசனில் இந்த மாதத்தில் ரொம்ப அதிகமான மோதல் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கார் பற்றி கேட்டிங்க, தமிழ்நாடு அளவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நிலையில் வந்து இருக்கிறது கார் தான். மனித விலங்கு மோதல் அதிகமாக இருக்கிறது வந்து ரெண்டாவது வந்து கார் தான். ஸோ இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. பட் இதுக்கான தொழில்நுட்பங்கள் சார்ந்த வந்து தீர்வுகள் வந்து கண்டிப்பாக துறை சார்பாக நம்ம கொண்டு வந்துகிட்டே இருக்கும். ஏஐ பேஸ் கேமராஸ் கொண்டு வரும், ப்ளஸ் வந்து 24 hours கண்காணிப்பு பண்ணி நடந்துக்கிட்டே இருக்குது. கூடலூர் பகுதியில் அதிகமாக ரொம்ப பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாங்கள் பழைய ட்ரெண்டை பார்த்துட்டு எந்த இடத்துல மோதல் அதிகமாக இருக்குது அதை எப்படி கட்டுப்படுத்தலாம்னு சொல்லிட்டு தொழில்நுட்ப சார்பும் சரி, இல்லை மக்களோட விழிப்புணர்வு அதிகப்படுத்தியும் சரி, இந்த மாதிரி எல்லா கோணத்துலேயும் நாங்கள் வந்து முயற்சிகள் எடுத்துகிட்டு தான் இருக்கோம்.
0: இப்போ டைகர் அட்டாக் அப்படின்றது வந்து குறைஞ்சிருக்குதா, இல்லைனா அது குறைஞ்சிருக்குதா அப்படின்றத விட டைகர் அட்டாக் இருக்கா, இல்லைனா அந்த மாதிரி சிஸ்டம் சில இடத்துல ட்ராப் வச்சு நீங்கள் பிடிக்கிறீங்க, அந்த லேட்டஸ்ட்டாக அதை பற்றின ஏதாவது ஈவெண்ட்ஸ் இருக்கா?
1: இல்லை டைகர் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா வருஷங்கள் ஃபுல்லாக இருக்கும்னு சொல்ல முடியாது. இது ரொம்ப அக்கேஷ்னலாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு டைகர் வந்து எப்போ ஒரு மனிதர்களை எப்படி அட்டாக் பண்ணோன்னா, ஒன்று வந்து ஆக்சிடென்டலாக அட்டாக் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம காட்டுக்குள்ளே போகிறாங்க, அதோட புலிகள் பொறுத்து பார்த்திங்கன்னா அதோட ப்ரே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். நம்ம குனிஞ்சிருந்து வேலை செய்கிறாங்க, இந்த மாதிரி டைமில் வந்து அட்டாக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனிதர்களை விலங்காக நினச்சி அதை அட்டாக் பண்ணலாம். இது வந்து ஆக்சிடென்டலாக எப்பயாவது ஒரு வாட்டி நடக்கிற வாய்ப்பு தான். பட் ஆனால் ஒரு டைகருக்கு வந்து அடிபட்டிருக்கோ இல்லை அது வயதாக இருக்கோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா அதுக்கு நார்மல் விலங்கு வந்து வேட்டையாட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ மனிதர்களை வேட்டையாடுறதுக்கான கோணத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதையும் நாங்கள் வந்து கேமரா ட்ராப் மூலமாக வந்துட்டு முன்னாடியே கண்டுபிடிச்சி இந்த டைகருக்கு வந்து, ஏன்னா எங்ககிட்ட எல்லா டேட்டா பேஸும் இருக்குது, காட்டில் எத்தனை டைகர்ஸ் இருக்குது, அதோட பேட்டர்ன் வச்சு அது எந்த வருஷத்துலேருந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு, இப்போ அதுக்கு எவ்வளோ வயசு இருக்கலாம், இந்த மாதிரி நாங்கள் வருஷம் சென்சஸ் எடுத்து அதை கண்டுபிடிச்சி ரெப்பாசிட்டி நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ ஒரு டைகர் வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா அது ஊருங்கள் பக்கத்தில் வருதுன்னா எங்களுக்கு தெரிய வரும், இது வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக் டைகர், இது வந்து திரும்பி மனிதர்கள் அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாங்கள் ரிப்போர்ட் பண்ணி அதை கேப்சரிங்காக ஸ்டெப்ஸும் கண்டிப்பாக எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இப்போ மசனகுடியில் அது மாதிரி நடந்திருக்கு, கூடலூர்லேயும் அது மாதிரி நடந்துட்டுருக்கு, நீலகிரிஸில் வந்து 3 months முன்னாடி நடந்துச்சு கேப்சரிங். இதை வந்து நாங்கள் கண்டினியூஸாக எங்களோட டியூட்டியாக பண்ணிகிட்ருக்கோம். அது
0: சிசிடிவி கேப்சர் வந்து இப்போ ஃபாரஸ்ட் வனப்பகுதிகளில் அது அது ஒரு நம்பர் ஆஃப் கேமராஸு, இப்போ அது மாதிரிலாம் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? அது
1: இல்லை சிசிடிவி கேமராஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏ பேஸ் கேமராஸ் வந்து நாங்கள் விற்கிறோம். அது வந்து ஊர் மோஸ்ட்டாக வந்து இந்த வனத்தை சார்ந்த ஊர்கள் சுற்றி நாங்கள் வச்சிட்ருக்கோம். அது எதுக்குன்னா ஊருக்குள்ளார ஏதாவது மூமெண்ட் இருந்தால் அலர்ட் கொடுத்துக்காக வச்சுருக்கோம். பட் அதை அது இல்லாமல் எங்களோட கேமரா ட்ராப்ஸ்னு வச்சுருக்கோம். ஸோ காட்டுக்குள்ளேயே வந்து நாங்கள் வந்து காடு ஃபுல்லாகவே கிரிட்டு கிரிட்டாக பிரிச்சு ஒரு ஒரு கிரிட்லையும் வந்து ஒரு குறிப்பிட்ட கேமரா வைக்க சொல்லி அதை நாங்கள் ரெகுலராக மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். இது மூலமாக வந்து நாங்கள் கண்காணிக்கும் செய்கிறோம், மோதலை கம்மி பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறோம்.
0: இப்போ அதில் ஒரு ஈஸி மெத்தட் சொல்கிறாங்க, இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து அனிமல் காதலியோ இல்லைனா வேறு இடம் அங்கே அதில் வந்து பொருத்திடுறாங்க, அது வந்து அப்யூஸ் பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாமா? நம்ம நாட்டில் நம்ம பகுதிகளில் அந்த மாதிரி கேமரா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா? அனிமலோடைய அந்த உடல் மேல் பகுதியிலையோ இல்லைனா அதாவது காதுகள்லையோ இல்லைனா வேறு ஏதாவது ஒரு பகுதியில் அந்த கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி அது மூலமாக மற்ற அனிமல்ஸையும் வாட்ச் பண்ணுற அந்த ஒரு மெத்தட் இங்கே கிடையாதா இல்லைனா அந்த மாதிரி?
1: இல்லை இங்கே அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதில்ல. ஏதாவது வந்து ஒரு ஒரு ஒரு பிரச்சனை தரக்கூடிய விலங்காக இருந்துச்சுன்னா நாங்கள் மோஸ்ட்டாக ரேடியோ காலரிங் பண்ணுவாங்க. அது மூலமாக அது எங்கெங்கே போகுது, ஊர்கள் பக்கத்தில் வருதா இல்லை காட்டுக்குள்ளே தான் இருக்கான்றதை நாங்கள் கண்காணிப்போம். பட் அது இல்லாமல் விலங்கு மேலே கேமரா பொருத்தி அந்த மாதிரியான சிஸ்டம் நம்ம ஒன்றும் இந்தியாவிலேயே நம்ம அந்த மாதிரி பண்ணுறதில்ல.
0: சில இடங்களில் இப்போ நீங்கள் அமெரிக்காவை மென்ஷன் பண்ணீங்க, அந்த இடத்துல சில ஹண்டிங்கே பர்மிஷன் கொடுக்குறாங்க, பட் நம்ம கண்ட்ரீஸில் அந்த மாதிரி ஒரு ஏதாவது அனிமல் இது பண்ணால் அதுக்கு சிவியர் பனிஷ்மெண்ட் இருக்குது, அதை பற்றியும் கூட நீங்கள் சொல்லிடலாம். நீங்கள்
1: இல்லை இப்போ நம்ம இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வனவிலங்கு பாதுகாப்பே பார்த்தீங்கன்னா வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 மூலமாக தான் வந்து கட்டுப்படுத்தி வருகிறது. இதில் வந்து சில விலங்குகளை வந்து நாங்களே வந்து வெறுமைன்னு சொல்லுவோம். நம்ம அந்த மாதிரி கேட்டகரியான விலங்குகளை வந்து ஹண்ட் பண்ணலாம், அது வந்து வனத்துறை மூலமாக பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காட்டுப்பண்ணி, இப்போ தமிழ்நாட்டில் வந்து காட்டுப்பண்ணி வந்து வெறுமைன்னு வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்குன்னு ஒரு ப்ரோட்டோக்கால் வச்சிருக்காங்க, அது வந்து ஒரு 3 கிலோமீட்டர் காட்டிலேருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி வர பட்சத்தில் அது வந்து வனத்துறை மூலமாக சுடுறதுக்கும் வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும்.
0: சாதாரணமாக மற்ற இப்போ ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் மற்ற டிபார்ட்மெண்ட்டெல்லாம் வந்து இந்த கிரீவன்ஸ் மீட்டிங் நடத்துகிறாங்க. இப்போ அதே மாதிரி இப்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி ஏதாவது பப்ளிக் ரிலேஷனோட அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி இது பண்ணுறீங்களா?
1: கண்டிப்பாங்க, ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று இப்போ கலெக்டரேட்டில் வந்து நம்ம வந்து ஜிடிபி மீட்டிங் வந்து நடக்கும், எல்லா திங்கக்கிழமை நடக்கும். அதே மாதிரி முதல் திங்கள் மாதத்தின் முதல் திங்கத்தில் வந்து நாங்களும் அதில் கலந்துப்போம். ஸோ மக்களோட விவசாயம் மட்டும் இல்லாமல் மற்ற குறைகளும் வந்து அதில் வந்து சமர்ப்பிக்கப்படும். அதுக்கான பதில் அறிக்கைகள் எல்லாமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் எங்கெங்கே, ஏன்னா இப்போ நீலகிரிஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 4 வனக்கோட்டங்க இருக்குது. ஒன்று நீலகிரியோட வனக்கோட்டம், கூடலூர் வனக்கோட்டம், ப்ளஸ் முதுமலையில் 2 இருக்குது, தெப்பக்காடு சைடில் ஒன்று இருக்கும், மஸ்னகுடி சைடில் இருக்கும். ஸோ எங்கள் ஒரு ஒரு கோட்டத்துலேயுமே வந்து மாதத்துக்கு 1 வாட்டியோ 2 மாதத்துக்கு 1 வாட்டியோ இந்த குறை தீர்ப்பு மீட்டிங் வச்சு மக்களோட குறைகளை கேட்டுட்டு அதுக்கான தீர்வுகளும் கொடுத்துட்ருக்கோம்.
0: இப்போ அந்த நார்த் டிஎஃப்ஓ சவுத் டிஎஃப்ஓன்னு இருந்தது, இப்போ அது இல்லை இல்லைங்களா?
1: இல்லைங்க, இப்போ அந்த சிஸ்டம் இல்லைங்க. இப்போ எல்லாமே டெரிட்டோரியல் வைல்ட் லைஃப் அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க.
0: திரும்பியும் பேக் டு டைகரில் வந்தாக்கா டைகரில் வெரைட்டிஸு அதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அதை பற்றியும் சொல்லுங்கள்.
1: உலக அளவில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 6 விதமான டைகர்ஸ் இருக்குங்க. இப்போ நம்ம இந்தியாவில் பார்க்கப்படுறது பெங்கால் டைகர் தான், வங்காள புலி தான் நம்ம சொல்லுவோம் அதை. அந்த மாதிரி மோஸ்ட்டாக ஏஷியன் கண்ட்ரீஸில் மட்டும்தான் அந்த வந்து டைகர்ஸை பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப அதிக பெரிய சைஸில் டைகர் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் அமுல் டைகர்ஸ்ன்னு சொல்லுவோம், அது ரொம்ப பெருசாக காணப்படும். அதே மாதிரி மலாயன் டைகர்ஸ் இதெல்லாம் இது வந்து சிறிய சைஸில் இருக்கும். இருக்கிற டைகர் ரொம்ப சின்ன சைஸாக, அது சுமத்திரன் டைகர்ஸ், மலாயன் டைகர்ஸ் இதெல்லாம் சைஸில் சின்னதாக இருக்கும். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை டைகர், வெள்ளை புலி, கருப்பு புலிலாம் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா வங்காள புலி மட்டும்தான். பட் அதுக்கு வந்து ஜெனெடிக் டிசார்டர்ஸ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஏதோ ஒரு மாற்றங்கள் நடந்திருக்கலாம். ஸோ கருப்பு புலியில் என்ன நடக்கும்னா அது அந்த மஞ்சள் நிறமே வந்து கருப்பாக மாறி இருக்கும். ஸோ அதனால அது வந்து பார்க்குறப்ப ஃபுல்லாக கருப்பாக இருக்க மாதிரி தோற்றம் கொடுக்கலாம். ரெண்டாவது வெள்ளை புலிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைப்ஸ், அந்த பிளாக் கலர் ஸ்ட்ரைப்ஸ் வந்து கொஞ்சம் வந்து டல் கலராக இருக்கும், பார்க்குறப்ப வெள்ளை புலிகள் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜெனெடிக் டிசார்டரில் சில புலிகள் வந்து காணப்படுறோம்.
0: இப்போது அது அதோட லைஃப் ஸ்டைலில் பார்க்கும்போது அது என்ன மாதிரி விலங்குகளை அட்டாக் பண்ணுது, மற்ற விலங்குகளோட அதோட பிஹேவியர்லாம் எப்படி இருக்குது?
1: இல்லை புலிகளோட அதோட உணவுச்சங்கிலே பார்த்தீங்க ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம நினைப்போம் வெறும் மானை மட்டும்தான் வேட்டையாடன்னு நினைப்போம். மானிலே பார்த்தீங்கன்னா புள்ளி மானோட வந்து கடாமான்னு சொல்லுவோம், சாம்பார் டீர்னு சொல்லுவோம். அதுதான் வந்து அதுக்கு ரொம்ப அதிகமாக வேட்டையாடுறது, ஏன்னா அதோட சைஸ் எல்லாமே அதிகமாக இருக்கும். ஸோ டைகர் உணவுக்கு கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு வயதான ஒரு காரா இருந்தாலும் சரி, காட்டெருமையாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சின்ன ஒரு யானை குட்டியாக இருந்தாலும் சரி, புலிகள் வந்து வேட்டையாடி சாப்பிடும்.
0: லைனில் ஒரு காலர் வந்திருக்காரு, என்ன வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
2: ஐயா வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: உங்க கேள்வி என்ன சந்திரசேகர்?
2: கண்டிப்பா, ரொம்ப நிகழ்ச்சி அருமையா போயிட்டு இருக்கு சார், முதற்கன் வாழ்த்துக்கள். நிறைய உயிரினங்கள் பத்தி, அதனுடைய ஹாபிட்ஸ் என்ன, அது எப்படி இருக்குங்கறத பத்தின தகவல்கள்லாம் ரொம்ப பயனுள்ளதா இருக்கு.
0: உங்க கேள்வி சொல்லுங்க.
2: ரேரான ஸ்பீஷிஸ், ஆமா ரேரான ஸ்பீஷிஸ் அப்படிங்கறதுல அந்த புலிகள் இனம் அப்படிங்கறது இப்போ போயிட்டு இருக்குங்கிறத கேள்விப்பட்டோம். குறிப்பிட்ட இந்த வெள்ளை புலிகள் இதனுடைய இனம் ரொம்ப ரொம்ப குறைவாகவே இருக்கு அப்படிங்கிறாங்க. இத ரொம்ப அருகி போகிறதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ரீசனாக என்ன இருக்கு அதை பத்தியும், ரெண்டாவது பொதுவாக அந்த உயிரினங்களுக்கு அடி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பட்டது அப்படின்னா அதை ரெஸ்கியூ பண்ணி அதை காப்பாத்தி அல்லது அதற்குரிய அந்த மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுவாங்க, தகுந்த நகர்கள் இப்ப பொதுமக்கள் ஏதாவது இடத்துல ஒரு விலங்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு பாக்குறோம்னா எப்படி யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணா சோ தட் அந்த விலங்குகளை வந்து ரெஸ்கியூ பண்ணுவாங்க, எனக்கு அதை பத்தியும் கொஞ்சம் சொல்றீங்களா?
0: கண்டிப்பா உங்க கேள்விக்கு பதில் கிடைக்கும்.
2: ரேடியோல கேட்டுக்கிறேன், நன்றி.
1: வணக்கங்க. இப்போ வெள்ளை புலிகளோட ஜனத்தொகை கம்மியாக இருக்குன்னு சொல்கிறோம், பட் ஆனால் வெள்ளை புலிகளே பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஜெனட்டிக் டிசார்டரில் வந்த புலிகள் அது. ஸோ அது வந்து சில மாநிலங்களில் வந்து அதிகமாக காணப்படுது. ஸோ அது வந்து அது அந்த ஒரு டைமில் பார்த்திங்கன்னா அது வந்து இன்ப்ரீடிங், ஏன்னா மற்ற வெளியிலேருந்து புலிகள் வந்தால் தான் டைவர்சிட்டி அதிகமாகும், ஜீன் ஃபுல் அதிகமாகும். அது இல்லாத காரணங்களால் இந்த வெள்ளை புலிகள் அதிகமாக ஒரு சில டைமில் காணப்பட்டிருக்கு. பட் இப்போ என்ன ஆகுதுன்னா அது கம்மியாகிறது ஒரு நல்ல விஷயமாக தான் நாங்கள் பார்க்குறோம், ஏன்னா அது இதனால் வந்து நார்மல் பிஹேவியர் வந்து டைகரில் பார்க்கப்படுது. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் நாங்கள் பார்க்குறோம். ரெண்டாவது வந்து வன விலங்குகளுக்கு அடிபடுறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ ஜென்ரலாக நார்மலாக வந்து இப்போ ஒரு ஒரு ஊருக்குள்ளாரியோ இப்போ வேலூர் இல்லை ஊட்டி இந்த மாதிரி நகரத்துக்குள்ளார வந்து ஒரு வனவிலங்கு வந்து உள்ளே வந்திருக்குன்னா இங்கே அங்கே வனத்துறைக்கு வந்து எல்லா மாவட்டங்கள்லேயும் ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும், அது மூலமாக கால் பண்ணி சொன்னால் ரெஸ்கியூ டீம் எங்களுக்கு எப்பயுமே வச்சுருப்போம். இப்போ ஒரு குரங்கா சரி பாம்பு சரி இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு போவோம். பட் மற்றபடி ஒரு ஒரு காட்டுக்குள்ளே இருக்க வனவிலங்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு போய் வந்து நம்ம வந்து மெடிக்கேஷன் இது கொடுக்கறது வந்து நாங்கள் வந்து அது அது கரெக்டான செயலும் இல்லை, ஏன்னா அதுதான் நேச்சர் இயல்பு, அதுதான் ஒரு ஒரு மானாக இருந்தால் அது வந்து புலிக்கிட்ட அடி வாங்கி தான் அடி வாங்கணும், அப்போ தான் வந்து அதோட இயல்பு வந்து வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் சம்டைம்ஸ் குறிப்பிடவும் மாட்டோம், உள்ளே வந்து தலையிடட்டு அந்த விலங்கை வந்து நாங்கள் பாதிப்படைகிற மாதிரி எதுவும் பண்ண மாட்டோம். அதை நேச்சராக என்ன நடக்குதோ அதை பண்ணி விட்டுருவோம் நாங்கள். மற்றபடி நகரத்துக்குள்ளார் வனவிலங்கு வந்து அதுக்கான நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்போம்.
0: இப்போ இங்கே புலிகள் வந்து பிளாக்கு சொன்னீங்க, ஒயிட்டு சொன்னீங்க, இது இதை தவிர வேறு வெரைட்டிஸ் ஏதாவதும் அதை தவிர இப்போ நமக்கு இதில் வந்து இப்போ சில நேரங்களில் பார்க்கும்போது அவங்க புலியா சீட்டாவா அந்த மாதிரி கூட டவுட்ஸ் வருது.
1: இல்லை இது வந்து சிறுத்தலை இது அதிகமாக காணப்படும். சிறுத்தலை வந்து பிளாக் பேன்தர்னு ஒரு ஒரு தனியான வெரைட்டி இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜெனட்டிக் இது டிசார்டர்ஸ் மூலமாக தான் வந்து அது வந்து தென்படுது. பட் புலிகளுக்கும் மற்ற சிறுத்தை விதைகளுக்கும் ஈஸியாக நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், ஏன்னா புலிகளுக்கு மட்டும்தான் அந்த ஸ்ட்ரைப் பேட்டர்ன் வந்து யூனிக்காக இருக்கும். நமக்கு எப்படி வந்து ஒரு விரல் நம்ம கட்ட விரலில் நம்ம ரேகை இருக்கோ அந்த மாதிரி அதோ அந்த புலிகளோட அந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப யூனிக்கானது, ஒரு ஒரு புலிக்கும் தனியான ரேகையாக இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறோம். இப்போ நாங்கள் வந்து எப்படி வந்து ஒரு ஒரு அப்பாசிட்டி கிரியேட் பண்ணுறோம் சொல்கிறது எப்படி இதோட பேட்டர்ன் வச்சு தான். ஸோ மற்ற சிறுத்தை இது ஈஸியாக நம்ம வந்து வித்தியாசப்படுத்தி பார்த்துக்கலாம்.
0: முக்கியமாக புலிகளை நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து கூடலூர்லேருந்து பண்டிப்பூர் வரைக்கும் அதை பார்க்கக்கூடிய இடமா இருக்குது. அது கண்ணில் பட்டுச்சுனாலே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். நான் மூணு தடவை பார்த்துருக்கேன் அப்படின்ற விஷயமும் இந்த நேரத்தில் சொல்லணும்னு யோசிக்கிறேன். அந்த மாதிரி பார்க்கும்போது சப்போஸ் பேருந்து பஸ்ஸில் போகிறாங்க, அதை இவங்க இவங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த எஜுகேஷனும் முக்கியமாக இருக்குது. ஒருவேளை ரொம்ப சத்தம் போடுறதோ இல்லை வந்து ரொம்ப க்ளோஸாக போகிறதோ வாகனத்தை நிறுத்துறதோ ஃபாரஸ்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் நீங்கள் சொல்லுங்கள்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக இல்லை, இந்த பிரச்சனைகள் வந்து நாங்கள் தினந்தோறமாக வந்து இதை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் டீமில் வந்து ஹைவே பேட்ரோல் டீம் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க, பட் இருந்தாலுமே இந்த பிரச்சனை மக்களாக வந்து விழிப்புணர்வோடு நடத்திக்கிட்டால் நல்லா ரொம்ப எங்களுக்கு வந்து சுலபமாக இருக்கும். ஒன்று, நீங்கள் சொன்ன மாதிரி வந்து தேவையில்லாத ஹாரன் அடிக்கிறது, ஒரு புளியை பார்த்தோன்னே அதுக்கு ஹாரன் அடித்து அதை மிரட்டுறதோ அதை பயமுறுத்துறதோ பண்ணுற பட்சத்தில் அது திரும்பி அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது பண்ணாமல் தவிர்க்கலாம். ரெண்டாவது வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், மினிமம் குறைந்தது 50 to 100 மீட்டர் ஒரு புளியை பார்த்துட்டோன்னா அதுக்கு பக்கத்தில் வந்து போகாமல் மெயின்டைன் பண்ணணும்.

0: பிளஸ் தேவையில்லாமல் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்து செல்ஃபி ஃபோட்டோ இது எடுக்கிறதுக்காக கீழே இறங்குவாங்க வாகனத்தை விட்டு. இந்த மாதிரி ஒரு நடவடிக்கைகளை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்தினாலே வந்துட்டு எந்த ஒரு மோதல் இல்லாமல் போயிடும். மோஸ்ட்டாக வந்து புலிகள் வந்து ரோட்டு சைடில் பார்க்குறப்ப என்ன நடக்கும்னா, அது வந்து ஒரு தண்ணி குடிக்கிறதுக்காக ரோடு கிராஸ் பண்ணலாம், இல்லை வேறு ஏதோ விலங்கை வேட்டையிடறதுக்காக கிராஸ் பண்ணலாம். அதை நம்ம அதுக்கான நேரத்தை மட்டும் விட்டு கொடுத்துட்டோம்னா அதை பாட்டு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். நம்ம எந்த ஒரு தடையும் இல்லாமல் நம்ம வந்து ஈஸியாக அதை வந்து ஃபேஸ் பண்ணலாம், நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது.
1: இப்போ இதுக்காக ஒரு ஸ்பெஷல் டே அவசியமா அப்படின்ற கேள்வியும் வருது. அப்போ அது அதில் இம்பார்ட்டண்ட்டாக என்ன சொல்ல முடியும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலமாக?
0: இல்லை கண்டிப்பாக இது வந்து ஒரு நம்ம புலிகளோட முக்கியத்துவத்தை வந்து மக்களுக்கு எடுத்து உரைக்க தான் வந்து இந்த நாளை நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2005 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் 1400-1500 புலிகள் மட்டும்தான் இருந்துச்சு. பட் இப்போ 2022 சென்சஸில் 3200 பக்கம் மினிமல் புலிகள் வந்து நம்ம கணக்கெடுப்பில் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அது இன்னும் அதிகரிக்கும். ஸோ இது வந்து அரசாங்கத்தோட வெற்றியாகவும் பார்க்குறோம். இது அரசாங்கத்தால் மட்டும் நடந்திருக்காது, மக்களோட ஒத்துழைப்பால் தான் நடந்திருக்கு. இப்போ புலிகள் இருக்கிற எல்லா வனத்தை சுற்றியும் மக்கள் இருக்காங்க. ஸோ மக்களோட ஒத்துழைப்பு, மக்களோட பங்கெடுப்பு இது எல்லாம் இருந்தனால தான் இவ்வளோ வந்து நம்ம ஜனத்தொகை வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதனால் வனமும் வந்து செழிப்பாயிருக்கு. அந்த முக்கியத்துவத்துக்காக
1: நீங்கள் இனிப்பான செய்தியை சொல்லியிருக்கீங்க. ஆனால் அடுத்த கேள்வி என்னோடது கசப்பான கேள்வி தான். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கத்தை பார்க்க முடியல. சிங்கம் புலி அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் சாதாரணமாக. இப்போ அந்த சிங்கம் பேசுகிறதே லயன் அப்படின்றதையும் மறந்துட்டோமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏதாவது இருக்கா நம்ம இந்தியாவில் அப்படின்ற கேள்வி, அந்த அளவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம்.
0: இல்லை கண்டிப்பாக, ஏன்னா நம்ம பழைய காலத்துலேருந்து சிங்கத்தை பற்றி நம்ம வந்து நம்மளோட காடுகளே சிங்கல்லாம் இருந்திருக்கலாம், நம்ம படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். பட் இப்போ இல்லாதது மெயின் காரணம் என்னென்னா வந்து அந்த பிரிட்டிஷ் கால டைம்லேயே வந்து ஹண்டிங் நிறைய நடக்கப்பட்டது. ஸோ இந்தியா ஃபுல்லாகவே நடந்ததுனால நிறைய இடத்துல வந்து அது கம்மி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்தியாவில் வந்து குஜராத் மாநிலத்தில் மட்டும்தான் வந்து நம்ம வந்து சிங்கத்தை பார்க்க முடியும். ஸோ அந்த லேண்ட்ஸ்கேப்பில் மட்டும்தான் வந்து இப்போதைக்கு அங்கே சிங்கம் இருக்குது. 700-800 பக்கம் வந்து கணக்கெடுப்பு பண்ணியிருக்காங்க
1: வேர்ல்டு லெவலில்.
0: இல்லை இந்தியா லெவலில்,
1: இந்தியா லெவலில் 700 இருக்குது.
0: ஆமாம், குஜராத் மாநிலத்தில் வந்து ஒன்றுமே அந்த சிங்கம் இருக்குது, பட் மற்ற மாநிலங்களில் அது இல்லை.
1: ஸோ இப்போ அதோட எண்ணிக்கையை பெருக்கிறதுக்கு ஒரு பொதுமக்களில் ஒருத்தனாக இருந்து நான் அந்த ஆங்கிளில் கேட்குறேன். ஸோ இப்போ இங்கே இந்த மாதிரி இடங்களில் அதை ஏதாவதும் கேப்சர் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்து மற்ற வனப்பகுதிகளில் ப்ரீடிங் அதை இன்க்ரீஸ் பண்ண முடியாதா?
0: இல்லை கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவிலே வந்து சீட்டான்னு சொல்லுவோம் நம்ம, லெப்பர்டுன்றது நம்ம சிறுத்தைன்னு சொல்கிறோம். இதுவும் சீட்டான்றதும் அது இன்னொரு டைப் ஆஃப் கேட் வெரைட்டி தான் சார்ந்து, அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்டென்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணால், சவுத் ஆஃப்ரிக்கா, டான்சானியா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணி இப்போ மத்திய பிரதேஷன்ற மாநிலத்தில் வந்து இப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு டைகர் ரிசர்வ் கிரியேட் பண்ணி அதுக்கு வந்து வளர்த்து கேப்டிவ் ப்ரீடிங் எல்லாமே பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நடவடிக்கைகள் கண்டிப்பாக பண்ணிட்டு தான் இருக்கும். பட் அதுக்கான ஏன்னா இப்போ ஒரு சிங்கம் வந்துச்சா அதுக்கான ஹேபிட்டேட் ஒன்று இருக்குது, அந்த சூட்டபிளான ஹேபிட்டை கண்டுபிடிச்சி நம்ம ரிலீஸ் பண்ணுற பட்சத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அது அமையும்.
1: சீரியஸான விஷயங்கள் நிறையா பேசிகிட்டு இருக்கும்போது சாதாரண கேள்வி ஒரு கேள்வியும் எனக்கு ஞாபகத்து வருது. பார்த்தா பூனை பாஞ்சா புலி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பூனையை பார்க்கும்போதும் புலியினுடைய தோற்றம் அப்படியெல்லாம் வருது. இது என்ன கம்பேரிசன், எப்படி இதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுக்குறீங்க?
0: இல்லை பூனையும் புலியும் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபேமிலியை சார்ந்தது தான். நீங்கள் வந்து சயின்டிஃபிக்காக பார்க்குறப்ப எல்லாமே ஒரே ஃபேமிலியில் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஒரு புலியோட தோற்றமும் பார்த்தீங்கன்னா பூனை மாதிரியே இருக்கும். ஸோ இது வந்துட்டு புலியிலே பார்த்தீங்கன்னா லெப்பர்டு, சீட்டா, லெப்பர்ட் கேட்டுன்னு சொல்லுவோம், நம்ம ரஸ்டி ஸ்பாட்டட் கேட்னு இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட வந்து பூனை வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதுமலை புலிகள் காப்பகத்தில் கண்டிப்பாக பார்க்க முடியும். அதில் வந்து ஹையஸ்ட் ப்ரெடேட்டர் பார்த்திங்கன்னா அது வந்து புலியாக தான் இருக்குது.
1: அதே மாதிரி காட்டு பூனை, வீட்டு பூனை தனியாக இருக்குது, காட்டு பூனைகள் இப்போ இருக்குதா? அந்த அதை பற்றியும் சொல்லுங்கள்.
0: இல்லை கண்டிப்பாக இருக்குங்க, நாங்கள் ஃபீல்டில் போகிறப்பையும் கண்டிப்பாக பார்க்கப்படுறோம். எங்கள் கேமரா ட்ராப்லேயும் வந்து அந்த ரெக்கார்டு ஆயிருக்கு. காட்டு பூனையிலே நிறைய வெரைட்டிஸும் இருக்குது. ஸோ அது எல்லாமே சிறுத்தை பூனைன்னு இருக்குது. அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, இது எல்லாமே பார்க்கப்படுது. பட் ஆனால் முன்னைய காலத்தில் கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் பாப்புலேஷன் கம்மியாக தான் இருக்குங்க.
1: லைனில் ஒரு நேயர் வந்துருக்காங்க, அவங்க கூட பேசிடலாம். வணக்கம், யார் இங்கேருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், திருப்பூர் கனகம்பாளையம் பொருளானிருந்து கே.ஆர். கந்தசாமி சார்.
1: உங்க கேள்வி என்ன
2: சார்? வணக்கம் சார். சார், இப்போ புலிகள் வந்து இந்தியாவிலேயே உலகத்திலேயே நம்ம நாட்டில் தான் அதிகம் இருக்குன்னு சொல்றப்போ கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். அதற்கு வந்து வனத்துறையினுடைய சட்ட திட்டங்கள் ஒரு காரணமா, அல்லது இப்போ ரெண்டாவது புலிகளுடைய எடை எவ்வளவுங்க சார், அதனுடைய ஆயுட்காலம் எவ்வளவுங்க சார்?
0: இல்லைங்க, வணக்கம். வணக்கங்க. இப்போ வந்து சொன்ன மாதிரி உலக அளவில் இந்தியாவில் தான் வந்து புலிகளோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் வந்து நம்ம வன பாதுகாப்பு சட்டம்னு சொன்னால் கூட மக்களோட பங்களிப்பு இது அதிகமாக இருக்குது, வனத்துறையோட நடவடிக்கைகளும் இது இதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். இதுதான் இதுதான் மெயின் ரீசனாக இருக்குங்க.
3: ஹலோ வணக்கம் சார்.
1: கேளுங்க.
3: நான் தென்பொன்மணியிலிருந்து தேனா மணிகண்டன் பேசுறேன் சார்.
1: உங்க கேள்வி கேளுங்க மணிகண்டன்
3: சார். இப்ப வந்து நம்ம கூடலூர்ல இருந்து பந்திப்பூர் வரைக்கும் புலிகள் சரணாலயம் அந்த பக்கம் சொல்லியிருந்தீங்க சார். இந்த பக்கம் நீலகிரி மாவட்டம் இந்த பக்கம் தெங்குமராடா அந்த பக்கம் இருக்கீங்க சார், அதுவும் நம்ம இதுல வந்து சேருதுங்களா சார் புலிகள் சரணாலயத்துக்கு?
0: வணக்கம் மணிகண்டன். கண்டிப்பாக அதுவுமே இருக்கு. முதுமலை புலிகள் காப்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு விதமாக சொல்லுவோம், கோர் பஃபர்னு சொல்லுவோம். நீங்கள் சொன்ன அந்த தெப்பக்காடு பந்திப்பூர் இந்த சைடு வந்து கோர் பகுதியாக இருக்கும், பட் இந்த பக்கம் தெங்குமரோடா கல்லம்பாளையம் இந்த ஈரோடு சைடு வர்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பஃபர் பகுதியில் இருக்கும். பட் ரெண்டுமே வந்து புலிகள் காப்பத்து கடையில் தான் வருதுங்க.
3: ஓ சரி. அதே பன்னாரிமன் இதில் வந்து இப்போ புலிகள் சரணாலயம் அப்படின்னா 6 மணிக்கு மேலே வாகனங்கள்லாம் விடுறது இல்லைங்க. ஏன்னா நம்மளும் அதற்கு ஒரு இது பண்ணணும் இல்லைங்களா, இரவு நேரங்களில் அது சாலையை கடக்கிறப்ப நம்ம வாகனங்களை பொருள் விபத்துகள்லாம் நடந்துட்டு இருந்துச்சுங்க. இப்ப வந்து அது கட்டுப்படுத்தினதுனால விபத்துகள்லாம் அதிகமா நடக்கிறது இல்லைங்க, மனிதர்களுக்கும் ஒரு பாதிப்பு வர்றது இல்லைங்க. ஏன்னா அது பயந்துதான் நம்மளுக்கு ஏதோ பண்ணுது, நம்ம அதை கண்டு பயக்கிறோம், அது நம்மளை கண்டு பயக்குதுங்கிற மாதிரி இப்ப வந்து இதா இருக்குதுங்க சார். அதான் ஒரு இது இருந்துச்சுங்க. அது ரிஸ்ட்ரிக் ஏரியா பண்ணுவாங்களாங்க சார் தெங்குமரடா பகுதி எல்லாங்க?
0: இல்லை, நீங்கள் சொன்னது மாதிரி அந்த நைட் டைம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறதுக்கு மெயின் இது என்னென்னா மனிதர்களும் விலங்குகளும் இணைந்து வாழ வேண்டும்ன்றதுக்காக தான். ஏன்னா வந்து நைட் டைமில் தான் வந்து விலங்குகளோட மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும், அந்த டைமில் வந்து வண்டிகள் வந்து ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்கலாம், இந்த காரணத்தினால தான் அப்படி பண்ணியிருப்பாங்க. பட் தெங்குமரடா கல்லம்பாளையம் இந்த மாதிரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை, நார்மல் மக்கள் எப்படி இது பண்ணுறாலும் அதே மாதிரி தான் கண்டினியூ ஆகுங்க.
3: ஓகேங்க சார், ஓகேங்க சார். வா, தகவல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க சார்.
1: நன்றி,
3: நன்றிங்க சார், நன்றி.
1: சார், இப்போ அவங்க கேட்ட கேள்வியோட தொடர்பு படுத்தின ஒரு கேள்வி, தெங்குமரடா பகுதி அப்படின்றது வந்து நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் அது வந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து அந்த பக்கம் போய் தான் வரணும், நம்ம இன்னொரு டிஸ்ட்ரிக்டில். அங்கே எலிஃபென்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குதா இங்கே கம்பேர் பண்ணும்போது, முதுமலை பார்க்கை கம்பேர் பண்ணும்போது?
0: இல்லைங்க, அந்த பகுதி பார்த்தீங்கன்னா வந்து மாயார் நதி வந்து ஓடிட்டுருக்குங்க. அது வந்து நம்ம முதுமலை அண்ட் சத்தியமங்கலம் ரெண்டோட புலிகள் காப்பத்துக்கு நடுவில் அது வந்து போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த கோடை காலங்கள் இந்த மாதிரி காலங்களில் வந்து அங்கே வந்து எலிஃபென்ட் டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல தண்ணி வந்து கண்டிப்பாக கிடைக்கும்ன்றனால எலிஃபென்ட் மைக்ரேஷன் அங்கே ரொம்ப அதிகமாக இருக்குங்க.
1: ஓகே. தொலைபேசியில் ஒரு நேர் இருக்கார். வணக்கம், யார் இங்கன்னு பேசுறீங்க?
4: வணக்கம் சார். சார், கோயம்புத்தூர் இருந்து செல்வராஜ் பேசுறேங்க சார்.
1: சொல்லுங்க உங்க கேள்வி. சார்ட்ட கேளுங்க செல்வராஜ்.
4: சார், இந்த ஆதி காலத்துல நம்ம இந்தியாவில எத்தனை புலி சார் இருந்தது? ஏன்னா நீங்க இப்ப பாத்தீங்கன்னா புலிகளை பார்த்து 3000 இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா ஆதி காலத்துல புலிகள் எவ்வளவு சார் இருந்தது? அப்ப இன்னொரு கேளுங்க சார், புலியை பார்த்தா எல்லாருமே பயந்து ஓடிடுறாங்க சார், அதுக்கு அதை பார்த்து நாங்க என்ன சார் செய்யணும்?
0: வணக்கங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு இப்போ வந்து 3000 பக்கம் வந்து புலிகள் இருக்குது, பட் ஆதி காலத்தில் வந்து எக்ஸாக்டான கணக்கெடுப்பு இல்லை. பட் ஆனால் நம்மளோட பிரிட்டிஷ் அவங்களோட அக்கௌண்ட்ஸ்லாம் வச்சு பார்க்குறப்ப 5000 to 10000 வரை கூட இருந்திருக்கலாம்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா அப்பயுமே வந்து இந்த புலிகள் மனிதர்கள் மோதல் அதிகமாக இருந்திருக்கலாம், ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக அப்போ அதிகமாக இருந்திருக்கலாம். பட் மற்றபடி சொன்ன மாதிரி புலிகள் ஏதாவது பார்த்தாங்கன்னா நம்ம வந்து இதுக்காகவும் வண்டியில் போகிறப்ப பார்க்குறப்போ இதுக்காகவும் பயப்படாமல் அந்த விடைவேளை விட்டு நம்ம வந்து பாதுகாப்பாக இருந்தாலே போதும். அதே மாதிரி நடந்து போகிறப்ப பார்க்குறப்ப அந்த டிஸ்டன்ஸ் நம்ம ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு நம்ம அமைதியாக இருந்தாலே போதும், அது தேவையில்லாமல் அது வந்து அட்டாக் பண்ணாது நம்மளை.
4: தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.
1: நன்றிங்க, நன்றி. என்னதான் வனப்பகுதியில் அது டிவிலையும் நம்ம பிக்சர்லேயும் புலியை பார்த்தாலுமே, அதை விட கிளாரிட்டியான பிக்சரோடு பார்த்தாலுமே ஃபாரஸ்டில் நேச்சுரலாக பார்க்கும்போது அது எல்லாருக்குமே ஒரு ஆசை. அதை பார்க்கும்போது ரொம்ப நிறைய பல மணி நேரங்கள், பல நாட்கள், கிட்டத்தட்ட வருஷக்கணக்காக அதுக்காக பார்க்கணும் அப்படின்ற ஆசையோடு அலைஞ்சிட்டு இருக்கவங்க கூட நிறைய பேரை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி பேர்ட் வாட்சிங்கும் அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி சில குறிப்பிட்ட பேர்ட்ஸ் எல்லாம் இங்கே வரும்போது அதை வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் பேர்ட்ஸை பற்றி பேசலான்னு நினைக்கிறேன். இப்போ அந்த புலி அதை கணக்கெடுப்பு அதை பற்றி அது இன்க்ரீஸ் ஆகிருக்குது, இதை பற்றியெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அதோட தொடர்பு இருக்கக்கூடிய அந்த விலங்குகளையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. எலிஃபெண்ட்டை வந்து புலி அட்டாக் பண்ணுறக்கூடிய சூழ்நிலை இருக்குமா? இல்லைனா அது பார்க்கும்போது, இப்போ நம்ம பார்க்கும்போது அது தனியாக போயிடுது, இது தனியாக வந்துடுது, அந்த மாதிரி ஏதாவது அந்த கேரக்டரிஸ்டிக்ஸில் ஏதாவது சொல்ல முடியுமா?
0: கண்டிப்பாங்க. நான் சொன்ன மாதிரி வந்து இப்போ எலிஃபமே எலிஃபண்ட்டுமே பார்த்தீங்கன்னா யானைகளும் வந்து அது ஒரு அடல்ட் ஸ்டேஜ் வர வரைக்கும் கூட்டமாக தான் போயிட்டுருக்கும். அது கூட்டத்திலே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பெண் யானைகள் தான் வந்து கூட்டத்தில் போகும். யான் யானைகள் வந்து ஒரு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா அந்த கூட்டத்தில் தனியாக வந்து தனியாக போயிடும். ஸோ இந்த மாதிரி கூட்டத்தில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா புலிகள் வந்து டார்கெட் பண்ணுறது வந்து சின்ன யானைகள். இப்போ ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு உட்பட்ட யானைகள் பார்த்தா ரொம்ப வீக்காக இருக்கும், ரொம்ப விளையாட்டுத்தனமாகவும் இருக்கும். அந்த மாதிரி யானைகளை வந்து புலிகள் கண்டிப்பாக டார்கெட் பண்ணவும் செய்யும். ஏன்னா இப்போ ஒரு ஒரு மானையும் ஒரு
1: அதோட மீட் வந்து சாஃப்டாகவும் டேஸ்டாகவும் இருக்கிற காரணம் சொல்லாமா?
0: இல்லை மீட்டை இதோட பார்த்தீங்கன்னா அதோட வால்யூம் அதிகம் இல்லை உங்களுக்கு. இப்போ நான் ஒரு மானை நான் வேட்டையாடுறேன்னா, ஒரு புலி வேட்டையாடுதுன்னா அது வந்து ஒரு ரெண்டு நாளுக்கு அது உணவாக இருக்கலாம், ரெண்டு மூணு நாளைக்கு வரலாம். பட் இதே வந்து ஒரு ஒரு யானையை வேட்டையாடுதுன்னா அதுக்கான இன்னொரு ஒரு வாரத்துக்கு இது வந்து வேட்டையாட அவசியமும் இருக்காது. ஸோ அதுக்கான வேட்டையாடுறது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நினைக்கிற அளவுக்கு ரொம்ப ஈஸியான விஷயங்கள் இல்லைங்க. அது ரொம்ப வந்து எனர்ஜி இன்டென்சிவ்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஒரு ஒரு ஒரு புலியே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டைம் வேட்டையாடினா தான் ஒரு வாட்டி சக்ஸஸ்ஃபுல் ஆகும். என்னதான் ஒரு வந்து ஒரு ஒரு தேர்ந்த புலியாக இருந்தாலுமே இது வந்து கண்டிப்பாக எல்லா புலிகளுக்கும் இருக்கிற ஒரு கட்டுப்பாடு தான். அப்படி இருக்க பட்சத்தில் ஒரு யானையை வேட்டையாடுச்சுன்னா அது ஒரு வாரத்துக்கு வேறு எதுவும் வேட்டையாட போக தேவையில்லை. ஸோ கண்டிப்பாக அது யானை ப்ரிஃபர் பண்ணும். ப்ளஸ் ரொம்ப ஓல்டான வயதான யானைகள், அடிப்பட்ட யானைகளாக இருந்தாலும் அதுவுமே வந்து புலிகள் வந்து டார்கெட் பண்ணும்.
1: அதே மாதிரி இதோட இன்னொரு கேள்வி அப்படின்னா, புலிக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சுனால அந்த அளவுக்கு வேகமாக ஓடி மானை அட்டாக் பண்ணுறதோ அல்லது இந்த மாதிரி பவர்ஃபுல் அனிமல், இப்போ ஒரு பெரிய யானையை புலி நேரடியாக போய் அட்டாக் பண்ணி அதை வந்து கொல்றது வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த மாதிரி சமயங்களில் அந்த மாதிரி சமயத்தில் தான் வீட்டு விலங்குகளை அது வந்து வேட்டையாடுது, மாடுகளை அடிக்கிறதும் மனிதர்களை அடிக்கிறதும், இது உண்மையான ஒரு டெஃபினிஷனாக
0: இல்லைங்க. இதுக்கான சாக்கியக்கூறுகள் கண்டிப்பாக அதிகமாக இருக்குது. இப்போ வந்து ஒரு புலி அதிக ஒரு வயதாகிறப்ப என்ன நடக்கும்னா, புலிகள் பார்த்தீங்கன்னா டெரிட்டோரியல் அனிமல்னு சொல்லுவோம், அதுக்குன்னு ஒரு ஒரு ஏரியா இருக்கும், அதுக்குள்ளே தான் வந்து வாழும். அது இப்போ ஒரு வயதான புலி இருக்குது, ஒரு ஒரு இளம் புலி அந்த இடத்துக்கு வருதுன்னா இளம் புயலுக்கும் அந்த வயதான புலிக்கும் சண்டை வரும். அதில் கண்டிப்பாக அந்த இளம் புலி தான் வந்து ஜெயிக்கும். ஸோ ஜெயிக்கிறப்ப இந்த வயதான புலியை வந்து அந்த ஏரியா விட்டு துரத்தி இந்த இளம் புலி அந்த புது ஏரியாவை எடுத்துக்கும். இப்போ இந்த துரத்தப்பட்ட புலி வந்து அதுக்கு அடிஷ்னலாக வேறு ஏதோ ஏரியா கிடச்சதுன்னா அது திரும்பி அந்த இடத்துக்கு போகலாம். கிடைக்காத பட்சத்தில் அது ஊரை சார்ந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ வந்து சொன்ன மாதிரி வீட்டில் இருக்க விலங்குகள், மாடுகள் இதை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான சாக்கியங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு தான் நாங்கள் வந்து ரெகுலராக வந்து ஊரை சுற்றி கேமரா ட்ராப்ஸ் வச்சு இந்த மாதிரி வயதான புலிகள் உள்ளே வருதா இல்லையான்றதை நாங்கள் மானிட்டர் பண்ணிட்டுருக்கோங்க.
1: இப்போது இது ரெண்டு கேள்வி ஒன்றா கேட்டலான்னு யோசிக்கிறேன். இப்போ புலி வந்து ஒரு காலத்தில் பார்க்கும்போது இந்த மாதிரி அதாவது குகைகள் இந்த ராக் பாறைகள் இருக்கக்கூடிய அந்த குகைகள்லேயும் வாழும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் சில இடங்களில் பார்க்கும்போது இப்போது இந்த சென்ட்ரல் சாயில் கன்சர்வேஷன் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் வந்து இந்த கிராஸ் வந்து அதுக்காகவே நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் கிராஸஸ் அந்த புல்களில் வந்து படுத்து அங்கே விளையாடக்கூடியது. அது ஆக்சுவலாகவே அது வந்து இருக்கக்கூடிய இடம் எந்த மாதிரி இடம் ஸ்டே பண்ணுறது?
0: இல்லை புலிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடாப்டிவான அனிமலுங்க. நீங்கள் இந்தியா முழுக்கில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நீங்கள் டைவர்சிட்டி வந்து ரொம்ப இது இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கடலும் இருக்குது, கடல் சார்ந்த இடங்களும் இருக்குது. பட் வெஸ்டர்ன் காட்ஸ் மாதிரியான இடங்களும் இருக்குது, ரொம்ப அடர்ந்த காடுகளும் இருக்குது. புலிகள் எல்லா இடத்துலையுமே இருக்குது. சுந்தர்பன்ஸ் மாதிரி காடுகளில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து புலிகள் வந்து அந்த மேங்க்ரூவ் அலையாத்தி காடுகளுக்கு நடுவில் வந்து போய் தண்ணியில் ஸ்விம் பண்ணி வேட்டையாடி அங்கேயும் வளர்ந்துருக்கு. அதே சமயத்தில் இங்கே புல் வெளிகளிலும் வந்து நம்ம நீலகிரி மற்றும் மற்ற இடத்துல காணப்படுது. ஸோ அதனால் அதுக்கு இதுதான் வந்து தகுந்த இடம் அப்படின்னு புலிகளுக்கு எதுவுமே இல்லை.
1: ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் இல்லை,
0: ஸ்பெசிஃபிக்காக இல்லை. பட் நீங்கள் சொன்ன மாதிரி குகைகள் இதாவது நேச்சுரலாக ஃபார்ம் ஆயிருந்தால் கண்டிப்பாக அது எடுத்துக்கப்படும். அது வந்து கண்டிப்பாக புல் யூஸ் பண்ணிக்கும். மற்றபடி புல் வெளிகளை யூஸ் பண்ணாதக்கிட்ட அப்படிலாம் இல்லை. கண்டிப்பாக புல் வெளிகளை அதுக்கு ஏதுவான இடங்களாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுக்கும். புல் வெளிகளில் இன்னொரு ஒரு அட்வான்டேஜும் என்னன்னா அது ஈஸியாக வேட்டையாடது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மூவ்மெண்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் மற்ற வேலைகளை ஈஸியாக வேட்டையும் ஆடலாம். அதனால் புல்வெளிகளும் ப்ரிஃபரும் பண்ணும்.
1: அடுத்த கேள்வி கூட என்கிட்ட இருக்குது. அதுக்கு முன்னாடி லிஸ்னர் ஒருத்தர் லைனில் இருக்கார், அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம், யார் எங்கன்னு பேசுறீங்க? உங்க கேள்வி சார்ட்ட கேளுங்க ஸ்ரீனிவாசன்.
5: வெள்ளை புலி கருப்பு புலி சொல்றீங்களே, இந்த புலி பார்க்கணும் மைசூர்ல பார்க்க முடியுங்களா? மைசூர் மிருக காட்சி தலைவங்க பார்க்க முடியுங்களா சார்?
0: இல்லை, இந்த ஜூவில் வந்து மைசூர் ஜூவில் வந்துட்டு இது இது வந்து வைக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறப்ப ஜூவில் போய் பார்த்துக்கலாம்.
5: நான் பார்த்துக்கோங்க. ஆமாம், மஞ்சள் புலி தான் பார்த்துக்கோங்க.
0: ஓகே,
5: கருப்பு புலி இந்த வெள்ளை புலி நம்ம இப்போ தான் வந்து பார்க்கறது சொல்லுக்கா பற்றி கேள்விப்படாது. வண்டலூர் இருக்காங்க சார்? வண்டலூரில்
0: வண்டலூர்லேயும் வந்து இருக்கப்படுதுங்க. பட் இப்போ கரண்ட்டாக என்ன இருக்குன்னு என்ன என்ன நிலைமை எனக்கு தெரியல. பட் ஆனால் நிறைய ஜூவில் வந்து இந்த மாதிரி கருப்பு மற்றும் வெள்ளை புலிகளை வந்து வச்சுருக்கோம். வண்டலூர்லேயும் வெள்ளை புலிகள் இருக்கு.
5: சரி சரி சார். நீர் எவ்வளோ சார் புலி? புலி நீர் எவ்வளோங்க சார்?
1: சரியா கேளுங்க, சரியா கேட்கல உங்களுடைய கேள்வி. அதாவது ஒரு ஸ்டெப்புக்கும் அடுத்ததுக்கும் எவ்வளோன்னு கேட்குறாரு, அதுதான் கேட்க வராரு போல இருக்கு.
0: இல்லை அதோட
1: அது ஏன்னா வேகமாக ஃபாஸ்டஸ்ட்டு அதாவது ரன்னிங் அப்படின்றது வந்து புலி சீட்டா அப்படின்னு படிக்கிறோம். அவர் வந்து அதாவது ஒரு ஸ்டெப்புக்கும் அடுத்த ஸ்டெப்புக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளி புலிக்கு ஏதாவது அதை பற்றி கேட்குறாரு. அது அப்படி தானே சரிநிவாசன்?
0: இல்லை அது சூழ்நிலையை பொறுத்து தாங்க. இப்போ நார்மலாக நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு கால்நடைக்கும் இன்னொரு கால்நடைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஒரு ரெண்டு அடி மூணு அடி வரைக்கும் கூட இருக்கும். பட் இதே வந்து ஒரு ஒரு ஹண்டிங் பண்ணுது, வேட்டையாடுது, அந்த டைமில் வந்து அது வந்து தாண்டி பாயும். அப்போ வந்து ஒரு ஒரு பத்து அடி அளவு கூட பாயறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைங்க அது வந்து சிலது வந்து கொஞ்சம் இதாகவும் இருக்கலாம். பட் ஆனால் வேட்டையாட டைமில் அந்த மாதிரி டைமில் வந்து ஒரு பத்து இருபது அடி கூட பாயறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல மஞ்சள் புலி பாக்குறீங்க, அதுதான் வந்து ஹெல்த்தியான புலிங்க, அதுதான் வந்து நார்மலான புலி அப்படிதான் இருக்க வேண்டும். பட் கருப்பு அண்ட் வெள்ளை புலிகள் வந்து ஏதாவது ஒரு ஒரு இடத்துல சில இப்போ நம்மளுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சில சில பேர் வந்து இந்த மெலனிசம்லாம் சொல்லுவாங்க, அதனால வந்து கொஞ்சம் கலர் மாறுபடலாம், அது மாதிரியே இருக்க ஒரு இது தாங்க. பட் நார்மலாக நீங்கள் பார்க்குற மஞ்சள் புலி பார்த்தீங்கன்னா அது நார்மலான புலி, கரெக்டாக தான் பார்த்துருக்கீங்க. கருசிறுத்தையும் வந்து பார்க்கப்படுதுங்க, அதுவுமே இந்த மெலனிசம் இந்த காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா அது கருப்பா வந்து தோற்றம் படுது.
1: நன்றி ஸ்ரீனிவாசன்.
0: நன்றி நன்றி.
1: அது வந்து அதாவது பாயும்போது அதோட ஸ்பீட்ல வந்துட்டு அதை அது எவ்வளோ நீளம் தாண்டுது அப்படின்றது அந்த ஒரு கியூரியாசிட்டியோட அந்த கேள்வி கேட்குறது. சார் இப்போ இந்த நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு நேரத்துக்குள்ளே நெருங்கிட்டே இருக்கிறோம். இப்போது இந்த சமயங்களில் இந்த மாதிரி வனவிலங்குகளில் பார்க்கும்போது அவங்களுக்காக ஒரு எக்ஸ்போஷர் ட்ரிப்பு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில், இப்போது நேஷ்னல் பார்க் இங்கே இருக்குது முக்குருத்தி அப்படின்னு சொல்லிட்டு, அதை வந்து நிறைய நேரங்களில் அந்த இடங்களில் போய் கூட ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இதை பார்க்குறோம். அந்த மாதிரி சில இடத்துல அந்த மாதிரி இயற்கையை ரசிக்கும்போது பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது தான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். சில இடங்களில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இப்போ நேஷ்னல் பார்க்கெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பார்சன்ஸ் வேலி போகணும்னா ஸ்பெஷல் பர்மிஷன் வேணும். இப்போது அதே மாதிரி எஜுகேஷனில் இருக்கிறவங்களுக்கும் ஸ்கூலோ அந்த மாதிரி கல்லூரி மாணவர்கள் ஸ்கூல் அந்த மாதிரி மாணவர்களுக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்போஷர் ட்ரிப் ஏதாவது நீங்கள் இது பண்ணுறீங்களா?
0: இல்லை கண்டிப்பாங்க. இப்போ எங்களுக்கே வந்து ஸ்கூலில் வந்து எக்கோ கிளப் நேச்சர் கிளப்லாம் இருக்குங்க. ஸோ முக்கியமாக வந்து அரசாங்க பள்ளிகள் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான நேச்சர் கேம்ப்ஸ் வந்து நாங்கள் வந்து நடத்துகிறோம். அதில் வந்து சொன்ன மாதிரி முக்கூர்த்தி இந்த மாதிரி இடங்களும் நாங்கள் கூட்டு போய் காட்டுறோம். செகண்ட் இப்போ பர்மிஷன் வந்து எதுக்குன்னா ரிசர்ச் இந்த மாதிரி ஒரு பர்மிஷனுக்கு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக சில பேர் பர்மிஷன் கேட்பாங்க, அதுக்காக ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுக்கப்படும். மற்றபடி சில ஏரியாக்கள் வந்து நம்ம வந்து ஒன்றும் கட்டுப்பாட்டில் வைக்கணுன்றது காரணம் இருக்குது நமக்கு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற பிளாஸ்டிக் எந்த ஒரு பொல்யூஷனும் இல்லாமல் ஒரு ஒரு பிரிஸ்டீனாக ஒரு இடம் வந்து நம்ம இப்போ இருக்க காக்கப்பட்டிருக்கு. அது காக்கணுன்ற அதை காத்தா தான் வந்து, ஏன்னா முக்கூர்த்தின்றது பார்த்தீங்கன்னா ஒரு சோலையோட வனம் அது. ஸோ அந்த சோலை இருந்தால் தான் வந்து நம்ம நீலகிரி மாவட்டத்துக்கே ஃபுல்லாக தண்ணி கிடைக்கும். அது அது ஒரு ஒரு சின்ன சின்ன ஓடையிலேருந்து அது தண்ணி ஸ்பாஞ்ச் மாதிரி உறிஞ்சு அது வருஷம் ஃபுல்லாக வந்து தண்ணி ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கு. அது வந்து அது அது வரதுனால தான் அப்பர் பவனையில் நமக்கு தண்ணி கிடைக்குது. அது மூலமாக நமக்கு தண்ணி மற்றும் எலக்ட்ரிசிட்டி எல்லாமே நமக்கு கிடைக்கும், மின்சாரம் எல்லாமே கிடைக்குது. ஸோ அதனால சில பகுதிகளை வந்து நம்ம வந்து பாதுகாப்பாக நம்ம விற்கணும், அதுக்காக வச்சுருக்கோம். பட் மற்ற பகுதிகள் மக்கள் போக வேண்டிய பகுதிகள் மக்களுக்கு அவ விழிப்புணர்வு கொடுக்க வேண்டிய பகுதிகளை வந்து நாங்கள் ஓப்பனாக தான் வச்சுருக்கோம். ப்ளஸ் இந்த மாதிரி எக்கோ கிளப்ஸ் மூலமாகவும் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்கோம்.
1: இப்போ நம்ம இந்த ரெயின் சீசன் வந்து அந்த போதுமான அளவு தண்ணி கிடைக்காத சூழ்நிலையும் அப்பப்போ நம்ம பார்க்குறோம். ட்ரை சீசனில் இப்போ நம்ம பர்டிகுலராக அந்த மான்கள் மான்கள் கூட்டத்துக்கு வந்தோ அல்லது மற்ற அனிமல்ஸ் ஆகட்டும் அந்த மாதிரி இது எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? அது நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்கன்னா சில இடங்களில் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே அதாவது நீர்த்தேக்க தொட்டிகளை ஏற்படுத்தி அந்த மாதிரி செய்கிறீங்க. இது இந்த ட்ரை சீசனில் அனிமல்ஸ் வந்து இறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இல்லைங்களா?
0: கண்டிப்பாங்க. ஸோ எப்படி நமக்கு வந்து நமக்கு எப்படி நீரும் உணவு வந்து எப்படி முக்கியமோ மன மிருங்களுக்கும் அது ரொம்ப முக்கியம். பட் கோடை காலத்தில் இப்போ இப்போ இந்த குறிப்பிட்ட காலமே பார்த்தீங்கன்னா மசனகுடி இந்த மாதிரி ஏரியாவில் மழை அதிகமாக வர வேண்டிய காலங்கள். பட் எல்நீலோ அது மற்ற காலநிலை மாற்றம் காரணங்களாக பார்த்தீங்கன்னா மழை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நாங்கள் வந்து வாட்டர் ஹோல்ஸ் வந்து நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி வெளியிலேருந்து கொண்டு வந்து கொடுக்குறோம், சோலார் பம்ப் மூலமாக வந்து கொடுக்குறோம். இந்த மாதிரி கோடை காலங்கள் இந்த ட்ரையான சீசன்லேயும் நாங்கள் அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோங்க.
1: நம்ம நிகழ்ச்சி நிறைய ஒரே ஒரு சில கேள்வி மட்டும் கேட்டுறோம் சார். வந்து இப்போது கூடலூர் பிளாக்கில் வந்து எலிஃபெண்ட் அட்டாக் பண்ணும்போது அங்கே தான் ரொம்ப அடிக்கடி ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. சமீபத்தில் கூட ஒரு சிறுவனை வந்து அட்டாக் பண்ணிடுச்சு அப்படின்னு. இதை வந்து எப்படி நம்ம அதை வந்து மேனேஜ் பண்ணுறது? அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியமாக

0: பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதை நீ எப்படி அவங்க அவங்கள ஏன்னா வீடு அவங்க சில இடங்களில் செக்ஷன் 70 அப்படின்னு சொல்லி அதெல்லாமே ஃபாரஸ்ட் லேண்டு தான், வீடு கட்டி அவங்க மைக்ரேட் ஆகியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்கிற விஷயங்கள்
1: இல்லை, இது வந்து நம்ம வந்து ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஒரு இது சொல்ல முடியாதுங்க. இது வந்து கூட்டாக தான் நம்ம பண்ண முடியும். மனமிலங்கும் போதில் பார்த்திங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் சார்ந்தது இல்லை, இது ஃபுல்லாக அரசு சார்ந்த ஒரு ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படணும். ஸோ இப்போ சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், இப்போ ஒரு ஒரு தெருவில் வந்து ஒரு ஸ்ட்ரீட் லைட் சரியில்லாமல் இருக்கலாம், அதனால் வந்து ஒரு ஒரு மனிதர் போகிறப்போ ஒரு விலங்கு நடுவில் வந்துச்சு, அது விலங்கு பார்க்காம நம்ம முன்னாடி போயிடுவோம், அதனால அட்டாக் ஆக்சிடென்ட்ஸ் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து மக்களோட பங்கும் நமக்கு தேவைப்படுது. அட் த சேம் டைம் எல்லா அரசில் இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இதை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி இதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து கலெக்டர் மூலமாக எடுக்கவும் பட்டிருக்கு. ஸோ நாங்கள் ஒரு ஒரு சின்ன சின்ன ஒரு அட்டாக் நடந்தாலுமே அதுக்கான காசு என்னன்னு கண்டுபிடிக்கிறோம், எதனால் இது நடக்குன்னு சொல்லிட்டு. இது மற்ற இடத்துல நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்து ஆக்ஷன்ஸ் எடுக்கப்பட்டு தான் பண்ணிட்டு இருக்கோம். இது மூலமாக தொழில்நுட்பம் டெக்னாலஜி சார்ந்த ஆக்ஷன்ஸும் நம்ம கொண்டு வரும். ஏஐ பேஸ் கேமராஸ்லாம் கொண்டு வந்து இப்போ ஒரு ஒரு இடத்துல வந்து ஒரு யானை உள்ளே வருதுன்னா அந்த ஊர் மக்களுக்கு முன்னாடியே இன்ஃபர்மேஷன் போயிடும். ஸோ இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்து இப்போ என்னோட ஏரியா பக்கத்தில் யானை இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நான் போகணும் அவசியம் இல்லை எனக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு முன்கூட்டிய விழிப்புணர்வு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம். பட் இது வந்து சின்ன சின்ன இடத்துல பண்ணிட்டு இருக்கோம். இது விரிவாக்கமாக முழுமையாக கொண்டு வருவோம். குடிசிக்கல கண்டிப்பாக நடைபெறும்.
0: இப்போ இந்த டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் இந்த மாதிரி அனிமல் பார்க்கும்போதோ இல்லைனா ஏதாவது ஒரு அட்டாக் பண்ணிட்டாக்களோ உங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னாக்க எப்படி காண்டாக்ட் பண்ணுறது?
1: இல்லை டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குங்க, நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அடுத்த பாட்டுக்கு அப்புறம் அடுத்த நிகழ்ச்சி கூட ஷேர் பண்ணிக்கலாம்.
0: நம்ம நிறைவு நேரத்துக்குள்ளேயே வந்துட்டேன் சார். அதோட நம்ம நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் இருந்ததுன்னா அதோட சொல்லி நம்ம நிறைவு பண்ணிக்கலாம்.
1: இல்லை என்னோட இது இந்த உலக அளவிலான இந்த புலிகள் தினத்தை வந்து நான் வந்து மக்களுக்கு தான் வந்து சமர்ப்பிக்கிறேன். ஏன்னா இது வந்து மக்களோட ஒத்துழைப்பும் மக்களோட பங்கும் இல்லாமல் இந்த அளவுக்கு நம்மளால் ஒரு அரசாங்கம் மட்டும் வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது. ஸோ வந்து இதில் முக்கியமாக பழங்குடிய மக்கள் இது வந்து ரொம்ப அவங்கள வந்து இது இருக்குது. ஸோ அவங்க வந்து அரசாங்கத்துக்கோ இல்லை காட்டு விலங்குகளுக்கோ அந்தளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ மசனக்குடி மாதிரி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வந்து பாராட்டத்தக்க விஷயங்கள், அங்கே விலங்கு மோதல் அதிகமாக இருக்கிறதுனால நைட் டைமில் யாரும் வரவே மாட்டாங்க. ஒரு 6-7 மணிக்கு மேலே வந்து நிறைய ஊர்களை வந்து கண்டிப்பாக வெளியில் வர மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இது மோதல் வர ஏரியான்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒத்துழைப்புகள் வந்து மக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சாதனையை வந்து நம்ம இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரி வந்து கண்டிப்பாக வந்து அச்சீவ் பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ அதனால் இது மக்களுக்காக நான் வந்து சமர்ப்பிக்க விரும்புகிறேன். இது எல்லாரும் சேர்ந்த ஒரு கொண்டாட வேண்டிய விஷயமா நான் பார்க்க
0: விரும்புகிறேன். நம்பர்ஸ் சொல்கிறேன்னு
1: சொல்லி நான் ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம்
0: கண்டிப்பாக நேரில் நம்ம இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைய நேரத்தில் வந்துட்டோம். முக்கியமாக பார்க்க போனால் நம்ம அந்த விலங்குகளோட நம்ம சேஃபாக இருக்கணும் அப்படின்றது தான் இதில் கவனம் கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. சில நேரங்களில் சில இடங்களில் விலங்குகளே வராது அப்படின்னு நினச்சிட்டு போக முடியாது. அதாவது அது நாலா பக்கமும் மேலே கீழே சைடில் எல்லாமே வனப்பகுதியில் செல்கிறவங்க அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது. மழைக்காலங்களில் சில சமயத்தில் மேகமூட்டம் இருக்கும்போது முன்னால் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் தெரியாததுனால வரக்கூடிய அந்த மாதிரி அட்டாக்கும் நம்ம கேள்விப்படுறோம். அது வந்து சும்மா சாதாரணமாக எலிஃபெண்ட்டெல்லாம் சும்மா சாதாரணமாக தள்ளி விட்டு போனாலே நான் போகிறேன் கொஞ்சம் ஒத்திப்போ அப்படின்னு சொன்னாலே அது ரொம்ப நமக்கு வந்து அது அடிபடக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே நேரத்தில் வனவிலங்குகளை அந்த வனப்பகுதியில் பார்க்கும்போது நம்ம சேஃபாக இருக்கணும் அப்படின்ற பல விஷயங்களை நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தோம் அப்படின்னா அதோட ஒரு ஃப்ரெண்ட்லி அனிமலாக இருக்கலாம். அதாவது அனிமலை வந்து அனிமல் ஃப்ரெண்ட்லி லைஃபாக நம்ம லீட் பண்ணலாம் அப்படின்றத கூட நம்ம எடுத்துக்கலாம் அந்த நாளில். அதனால் நிகழ்ச்சியில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேட்ட கேள்விகளுக்கும் என்னுடைய கேள்விகளுக்கும் இந்த நாளில் வேர்ல்ட் டைகர் டே அந்த தினத்தில் சொன்ன அதாவது உலக புலிகள் தினத்தில் முதுமலை புலிகள் காப்பகத்தினுடைய துணை இயக்குனர் ஆர் வித்யாதர் அவர்கள் ஐஎஃப்எஸ் அவர்களுக்கு நிலையத்தின் சார்பிலும் நேர்களின் சார்பிலும் மிக்க நன்றி சார்.
1: மிக்க நன்றிங்க.
0: நிகழ்ச்சியுடன் இன்றைய அலவுட்டி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டிஎஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 4 மணி. எதிரும் புதிரும் இன்றைய நிகழ்ச்சியில் பழமொழிகள் மற்றும் விடுகதைகள். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் 9344901018, 9342901018, 8300119 வெளியூர் நேர்கள் 29667810423 இணைப்பு என்ன சேர்த்து உங்களுடைய பதில்களை இந்த நிகழ்ச்சியில் தெரியப்படுத்தலாம். 8300119103 நம்பரை பயன்படுத்தி புதிய நேயர்கள் இணைப்பில் தொடர்பு கொண்டு உங்களுடைய விடுகதைகள் மற்றும் பழமொழிகளுக்கான தெளிவை இந்த நிகழ்ச்சியில் பதிவு செய்யலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஜீன்ஸ் படத்திற்காக.

0: நேர்களை, இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் விதவிதமான தலைப்புகளில் வினாடி வினா அப்படிங்கிற நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம கேட்க இருக்கிறது பழமொழிகள் மற்றும் விடுகதைகள். முதலில் ஒரு விடுகதை கேட்கலாம். அந்த விடுகதைக்கு யார் சரியான விளக்கத்தை சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வெற்றிலையில் இருக்கக்கூடிய ஐந்து பூ, அது என்னென்ன பூ, அதை பற்றி சொல்லுங்கள். நிகழ்ச்சியின் முதல் நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு பார்க்குவோம். ஹலோ, வணக்கம். வெறும் வெற்றிலையிலே ஐந்து பூ இருக்கு, அது
1: என்னென்ன பூ? நரம்பு, காம்பு, உரைக்கிறதுக்கு கொஞ்சம் வாயில போட்டு உரைக்கும் இல்ல.
0: ஆமா,
1: உரைப்பு.
0: சரி,
1: வேற துவர்ப்பு இருக்குமா?
0: இல்ல,
1: வேற என்ன பூ?
0: சரி, அடுத்த நேர் யார் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி.
0: ஹலோ நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிலை இருக்குது. அந்த வெற்றிலை எல்லாருக்கும் தெரியும். அதில் ஒரு ஐந்து பூ ஒளிந்திருக்கு, அது என்னன்னு கண்டுபிடிச்சி சொல்லணும். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம். மாணவிகா, சந்திரசேகர்.
0: எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: திருப்பூர், சந்திரசேகர்.
0: ஆ, சந்திரசேகர், சொல்லுங்கள். வெற்றிலையில் ஒளிந்திருக்கக்கூடிய ஐந்து பூக்கள். உங்கள் லைன் என்னமோ டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, சொல்லுங்கள்.
2: சிவப்பு.
0: சிவப்பா? வெற்றிலையில எங்க சிவப்பு இருக்கு?
2: வெற்றிலை போட்ட சிவப்பாங்க?
0: இல்ல, வெற்றிலை எல்லாம் போடுறதுல இல்ல, அந்த வெத்திலை இலையை எடுத்துட்டாவே அதுல அஞ்சு பூ இருக்கு, அவ்வளவுதான். அதுல சுண்ணாம்பு எதுவுமே இல்ல, துவர்ப்புக்கு இதெல்லாம் எதுவும் இல்ல, வெறும் வெற்றிலையே. அந்த இலைய மட்டும் கிள்ளி எடுத்தா அதுல ஐந்து பூ இருக்கு. அந்த ஐந்து பூ சொல்லுங்க.
2: மேடம், முயற்சி கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்.
0: முயற்சி கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா? சரி, யார் கரெக்டா சொல்றாங்கன்னு பாக்கலாம். நன்றி, வணக்கம் சந்திரசேகர். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம். நேர்கினே, அதாவது வெற்றிலைனா அடுத்த நேயர் இருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
3: மணிகண்டன் பேசுறேன் மேடம்.
0: மணிகண்டன், கண்டுபிடிச்சிட்டீங்களா மணிகண்டன்?
3: ஆ, காம்பு, மடிப்பு, துவர்ப்பு, சுண்ணாம்பு.
0: சுண்ணாம்பு வராது, சுண்ணாம்பு இல்ல.
3: இல்ல, என்னன்னா தாளம்பு.
0: தாளம்பூவா?
3: அதாங்க, காம்பு, மடிப்பு, துவர்ப்பு. துவர்ப்பு வருங்க, அப்புறம் இன்னொன்னு மடிப்புன்னு வந்துச்சுங்க, அப்புறம் சுண்ணாம்புன்னு இருக்குங்க. ஆமாங்க, கூகுள் கேக்குறதாங்க மேடம். இது என்ன இருக்குங்க? நாலு பூ கரெக்ட் தானுங்க?
0: நாலு பூ? அப்ப ஐந்து பூ கேட்டேன்.
3: நாலு பூ தான் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்குங்க. சரி, இன்னொரு நேயர் யாரு கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாக்கலாங்க.
0: அதுக்கான இது நீங்க சொன்னது வந்து என்னென்ன
3: சொன்னீங்க? காம்பு, மடிப்பு.
0: மடிப்பு வராது.
3: காம்பு, துவர்ப்பு, மடிப்பு, சுண்ணாம்புன்னு வந்துச்சுங்க.
0: அது தப்பு. அதாவது நான் சொல்றது அது ஓகே தான். அது சில கூகுள் சிகள சில பதில்கள் இருக்கும். வெறும் அந்த இலை மட்டும்தான், அதுல சுண்ணாம்பே இல்ல.
3: நரம்பு இருக்குங்க மேடம். காம்பு, நரம்பு, நரம்பு பூ இருக்குங்க. காம்பு அடிச்சன மடிப்பு.
0: மடிப்பு வராது. நம்ம கையில எல்லாம் மடிக்கிறது இல்ல. அந்த இலை வந்து அந்த செடியில இருக்கக்கூடிய பருவத்திலேயே, அதுல அஞ்சு பருவம், அது என்னென்ன பருவம் இருக்கோ தெரியல, அது நான் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணல. ஆனா வெத்திலையில அஞ்சு பூ, அது வளரும் போது இருக்கு, அவ்வளவுதான்.
3: சரிங்க மேடம், தெரிஞ்சுக்கலாம். ஆனா வெத்தலை பாக்கு போடுறோம், ஆனா அதுல இருக்கிறது கேமிக்கல. ஆனா இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறேங்க மேடம், நிகழ்ச்சி மூலியமா. நன்றிங்க, வாய்ப்புக்கு நன்றி.
0: வணக்கம். நேர்களே, இந்த வெற்றிலையில் ஒளிந்திருக்கிற ஐந்து பூக்கள் அதை கேட்டிருக்கோம். அது ரொம்ப கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. அது நம்ம படிக்கும் போது தெரியும் போது கூட இன்ட்ரெஸ்டாக இல்லை, இந்த மாதிரி ப்ரோக்ராமில் நம்ம சொல்லும் போது நேர்களோட ஆர்வத்தை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கு. ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
4: கோயம்புத்தூர்லேருந்து செல்வராஜ் பேசுகிறேன் மேடம். நல்லா இருக்கிறீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன். இப்போ தான் நான் உங்களை பற்றி நினச்சிட்டே இருந்தேன். நீங்கள் தானே வருவீங்க முதல்ல?
4: அப்படிங்களா மேடம்?
0: தாம்போடம்
4: சொல்லுவாங்க, அதான் மேடம்.
0: அப்புறம்
4: அதுதான் மேடம் அவர் சொன்னது எல்லாமே நாலு கரெக்ட் தானுங்க. ஒண்ணுதான் எனக்கு அதாவது அதையே சேர்த்து சொல்லுனேன், அதாவது காம்பு கசப்பு துவர்ப்பு இந்த வந்து தாம்பூலம் அது தப்புங்களா?
0: வெத்திலை இலை அவ்வளவுதான், அதுல சுண்ணாம்புக்கோ பாக்குக்கோ இடமே இல்ல.
4: பாத்துக்கு நான் சொல்லவில்லைங்க, இதுதான் சொல்றேங்க. அதாவது காம்புன்னு சொல்லுவாங்க ஒண்ணு, துவர்ப்பு
0: துவர்ப்பு
4: சிகப்பு
0: வெற்றிலை துவர்ப்பு இல்ல
4: இல்லீங்களா மேடம்? அப்ப கசப்புங்களா?
0: கசப்பு இல்ல, கசப்பு வேம்புதான் கசப்பு, நம்ம வேப்பில இருக்குல்ல அதுதான் கசப்பு.
4: சரி மேடம் வேறவே கேளுங்க
0: மேடம். அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போலாம், நானே சொல்லிடுறேன். இன்னும் ஒருத்தரை பாக்கலாம்.
4: இல்ல வேற ஏதாவது கேட்டீங்கன்னா பரவாயில்ல பார்த்த.
0: இன்னொரு நாள் நீங்க வாங்க, தொடர்ந்து வாங்க. அதுக்கு என்னன்றது நான் பதில்
4: நாங்க வர்றதுக்கு மேல வராம இருக்க மாட்டோம்.
0: சரியான பதில், நிறைய பேர் கூகுள் பார்த்து சொல்லிருக்காங்க. ஆனா கொஞ்சம்
4: அப்படிங்களா?
0: அடுத்த சொல்லிட்டு அடுத்த கேள்வியும் கேட்டுடலாம். தொடர்ந்து ஒரு பாடல் கேட்கலாம் சந்திரமுகி படத்திற்காக.

0: எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் நம்ம கேட்டுட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம். அதாவது பாடலுக்கு முன்னால் நிறையா எதிரும் புதிரும் விடுகதைகள் பிரேமரத்தா சொல்லிட்டு இருக்காங்க, நீங்களும் பேசிட்டே இருந்தீங்க, கேட்டிருந்தீங்க. ஏதோ வெற்றிலை பத்தி கேட்டாங்க. ஆனால் பது
1: வெற்றிலைனா எல்லாருக்கும் இன்னைக்கு தெரியும், தெரியாதவங்களே என்ன இப்போ எந்த ஒரு ஃபங்க்ஷன் போனாலும் இப்போ ஃபேமஸா பார்க்க போனா
0: பத்தி எல்லாருக்கும் தெரியும். நான் வெத்தலை போடுறதோட ரொம்ப
1: கம்மியா இருக்கு. அதோட ரெண்டாவது வெத்தலை வந்து ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு இலை.
0: வெற்றிலை நல்லது, அது கூட இருக்க பாக்கும் சுண்ணாம்பு
1: கேட்டாங்க.
0: நீங்க விட்டீங்கன்னா நான் பேசிட்டே போயிட்டு இருப்பேன். அதுக்குரிய பதில் வந்து நீங்க சொல்லல
1: நான் சொல்லிடுறேன். இப்போ அதுக்கு நிறைய பேர் ரொம்ப ட்ரை பண்ணாங்க. அதுக்கான பதில் வந்து கரெக்டான பதில் நம்ம சொல்லிடலாம். அதில் ஒளிந்திருக்கக்கூடிய ஐந்து பூ என்னன்னா, ஒன்று நரம்பு, வெத்திலையில் இருக்கக்கூடிய நரம்பு, இன்னொன்று அந்த வெற்றிலையோட காம்பு, இன்னொன்று அந்த வெற்றிலையோடைய விளிம்பு பகுதி, அந்த வெற்றிலை வளரும் போது ஆரம்பிக்கக்கூடிய அரும்பு, அப்புறம் வளர்ந்து அரும்பாகி கொஞ்சம் சுருண்டு அப்புறம் வளரும் அந்த சுரும்பு, இது எல்லாமே சேர்ந்து அந்த வெற்றிலைக்கு உலர ஐந்து பூக்கள் இருக்கு.
0: ஓகே, இந்த பூக்கள் நிறைய மருத்துவ குணம் கொண்ட ஒரு இலை இல்லையா? சரி, அடுத்த நேயர்கிட்ட நீங்க பேச போறீங்க. அடுத்த நேயர்கிட்ட நீங்க உங்களுடைய கேள்வியை நான் கேட்டுறேன், அவங்க கிட்ட நீங்க பேச போறீங்க. அதாவது கருப்பு சட்டைக்காரன் காவலுக்கு
1: கெட்டிக்காரன்,
0: எல்லாத்துக்குமே தெரியும். வெள்ளை சட்டைக்காரன் வேட்டைக்கு கெட்டிக்காரன்,
1: அது என்ன? வேடிக்கைக்கு கெட்டிக்காரன். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்,
1: வணக்கம்.
2: திருப்பூர்ல இருந்து பாலன்.
1: பாலன், பாலன் சார் சொல்லுங்க. இந்த வெள்ளை சட்டைக்காரன் வேடிக்கைக்கு கெட்டிக்காரன், அவன் யார்? என்னவாயிருச்சு கேள்வியும் வேட்டையாயிருச்சு. அதோடைய இதே நிறமே வெள்ளைதான். வெள்ளைனா வெள்ளை கிடையாது, சுத்தமான இந்த பெயிண்ட் மாதிரி வெள்ளை கிடையாது. ஒரு வெற்றிடம் வெள்ளையா இருந்தா எப்படி இருக்கும்? நம்ம இப்ப வெளியில பார்க்கும் போது ஒரு வெளிச்சம் தானே வெள்ளை, அது மாதிரியான ஒரு இது. அதுதான் க்ளூ. வெள்ளை சட்டைக்காரன் வேடிக்கைக்கு கெட்டிக்காரன், வேடிக்கை தான் அதோட க்ளூவே.
0: யோசிச்சிருங்க, சப்போஸ் ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா மறுபடியும் நீங்க கால்
1: பண்ணலாம். அடுத்த நேரில் தான் கொடுங்க, அவர் என்ன சொல்றாரு பாருங்க.
0: வெள்ளை சட்டைக்காரன்
1: வேடிக்கைக்கு கெட்டிக்காரன், நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: எனக்கு கொஞ்சம் கிட்ட கிட்ட வந்திருக்கிறேன், இருந்தாலும் நேயர்களுக்கு நம்ம கொடுத்துடலாம்.
1: கொடுத்துடலாம், சரி பாருங்க. அடுத்த நேயர்,
0: கண்டிப்பா அடுத்த நேயிட்ட நம்ம பேசணும்.
1: ஹலோ வணக்கம், ஹலோ வணக்கம்.

0: ஒரு பாடல் கேட்டுட்டு அதற்கான பதிலை நம்ம கேட்கலாம். தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
1: கேட்கலாம் அப்படின்னு நினைத்தேன். லைன்ல ஒரு நேர் வந்துட்டாரு பேச. ஹலோ,
0: வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க.
2: ஹலோ, நான் செண்பகம் பேசுறேன்.
0: செண்பகம்மா? செண்பகம், போன வாரம் இந்த பூ பறிக்கிற தோட்டத்துல இருந்து பேசுனீங்க, உங்களுக்கு ஒரு மலர் பாடல் கொடுத்தேன்.
2: சரிங்க மேடம்,
0: ஞாபகம் இருக்கா?
2: என்னங்க ஞாபகம் இல்லை மேடம், வடவள்ளியில இருந்து பேசுறேங்க.
0: வடவள்ளியா?
1: இவங்க வேற, அவங்க
0: நீங்க வேறயா?
1: பழமொழி கேட்டீங்களா?
0: வெள்ளை சட்டைக்கார்,
1: வெள்ளை சட்டைக்காரன் வேடிக்கைக்கு கெட்டிக்காரன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா?
0: மேகம் கருப்பா தானே இருக்கும், இருட்டா தானே இருக்கும் மேகம்? வானவில் பல வண்ணங்கள்ல இருக்கும், அது எங்க
1: வெள்ளையா?
0: மேகம் வெள்ளை சட்டைக்காரன் வேடிக்கைக்கு கெட்டிக்காரன்.
2: என்னங்க சொன்னாங்க மேடம்?
1: சுண்ணாம்புன்றாங்க.
0: சுண்ணாம்பா? அது வேடிக்கை பார்க்க முடியாதே அதுல.
2: சரி சரி, கண்ணாடி மேடம்.
0: எக்ஸலன்ட் எக்ஸலன்ட், கண்ணாடி. கரெக்ட்,
1: குட்,
2: வெரி குட் மேடம்.
0: கரெக்ட் கரெக்ட் கரெக்ட்.
2: தேங்க்ஸ் மேடம், வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம்.
1: நன்றி
0: நன்றி. அதாவது நான் சொல் ஒவ்வொன்றாக சொன்னாங்க, கடைசியில டக்குன்னு வேடிக்கைன்னொன்னு கண்ணாடியை சொல்லிட்டாங்க. அதாவது கண்ணாடியில இந்த டிவி மேல கூட நமக்கு அந்த கண்ணாடி தான் இருக்கு வேடிக்கை பாக்குறதுக்கு.
1: ஆமா, அதனால
0: கிளாஸ், நம்ம பாக்குற கண்ணாடி கிளாஸ், நம்ம பார்க்கிற கண்ணாடி, முகம் பார்க்கிற கண்ணாடி கிளாஸ், நம்ம கண்ணில் போடுற கண்ணாடி கிளாஸ், அது எல்லாமே வேடிக்கை பார்க்கக்கூடியது தானே.
1: ஓகே, நம்ம ஒரு பாடலை கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள்ள வரலாம். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
0: இங்க எல்லாமே சமைட்ட.

0: நேரம் 4:30 ஆயிருக்குது. எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் அங்கும் இங்கும் ஒரே ஒரு கேள்வி அப்படியும் இப்படியும் கேட்டுட்ருக்கோம். அதாவது அங்கும் இங்கும் அப்படின்னு சொல்லும்போது பிரேமலதா ஒரு விடுகதையை சொல்லிவிட்டு அங்கும் இங்கும் போயிட்டுருக்காங்க. அதனால் அவங்க வாரத்துக்கு முன்னாடி ஒரு கேள்வி, அதாவது ஒரு விடுகதை என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருப்பு ரோட்டில் வெள்ளைக்காரு அங்கும் இங்கும் போகிறத நம்ம பார்த்துருப்போம், ஆனால் வெள்ளை ரோட்டில் கருப்பு காரு அங்கும் இங்கும் அலையுது அப்படின்றது தான் விடுகதை. ஆன்சர் தெரிஞ்சவங்க நீங்கள், தெரியலனாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், தப்பில்லை. வணக்கம், யார் இங்கன்னு பேசுறீங்க?
1: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்கன்னு
1: பேசுறீங்க? நான் ஊட்டிலேருந்து பேசுறீங்க.
0: ஊட்டிலேருந்து யார் பேசுறீங்க?
1: ஜிகேபி, ஜிகேபி ராஜா.
0: சொல்லுங்க ராஜா, நீங்கள் வந்து அதாவது வெள்ளை ரோட்டில் கருப்பு காரு அங்கும்
1: நினைக்கிறேன்.
0: நாங்க க்ளூ கொடுத்ததால கண்டுபிடிச்சிட்டீங்களா, இல்ல உங்களுடைய அறிவு திறனால
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: ரொம்ப பிரைட் ஆச்சு, நன்றிங்க.
2: சரி, அடுத்தது கூட ஒன்னு கேட்டுலான்னு நினைக்கிறேன்.
1: ஹலோ,
0: அடுத்தது கேட்கலாங்க. அடுத்தவங்க கிட்ட கேட்கலாமா, நீங்களே பதில் சொல்றீங்களா?
1: இப்ப நான் உங்ககிட்ட கேட்கலாமா?
2: இல்ல, இது நாங்க கேட்டு நீங்க சொல்றீங்க.
0: இது கேள்வியே வந்து என் கேள்விக்கு என்ன பதிலுங்களா, உன் கேள்விக்கு என்ன பதில்ன்ற நிகழ்ச்சியில நீங்க எங்ககிட்ட நிறைய கேட்கலாம். சந்தர்ப்பம் வரும்போது சொல்றோம், அப்ப நீங்க தாராளமா கேட்கலாம்.
2: சரி, அடுத்த ஒரு கேள்வியும் வச்சிடலாம். இப்போ அடிமேல் அடி வாங்கி அனைவரையும் சொக்க வைப்பான். ஏன்னா அடிமேல் அடி வாங்கினா அழதான் வைப்போம். இப்ப அடிமேல அடி வாங்குறதுனால எல்லாத்தையும் சொக்க வைக்கிறானா?
0: டக்குன்னு டெலிபோன ஒரு அடி அடிச்சுட்டு உங்களுக்காக வந்துட்டார் பாருங்க. யாருன்னு கேளுங்க.
2: ஹலோ, வணக்கம்.
3: தங்கமா, தங்கம் இரும்பு.
2: இங்க இருந்து பேசுறீங்க?
3: கோத்தகிரியில இருந்து. கோகிலா
2: கோகிலா, இப்பதானே வந்தீங்க, ரெண்டாவது காலரா வரக்கூடாது. அஞ்சு சொன்னது நீங்க அப்பவே கேக்கணும்ல, இப்ப மறுபடியும் கேட்டா தப்பு தானே.
3: நரம்பு, காம்பு, விளிம்பு சொன்னீங்களா?
2: ஆமா, நரம்பு, காம்பு, விளிம்பு, அரும்பு, சுரும்பு.
0: மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்துல மீண்டும் வாங்க, அடுத்த நைட்டு நம்ம சொல்லலாம்.
2: அதான், அடிமேல் அடி வாங்கி அனைவரையும் சொக்க வைக்குவான் அவன் யார்?
0: இன்னொரு டெலிபோன்ல அடிச்சு வந்துட்டாரு உங்களுக்காக.
2: ஹலோ, வணக்கம். ஹலோ,
0: வணக்கம்.
1: மறுபடியும் வந்திருக்கேன், திருப்பூர்ல இருந்து பாலன்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஹலோ, வணக்கம். சந்திரசேகர் சொல்லுங்க.
3: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சந்திரசேகர், சொல்லுங்க என்ன பதில் வச்சிருக்கீங்க?
3: மிக்க மகிழ்ச்சி. எனக்கான க்வெஸ்சன் இன்னொரு வாட்டி சொல்றீங்களா?
2: அடிமேல் அடி வைத்து அனைவரையும் சொக்க வைப்பான் அவன் யார்? அடிமேல் அடி வாங்கி, சாரி, அடிமேல் அடி வாங்கி.
3: ஆமா, ரெண்டு பேர், ரெண்டு சைடும் மத்தளம் தான் மேம் அடி வாங்கும், ஆனா சொக்க வைக்கும்ல.
2: இது நீங்க கூகுள் எங்கேயோ கண்டுபிடிச்சிடுறீங்க நினைக்கிறேன்.
0: எல்லாம் எடுத்து அப்படியே ரெடி, இவ்வளவு விடுங்கதுனாக்க இதை எடுத்து வச்சிடறாங்க டக்குன்னு, எது கேட்டாலும் சொல்லிடலாம் அப்படின்னு வந்துடுறாங்க.
3: அப்படி இல்ல, இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியுமா, அதனால காட்பாடி சந்திரசேகர் நீங்க அந்த வரலாற்று
0: நல்லா தெரியும் அப்படின்னா அடி வாங்கி பழக்கமா ரெண்டு பக்கமும்?
3: ஐயோ இல்ல சார், நீங்க வேற ஏதாவது வச்சிருக்கீங்களா? ட்ரை பண்றேன்.
2: சரி, வெள்ளி கிணற்றுக்குள் கிடக்கிறது ஒரு தங்க காசு, அது என்ன சொல்லுங்க பாக்கலாம்?
3: அதான் முட்டை இருக்கு மேம், முட்டை, முட்டை.
2: ஓ,
0: நீங்க நீங்க எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி எல்லாம் படிச்சுட்டு வரக்கூடாது. நன்றி, நன்றி, ரொம்ப
2: எவ்வளவு. இது நான் எப்படியும் கொஞ்சம் திணறுவாங்க நினைச்சேன், அது கரெக்டா சொல்லிட்டாங்க.
0: அடுத்த நைட் நம்ம பேசலாம்.
2: இருங்க. ஹலோ,
0: வந்த வேகத்தில் போயிட்டாங்க, அடுத்த நேயர் வருவாங்க.
2: ஒரு பாடல் கூட போடலாம்.
0: அடுத்த நேட்ட கேட்டுருங்க, அதுக்கப்புறம்.
2: சரி. ஹலோ.
4: ஹலோ.
2: அதாவது தண்ணி இல்லாத காட்டிலே அலைந்து தவிக்கும் அழகி, அவள் யார்?
4: ஹலோ.
2: ஹலோ.
4: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம், ஷோ சண்முக சுந்தரம்.
2: ஆ, சொல்லுங்க சண்முக சுந்தரம். தண்ணி இல்லாத காட்டிலே அலைந்து திரியும் அழகி.
4: தண்ணீர் இல்லாத காட்டுல
2: அலைந்து திரியும் அழகி.
4: அலைந்து திரியும் அழகி. பாலைவனத்துல.
2: என்னது?
0: தண்ணி இல்லாத காட்டுல அங்கேயும் இங்கேயும் அலைந்து திரியும் ராணி.
2: அழகி.
4: தண்ணி இல்லாத காட்டுல பாலைவனம் தான். பாலைவனத்துல ஒட்டகம்தான் போகும்.
0: பாலைவனத்துல சுத்தமாவே தண்ணி இருக்காது. இது தண்ணி இல்லாத காடுனா கொஞ்சம் கொஞ்சம் வரும்னு
4: வச்சுக்கோங்களேன். பாம்பு.
2: பாம்பு கூட ரொம்ப இதா பண்ணிட்டீங்களா. சரி, அடுத்து யார் சொல்றாங்கன்னு பாக்குவோம். நீங்க அதுக்குள்ள ஒரு பாடல் போட்டுருங்க, நம்ம அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்.

0: 4:40:58 செகண்டில் என்ன விடுகதை கேட்டிருந்தோம் அப்படின்னா, அதாவது தண்ணி இல்லாத காட்டில் அங்கும் இங்கும் அலையும் அழகி, யார் அப்படின்றதும் லைனில் வந்து நான் அதுக்கு கரெக்டாக ஆன்சர் வச்சுருக்கேங்க, சொல்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரார் ஒருத்தர். யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசலாம்.
1: ஹலோ
2: ஹலோ, பல்லடத்துலேருந்து செல்வராஜ் பேசுகிறேங்க மேடம்.
1: இப்போ தானே வந்தீங்க, ரெண்டு ரெண்டு டைம் வரக்கூடாதுன்னு நாங்கள் நிறைய முறை சொல்லியும் வரீங்களே.
2: நன்றிங்க மேடம். மேடம் தெரியும் இளநீர்
1: முள்ளக்காடு பாபுவா? சரி சொல்லுங்க. என்னங்க
0: வாழக்கூடிய பகுதி இருக்குது, வனப்பகுதி இருக்குது, அதோட நிறுத்திக்கிறேன். அடுத்த குழு கொடுத்துட்டீங்கன்னா கண்டுபிடிச்சிருவீங்க.
2: தவளையா?
0: இல்லைங்க, நிலத்துல என்னென்ன இருக்குது? காடு இருக்குது, மனுஷன் வாழக்கூடிய இடம் இருக்குது,
1: காடு இருக்கு, ஆடு இருக்கு, மேடு இருக்கு, அதெல்லாம் இருக்கு,
0: மலைப்பகுதி இருக்குது. அடுத்து சொன்னா குழு கொடுக்கவே வேண்டாம், நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. வேற என்ன பகுதி இருக்கு?
1: அலைந்து திரியற அழகியார்.
0: கடலை சொல்ல முடியாது, ஏன்னா கடல் முழுக்க தண்ணி,
2: தண்ணியே
0: இல்லாத ஒரு காட்டுல அங்கும் இங்கும் அலைந்து திரியும் அழகி.
1: அது இருந்தாதான் அந்த இடத்துக்கே அதுதான் ராணி மாதிரின்னு வச்சுக்கலாம்.
0: சரி இருங்க, காடுக்கு ஆப்போசிட் என்ன? காடுக்கு ஆப்போசிட் வீடு. வீடுக்கு ஆப்போசிட்
2: வனம், வீடு காடு.
0: சரி, வீடு பகுதிக்கு ஆப்போசிட் காடுன்றீங்க. சரி, இப்போ இன்னொரு காடு பகுதியில பசுமையான தோற்றத்தோட இருக்குது, அந்த பசுமையான தோற்றத்தை
1: இல்லாம
0: இல்லாம ஆப்போசிட் என்ன? பசுமைக்கு ஆப்போசிட் என்ன?
2: வறட்சி.
0: அப்ப வறட்சி பகுதினாக்கா அதுக்கு என்ன சொல்றோம்?
2: வறட்சி பகுதிக்கு
0: எனக்கு இதுக்கு மேல நான் இல்ல, நானே கண்டுபிடிக்கிறேன். வேகத்துல போயிட்டாரு, அதே வேகத்துல அடுத்த நேர் வந்திருக்காரு.
1: ஹலோ, வணக்கம். யாரு இவரு? ஆ, ஸ்ரீனிவாசனா? ரொம்ப நாளா காணாம போயிட்டீங்க.
3: என்னங்க
1: சரி பரவாயில்ல, வந்ததுக்கு வாழ்த்துக்கள்.
0: பதில் தெரியுமா ஸ்ரீனிவாசன்? எங்களுக்கு சிரிப்பு வந்தாலும் அடக்கிக்கிறோம். நீங்க சொல்ற நல்ல பதில் கேட்கும் போது

0: முயற்சி பண்றீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியுது, ஆனா இன்னும் கொஞ்சம் கூட முயற்சி பண்ணலாம்.
1: வந்தாரு
2: அலைந்து
1: திரிகிற அழகின் கேட்டிருந்தோம். தண்ணி இல்லாத காட்டுல வெடிப்பு வரும்ல, அத சொல்றாரு. வெடிப்பு அலையாதே
0: இல்லைங்க, அழகின்னு ஒருத்தர் சொல்றோம்ல, அந்த அழகி யாரு?
1: ஒரு உயிர் தான்,
0: அது ஒரு ஜீவன், ஒரு ஜீவராசி. தண்ணி இல்லாத காட்டுல வாழக்கூடிய ஒரு ஜீவராசி. அது அது அது யார்?
1: மண்புழு. தண்ணி ஈரமா இருக்கிற இடத்துல தாங்க அது புள்ள போய் வாழும். மண்புழு சுருண்டு செத்துருங்க தண்ணி இல்லைன்னா.
0: மண்புழு சொன்ன மாதிரி மண்புழு நிலத்துக்கு வந்தாலே சுருண்டு செத்துருங்க.
1: ஆமா, அதுக்கு நல்ல ஈரமான பதத்துல தான், ஈரமா இருக்கிற இடத்துல தான் மண்புழுவே இருக்கும்.
0: சரி, கொஞ்சம் யோசனை பண்ணுங்க.
1: சொல்லிடலாமா,
2: மீண்டும் வர்றதுக்கு சான்ஸ் பண்றேன்.
1: சரி வாங்க, அது என்னன்னு சொல்லிடலாம்.
0: சொல்றதை விட நேயர்கள் கிட்ட கேட்டு அவங்க கிட்ட இருந்து
1: பதில வாங்குறோம். இன்னொரு க்வெஸ்சனும் இருக்கு, நிகழ்ச்சி முடியிருக்குல, இத நான் சொல்லிடுறேன்.
0: உங்க கிட்ட மட்டும் கேட்டு.
1: ஹலோ, வணக்கம். ஹலோ
3: ஹலோ,
1: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
3: சின்னவளம் சேரி நலிகண்டபத்துல இருந்து மஞ்சுளா பேசுறாங்க மேடம்.
1: என்ன ஊருங்க?
3: கொண்டாம்பாளையம்.
1: கொண்டாம்பாளையம்.
0: சரி சொல்லுங்க மஞ்சுளா, ஆன்சர்.
3: என்னங்க சார்
1: சொல்லு? தண்ணி இல்லாத காட்டில் அலைந்து திரியும் அழகி. வெரி குட்,
0: வெரி குட், வெரி குட். அது கூட நம்மள சொல்லலாமா கேட்டாங்க. நன்றிமா, வாழ்த்துக்கள்.
1: அதாவது சில பேர் வந்து கூகுள் அது இது இந்த இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் போய்,
0: ஆனா இவங்க க்வெஸ்சன் திருப்பி கேட்டாங்கன்னா கூகுள் ட்ரை பண்ணிருக்க மாட்டாங்கன்னு
1: நினைக்கிறேன்.
0: அப்படியா? சரி, பாடலை கேட்டு நம்ம
1: தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு க்வெஸ்சன் கேட்டுறேன் நான், அது கண்டுபிடிச்சு நேரம்
0: கூகுள்ல போய் எடுத்து வந்துடுறாங்களே.
1: அப்படியா?
0: அதனால லைவாவே கேட்டுறேன். அப்ப வந்து லைவா வந்து வரும்போது தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்.
1: சரி ஓகே,
0: இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம்.
1: இது 101.8 எல்லாமே சமைட்டு.

0: 4:53 ஆயிடுச்சு, இன்னும் 7 நிமிஷம். ஆமாம், கண்டிப்பாக ஒரு 2 விடுகதை, அதில் ஃபஸ்ட்டு விடுகதை நம்ம கேட்டுடலாம். கண்டிப்பாக லைனில் நேயர்கள் வந்துட்டே இருக்கிறாங்க. இடி இடிக்கும், மின்னல் மின்னும், மழை பெய்யாது.
1: இடி இடிக்கும், நல்லா பளிச்சு பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு மின்னும், ஆனால் மழையே வராது. அது என்ன,
0: அது என்ன அப்படின்ற அதுக்கு நான் சொல்றேன் பதில் அப்படின்னு வந்திருக்காங்க. யாரு,
1: வணக்கம்.
2: வணக்கம்,
1: சொல்லுங்க.
2: பழனி நரிக்கல்பட்டியில இருந்து மோகனா பாலசுப்ரமணி.
1: பழனியில இருந்தா?
2: ஆமாங்க, பக்கத்துல நரிக்கல்பட்டி.
1: சரி, கண்டுபிடிச்சிட்டீங்களா மோகனா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: கைத்தறி நெசவு வேலைங்க.
1: ரொம்ப சந்தோஷம். என்னெல்லாம் நெசவு பண்றீங்க?
2: நாங்க இப்ப நெஞ்சிட்டு இருக்கிறது இது பீம் ரகம்னு சொல்லிட்டுங்க, பாலிஸ்டர் மாதிரி இருக்குங்க, கொஞ்சம் அதுல காட்டன் போட்டு நெய்யிறது.
1: ஓ, பாலி காட்டன் மாதிரி.
2: ஆமாங்க.
1: சரி, இது கண்டுபிடிச்சிட்டீங்களா? இடி இடிக்கும், படபட படபடன்னு இடிக்கும், அப்புறம் பயங்கரமா மின்னும் நைட்ல, அப்படியே ஃபிளாஷ் அடிக்கும். ஐயோ, என்ன இப்படி வெளிச்சம் மின்னுதுன்னு. ஆனா மழையே பெய்யாது. அது என்ன,
2: பட்டாசு?
0: சரியான விடை.

0: வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க சார்.
2: ஆனா அடுத்தது ஒரு பயங்கரமான கடி ஜோக் மாதிரியான ஒரு
0: அடுத்த ஒரு கேள்வியோட நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போறோம். அந்த
2: கேள்வி சொல்ல
0: அந்த விடுகதை என்ன அப்படின்றத நீங்க
2: ஒரு எறும்ப கட் பண்ணா என்ன ஆகும், விடை சொல்லுங்க.
3: ஹலோ,
2: ஒரு எறும்ப கட் பண்ணா என்னவாகும்?
3: கட்டெறும்பாகும்.
0: அது இதெல்லாம் ரொம்ப கரெக்ட்டா கட் பண்ணி சொல்லிடுவாங்க. நன்றிங்க.
2: மண்ணெண்ணெய் கடை வச்சிருக்கிற கசின் பிரதரை எப்படி கூப்பிடுவீங்க?
0: பேசுறீங்க
2: சரி, ஓகே. இப்போ இந்த ஜோக்குக்கு பதில் சொல்லுங்க. கடி ஜோக்னே வெச்சுக்கலாம். கடி ஜோக் மாதிரியான ஒரு விடுகதை. மண்ணெண்ணெய் கடை வெச்சிருக்கிற கசின் பிரதரை எப்படி கூப்பிடுவீங்க? என்னது?
4: எப்படி?
2: மண்ணெண்ணெய் கடை
4: சொல்லுங்க.
2: மண்ணெண்ணெய் கடை வெச்சிருக்கிற கசின் பிரதரை எப்படி கூப்பிடுவீங்கன்னு.
0: சொல்றீங்களா?
2: என்ன காரு நல்லா சொல்லக்கூடாது. அது எப்படி கூப்பிடுவீங்க?
0: மண்ணெண்ண கடை வச்சிருக்கிறாரு கசின் பிரதர், அவரை என்னன்னு கூப்பிடுவீங்க?
4: கரெக்டா எப்படி போடலையா? எப்படி
0: ஒரு புதிரை போட்டீங்களேன்றீங்களா? யோசிச்சிட்டே இருங்க.
2: ஒரு சின்ன பாடல் கேட்டு நம்ம நிகழ்ச்சி முடியும் போது பதில் சொல்லிடலாம்.
0: நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைய நேரத்துக்குள்ள வந்துட்டோம், அதனால ஆன்சரை கேட்டுடலாம்.
5: கெரோசின் கூப்பிடலாங்க.
2: கெரோசின்,
5: கெரோசின்.
0: அதாவது டிரான்ஸ்லேஷன் கேட்கல, மண்ணெண்ண தமிழ்ல.
5: ஆமாங்க,
0: இங்கிலீஷ்ல வந்து கெரோசின்.
5: ஆமாங்க, கெரோசின்.
0: அது டிரான்ஸ்லேஷன்.
5: கசின் அப்படின்னா கெரோசின், கசின் அப்படின்னு கூப்பிடலாங்க.
0: அப்படின்றீங்க?
5: ஆமாங்க. இது கசின்.

நடத்துவதற்கு ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பதவிக்காலம் குளிர்கால கூட்டத்தொடரின் கடைசி வாரத்தின் முதல் நாள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மக்களவையில் தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கு வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதத்தின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எடுத்துரைக்காமல் அரசியல் ரீதியாக பேசுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குறை கூறியுள்ளார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் சமூக நீதி கணக்கெடுப்பை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகளை தனியார் வசம் ஒப்படைக்கும் முடிவினை தவிர்க்க அரசு கைவிட வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செர்பியாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கம் வென்றார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்னி மற்றும் சுயாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். மிஃபில் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா ஈக்வடாரின் கோன்சாலோ எஸ்கோபார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், தருண் மண்ணேப்பள்ளி, கிரண் ஜார்ஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஜப்பானில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹாக்கி பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய மகளிர் அணி இறுதிக்கட்ட பயிற்சி முகாமில் கலந்து கொள்வதற்காக இன்று ஜெர்மனி புறப்பட்டுச் சென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

நேரம் 5:10 ஆயிருக்குது. வாடாமலர் நிகழ்ச்சியில் வேதா அவர்கள் அந்த இசையமைத்த பாடல்களை நம்ம கேட்டுட்ருக்கோம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். ஊட்டி FM 101.8.

0: ஆண்டு கால ஒலிபரப்பு சேவையில் உங்கள் அகில இந்திய வானொலி. திரைப்பட பின்னணி பாடகர் ஜே பெல்லிராஜ் அவர்கள்.
1: அடி உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு இருக்குது மனசு, அடி உனக்கு ஒண்ணு அடி எனக்கு ஒண்ணு உனக்கு ஒண்ணு இருக்குது மனசு, அந்த கணக்கு படி கதைய முடி தவிக்குது வயசு.
2: அட எருமை போல அட எருமை போல பொறுமை வேணும் புரிஞ்சிக்க மச்சா, அட எருமை போல பொறுமை வேணும் புரிஞ்சிக்க மச்சா, எதுக்கும் இடம் இருக்குது தடம் இருக்குது தெரிஞ்சிக்க மச்சா.
1: அடி உனக்கு

0: அடி சின்னாள பட்டி சேல இது ஜருக போட்ட மாலை அடி சின்னாள பட்டி சேல இது ஜருக போட்ட மாலை
1: அட கண்ணாலத்துக்கு முன்னாலே தான் இதுக்கு என்ன வேலை அட கண்ணாலத்துக்கு முன்னாலே தான் இதுக்கு என்ன வேலை
0: அடி உனக்கு ஒன்று

0: அடி உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு இருக்குது மனசு, அந்த கணக்குப்படி கதைய முடி தவிக்குது வயசு.
1: அட எரும போல, அட எரும போல, அட எரும போல பொறுமை வேணும் புரிஞ்சிக்க மச்சா, எடுப்போம் இடம் இருக்குது தடம் இருக்குது தெரிஞ்சிக்க மச்சா.

இந்தியாவில் 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆரம்பமாக போகுது. இந்த கணக்கெடுப்பு ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா இது டிஜிட்டல் முறையில நடக்க போகுது. முதல் கட்டத்துல வீடுகளை பட்டியலிடுறது, அதாவது ஒவ்வொரு வீட்டையும் கணக்கெடுக்கிற வேலை நடக்கும். இரண்டாவது கட்டத்துல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும். இப்போ முதல் கட்டத்தை பத்தி பார்க்கலாம். இதுல இதுக்காக நியமிக்கப்பட்டவங்க உங்க வீடுகளுக்கு வந்து தகவல்களை சேகரிப்பாங்க. ஆனா இந்த வேலைய நீங்களே செல்ஃப் எனியூமரேஷன் போர்ட்டல் மூலமாகவும் செய்யலாம். குடும்ப தலைவர் இல்லனா அவருக்கு பதிலா குடும்பத்துல இருக்கிற அவங்க வீடு மற்றும் அங்க இருக்கிற வசதிகளை பத்தின விவரங்களையும் பதிவு செய்யலாம். ஒரு முக்கியமான விஷயம், ஒரு குடும்பம் ஒரு மொபைல் நம்பரை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அதோட இது குடும்ப தலைவரோட அல்லது தலைவியோட சார்பா பதிவு செய்யப்படணும். ஒரு முறை ஒரு மொபைல் நம்பரை பதிவு செஞ்சுட்டா அதை வேற குடும்பத்துக்கு பயன்படுத்த முடியாது. குடும்ப தலைவரோட அல்லது தலைவியோட பெயரை மாத்தவும் முடியாது. மக்கள் தங்களை தாங்களே கணக்கெடுத்துக்கிட்டா இந்த வேலை இன்னும் சுலபமாகவும் வேகமாகவும் முடிஞ்சிடும். இந்த செல்ஃப் எனியூமரேஷன் ஒரு சிறப்பு வசதி. உங்க மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்துல கணக்கெடுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடியே இது ஓபன் ஆயிடும். விருப்பப்படுறவங்க இந்த வசதி மூலமா தங்களோட விவரங்களை முன்கூட்டியே பதிவு செஞ்சுக்கலாம். போர்ட்டல்ல விவரங்களை எப்படி பதிவு செய்யறதுன்னு பாக்கலாம். முதல்ல SC போர்ட்டல ஓபன் பண்ணுங்க. அப்புறம் உங்க மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தை தேர்ந்தெடுத்துட்டு கேப்சாவை டைப் பண்ணுங்க. அடுத்து வர வரவேற்பு திரை நீங்க என்ன செய்ய வேணும்னு வழிகாட்டும். இப்போ குடும்ப தலைவர், உதாரணமா சுசீலா தேவி, அவங்களோட பெயரையும் மொபைல் நம்பரையும் டைப் பண்றாங்க. உங்களுக்கு வசதியான மொழிய தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு OTP மூலமா வெரிஃபிகேஷன் நடக்கும். இந்த முழு செயல்முறையும் ரொம்ப பாதுகாப்பானது, அதே சமயம் ரொம்ப சுலபமானது. உங்க மாவட்டத்தையும் பக்கத்துல இருக்கிற முக்கியமான இடத்தையும் தேர்ந்தெடுக்க வேண்டியது அவசியம். மேப்ல நீங்க தேடின இடத்தை காட்டுற மாதிரி ஒரு மார்க்கர் வரும். இப்போ அந்த மார்க்கரை உங்க வீடு இருக்கிற இடத்துக்கு நகர்த்துங்க. அதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதுக்கப்புறம் கேள்வித்தாள் பேஜ் ஓபன் ஆகும். முக்காவாசி கேள்விகள் ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கிற மாதிரி தான் இருக்கும்.

0: சொற்களை டைப் செய்ய ஃபோனடிக் மற்றும் விர்ச்சுவல் கீபோர்ட் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா அதை உடனே தீர்க்க FAQ-உம் டூல் டிப்ஸும் இருக்கு. ஏதாவது கேள்வியோ தகவலோ விடுபட்டிருந்தா சிஸ்டமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஞாபகப்படுத்தும். எல்லா விவரங்களையும் பதிவு செஞ்சதுக்கு அப்புறமா இதை கவனமா செக் பண்ணுங்க. தேவைப்பட்டா நீங்க மாத்திக்கலாம், இதை டிராஃப்டா சேவ் செய்யலாம், இல்லனா இறுதியா சப்மிட் பண்ணலாம். சப்மிட் செஞ்சதுக்கு அப்புறம் ஹெச்ல ஆரம்பிக்கிற 11 இலக்கு SAID ஸ்கிரீன்ல வரும். இது உங்களுக்கு SMS மூலமாவும் வரும். கணக்கெடுக்கிறவங்க உங்க வீட்டுக்கு வரும்போது இந்த SAID அவங்க கிட்ட கொடுங்க. நீங்க கொடுக்கற சரியான தகவல் நம்ம நாட்டை வலுப்படுத்துறது மட்டுமில்லாம அதோட உண்மையான நிலையையும் காட்டுது. அதனால இதுல கலந்துகிட்டு உங்க முழு ஒத்துழைப்பையும் கொடுங்க.
1: சுய கணக்கெடுப்புக்கான இணையதள முகவரி https://se.census.gov.in/ என்ற இணையதள முகவரியை பயன்படுத்திக் கொள்ளலாம்.
0: நமது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நமது வளர்ச்சி.

0: காலையில எந்திரிச்சதும் ஓட்டம்,
1: குட் மார்னிங்,
0: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
2: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.

லவ் பண்ணுங்க சார், லவ் பண்ணுங்க சார், நான் வேண்டாங்களே. அது லைஃப் பிரச்சனை சார், வெறும் விளையாட்டில்லே.

கொடுத்து விடுங்க நமக்குள் எதுக்கு அட்டாக் லவ் பண்ணுங்க சார் நாம் வேண்டாங்களே அது லைஃப் பிரச்சினை சார் ஒரு விளையாட்டில்லே லவ் பண்ணுங்க சார் நாம் வேண்டாங்களே அது லைஃப் பிரச்சினை சார் ஒரு விளையாட்டில்லே லவ் பண்ணுங்க சார் லவ் பண்ணுங்க சார்

கேட்ட பாடலோடு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி நிறைவு. நேரம் 6 மணி. ஊட்டி FM 101.8.

0: விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: தொடர்கிறது நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:10 விளக்கேற்றும் வேளை, 6:30 மாநில செய்திகள், 6:40 பெட்டதகமுழு படுகுமொழி பாடல்கள், 7:00 திரைக்காணம், 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் தொழிற்சாலை சார்ந்த வேளாண் காடுகளின் சவால்கள் மற்றும் கட்டுப்பாடுகள் குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் முன்னாள் முதன்மையர் கே டி பார்த்திபன் அவர்கள் வழங்கும் முறையின் 2 தொடர்ந்து கிராமிய பாடல், தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8:00 செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இன்னிக்கும் நிகழ்ச்சியில் நேயர்கள் விருப்ப பாடல்கள் கேட்கலாம். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம், 8:30 வானொலி நாடக விழா, 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை, திருவாரூர் சுவாமிநாதன் அவர்களின் புல்லாங்குழல் இசை, கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம், 10:45 காற்றோடு கலந்திடவா, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி.

0: நாளை காலை ஒலிபரப்பில் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். 6:15 ஒரு லிசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கை மொழி நிகழ்ச்சியில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழும் பறவைகளின் வாழ்வியல் பயன்கள் குறித்து உதக அரசு கலைக்கல்லூரி முனைவர் ஆய்வு மாணவி த்ரிஷியா அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7 காலைக்கு நலமுடன் வாழ மனநலம் குன்றிய குழந்தைகளுக்கான பொதுவான தகவல்கள் வழங்குகிறார் பொதுநல மருத்துவர் ஷாஜு அவர்கள். தொடர்ந்து திரைக்கானம் நிறைவாக சட்டம் அறிவோம் போக்சோ பற்றிய பொதுவான தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் கார்த்திகேயன் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நெல் கிரீஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள் இடம்பெறும். புதின பக்கங்கள் எழுத்தாளர் நா பாரத் சாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணி பல்லவம் புதின தொடரின் 3rd தொடர்ந்து ஞானமுதம் வழங்குகிறார் சுதா. 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். 8:30 டிரைவ் டைம் பீட்ஸ். 9:00 ரெட்ரோ ராகங்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். இனி தொடர்கிறது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்
1: is Akashvani, the news read by Valsa Williams. The Lok Sabha today passed the Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill 2026. The bill seeks to amend the Public Examinations Prevention of Unfair Means Act 2024. The legislation incorporates several significant provisions, including stringent penalties such as imprisonment for up to 10 years, fines of up to 10 crore rupees, and the seizure of properties of convicted offenders. Replying to the discussion on the bill, Minister of State for Personnel, Public Grievances and Pensions, Dr. Jitendra Singh said the new bill is a reaffirmation of the government's commitment to safeguard the welfare of students and youths.
2: The earlier bill and the amendment today are...

0: ஆகாஷ்வாணி. விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
1: ஏ ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதேதான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகுதான் நான் முடிவு பண்ணேன்.
2: பாரத் சர்க்கார் கா லக் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
1: நம்ம பிரதமர் சொன்னதாலதான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
3: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. ரயில் விபத்துகள் கடந்த 10 ஆண்டுகளில் 90% அளவிற்கு குறைந்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் சமூக நீதி கணக்கெடுப்பை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கத்தையும் மணீஷ் நர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். இனி விரிவான செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கான தண்டனையை அதிகரிப்பதற்கான அம்சங்கள் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10 கோடி ரூபாய் வரை அபராதமும் விதிப்பதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டால் அவர்களது சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான கடுமையான பிரிவுகளும் இதில் இடம்பெற்றுள்ளன. இது தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கென மாநிலம் தோறும் விரைவு நீதிமன்றங்களை ஏற்படுத்துவதற்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்குகளின் விசாரணையை 2 மாதங்களுக்குள் முடிப்பதை கட்டாயமாக்குவதற்கான அம்சங்களும் இம்மசோதாவில் இடம்பெற்றுள்ளன. ரயில் விபத்துகள் கடந்த 10 ஆண்டுகளில் 90% அளவிற்கு குறைந்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று மக்களவையில் இதனை தெரிவித்த அவர் இது தொடர்பான புள்ளி விவரங்களையும் எடுத்துரைத்தார். பாதுகாப்பான ரயில் பயணத்தை உறுதி செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட தொடர் நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் கூறினார். இதற்கான நிதி ஒதுக்கீடும் வெகுவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 2014 ஆம் ஆண்டு 39,200 கோடி ரூபாயாக இருந்த நிதி ஒதுக்கீடு தற்போது 120,389 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நந்தனத்தில் உள்ள மெட்ரோ தலைமையகத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அதிகாரிகள் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து மெட்ரோ ரயிலிலும் முதலமைச்சர் பயணம் மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் சமூக நீதி கணக்கெடுப்பை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. இன்று மாமல்லபுரத்தில் நடைபெற்ற அக்கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. விவசாயிகளின் கூட்டுறவு பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும், விவசாயிகள் செலுத்த வேண்டிய நிலவரியை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. முன்னதாக இந்த கூட்டத்தில் பாமக தலைவராக டாக்டர் அன்புமணி ராமதாசும், பொதுச் செயலாளராக திரு வடிவேல் ராவணனும், பொருளாளராக திருமதி திலகபாமாவும் மீண்டும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். டாஸ்மாக் மதுபான கடைகளை தனியார் வசம் ஒப்படைக்கும் முடிவினை தவேக அரசு கைவிட வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதற்கான சட்டத்திருத்த மசோதாவை சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் கொண்டுவர தவேக அரசு முடிவு செய்துள்ளதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற நடவடிக்கைகள் சட்டவிரோத மதுபான விற்பனையை அதிகரிக்க உதவிடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மதுபான கடைகளை படிப்படியாக மூடும் நடவடிக்கைகளை தவேக அரசு தொடர வேண்டும் என்றும் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை 2 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்று முதன்மை அமர்வு நீதிமன்றங்கள் மற்றும் மகளிர் நீதிமன்றங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. பாலியல் குற்ற வழக்குகளின் விசாரணையை தேவையின்றி ஒத்திவைக்கக்கூடாது என்று தலைமை பதிவாளர் நீதிமன்றங்களுக்கு சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனைக்கு பல்வேறு தரப்பினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுவதோடு விவசாயிகளின் வருவாயும் அதிகரிப்பதாக சேலம் மற்றும் வேலூர் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
5: என் பேர் விஜய் சங்கர். நான் 10 இயர்ஸ் முன்னாடி யூஎஸ்ல கிராஜுவேஷன் முடிச்சுட்டு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி என்டர் ஆயிட்டேன். அண்ட் இப்போ வந்திருக்க எத்தனால் ட்ரெண்டும் நம்ம கண்ட்ரிக்கு ரொம்ப பெனிஃபிஷியலான ஒரு விஷயமா தான் இருக்க போகுது. ஏன்னா இப்போ எத்தனால் கான்சென்ட்ரேஷன் நம்ம பெட்ரோலில் வரதுனால நம்மளோட டிபெண்டன்ஸ் ஆன் ஃபாரின் இம்போர்ட்ஸும் குறையும். ஸோ 20% ஆஃப் க்ரூட் ஆயில் இம்போர்ட் நமக்கு குறையிறப்போ அதுவே பில்லியன்ஸ் லெவலில் நமக்கு எக்கனாமி இம்பாக்ட் பண்ணும். அண்ட் அதையும் தாண்டி எத்தனால் வந்து ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். ஸோ அது எரிக்கிறப்போ அது ரொம்ப கிளீனாக எரியும். நம்மளோட சுற்றுச்சூழல், நம்ம என்வாயர்மெண்ட் எல்லாத்துக்குமே வந்து அது ஒரு சேஃபான ஆப்ஷனாக இருக்கும்.
6: என் பெயர் சரவணன், வேலூர்லேருந்து பேசுகிறேன். எத்தனால் பெட்ரோல் வந்து கரும்பு சோளத்துலேருந்து தயாரிக்கிறாங்க. அது மிகப்பெரிய ஒரு சுற்றுப்புற சூழலுக்கு ஏற்ற ஒரு பொருளாக இன்னைக்கு இருக்குது. நச்சு வாயு வெளியே வராமல் இருக்குது. அதை பயன்படுத்தினால இன்ஜின் எந்த ஒரு ஃபால்ட்டும் ஆவறதில்ல. எத்தனால் வந்து கரும்பு சோளத்தில் தயாரிக்கிறதுனால விவசாயிகள் பலனடைகிறாங்க. இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்திய மத்திய அரசுக்கு நன்றி.
4: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் நாளை தொடங்கி வரும் சனிக்கிழமை வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
7: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக நாளை முதல் August 1 வரை மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
4: மாவட்ட செய்திகள். திருப்பூர் மாவட்டம் வீரணம்பாளையத்தில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் புதிதாக கட்டப்பட்ட வீடுகளை மாநில அமைச்சர் திரு தென்னரசு பயனாளிகளிடம் வழங்கினார். கோவை மாவட்டம் ஆழியாறு பகுதியில் புலிகள் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் அடவி நயினார் அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டத்திற்குட்பட்ட திருவானைக்காவல் பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டிருந்த கடைகளை அதிகாரிகள் இன்று அகற்றினர். கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் காரக்கோட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் மத்திய அரசின் கள விளம்பரத்துறை சார்பில் போதைப் பொருள் ஒழிப்பு உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தருமபுரி மாவட்டம் செட்டிக்கரை அருகே 3 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இந்தியன் வங்கியின் சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் இன்று திறக்கப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கம் வென்றார். செர்பியாவின் நொவிசாடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மற்றொரு ஆடவர் 10 மீட்டர் பிரிவில் மணீஷ் நர்வால் வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்னி மற்றும் சுயாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் தகுதிச் சுற்று ஆட்டங்களில் குல்கர்னி 4வது இடத்தையும் சுயாஷ் 6வது இடத்தையும் பிடித்தனர். ஆடவர் குண்டு எறிதலில் தஜீந்தர்பால் சிங் தூர் மற்றும் சமர்தீப் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் குத்துச்சண்டை 51 கிலோ எடைப்பிரிவில் சாக்ஷி சௌத்ரியும் 70 கிலோ எடைப்பிரிவில் அருந்ததியும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் 200 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அனிமேஷ் குஜூர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். மிஃபில் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி காலியாந்தா பூனாச்சா, ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ராஜீவ்ராம், இங்கிலாந்தின் ஜோ சாலிஸ்பரி இணையை வென்றது. தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 14-21, 21-16 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் வென் ஷி சூவை வென்றார். இப்போட்டியின் இதர ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் தருண் மண்ணைப்பள்ளி, கிரண் ஜார்ஜ், தேவிகா சிஹாக் ஆகியோரும் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஜப்பானில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டு விளையாட்டுப் போட்டிகளின் ஹாக்கி பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். ஜப்பானில் இப்போட்டி செப்டம்பர் 19ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 4ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. ரயில் விபத்துகள் கடந்த 10 ஆண்டுகளில் 90% அளவிற்கு குறைந்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் சமூக நீதி கணக்கெடுப்பை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கத்தையும் மணீஷ் நர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் பெற்றனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
8: நேரம் 6:40. ஆகாஷ்வாணி மனதில் நின்றவையில் இளையராஜா.
9: நேரம் 6:40. ஊட்டி எஃப்எம் 101.8 வெட்டத கமலு கேட்கும் முன்
10: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
11: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: ஆகாஷவாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. பெட்டத கமலு, படகு மொழி பாடல்கள்.
2: சீமைய ஜனலாக எங்க சிரி தும்பித நமஸ்காரா. இதோ பெட்டத கமலு. பெட்டத கமலு நிகழ்ச்சி பப்பா முதல் பாட்டு காலாந்த காலா. நாங்க அந்த ஒள்ளிய விஷயம் ஆடினா தன்ல தேவர்னா வணங்கித்தா அதுனா ஆரம்பம் ஆடினா அதுக்கு நாங்க பொதுவா நோடுவ தேவரும் அதுல விநாயகர்னு தான் எயினா. விநாயகர்னா பெருமை ஏவுதுகா, சாவிர போட்டோ லட்ச போட்டாடத இதுலயோ ஒந்தொந்த புரிஜோ விநாயகர்னா வழிபாடு மாடுவனையும் சரி தன்னை கதையை யோகனும் சரி மனசு பொந்தோ அமைதியார எல்லா விட ஒரு நம்பிக்கை பந்துற தும்பிக்கையின நம்பில நம்பிக்கையம்போதோ மனசுதாக யோகோ அற்ற ஈசகத்தானே சுவாமி எல்லாம் மாடித்தன்னா அத்தம்ப நம்பிக்கை தப்புதோ தேவரும் ஆ தேவர்னை வணங்கி இந்த நிகழ்ச்சியா நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். நங்ககாய் இதா பாட்டு பொந்த இடத்த கேத்து நோடுவோம்.

நிகழ்ச்சி தொகுப்ப இரண்டாவது பாட்டு. இ பாட்டு தொகை நாங்கள் கவாவை பார்த்தா எழுதுவானோம். இங்கிலீஷ் தொகை லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அத்தந்திக்கார். அது தொகை ஏசகாக நம்பிக்கை அடத ஏசகாக நம்பிக்கை இல்லை அத்தம்போதோ ஒன்று தனி விஷயம். ஆனால் கவா எல்லாருக்கும் வந்துடும். அது தார மேலே எத்த யோகுவா ஏ நிமிஷா அதெல்லாம் தவறு அறியார். சாதாரணவா இப்போ வந்து மனசு தொகை கவா அத்தம்போதோ எத்த பந்தரா அத்தம்ப விஷயம் நாங்கள் அறுதுப்பில் நாங்கள் வந்து தொட்ட விஞ்ஞானி. இப்பாட்டோ கவா பத்தா ஏகிறா தந்தி ஏப்டா எனக்கு அப்புறம் இடத்த வந்து விஷயம் எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு சரணம் என்னை கண்ணுக புத்தோ நெஞ்சு கெருகி நெத்துராய் கலதுப்ட நான் மண்ணு கோலையோ நின்ன கவனா என்னை விட்டு ஓகா அத்தந்தைய கண்டு போடுவனுங்க. ஃபஸ்ட்டு சரணா அடத ஒசி மக்கள் ஏன் நெஞ்சியாரா அத்தன்ல நங்கெல்லாம் நோடுதுகா ஒன்று சிங்கர் இல்லத்தவா நங்க விட்டுகோ நங்க கலருகோ நங்களாவது தாரன் ஓடியாரா அத்தம்ப வந்தோ நினப்போ எல்லாவும் அடத அத்தாக ஒன்பத்தாக அடத அத்தந்தைக்கு நாங்கள் எத்துவோம். ஆல ஆ ஒன்பத்தாவது வகையோ கவா ஆம்போதோ ஏதோ ஒரு நிமிஷத்தாக அவங்க அனுபவிச்சார். எல்லான கண்ணுகா நாங்கள் வந்து சாதாரண வந்து மனசுவாத்த இதுதான் நங்கவா விரும்புவா ஒப்பகா நங்கள் வந்தோ ஏதோ ஒன்று ஸ்பெஷலாக இதுதான் நங்க சார அடுவா ஏதோ வந்தோ அவுக்க வந்தோ அப்புறம் அட்ராக்ட் பண்ணுற ஆ ஒந்து கேரக்டருக்கா இல்லை ஆ ஒந்து விஷயக்காயே அவுக்க நங்க வந்து நெருங்கி வந்தார். அது இந்தோட சண்டை பப்போதோ அதெல்லாம் வந்து வேற விஷயம் இதுலேயோ எல்லா மனசுக்கோசோ இதோ வந்து அடத்தனே அதுத்தனே நாங்கள் கவாந்தீங்கண்ணா அது நான் யோகோ பாட்டு தான் கொஞ்சம் இந்த இடத்த கேட்டு நடுவோம்.

0: ಇಂದಿನ ಬೆಟ್ಟದ ಕಂಬಳ ನಿಗಚಿದಾಗ ಬಂದ ಎಲ್ಲ ಪಾಟು ನಿಂಗಾಗ ಅಪ್ಪರ ಹುಡುತತ್ರ ಅತ್ತಂದೆಗೆ ಹೆಂಗ ನಂಬನಿಯೋ ಇದೇ ಮಾಕ ಇನ್ನೊಂದು ನಿಗಚಿದಾಗೆ ನಿಂಗ ಒಂದು ಸಂದಿಸಿನಿಯೋ. ನಮಸ್ಕಾರ
1: நேயர்கள், இதுவரை பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஆர். பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.
2: நேரம் 7 மணி, ஊட்டி எஃப்எம் 101.8. திரைகானம்

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி அரியலூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் பி ராம்குமார்.
1: அரியலூர் நகரில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் விழுதுகள் வட்டார ஒருங்கிணைந்த சேவை மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த சேவை மையங்களில் உடல் மற்றும் மன அளவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பு நிபுணர்களால் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, பேச்சு மற்றும் மொழி குறைபாடு உடையோருக்கான சிறப்பு கல்வி மற்றும் அறிவாற்றல் பிரச்சினை தொடர்பான சிறப்பு கல்வி போன்ற தரமான சேவைகள் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது. இம்மையங்கள் மூலம் மாற்றுத்திறனாளிகள் நாள்பட்ட மறுவாழ்வு தேவைகளை பூர்த்தி செய்வது, ஒரே இடத்தில் சிறப்பு கல்வி, கண் பார்வை அளவியல், கேட்டல் மற்றும் பேச்சு பயிற்சி, இயன்முறை சிகிச்சை, செயல்முறை சிகிச்சை, உளவியல் சிகிச்சை ஆகிய 6 சேவைகள் வழங்கப்படுகிறது. இந்த சேவைகளை வழங்குவதற்கு தேவையான சிகிச்சை உபகரணங்களுடன் தகுதியான வல்லுநர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மாற்றுத்திறனாளிகளுக்கான அனைத்து அரசின் திட்டங்களும் ஒரே இடத்தில் கிடைப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இம்மையத்தினை மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி நேரில் பார்வையிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் மறுவாழ்வு சேவைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் இம்மையம் செயல்படுவதாக கூறுகிறார் மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி.
2: மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான அனைத்து உதவியும் கிடைக்கக்கூடிய ஒரே இடமா இந்த இடம் இருக்கும். ஒரு பிசியோதெரபிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ஒரு கவுன்சிலர், அதே மாதிரி பயிற்சி கொடுக்கக்கூடிய விஷயங்கள், பயிற்சிக்கான உபகரணம், இது எல்லாமே வந்து ஒரே இடத்துல கிடைக்கிறதுக்கான ஒரு வசதி வந்து நம்ம இப்ப ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். குழந்தைங்களுடைய டிஃபிகல்ட்டியை சின்ன வயசுலயே கண்டுபிடிச்சு அவங்கள வந்து ஒரு நம்மள மாதிரி நார்மலா எல்லாரும்

0: செய்யக்கூடிய வேலைகளை செய்ய வச்சு அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை வளர்க்கறதுக்கு ஒரு விதமாகவும், அதே மாதிரி இந்த சென்டர்ல இருக்கும்பொழுது அவங்களுடைய பணியை செய்துக்கிறதுக்கு நம்ம வந்து எல்லாரும் வந்து உதவி செய்யணும். அதுக்கு இப்ப அரசாங்கத்தினுடைய இந்த இந்த சென்டர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி நிறுவிட்டிருக்கோம். இன்னும் நம்ம மத்த தாலுக்காகலயும் 15-20 days அது போஸ்ட் வந்துடும்.
1: அரியலூர் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் 10 கோடியே 15 லட்சம் மதிப்பில் செயற்கை இலை ஹாக்கி விளையாட்டு மைதானம் அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அப்பணிகள் முடிவடைந்துள்ளது. இதனையடுத்து மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் அண்மையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செயற்கை இலை ஹாக்கி விளையாட்டு மைதானத்தை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் ராஜ்குமார் திறந்து வைத்து ஹாக்கி விளையாட்டு வீரர்களின் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் ராஜ்குமார் வருவாய்த்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, சமூக நலத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இரத்த தானம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் சார்பில் அண்மையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் மிருளாலினி தொடங்கி வைத்தார். அரியலூர் மருத்துவக் கல்லூரியில் தொடங்கிய பேரணி கல்லூரி சாலை, இருசுக்குட்டை, செந்துறை சாலை, மாவட்ட விளையாட்டு அரங்கம் வழியாக சென்று மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முடிவடைந்தது. அனைவரும் இரத்த தானம் வழங்குவோம், உயிரை காப்போம் என்பது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பதாகைகளை கையில் ஏந்தியவாறு முழக்கங்கள் செய்தவாறும் பேரணியாக சென்றனர். பேரணியில் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி பேராசிரியர்கள், மருத்துவர்கள், கல்லூரி மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனையடுத்து இரத்த தானம் வழங்கிய இரத்த கொடையாளர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி மாவட்ட ஆட்சியர் பாராட்டினார். அரியலூர் மாவட்ட ஆட்சியரக வளாகத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் குடும்ப நலத்துறையின் சார்பில் உலக மக்கள் தொகை தினத்தினை முன்னிட்டு மக்கள் தொகை விழிப்புணர்வு உறுதிமொழி மாவட்ட ஆட்சியர் மிருளாலினி தலைமையில் ஏற்கப்பட்டது. இதனையடுத்து செவிலியர் கல்லூரி மாணவிகள் சார்பில் உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு பேரணியும் நடைபெற்றது. இதில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவோம், இளம் வயது திருமணத்தை தடுப்போம், இளம் வயது கற்பத்தை தவிர்ப்போம் என்பது உள்ளிட்ட பல்வேறு மக்கள் தொகை கட்டுப்பாடு குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு மாணவிகள் ஊர்வலமாக சென்றனர். அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை 2027 சுய கணக்கெடுப்பு நடைபெற்று வருகிறது. இது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரியலூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் சார்பில் அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் மிருளாலினி அண்மையில் தொடங்கி வைத்தார். பேரணியில் முழுமையான தகவல்களை அளிப்போம், நாட்டின் வளர்ச்சிக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவசியம் என்பது உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு கல்லூரி மாணவ மாணவிகள் பேரணியாக சென்றனர். வட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய பேரணி பேருந்து நிலையம், செந்துறை சாலை, இருசுக்குட்டை வழியாக அரியலூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முடிவடைந்தது. அரியலூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்ட வளர்ச்சி மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் அக்குழு தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் தலைமையில் அண்மையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அனைத்து துறை அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு அவரவர்களின் துறைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து விளக்கினர். மேலும் இக்கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் மக்கள் நலத்திட்டங்கள் அனைத்து பயனாளிகளுக்கும் முறையாக கிடைக்கவும் திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என மாவட்ட வளர்ச்சி மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் அக்குழு தலைவர் திருமாவளவன் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார்.
2: அரியலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் பி. ராம்குமார். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு ஜனகன மன தேசிய கீதத்திற்கு இணையான சட்டப்பூர்வ பாதுகாப்பை அளிக்க வகை செய்யும் மசோதா இன்று மாநிலங்களவையில் நிறைவேறியது. தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்தம் குற்றவாளிகளுக்கு 10 ஆண்டுகள் சிறை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்வதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் மின்னணு தொழில்நுட்பத்துறையில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். அமர்நாத் யாத்திரையின் முக்கிய நிகழ்வாக ஸ்ரீநகரில் இருந்து சாரி முபாரக் புனித செங்கோல் இன்று எடுத்துச் செல்லப்பட்டது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்னி மற்றும் சுயாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். இனி விரிவான செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு ஜனகன மன தேசிய கீதத்திற்கு இணையான சட்டப்பூர்வ பாதுகாப்பை அளிக்க வகை செய்யும் மசோதா இன்று மாநிலங்களவையில் நிறைவேறியது. 1971 தேசிய கௌரவ அடையாளங்கள் மீதான அவமதிப்பை தடுப்பதற்காக கொண்டுவரப்பட்ட சட்டத்தில் தற்போது திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த மசோதா வந்தே மாதரம் பாடலுக்கு அவமதிப்பை ஏற்படுத்துவோருக்கு தற்போதுள்ள சட்டத்தின்படி 3 ஆண்டுகால சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்கிறது. இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய உள்துறை இணை அமைச்சர் திரு நித்யானந்த் ராய், தற்போது கொண்டுவரப்பட்டுள்ள சட்டத்திருத்த மசோதா சட்டப்பூர்வமான மாற்றத்திற்கு மட்டுமல்ல என்றும், நாட்டின் ஆன்மாவையும் கலாச்சார கௌரவத்தையும் சுதந்திர போராட்ட அடையாள சின்னமாக திகழ்ந்த வந்தே மாதரம் பாடலுக்கு உரிய மதிப்பை அளிப்பதற்கும் வகை செய்வதாக தெரிவித்தார். 1875 பங்கிம் சந்திர சட்டோபாத்யாயா இயற்றிய இந்த பாடல் சுதந்திர போராட்ட இயக்கத்தில் முக்கிய பங்காற்றியதாக அவர் கூறினார். 1935 காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜவஹர்லால் நேரு வந்தே மாதரம் பாடலை 2 சரணங்களாக சுருக்கியதாக அவர் தெரிவித்தார். 1947 ஆகஸ்ட் 15 நாடு சுதந்திரம் பெற்ற நாளில் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆகாஷ்வாணியில் வந்தே மாதரம் பாடலை ஒலிபரப்ப நடவடிக்கை எடுத்ததாகவும் திரு நித்யானந்த் ராய் குறிப்பிட்டார். முன்னதாக இந்த சட்டத்திருத்த மசோதா மீது நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய பிஜேபி உறுப்பினர் டாக்டர் ராதா மோகன் தாஸ் அகர்வால், நாட்டின் சுதந்திர போராட்ட காலத்தில் வந்தே மாதரம் பாடல் ஆங்கிலேயரின் அடக்குமுறைக்கு எதிராக புரட்சியை ஏற்படுத்தியதாக கூறினார். ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் திரு பாபுராவ் பேசும்போது, நாட்டின் தேசிய பாடலுக்கு உரிய மரியாதையை செலுத்த வேண்டும் என்ற உணர்வை நம் அனைவருக்கும் ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார். அஇஅதிமுக உறுப்பினர் திரு தம்பிதுரை, ஆம் ஆத்மி கட்சியின் திரு சஞ்சய் சிங், பகுஜன் ஜனதாதள கட்சியின் திரு சுலேதா தியோ ஆகியோரும் இம்மசோதா மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு பேசினா்.

செலுத்த வேண்டும் என்ற உணர்வை நம் அனைவருக்கும் ஏற்படுத்தியுள்ளதாக கூறினார். அஇஅதிமுக உறுப்பினர் திரு தம்பிதுரை, ஆம் ஆத்மி கட்சியின் திரு சஞ்சய் சிங், பகுஜன் ஜனதாதள கட்சியின் திரு சுலேதா தியோ ஆகியோரும் இம்மசோதா மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு பேசினா்.

0: மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்துள்ள பதிலில், மின்னணு பொருட்களை உருவாக்குவதிலும் உற்பத்தியிலும் உலகின் மையமாக இந்தியா முன்னேறி வருகிறது என குறிப்பிட்டார். மின்னணு மேம்பாட்டிற்கான தனி நிதியம் ஒன்று ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும், இதனால் மின்னணு பொருட்கள் கண்டுபிடிப்பிலும் உற்பத்தியிலும் பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். ஆராய்ச்சி மற்றும் உற்பத்திக்கு தேவையான உதவிகள் இந்த நிதியத்தின் மூலம் அளிக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். புத்தாக்க தொழில் முனைவோர் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்களை கொண்டுவரும் நிறுவனங்களுக்கு போதிய நிதியுதவி அளிக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதற்கென இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியத்தில் பதிவு செய்யப்பட்டு நிதி திரட்டப்படுவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: போதைப்பொருள் இல்லாத வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க இளைஞர்கள் தலைமையேற்று நடத்தும் 100 வார கால உறுதிமொழி இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி அடுத்த மாதம் 2ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார். மை பாரத் இணையதளத்தில் போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்பதற்கு இளைஞர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஊக்குவிக்கும் நடவடிக்கைகள் இந்த இயக்கத்தின் மூலம் ஏற்படுத்தப்படவுள்ளன. நாடு முழுவதும் மை பாரத் தன்னார்வலர்கள், நாட்டுநலப் பணியினர், பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் 125 ஆன்மீக அமைப்புகள் ஆகியவற்றை ஒன்றிணைத்து மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் இந்த விழிப்புணர்வு இயக்கத்தை முன்னின்று நடத்துகிறது. நாட்டின் பாரம்பரிய ஓவியக் கலைஞர்கள் குழுவினர் இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்தனர். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த பாரம்பரிய ஓவியர்கள் தங்களது படைப்புகளை குடியரசுத் தலைவரிடம் வழங்கி வாழ்த்து பெற்றனர். பனாரஸ் மற்றும் கேரள ஓவியங்கள், தாங்கா, நயாகா, சர்பூர், மைசூர் ஆகியவற்றின் பாரம்பரிய ஓவிய சின்னங்களை குடியரசுத் தலைவர் பார்வையிட்டார். நாட்டின் பாரம்பரிய கலாச்சார உயிரோவிய சின்னங்களை எதிர்கால சந்ததியினருக்கும் கொண்டு செல்வதை ஊக்குவிக்கும் வகையில் இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நாட்டின் தடய அறிவியல் கட்டமைப்புகளை தொழில்நுட்ப ரீதியாக வலுப்படுத்துவதற்கு பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய்குமார் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில், நிர்பயா நிதி உட்பட 4,800 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகை தடய அறிவியல் துறையை மேம்படுத்துவதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மரபணு சோதனை மற்றும் ஆராய்ச்சி பணிகளை மேம்படுத்த சண்டிகரில் மத்திய தடய அறிவியல் ஆய்வகம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் உள்ள மத்திய தடய அறிவியல் ஆய்வகங்களில் நவீன கருவிகள் புதிதாக நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மின்னணு தடய அறிவியல் கட்டமைப்புகளும் மத்திய ஆய்வகங்களில் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அமர்நாத் புனித யாத்திரையின் தொடக்கத்தை குறிக்கும் வகையில் குரு பௌர்ணமி தினமான இன்று ஸ்ரீநகரிலிருந்து சாரி முபாரக் புனித செங்கோல் எடுத்துச் செல்லப்பட்டது. மகன் திபேந்திரகிரி தலைமையில் அமர்நாத் புனித யாத்திரையின் பாரம்பரிய வழித்தடமான பஹல்காம் சேஷ்நாக் வழியாக சாரி முபாரக் கொண்டு செல்லப்படுகிறது. ரக்ஷாபந்தன் தினமான ஸ்ரவண பௌர்ணமி தினத்தன்று இந்த செங்கோல் அமர்நாத் கோவிலை சென்றடையும். அன்றைய தினம் சாரி முபாரக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்ணி மற்றும் சுயாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் தகுதிச் சுற்று ஆட்டங்களில் குல்கர்ணி 4வது இடத்தையும் சுயாஷ் 6வது இடத்தையும் பிடித்தனர். ஆடவர் குண்டு எறிதலில் தெஜீந்திரபால் சிங் தூர் மற்றும் சமர்தீப் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் குத்துச்சண்டை 51 கிலோ எடை பிரிவில் சாக்ஷி சௌத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 200 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அனிமேஷ் குஜூர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கம் வென்றார். செர்பியாவின் நோவிசாதில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மிஃபெல் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாந்தா பூனாச்சா இக்வெடாரின் கொனால்சோ இஸ்கோப்டார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ராஜீவ் ராம் இங்கிலாந்தின் ஜியோ சாலிஸ்பரி இணையை வென்றது. தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தானி ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 14-21, 21-16 என்ற செட் கணக்கில் சீன தாய்பேயின் வீங் சி ஹியூவை வென்றார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஜப்பானில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் ஹாக்கி பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு ஜனகன மன தேசிய கீதத்திற்கு இணையான சட்டப்பூர்வ பாதுகாப்பை அளிக்க வகை செய்யும் மசோதா இன்று மாநிலங்களவையில் நிறைவேறியது. தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்ட திருத்தம் குற்றவாளிகளுக்கு 10 ஆண்டுகள் சிறை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்வதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளால் மின்னணு தொழில்நுட்பத்துறையில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். அமர்நாத் யாத்திரையின் முக்கிய நிகழ்வாக ஸ்ரீநகரிலிருந்து சாரி முபாரக் புனித செங்கோல் இன்று எடுத்துச் செல்லப்பட்டது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்ணி மற்றும் சுயாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 7:25. ஊட்டி FM 101.8 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்கும் முன்

0: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம்.
3: ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: தொடர்கிறது விவசாயிகளுக்கான சில அறிவிப்புகள். அடுத்த 2 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகம் 80 முதல் 90% மாலை நேரங்களில் காற்றின் ஈரப்பதம் 60 முதல் 80% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 2 முதல் 4 கிலோமீட்டர் அளவிற்கு வீசக்கூடும். வானிலை முன்னேறிப்பினை தொடர்ந்து இனி விவசாயிகளுக்கான சில அறிவிப்புகள். மழைக்காலங்களில் போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும்.

கேரட் நடவு செய்துள்ள விவசாயிகளை கேரட் பயிரில் துரு ஈ மேலாண்மையை கட்டுப்படுத்த விதைத்த 45-50 நாட்களில் ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ குளோரோட்ரானிக் ராணி லிப்ரோல் என்ற குருணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோய் காணப்பட்டால் அதனை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மேங்கோசெப் 1 லிட்டர் நீரில் 2 கிராம் அல்லது குளோரோதோர்லோனில் 1 லிட்டர் நீரில் 2 கிராம் என்ற அளவில் இலை வழியாக மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். செங்கிழங்கு நடவு செய்துள்ள விவசாயிகளை பீட்ரூட் பயிரில் செர்கோஸ்போரா என்ற இலை புள்ளி நோய் காணப்படும். இதனை நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். காப்பர் ஆக்சி குளோரைட் 0.3% 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: நேரம் 7:30.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
1: ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8. தோட்டமும் தொழிலும்

வளம் தரும் வேளாண் காடுகள். வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே.டி. பார்த்திபன் அவர்கள்.

0: வணக்கம் நேயர்களே, வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில போன வாரம் தொழிற்சாலை சார்ந்த வேளாண் காடுகள் அப்படிங்கிற தலைப்புல வேளாண் காடுகள் உருவாக்கத்தில் இருக்கக்கூடிய சவால்கள் மற்றும் கட்டுப்பாடுகள் பத்தி பார்த்திபன் சார் நிறைய விஷயங்கள் சொன்னாரு. தொழில்நுட்பம் சார்ந்த சவால்கள் என்னென்ன, உற்பத்தி சார்ந்த சவால்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி எல்லாம், இன்னும் சந்தை நிலவரம் சார்ந்த சவால்கள், வேளாண் காடுகளினுடைய மதிப்பு கூட்டு சங்கிலி, உற்பத்தி முதல் மதிப்பு கூட்டு பொருட்கள் மற்றும் சந்தை வாய்ப்புகள், இப்படி இன்னும் பல விஷயங்களை இன்னைக்கு நாம நிகழ்ச்சியில கேட்கலாம்.
1: ஆல் இண்டியா ரேடியோ ஆகாஷவாணி வேளாங்காடுகள் பற்றிய தகவல் களஞ்சியத்தை ஒவ்வொரு எபிசோடாக பல்வேறு விதமான தொழில்நுட்பம் சார்ந்த எபிசோடு மட்டுமல்லாமல் தகவல் சார்ந்த எபிசோடா பார்த்து கொண்டிருக்கோம். இந்த வேளாங்காடுகள் எவ்வளவுதான் அதன் முக்கியத்துவம் சிக்னிபிகன்ஸ் இருந்தாலுமே இதற்குள்ளேயும் நிறைய சவால்கள் உண்டு. என்னென்ன சவால்கள், இந்த சவால்களை பத்தி தான் இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். எப்படி வேளாங்காடுகள் சார்ந்த சவால்கள் என்ன, இதை எப்படி மிட்டிகேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் வர எபிசோட்லாம் பாத்தீங்கன்னா தொழில்நுட்பத்துக்கு டைரக்டா போயிடலாம். ஆனா அதற்கு முன்னாடி என்ன பிரச்சனைகள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ண முடியும், சால்வ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது, இதை பத்தி தெரிஞ்சு கொள்ளத்தான் தி சேலஞ்சஸ் அண்ட் கன்சர்ன்ஸ் இன் அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, அதுதான் இந்த வார டைட்டில். அடுத்து பத்தி பாத்தீங்கன்னா பெரிய சேலஞ்ச் உற்பத்தியில இந்த ஆல்டர்னேட் ஜெனடிக் ரிசோர்சஸ், புதிய ரகங்களை அக்செப்ட் பண்றதுக்கு நிறைய யோசிப்பாங்க. அது காரணம் என்ன, நிறைய இருக்கலாம், ஆனாலும் மாற்று மரப்பெயர் இன்றைக்கு காலத்தின் கட்டாயம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொன்னேன், 2005-06 மலைவெம்பு என்ற மரம் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுவது. அது பேப்பர் மில்லுக்கு காகித கூழுக்காகத்தான் அறிமுகப்பட்டது. ஆனால் காகித கூழில் வந்து அது லோ டென்சிட்டியாக இருந்ததுனால மரங்கள் அதை எடுத்து செல்வதற்கு யோசிச்சாங்க. அதனால என்ன பண்ண, 2013 தான் இதனுடைய பயன்பாட்டு திட்டம் எங்கே ஒட்டுப்பலகைக்கு பயன்படுத்தப்பட்டது. இன்றைக்குமே 100% மலைவெம்பு ஒட்டுப்பலகைக்கு பயன்படுத்துறதுல தவறான புரிதலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. மலைவெம்பு இவங்க ஒட்டுப்பலகை சொன்னாங்க வாங்க மாட்டேன் அப்படி இல்லை, 20-30% மேக்ஸிமம் 40% ஒட்டுப்பலகை, ஏன்னா சாஃப்ட் வுட், லோ டு மீடியம் டென்சிட்டி வுட் அடர்த்தி. அப்போ

ஃபர்ஸ்ட் பேப்பர் மில் எடுக்கல, பிளைவுட்டும் எடுக்கல, ஆனா இப்ப நீங்க ரெண்டு மரங்களை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்ன? தேவை ஒரு பக்கம் இருந்தாலும் புரிதல் இருந்தது. 100% இந்த மரங்களை பயன்படுத்தாமல் இந்த பிளண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த புரிதல் தான் ஒன் ஆஃப் த மேஜர் சேலஞ்சஸ். உங்களுக்கு பேப்பர் எடுத்துங்க, பேப்பர் உற்பத்தி முதல்ல கிராஸ் புல்லுல இருந்து எடுத்தாங்க, அப்புறம் மூங்கில், அப்புறம் மூங்கிலே இல்லை, இன்னைக்கு ஹார்ட் வுட் பல்ப், எந்த தனிமரம் இருக்கு எல்லாத்திலும் பேப்பர் எடுக்கலாம் வந்தாச்சா. எக்ஸாக்டா இதுதான் டெக்னாலஜிகள். இந்த ஆல்டர்னேட் ஜெனடிக் ரிசோர்சஸ் கொண்டு வரணும். அதனால காகிதக்கூழுக்கு மாற்று மரப்பெயர், ஒட்டு பலகைக்கு மாற்று மரப்பெயர், தடிமரத்துக்கு மாற்று மரப்பெயர், எரிசக்திக்கு மாற்று மரப்பெயர், நீங்க என்ன சொல்றீங்களோ எல்லாத்துக்குமே மாற்று மரப்பெயர் வந்தாச்சு. அந்த மாற்று மரப்பெயர் பத்தி தெரிஞ்சுக்கணும். மாற்று மரப்பெயர் கருவூலமே நம்ம மேட்டுப்பாளையத்துல பயோ ரிசோர்சஸ் பார்க்க போட்டிருக்கோம், அதையும் வந்து நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அப்புறம் டெக்னாலஜிக்கல் அடாப்ஷன்ஸ், இதுதான் மெயின். நான் சொன்ன மாதிரி தான், இந்த உற்பத்தி குறைவு, லாங் ரொட்டேஷன், இதுக்கெல்லாம் ராகங்கள் இல்லாதெல்லாம் இந்த டெக்னாலஜி அடாப்ஷன்ஸ், குறிப்பா மரத்தின் இடைவெளி, சைட் ஸ்பெசிபிக் மாடல்ஸ். ஒவ்வொரு மரத்திற்கும் தேவை உண்டு. அந்த தேவை என்ன? உரம் ரெக்யர்மெண்ட், ஃபர்டிலைசர் ரெக்யர்மெண்ட், நீர் ரெக்யர்மெண்ட், வீட் ரெக்யர்மெண்ட், இன்செக்ட் அண்ட் டிசீஸ் மேனேஜ்மெண்ட், தின்னிங், ப்ரூனிங், பட் ரிமூவல், இது எல்லாம் பண்ணணும். இப்ப பண்றப்போ தான் என்ன ஆகும், அந்த மரம் சரியான அளவை கொடுத்து, சரியான சைஸை கொடுத்து, அதன் மூலமாக நமக்கு வாய்ப்புகள் வரும். அடுத்து எல்லாம் மீறி கடைசியா பாத்தீங்கன்னா இந்த மல்டி ஃபங்க்ஷனாலிட்டி, ப்ராஃபிட்டபிள் மாடல். ஒரு ஏக்கர்ல டெய்லி வருமானம் வரணும், டெய்லி வருமானம் 1000 ரூபாய் வருமானம் வருமா, மாதம் 30000 ரூபாய் வருமானம் வரக்கூடிய மாடல் இருக்கு. அந்த சக்சஸ்ஃபுல் மாடல்லாம் எங்க இருக்கு? அதெல்லாம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்லாம இருந்தது. இப்ப எல்லாம் நிறைய மாதிரி பணிகளை கொண்டு வந்துள்ளோம், லேக் ஆஃப் ப்ராஃபிட்டபிள் மாடல். இதெல்லாம் உற்பத்தி சார்ந்த சேலஞ்சஸ், சவால்கள். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதை எப்படி தெரிய முடியும்? பயிற்சிகள் வரலாம், வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்துக்கு வரலாம், வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு வரலாம், கேவிகேக்கு போகலாம், வனத்துறைக்கு போகலாம், எல்லாம் தெரிந்து கொண்டு அதற்கப்புறம் மரம் நடுவது, அதுதான் இங்க பெரிய கிரக்ஸ். எதற்காக வளர்க்கிறோம்? அந்த மேலாண்மை இருக்குல்ல, அது முக்கியமானது. இந்த சேலஞ்சஸ் எல்லாம் இன்றைக்கு முடிய தொடர்கிறது. நிறைய நம்ம ஒரு 20 ஆண்டுகளாக பல்வேறு விதமான ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் கொடுத்தாலுமே, புரிதல் கொடுத்தாலுமே, யூடியூப்ல நிறைய கொடுக்கிறோம், ரேடியோல கொடுக்கிறோம், புக்ல கொடுக்கறோம், இருந்தாலுமே இன்றுமே தகவல் வந்து தேவைப்படுகிறது. அந்த தகவலை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த மாதிரி தகவல் களஞ்சியத்தின் மூலமாக உண்மையிலேயே வேளாண் காடுகளை ஒரு பொருளாதார ரீதியான சக்சஸ்ஃபுல் நிலப்பயன்பாடு திட்டமாகவே நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். அதுல சேலஞ்சஸ் தெரிஞ்சுக்கணும். இது உற்பத்தி சார்ந்த சவால்கள். மூன்றாவது பாத்தீங்கன்னா ப்ராசஸிங். இந்த ப்ராசஸிங் என்ன வேணும்? அன்றைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மரங்கள் வெட்டுவதற்கே ஆள், வெட்டுவதே ஒரு குரூப் ஆஃப் கம்யூனிட்டி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்றைக்கு மரம் வெட்டுவது ஒரு தொழில், அந்த தொழில் வந்து இண்டஸ்ட்ரி சார்ந்த தொழில். அதுக்கு என்ன வேணும்? மிஷின்ஸ் வேணும். லேக் ஆஃப் மெக்கனைசேஷன் பெரிய ப்ராப்ளம். அதை உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம உழவு ஓட்டுவது முதல்ல கலப்பையில ஓட்டிட்டு இருந்தோம், இன்னைக்கு மிஷின் வந்தாச்சு. அதே மர அறுவடை வந்து 2 மின் சாஸ் என்ற ரெண்டு பேர் ரம்பத்தை வச்சு அறுத்துட்டு இருப்பாங்க. 10 ஆண்டுகள் ஆச்சு எங்களுக்கு இந்த ரம்பத்தை இருந்து பவர் செயின் சாவை மாத்துறதுக்கு. 2004 அறிமுகப்படுத்தி 2008 தான் அதை அக்செப்ட் பண்ணாங்க. ஏன்னா முதல்ல வந்து பவர் செயின் சா கொடுக்குறப்ப தூக்க முடியல. நாங்க 10 மிஷினை வாங்கி எல்லா பக்கமும் மாதிரி பணிகள் கொடுத்தோம். அது யாருமே இது எங்களுக்கு ஒத்து வராது சார் சொன்னாங்க. ஆனா 2008 அப்புறம் பாத்தீங்கன்னா மேண்டேட்டரி, இன்னைக்கு பவர் செயின் சா இல்லாத மரம் வெட்டும் நிறுவனமே கிடையாது, மரம் வெட்டும் தொழிலாளியே கிடையாது. அப்ப என்ன ஆகும்? போக போக இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆயிருச்சு. இப்பயுமே ஸ்கில் எஃபிசியன்சி அதை மாத்தணும். எப்படி மாத்தணும்? மரம் இருக்க மிஷின் இருக்குல்ல, அதனுடைய மேலாண்மை இருக்கு. அதனுடைய பல்ல மாத்தணும், பிளேடை மாத்தணும், சர்வீஸ் பண்ணணும். அவர்களுக்கு இந்த விட்டு விட்டு மரம், இட்ஸ் கால்ட் ரெடியூஸ் தி இம்பாக்ட் லாகிங் என்று அழைப்பார்கள். மரம் வெட்டுவதற்கே ஸ்கில் தேவைப்படுகிறது. அது சார்ந்த பயிற்சிகள் அட்டன் பண்ணணும். புதிய மிஷின்களை கொண்டு வந்து கொடுக்கணும். லோடபிள் மிஷின்ஸ், ஈஸியா இருக்கிற மிஷினை கொண்டு போகணும். இப்ப டோட்டல் ஹார்வெஸ்டர்ஸ் கூட வந்தாச்சு, மொத்த மரத்தையும் அப்படியே ஒரு மிஷின் வந்து அறுக்கிற மாதிரி கூட கொண்டு வந்துடும். ஆனா நம்ம ஊர்ல என்ன பிரச்சனை? அது ஒரு சேலஞ்சஸ். சின்ன லேண்ட் யூஸா இருக்கிறதுனால ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த மிஷின் போய் அறுக்கிறப்ப அறுவடை காசு நிறைய ஆகுது. இப்ப கூட அவங்க திண்டிவனம் கடலூர்ல ஓடிட்டு இருக்கு, நம்ம பேசிட்டு இருக்கிறப்ப கூட ஒரு மிஷின் ஓடிட்டு இருக்கு. ஏன் சொல்றேன்னா அங்கெல்லாம் வந்து இப்ப சின்ன சின்ன தோப்பா இருக்கிறதுனால அந்த மிஷின் போய் அறுவடை பண்றப்ப அறுவடை காசு கூட ஆகுது. இப்ப இதற்கேற்ற மாதிரி லோக்கல்ல மிஷின் பண்ண முடியுமா? இந்த அறுவடை தொழில்நுட்பம் வந்து மிகப்பெரிய என்ன சொல்றது, ஒரு சவால்கள், சேலஞ்சஸா இருக்கு. அதை பத்தி தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா டிபார்க். இப்ப எல்லா நிறுவனங்களும் விவசாயிகள் என்ன சொல்றாங்க? பட்டையை உரித்து கொடுங்கள். சிறு மற்றும் குறு விவசாயிகள் என்ன பண்ணாங்க? பட்டையை எப்படி உரித்து கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. அப்ப என்ன ஆகும்? அவங்க மரத்தை அப்படியே கொண்டு போய் இண்டஸ்ட்ரியில் கொடுப்பாங்க. அப்ப ரேட்டு கம்மியா. பட்டை உரிப்பதற்கு ஒரு தொழில்நுட்பம் தேவைப்படுகிறது. இது ஒரு பெரிய சேலஞ்சஸ். இப்ப கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளாக உண்மையிலேயே பிரச்சனை இல்லை, டிராக்டர் மவுண்டட் பட்டை உரிக்கிறதுல கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்தது தொழிற்சாலைகள், காகித தொழிற்சாலை, பிளைவுட் தொழிற்சாலை மூலமாக டீசென்ட்ரலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் பத்தல. பட்டை உரிக்கிற மிஷினுமே இன்னும் கொஞ்சம் ஷார்பன் பண்ணணும். 100% பண்ணும். டீசென்ட்ரலைஸ்டு பட்டை உரிக்கும் மிஷின் தொழில் முனைவர் சில ஸ்டார்ட்அப் கம்பெனி மூலமா உருவாக்கியிருக்கோம். அவர்கள் பண்றாங்க. ஒரு 300-400 மேக்ஸிமம் 500 ரூபா ஒரு டன்னுக்கு சார்ஜ் பண்றாங்க. இது இல்லைன்னா உழவர் உற்பத்தியாளர்கள் நிறுவனம் எல்லாம் இருக்காங்கல்ல, அவர்கள்லாம் கஸ்டம் ஹைரிங் சென்டர் மாதிரி இதை பண்ணோம்னா இதனுடைய புரிதல் வேணும். மெக்கனைசேஷன் வந்து இன்றைக்கு காலத்தின் கட்டாயம். எப்படி வேளாண்மையில இயந்திரமய மக்கள் வந்து ஒரு காலத்து கட்டாயமோ,
தோட்டக்கலையில இயந்திரமயமாக்கல் கட்டாயமோ? வேளாண் காடுகளில் மிக மிக கட்டாயம். ஏன்னா பொருள் வந்து பெருசு, அடர்த்தியான பொருள், தூக்குவது கஷ்டம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே மிஷின், மரத்தை ஃபெல்லிங் அறுவடை வந்து மிஷின், கன்வெர்ட் பண்றது தொழிற்சாலைக்கு ஏற்ற மாதிரி மரத்தை கட் பண்றது. அப்புறம் பட்டை உரிக்கிறது, டிபார்க்கிங், லோடிங், அன்லோடிங், இதெல்லாம் என்னென்ன, இதெல்லாம் பண்ணுவதற்கு இருக்கு ஆட்கள் கிடையாது. அப்ப என்ன ஆகும், மெக்கனைசேஷன் கொண்டு வர வேண்டும். இது மிகப்பெரிய சேலஞ்சஸ். ஓகே, இப்ப பட்டையை உரிச்சாச்சு சார், இந்த பட்டை உரிச்சது போட 20% 25% வேஸ்ட் ஆயிருக்கு. ஒரு டன் அறுவடை பண்ணா 200 கிலோ 350 கிலோ வேஸ்ட் ஆயிருக்கு. இதை பத்தி புரிதலே கிடையாது, மிகப்பெரிய சேலஞ்ச். இதை அப்படியே தோட்டத்திலே விட்டு போயிருவாங்க, அது மக்கிறதுக்கே நிறைய நாள் ஆகும். இப்ப என்ன பண்றாங்க, வேல்யூ அடிஷன் டெக்னாலஜி இதை கொண்டு வரும். ஆனா இதெல்லாம் சேலஞ்சஸ், அந்த ரெசிடியூ எல்லாம் பயன்படுத்த முடியாம இருந்தது. இட்ஸ் கால் அன்யூட்டிலைசேஷன் ஆஃப் ரெசிடியூஸ், பண்ணவே முடியாது. விவசாயிகளுக்கு தொழில்நுட்பம் தெரியல, தொழில்நுட்பத்தை தெரிய வைக்க வேண்டும். அதற்கு இந்த தகவல் கலைஞர் மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும். இதன் மூலமாக வேளாண் காடுகள் சார்ந்த தொழில் முனைவர் உருவாக்குவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பு உள்ளது. அதை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். இதெல்லாம் மீறி இதனுடைய அக்சஸ் டு குவாலிட்டி, இதெல்லாம் எங்க பண்றது, யாரு விற்பனை பண்ணுவான், மிஷின் யாரு கொடுக்கறா, இதை பத்தி ஒரு இதே இல்லை. இதற்காகவே இப்ப என்ன பண்ணிருக்கோம், வேளாண் காடுகள் தொழில் முனைவர் மையத்தை உருவாக்கி இருக்கோம், தொழிற்சாலை சார்ந்த வேளாண் காடுகள் மையத்தை உருவாக்கி இருக்கோம். இதெல்லாம் என்ன பண்றாங்க, அவேர்னஸ் கிரியேஷன்ஸ். ஒவ்வொரு தேவையான பயனாளிகளுக்குமே என்ன தேவையோ அதை கொடுத்து கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி வருகிறோம். ஏன்னு சொல்லுன்னா, இதெல்லாம் ப்ராசஸிங் சார்ந்த செயல், இதெல்லாம் மீறி இண்டஸ்ட்ரீஸ், நிறைய புதிய தொழிற்சாலைகள் வர்றாங்க, அவர்களுக்கு தேவையான மரம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா கேட்கறாங்க. அப்ப என்ன ஆகும், இது சார்ந்த அறிவுமே, அறிவு மட்டும் இல்ல தகவல் தொழில்நுட்ப பரிமாற்றம் வந்து மிக கம்மியாக உள்ளது. இதை எடுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் உண்மையிலேயே அறியுது. இது மிகப்பெரிய சவால். இது நான் சொல்றதா தடிமரம் மட்டும் தான் சொன்னேன். இப்ப தடிமரம் இல்லாத பொருட்கள், நான் டிம்பர் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ், டை இண்டஸ்ட்ரிக்கு என்ன வேணும், காயெல்லாம் எங்க கிடைக்கும் தெரியல, எந்த இண்டஸ்ட்ரி பயன்படுத்துது விவசாயிகளுக்கு தெரியல. சோ இந்த தகவல் பரிமாற்றமே இன்றும் சென்றடையவில்லை. அதே மாதிரி இயற்கை சாயம் தரக்கூடிய பொருட்கள் தகவல் பரிமாற்றம் இல்லை. இதெல்லாம் மிகப்பெரிய சேலஞ்சஸ். இந்த சேலஞ்சஸ் தான் ப்ராசஸிங் லெவல், இது இண்டஸ்ட்ரி சார்ந்த சேலஞ்சஸ். தொழிற்சாலைகளுக்கு எங்கு இருக்குதுன்னு தெரியவில்லை, வளர்ப்பவர்களுக்கு எங்கு தொழிற்சாலை இருக்குன்னு தெரியவில்லை. இதற்குள்ளே இந்த மெக்கனைசேஷன் இருக்கிற மெக்கனைசேஷன், டிபார்க்கிங், வேல்யூ அடிஷன் அண்ட் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ், இது சம்பந்தமான மிஷினரிஸ், பைனான்சியல் அவுட்லே, இதை பத்தியெல்லாம் மிகப்பெரிய சேலஞ்சஸ் இருக்கு. இதையெல்லாம் மாற்றுவதற்காகத்தான் நம்ம பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். கடைசியா பாத்தீங்கன்னா கன்சம்ஷன், இதுதான் மெயின் மார்க்கெட்டிங் லெவல் சேலஞ்சஸ். என்ன மார்க்கெட்டிங் லெவல், அன்ஆர்கனைஸ் சப்ளை செயின். மரம் வளர்ப்பார், ப்ரொடியூசர் வளர்ப்பார், டெஃபினட்டா அவர் வந்து யாருக்கு கொடுக்கறான்னு அவருக்கே தெரியும். கன்சியூமிங் இண்டஸ்ட்ரி வேற மாதிரி. இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து மரம் எங்க போகுது, குஜராத்துக்கு போகுது, கண்ட்லா போர்ட்டுக்கு போகுது, உத்தரப்பிரதேசுக்கு போகுது, என்டிஆர் கேரளாக்கு போகுது, அதேவேல கேரளால இருந்து மரம் தமிழ்நாட்டுக்கு வருது, ஆந்திரால இருந்து என்டிஆர் தைல மரம் தமிழ்நாட்டுக்கு வருது. இதெல்லாம் ஏன், ஏன்னா அதாவது ஆந்திரால இருக்க மரம் தமிழ்நாட்டுக்கு வருது, தமிழ்நாட்டுக்கு மரம் ஆந்திராக்கு போகுது. ஏன்னா சப்ளை செயின் ஹைலி அன்ஆர்கனைஸ், நிறைய மிடில்மேன் ட்ரேடர்ஸ் இருக்கிறாங்க. ப்ரொடியூசர் டு கன்சியூமர் அப்ரோச்சே இல்லை. இப்ப என்ன, ப்ரொடியூசர் லோக்கல் கான்ட்ராக்ட் கொடுக்குறான், லோக்கல் கான்ட்ராக்ட் லோக்கல் ட்ரேடர் கொடுக்குறாங்க, லோக்கல் ட்ரேடர் ஹோல்சேலர் கொடுக்குறாரு, ஹோல்சேலர் மரத்தை அஞ்சா பிரிக்கிறாரு, பிரிச்சு ஒவ்வொன்றுக்கும் ஒரு இண்டஸ்ட்ரி கொடுக்குறாரு. வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன், இது மட்டும் எடுத்துக்கலாம். இது மலை வேம்பு மரம், 36 இன்ச்சுக்கு மேல போச்சுன்னா தடிமரம் டிம்பருக்கு போகுது, 36 இன்ச்சுக்கு கீழே வந்துச்சுன்னா ஒட்டு பலகைக்கு போகுது, 16 இன்ச்சுக்கு கீழே வந்துச்சுன்னா பேப்பர் மில்லுக்கு போகுது, 5 இன்ச்சுக்கு கீழே வந்துச்சுன்னா எரிசக்திக்கு போகுது. நம்ப முடியுதா? இதே போலதான் சவுக்கு மரம். சவுக்கு மரம் என்ன ஆகுது, அழகா பாத்தீங்கன்னா 5 இன்ச்சுலேருந்து 8 இன்ச்சு 12 இன்ச்சு மேக்சிமம் இது முடிக்கும் பேப்பர் மில்லுக்கு போகுது. அது 8 இன்ச்சுக்கு மேல நல்லா ஸ்ட்ரைட் 22 இன்ச்சு போடுச்சுன்னா போல் மார்க்கெட்டு போகுது, பேப்பர் மில்லுக்கே வராது. பேப்பருக்கு வர மரம் எல்லாம் சுண்டு வரல மரம் தான் வரும், அதை பட்டை உரிக்கிறதே கஷ்டமா இருக்கும், பல்பு எடுத்து கம்மியா இருக்கும். எங்க போகுது, என்டையர் இந்தியா போகுது, உலகம் பூரா போகுது, கெளி மார்க்கெட் கண்டலா போட்டுக்கு போய் உலகம் பூரா ஆப்பிரிக்க நாடுகளுக்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்கு போகுது போல் மார்க்கெட்டா. அப்ப என்ன ஆகும், யாருக்குமே தெரியாது இந்த மரம் எங்க போகுது. எல்லாரும் நினைச்சிருப்பாங்க பேப்பர் மில்லுக்கு போகுது நினைச்சிருப்பாங்க. தைல மரம் எடுத்துக்கங்க, முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா தைல மரம் ஃபுல்லா பேப்பர் மில்லுக்கு வரும், இன்னைக்கு அப்படி இல்ல. தைல மரம் பாதி மரம் எங்க போகுது, பிளைவுட்க்கு போயிருது, மிச்ச பாதி மரம் எங்க வருது, பேப்பர் மில்லுக்கு வருது, ரொம்ப சின்ன மரம் எங்க போகுது, பார்ட்டிகல் போர்டு எம்டிஎஃப்க்கு போயிருது. இப்ப யார் இதை கண்ட்ரோல் பண்றா, நோ ஒன் நோஸ், ஹைலி அன்ஆர்கனைஸ். அப்ப என்ன ஆகும், உண்மையான பிரைஸ் சிஸ்டமே தெரியல. இங்கதான் நம்ம என்ன வர்றோம், பெரிய சேலஞ்ச். வீக் பைபேக் சிஸ்டம், ஒரு சில கம்பெனி தவிர நிறைய கம்பெனி பைபேக்ல வரதே இல்லை. இன்னைக்கு காலத்தின் கட்டாயம் தேசிய வேளாண் காடுகள் கொள்கை, தேசிய வனக்கொள்கை, தமிழ்நாடு வேளாண் காடுகள் கொள்கை எல்லாம் என்ன சொல்லுது, கான்ட்ராக்சுவல் சிஸ்டம்ஸ், அஷூர்ட் பைபேக், இதெல்லாம் கொண்டு வரணும். மார்க்கெட் இன்டெலிஜென்ஸே கிடையாது. இன்னைக்கு என்ன பிரைஸ், யூடியூப்ல யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு போயிருவாங்க, அந்த பிரைஸ் தான் மினிமம் நினைச்சிட்டு இருப்பாங்க. அதே போல ஒரு விவசாயி பக்கத்தில் வித்துட்டு பாரு, அதான் பிரைஸ் நினைச்சிட்டு இருப்பாரு. நம்ம ஊர்ல என்ன பிரச்சனைனா, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. இப்ப என்ன ஆகும், ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரிக்கு திடீர்னு இன்னைக்கு 50 டன் தேவைனா என்ன பிரைஸ் கொடுத்தாலும் வாங்கிடுவாரு, ஏன்னா அவர் ஆர்டர் வாங்கிருப்பாரு. ஆனா அதுதான் பேஸ் பிரைஸ் நினைச்சிட்டு இருப்பாங்க, அது கிடையாது.
பிரைஸே வித்தியாசமா இருக்கும். இந்த இதெல்லாம்

இன்டெலிஜென்ஸை தான் வேற தெரிய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் நம்ம விவசாயிகளுக்கு பெரிய லெவலில் தெரியப்படுத்திக்கிறோம். ப்ரைஸ் சப்போர்ட்டிவ் சிஸ்டம் எப்படி கொண்டு வரும், ப்ரீ டிட்டர்மைன் ப்ரைஸ் சப்போர்ட் சிஸ்டம், கான்ட்ராக்சுவல் சிஸ்டம், டிம்பர் கான்ட்ராக்ட் ஃபார்மிங், பிளைவுட் கான்ட்ராக்ட் ஃபார்மிங், பல்ப்வுட் கான்ட்ராக்ட் ஃபார்மிங், எனர்ஜி கான்ட்ராக்ட் ஃபார்மிங், இதையெல்லாம் எப்படி கொண்டு வர முடியுமா பார்க்குறோம். இது வந்து மேஜர் சேலஞ்சஸ் ப்ரைஸ் சப்போர்ட்டிவ் சிஸ்டம். அனைத்து தொழில் நிறுவனங்களுமே இந்த ப்ரைஸ் சப்போர்ட் சிஸ்டத்தில் வரணும். விவசாயிகள் டிசைட் பண்ணிக்கிட்டு எங்க விற்கிறோன்றதை டிசைட் பண்ணிக்கணும். ஆனால் எல்லா நிறுவனங்களுமே இந்த ப்ரைஸ் சப்போர்ட் சிஸ்டத்தை தெரியப்படுத்த வேண்டும். இந்த தகவல் களஞ்சியத்தின் மூலமாக நம்ம இந்த எபிசோட சொல்றப்ப என்ன ஆகும், இது அனைத்து தொழில் நிறுவனங்களும் ரீச் ஆகிறப்ப என்ன ஆகும், ஆர்கனைஸ்டு அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, அன்ஆர்கனைஸ்டு சப்ளை செயின் இன்டூ ஆர்கனைஸ்டு வேல்யூ செயின் மாடல், இன்டெலிஜென்ட் சிஸ்டம்ஸ், பைபேக், மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ், இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லணும். இது எதை எடுத்து சொல்லுற வாய்ப்புகளை உருவாக்குவதற்காகத்தான் பல்வேறு விதமான முயற்சிகளை தொழிற்சாலை சார்ந்த வேளாண் காடுகள் கூட்டமைப்பு, வேளாண் காடுகள் தொழில் முனைவோர் மையம், அக்ரோ ஃபாரஸ்ட்ரி ஃபெசிலிட்டேஷன் சென்டர், இதன் மூலமாக பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். ஏற்கனவே 10,000 மேற்பட்ட இண்டிவிஜுவல்ஸ் மனக்குள்ளிற்கு ஆண்டுதோறும் விசிட் பண்றார்கள். இவர்கள் எல்லா பயனாளிகளுக்குமே நம்ம இதை பத்தி எல்லாம் சொல்றோம். இருந்தாலும் இன்னும் சேலஞ்சஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கு. அடுத்து லேக் ஆஃப் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ், வேளாண் காடுகளுக்கு வங்கிகள் கடன் கொடுப்பதில்லை என்ற ஒரு இது. பல்வேறு ஆண்டுகளாக இது மிகப்பெரிய ரெக்குயர்மெண்டாக இருக்கிறது. கடந்த 2023 அப்புறம் இதுக்கு நல்ல சேஞ்சஸ் வந்திருக்கு. இன்னைக்கு பாலிசி லெவல்லவே இது வந்து ஸ்டேட் லெவல் இன்புட் காஸ்ட்ல வந்து மரப்பயிர்களும் இன்க்ளூட் பண்ணப்பட்டு விட்டது. முன்னாடி எல்லாம் இல்லாமல் இருந்தது. ஏற்கனவே 10-12 வகையான மரங்கள் சேர்க்கப்பட்டு விட்டது. அடுத்து 10-12 வகையான மரங்கள் கொண்டு வரும். என்னென்ன மரங்கள் தமிழ்நாட்டில் வளர்க்கப்படுகிறதோ இவன் அனைத்து மரங்களுமே கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதற்குடைய இந்த இன்புட் காஸ்ட் கால்குலேஷன்ஸ் கமிட்டி வந்து ஒவ்வொரு ஆண்டுகளும் வனத்துறை ஆராய்ச்சி நிலையங்களெல்லாம் கேட்டு ஆண்டுதோறும் நம்ம பயனாளிகள் விவசாய பெருங்குடி மக்கள் நீங்களும் சஜஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் சேர்த்து எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எல்லாம் ஒன்றிணையும் பட்சத்தில் உண்மையிலேயே இந்த வங்கிகள் வேளாண் காடுகளுக்கு கடனுதவி என்பது இன்று ஆல்மோஸ்ட் சாத்தியக்கூடாக வந்துவிட்டது. அதே போல இன்சூரன்ஸ், மரப்பயிர்களுக்கு இன்சூரன்ஸ், நிறைய பேர் சொல்லுவாங்க மரமே இன்சூரன்ஸ், அதுக்கு எதுக்கு இன்சூரன்ஸ் கேட்பாங்க. இன்னைக்கு இருக்க பருவநிலை மாறுபாடு, சுற்றுச்சூழல் மாறுபாடு, சைக்ளோனு, ஃபயரு, அனிமல் டேமேஜ், பெஸ்ட் அண்ட் டிசீஸ், ரயட்ஸ், இதெல்லாம் என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா இன்சூரன்ஸை வந்து நம்ம எப்படி நம்ம ஹியூமன் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் அண்டு வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் பண்ணுறோமோ அது மாதிரி மரத்துக்கும் இன்சூரன்ஸ் செல்லக்கூடிய வாய்ப்புகளை 2013 நம்ம வனக்குள்ளி மற்றும் ஆராய்ச்சியிலையும் அறிமுகப்படுத்தினது. ஆனால் இப்போ நிறைய இன்புட் காஸ்ட்லாம் மாற்ற வேண்டியது இருக்கும். இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறாங்க. இருந்தாலும் இன்றைக்கு முடிக்க இது கூட ஒரு பெரிய சேலஞ்சாக தான் பார்க்கப்பட்டு வருகிறது. அடுத்து வந்து பாலிசி இஷ்யூஸ், டாக்ஸஸ், ஜிஎஸ்டி. நிறைய ஜிஎஸ்டியில் வந்து முன்னாடி வந்து வேற மாதிரி டாக்ஸஸ் இருந்தது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வரம்புக்குள்ளே நிறைய வந்துருச்சு. ஃபயர்வுட்டுக்கு ஜிஎஸ்டி நாம்ஸ் இல்லை, ஜிஎஸ்டியே இல்லை, ஜீரோ ஜிஎஸ்டி. இருந்தாலும் ஒட்டு பழகை தடிமரத்துக்குலாம் ஜிஎஸ்டி வந்திருக்கு. இது ஒரு பெரிய சேலஞ்ச். இதை பற்றி புரிதல் நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கு. இதை ஏன் சொல்றேன், இதெல்லாம் மிகப்பெரிய சேலஞ்சஸ். இதெல்லாம் மிக கடைசியாக சேலஞ்சஸ் வந்து கார்பன், கார்பன் வர்த்தகம், இது ஒரு பெரிய சேலஞ்சர். விவசாயிகள் எல்லாம் என்ன கேட்குறாங்க, நான் லாங் டேர்ம் கிராப்பே போட்டுக்கிறேன், எனக்கு கார்பன் வர்த்தகம் பண்ணி கொடுங்க, இன்டர்வியூ ரிலியுமான்னு கேட்குறாங்க. இதற்குரிய இந்த மெத்தடாலஜி நிறைய முயற்சிகள் பண்ணிட்டுருக்கோம். நம்ம ஒரு பைலட்டிங் பண்ணிட்டுருக்கோம். பட் இருந்தாலும் இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக தான் பார்க்குறேன். வரும் காலங்களில் இந்த 4 விதமான சேலஞ்சஸ் இருக்குல்ல, நிறைய ரிசால்வ் பண்ணியிருக்கோம். இன்னும் ரிசால்வ் பண்ண புது வகையான சேலஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொன்றையும் சால்வ் பண்ணக்கூடிய முயற்சி எப்படி வேணும், ஆர்என்டி, கண்டினியூட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இது பண்ணுனா தான் இதை பண்ண முடியும். அதற்காகத்தான் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சியிலையும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேளாண் காடுகளத்தில் வந்து பல்வேறு விதமான ஆராய்ச்சிகள், குறிப்பாக மர இன மேம்பாடு, மர வளர்ப்பு, வேளாண் காடுகள் மாதிரி பண்ணை, மர பயன்பாடு, பாலிசி லெவல், இவை அனைத்திலையுமே உள்ளடக்கி, பிகாஸ் அல்டிமேட்டா சேலஞ்சஸ் வந்து ஆனுவலாக நம்ம எவ்ரி மீட்டிங் எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் என்னென்ன சேலஞ்சஸ் புதுசாக வந்திருக்கு இதெல்லாம் கண்டுபிடித்து இதை ஆர்என்டி ரிசர்ச் வேணும்னா ஆராய்ச்சி மூலமாக அதை சால்வ் பண்ண பார்க்குறோம். இல்லை மார்க்கெட்டிங்னா தொழில் நிறுவனங்கள் மூலமாக சால்வ் பண்ண பார்க்குறோம். வேற கொள்கை முடிவுனா கொள்கை முடிவுகளை அரசுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி வருகிறோம். இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த வேளாண் காடுகள் வளர்ப்பில் இவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குது. இந்த சேலஞ்சஸ் எல்லாம் களையக்கூடிய முயற்சிகள் நிறைய கொண்டு வந்துட்டோம். ஏறக்குறைய ஒரு 60-70% நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் நம்ம ரிசால்வ் பண்ணிட்டு வரோம். இன்னும் புதிய முயற்சிகளை நிறைய மேற்கொண்டு வருகிறோம். அப்படிலாம் வரும் பட்சத்தில் உண்மையிலேயே ஏன் இதை பற்றி சொல்கிறோம்னா, சேலஞ்ச சவால்கள் விவசாயிகள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன அவேர்னஸ் தேவை, தொழில்நுட்பம் சார்ந்த அவேர்னஸ், இண்டஸ்ட்ரி சார்ந்த அவேர்னஸ், மார்க்கெட்டிங் சார்ந்த அவேர்னஸ், இது மூன்றும் தெரியும் பட்சத்தில் நில பயன்பாட்டிற்கு தேவையான மரங்களை நீங்களே தேர்வு செய்து கொள்ளலாம். வனக்கல்லூரியோ இல்லை வனத்துறையோ ஆராய்ச்சி நிறுவனங்கள் மூலமாக இணைந்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம், சரியான நேரத்தில் அறுவடை செய்து கொள்ளலாம், சரியான சந்தை வாய்ப்புகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி பெறும் பட்சத்தில் என்னாகும், உங்களுடைய உற்பத்தி திறனும் கூடும், உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியும் கூடும் என்று இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு, நன்கு வேளாண் காடுகள் பயிர் செய்யும் முன்பு அத்தனை சவால்களையும் தெரிந்து கொண்டு
சவால்களை மாற்றக்கூடிய டெக்னாலஜி சார்ந்த தொழில்நுட்பங்களை வனக்கல்லூரி மற்றும் வனத்துறை மூலமாக தெரிந்து கொண்டு பிறகு வேளாண்களை ஒரு சக்சஸ்ஃபுல் மாற்று நில பயன்பாடு திட்டமாக வளர்க்கலாம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை ஒரு நல்ல தொழில்நுட்பத்துடன் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

நேர்களே, கடந்த ரெண்டு வாரங்களா தொழிற்சாலை சார்ந்த வேளாண் காடுகள் அப்படிங்கிற தலைப்புல வேளாண் காடுகளின் சவால்கள் மற்றும் கட்டுப்பாடுகள் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்ல கேட்டு தெரிஞ்சிட்டோம். இனி அடுத்த வாரம் தடிமரம் சார்ந்த வேளாண் காடுகள் அப்படிங்கிற தலைப்புல மரங்களினுடைய தேவைகள் என்ன, தடிமர வகைகள் என்ன, அதனுடைய வளர்ப்பு முறைகள், அதில் இருக்கக்கூடிய சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம்.

0: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்கியவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
1: இனி கிராமிய பாடல்.

0: கோயிலே.
1: கிராமிய பாடல் கேட்டீர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி. அமைப்பில் உதவி ஏ புவனேஸ்வரி, நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கான தண்டனையை அதிகரிப்பதற்கான அம்சங்கள் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ளதாக கூறினார். முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10 கோடி ரூபாய் வரை அபராதமும் விதிப்பதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டால் அவர்களது சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான கடுமையான பிரிவுகளும் இதில் இடம்பெற்றுள்ளன. இதுதொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்கென மாநிலந்தோறும் விரைவு நீதிமன்றங்களை ஏற்படுத்துவதற்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. இதுதொடர்பான வழக்குகளின் விசாரணையை 2 மாதங்களுக்குள் முடிப்பதை கட்டாயமாக்குவதற்கான அம்சங்களும் இம்மசோதாவில் இடம்பெற்றுள்ளன. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 6 கோடிக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் பயனடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதுதொடர்பாக தூர்தர்ஷன் செய்தி இணையப்பக்கத்தில் வெளியான செய்தியையும் பகிர்ந்துள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் 12 கோடிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயனடைந்து வருவதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் விபத்துகள் கடந்த 10 ஆண்டுகளில் 90% அளவிற்கு குறைந்துள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று மக்களவையில் இதனை தெரிவித்த அவர் இதுதொடர்பான புள்ளி விவரங்களையும் எடுத்துரைத்தார். பாதுகாப்பான ரயில் பயணத்தை உறுதி செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட தொடர் நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் கூறினார். இதற்கான

0: இன்று மாமல்லபுரத்தில் நடைபெற்ற அக்கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. விவசாயிகளின் கூட்டுறவு பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும், விவசாயிகள் செலுத்த வேண்டிய நிலவரியை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. முன்னதாக இந்த கூட்டத்தில் பாமக தலைவராக டாக்டர் அன்புமணி ராமதாசும், பொதுச் செயலாளராக திரு வடிவேல் ராவணனும், பொருளாளராக திருமதி திலக பாமாவும் மீண்டும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். டாஸ்மாக் மதுபான கடைகளை தனியார் வசம் ஒப்படைக்கும் முடிவினை தவைக அரசு கைவிட வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதற்கென சட்டத்திருத்த மசோதாவை சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் கொண்டுவர தவைக அரசு முடிவு செய்துள்ளதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற நடவடிக்கைகள் சட்டவிரோத மதுபான விற்பனையை அதிகரிக்க உதவிடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மதுபான கடைகளை படிப்படியாக மூடும் நடவடிக்கைகளை தவைக அரசு தொடர வேண்டும் என்றும் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை 2 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்று முதன்மை அமர்வு நீதிமன்றங்கள் மற்றும் மகளிர் நீதிமன்றங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. பாலியல் குற்ற வழக்குகளின் விசாரணையை தேவையின்றி ஒத்திவைக்கக்கூடாது என்று தலைமை பதிவாளர் நீதிமன்றங்களுக்கு சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செர்பியாவின் நொவிசாடில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ராகுல் சர்மா தங்கப்பதக்கத்தையும் மணீஷ் நர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பாரா நீச்சல் பிரிவில் இந்தியாவின் குல்கர்னி மற்றும் சுயாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் தகுதிச் சுற்று ஆட்டங்களில் குல்கர்னி 4வது இடத்தையும் சுயாஷ் 6வது இடத்தையும் பிடித்தனர். ஆடவர் குண்டு எறிதலில் தஜீந்தர்பால் சிங் தூர் மற்றும் சமர்தீப் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் குத்துச்சண்டை பிரிவில் சாக்ஷி சௌத்ரி மற்றும் அருந்ததியும், ஆடவர் குத்துச்சண்டை பிரிவில் அங்குஷ் நரேந்தர் மற்றும் சச்சின் சிவாஜும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் 200 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அனிமேஷ் குஜூர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். மெக்சிகோவில் நடைபெற்று வரும் மெஃபல் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா புனாச்சா, ஈக்வடாரின் கோன்சலோ எஸ்கோபார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்யா ஹேமந்த், தருண் மன்னேப்பள்ளி, கிரண் ஜார்ஜ், தேவிகா சிஹாக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஊட்டி எஃப்எம் 101.8, நேரம் 8:05. நினைத்தலை நீக்கும்.

0: நினைத்தாலே இன்னைக்கும் நிகழ்ச்சியில் ரெண்டே ரெண்டு சாங் தான் நம்ம கேட்க போகிறோம். அந்த ரெண்டு அதிர்ஷ்டசாலி நேயர்கள்கிட்ட தான் பேச போகிறோம். வணக்கம், யார் இங்கன்னு பேசுறீங்க?
1: ஒழிக்கின்ற சூரியனும் உறங்குகின்ற வேளை நிலாம் விழித்திருக்கும் நிசத்தமா இரவில் உங்களோடு கோவை சிறுவாணிச்சாரல் நரசிபுரம் என் கே கந்தசாமி.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க
1: சார்? வருத்தப்படா வாரி வசந்தம், அந்த படத்து காதே பார்க்காதே.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வந்துட்டு, நன்றி.

0: வணக்கம், யாருங்கன்னு பேசுறீங்க?
1: சார் வணக்கம் சார், நான் ஊட்டி மார்க்கெட்ல இருந்து சிவா பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: சொல்லுங்க சிவா, நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: கண்டிப்பா நீங்க ஒரு அதிர்ஷ்டசாலி நேயர் தான், ஏன்னா நீங்க கேட்கக்கூடிய அந்த பாட்டோ பாட்டோ பாடலோட நினைத்தாலே நிற்கும் நிகழ்ச்சி நிறைவு பெறும்.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.
0: ஓகே சொல்.
1: சாதனை படத்துல ஓ வானமாடி அப்படின்ற பாடல் சார்.
0: ஓகே, நன்றி.
1: நன்றி, வணக்கம் சார்.
0: கேட்க போற இந்த பாடலோட நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெறும்.

நேர்களே, இன்றைய ஊட்டி எஃப்எம் 101.8 எமது இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவு பெறுகிறது. இனி தொடரும் நிகழ்ச்சிகள் சென்னை மற்றும் டெல்லி நிலையங்களிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: has been witnessing repeated disruptions since the beginning of the monsoon session on July 20. The government on Wednesday informed the Rajya Sabha that cyber frauds have nearly tripled in the country from 10,395 in 2020 to 29,758 in 2024, with Telangana accounting for the highest numbers of cases in 2024. In a written reply to a question in the Rajya Sabha, Minister of State for Home Affairs Bandi Sanjay Kumar said data published by the National Crime Records Bureau NCRB showed that the number of cyber fraud cases were 10,395 in 2020, 14,007 in 2021, 17,470 in 2022, 19,466 in 2023, and 29,758 in 2024. Among the identified categories in 2024, online banking fraud accounted for the highest number of cases at 4,659, followed by credit or debit card fraud, 3,829, marketing or investment fraud at 3,044, ATM fraud at 1,659, fraud call or vishing 1,264, gaming app or website fraud 1,019, OTP fraud 965 and e-wallet or UPI fraud at 723. The minister said separate data under gaming apps or websites, marketing or investment fraud, fraud call or vishing, and e-wallet or UPI fraud has been maintained only since 2024. State-wise data showed that Telangana recorded the highest number of cyber fraud cases in 2024 at 18,922, followed by Bihar at 4,020, Maharashtra 2,827, and Odisha 1,546. The minister said the NCRB does not maintain data on the amount of money lost or recovered in cyber fraud cases. He said the Ministry of Home Affairs has set up the Indian Cybercrime Coordination Centre, I4C, to tackle cybercrimes in a coordinated manner. The government has taken measures to strengthen cyber policing, which includes the Samanvay platform for data sharing and analytics, the Cyber Fraud Mitigation Centre, the Sahyog portal, the Joint Cyber Coordination Teams, the Cyber Criminal Suspect Registry, the Cyber Commando Program, National Digital Investigation Support Centres, a standard operating procedure for complaint handling, and nationwide public awareness campaigns. And that's all in Parliament Review.
1: Neram, 8 mani 30 nimidam.
2: Akashavani. வானொலி நாடக விழா 2026 இன்று இடம்பெறுவது. கோயம்புத்தூர் வானொலி நிலையம் படைத்தளிக்கும் மௌன விரதம் நகைச்சுவை நாடகம். எழுதியவர் பூங்குயில் சீனி அவர்கள். அமைப்பு எஸ் விஜயகுமார்.
3: கோமதி, கோமதி,
4: இங்க தானே இருக்கேன். நான் என்னவோ பக்கத்து வீட்டுல இருக்கிற மாதிரி ஏன் சத்தம் போட்டு ஊற கூட்டுறீங்க?
3: ஏன் கோமதி இப்படி கோபப்படுற?
4: கோபப்படாம என்ன பண்றது? 3 மாசமா வீட்டு லோன் கட்டல, வண்டி லோன் கட்டல, டிவி லோன் கட்டல. எல்லாரும் போன் போட்டு என்ன பைத்தியக்காரி ஆக்கிடுவாங்க போல இருக்கு. எல்லா லோனையும் என் பேர்ல எல்லாம் வாங்கி போட்டிருக்கீங்க. உங்க பேர்ல வாங்கி இருந்தா அந்த டென்ஷன் என்னன்னு உங்களுக்கு நல்லா புரியும்.
3: அத தெரிஞ்சுதான் எல்லா லோனையும் உன் பேர்ல வாங்கி போட்டேன். இப்ப புரியுதா? அளவுக்கு அதிகமா லோன் வாங்கினா எவ்வளவு டென்ஷன் ஆகும்னு. பக்கத்து வீட்டுக்கார வீடு கட்டிட்டான்னு நல்லா இருந்த நம்ம வீட்டை இடிச்சு லோன் போட்டு வீடு கட்ட சொன்னேன். பக்கத்து வீட்டுக்காரன் புது வண்டி வாங்கிட்டான்னு என்னையும் புது வண்டி வாங்க சொன்னேன். பக்கத்து வீட்டுக்காரன் பெரிய டிவி வாங்கிட்டான்னு நீயும் பெரிய டிவியா லோன்ல வாங்கிட்ட. திடீர்னு உன் கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க. இப்ப நீ வேலைக்கு போகாம வீட்டுல இருக்க. உனக்கு வேலை இல்லைங்கிறது லோன் கொடுத்தவங்களுக்கு கவலை இல்ல. டியூ கட்ட சொல்லி உன்ன தொல்ல பண்றாங்க, நீ என்ன தொல்ல பண்ற? இப்ப புரிஞ்சிட்டியா?
4: ஆமா, என்ன இன்னைக்கு வேலையை விட்டு சீக்கிரமாவே வந்துட்டீங்க போல இருக்கு.
3: கோமதி, வேலையவே விட்டுட்டு வந்துட்டேன்.
4: என்னங்க புதுசா ஒரு குண்ட போடுறீங்க? மீதி லோன் எல்லாம் உங்களை நம்பித்தானே இருக்கு.
3: கோமதி, நானும் எத்தனை மாசம்தான் சம்பளம் வாங்காம வேலை செய்யறது. எங்க முதலாளி ஏற்கனவே எனக்கு 5 மாசம் சம்பளம் பாக்கி வச்சிருக்காரு. வந்தது பார் கோவம், நான் கோமதி புருஷன்.

0: என்கிட்டவே உன் வேலையை காட்டுறியான்னு டிஃபன் கேரியர் தூக்கிட்டு உடனே வெளியே வந்துட்டேன்.
1: என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? தலைக்கு மேல எத்தனை சுமை இருக்கு? கொஞ்சமாவது அத பத்தி நினைச்சு பாத்தீங்களா?
0: சம்பளமே கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றேன், என்ன இலவசமா போய் வேலை செய்ய சொல்றியா?
1: சம்பளம் இன்னைக்கு இல்லைன்னாலும் நாளைக்கு ஒன்னா வந்துரும்ல. அப்படி சம்பளம் கிடைக்கலன்னா கடைய உங்க பேருக்கு எழுதி வாங்கிடலாம்.
0: என்னது கடையை எழுதி வாங்குறோமா கோமதி? இது உனக்கே நியாயமா தெரியுதா? லட்சக்கணக்கா பணம் போட்டு நடத்துற கடைய எங்க முதலாளி எப்படி எனக்கு எழுதி கொடுப்பாரு?
1: நம்ம பக்கத்து வீட்டு கோபால் இல்ல, கோபால். கோபால் எப்படி முதலாளி என்ன தெரியுமா? கோபாலுக்கும் அவங்க முதலாளி 2 வருஷமா சம்பள பாக்கி வச்சிருந்தாராம். கோபால் போய் அவங்க முதலாளி கிட்ட என் சம்பள பாக்கிய கொடுங்கன்னு கேட்டாராம். அதுக்கு அவங்க முதலாளி, சம்பளம் எல்லாம் கொடுக்க பணம் இல்ல, இந்த கடைய நீயே நடத்திக்கோன்னு எழுதி கொடுத்துட்டு பழனிக்கு போயிட்டாராம்.
0: என்ன பெக்கரா மாறிட்டாரா?
1: அவர் அதுக்கெல்லாம் போகலீங்க, பழனியில இருக்கிற அவங்க பொண்ணு வீட்டுக்கு போய் செட்டில் ஆயிட்டாரு. இப்போ கோபால் கடைய சூப்பரா நடத்திக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி உங்க முதலாளியும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாம போய் கடைய உங்க பேருக்கு எழுதி வச்சுட்டா நாளைக்கு நீங்களும் ஒரு முதலாளி தானே, அதனால நீங்க பழைய மாதிரியே அங்கேயே வேலைக்கு போங்க.
0: கோமதி உன் கற்பனைக்கு அளவே இல்லையா?
1: அதிர்ஷ்டம் வாழ்க்கையில ஒரு தடவை தான் கதவை தட்டும், அது இப்போ உங்களுக்கு சம்பள பாக்கி மூலமா தட்டி இருக்கு. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எதுக்கும் பக்கத்துல இருக்கிற ஜோசியர் கிட்ட போய் ஜோசியம் கிட்டிட்டு வரலாம். புறப்படுறீங்களா?
0: என்ன கோமதி, நம்ம ஜாதகத்தை வாங்கிட்டு ஜோசியர் உள்ள போனார், ரொம்ப நேரம் ஆச்சு, ஆளவே காணோம்.
1: அவரு ஜாதகத்தை பூஜையில வச்சு எடுத்துட்டு வர போல் இருக்குங்க.
0: சாம்பார் வாசனை கம கமனு வரத பார்த்தா அவர் சாப்பிட்டு இருக்காரு போல் இருக்கு. நாம என்னமோ டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி தெரியுது.
1: கொஞ்சம் வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்கீங்களா? எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. ஜோசியர் காதல விழுந்துட போகுது, அவர் சங்கடப்பட போறாருங்க. சரி சரி சரி, சாமி வந்துட்டாரு, அமைதியா இருக்கீங்களா?
2: உங்க பேரு அழகேசன், உங்க மனைவி பேரு கோமதி, ஜாதகம் நல்ல பளிச்சுன்னு இருக்கே.
0: வர வழியில இப்பதான் சாமி ஜெராக்ஸ் எடுத்துட்டு வரோம்.
2: ஐயோ அதை சொல்லல, இந்த ஜாதகக்காரருக்கு இன்னும் 30 நாள்ல ஒரு பிரைட்டான எதிர்காலம் இருக்குன்னு சொல்ல வந்தேன். ஏதோ சந்தேகம்னு எங்கிட்ட கேளுங்க.
1: அது ஒண்ணும் இல்ல சாமி, இவருக்கு சொந்தமா தொழில் அமையுமா இல்ல காலம் முழுக்க சம்பளத்துக்கு தான் வேலைக்கு
2: போவாரன்னு? குரு 8ல இருக்கிறான், அதனால இவருக்கு திடீர் யோகம் எல்லாம் வரும். ஆனா நீங்க அதுக்கு சில பரிகாரங்களை செஞ்சா அந்த யோகம் சீக்கிரமா வந்து சேரும்.
0: அதுக்கு தானே உங்களை தேடி வந்தோம், என்ன பரிகாரம்னு சொல்லுங்க, உடனே செஞ்சிடறோம்.
2: வீட்டுல தினமும் ஒரு மண்டலத்துக்கு விளக்கு ஏத்தணும்.
0: இவ்வளவுதானா? பண்ணிட்டா போச்சு.
2: விளக்கு மட்டும் ஏத்தனா பத்தாது,
0: கூட ஊதுபத்தியும் வைக்கணுங்களா?
2: சோ சொல்லி முடிக்கிற வரைக்கும் குறுக்க குறுக்க பேசாதீங்க. விளக்கு பத்த வச்சுட்டு ஒரு மண்டலம், அதாவது 48 நாள் நீங்க ரெண்டு பேரும் மௌன விரதம் இருக்கணும்.
0: அதாவது விளக்கு ஏத்திட்டு 48 நாள் வெளியே யாரு கூடயும் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களா?
2: அப்படி இல்லைங்க, நீங்க ரெண்டு பேரும் யாருகிட்ட வேணாலும் பேசிக்கலாம், ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் 48 நாள் பேசிக்கவே கூடாதுன்னு சொன்னேன்.
1: சாமி என்ன சொல்றீங்க, நாங்க ரெண்டு பேரும் 48 நாள்
2: இப்படி பேசாம மௌன விரதம் இருந்தீங்கன்னா 48 நாளைக்கு அப்புறம் உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காது போங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்க மனசுல என்ன நினைச்சிருக்கீங்களோ அதெல்லாம் சீக்கிரம் நடக்கும்.
0: ஐயோ சாமி, 48 செகண்ட் கூட என்னோட கோமதி கூட பேசாம இருக்க முடியாதே, வேற ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க.
2: ஜாதகத்தையும் தலையெழுத்தையும் மாத்தி எழுத என்னால முடியாது.
1: 48 நாளுங்கிறத கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: ஆமா சாமி, கொஞ்சம் டிஸ்கவுண்ட். ராத்திரி ஆனா கோமதிக்கு அக்கம் பக்கத்து வீட்டு பிரச்சனைகளை என்கிட்ட சொன்னாதான் தூக்கமே வரும்.
1: முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க, அப்புறமா நாம சண்டையை வச்சுக்கலாம்.
2: சரி, ஒரே ஒரு வழிதான் இருக்குங்க. நீங்க ஒரு விளக்கு ஏத்துறதுக்கு பதிலா 3 விளக்கு ஏத்திட்டு ஒரு அரை மண்டலம், அதாவது ஒரு 24 நாள் மௌன விரதம் இருந்தா கூட ஓரளவு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்.
1: ஓகே ஓகே, இது கூட நல்லா தான் இருக்கு சாமி.
0: ஆமா கோமதி, இதுக்கு வேணா நான் சம்மதிக்கிறேன்.
2: 24 நாள் ஒரே வீட்டுல பேசாம ஒன்னா இருக்கலாம். வீட்டு ஹால்ல ஒரு பிளாக் போர்டை மாட்டி அவங்க அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை எழுதி

0: தெரிஞ்சுக்குங்க, தப்பி தவறி கூட ரெண்டு பேரும் பேசிடக்கூடாது. அதே மாதிரி நீ என்ன காரணத்துக்காக மௌன விரதம் இருக்கீங்கன்னு யாருக்கிட்டையும் மூச்சு விடக்கூடாது. அப்படி யாருக்கிட்டையாவது சொல்லிட்டீங்கன்னா நீங்க ஆசைப்பட்ட எதுவுமே நடக்காது. மௌன விரதம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. இந்தாங்க உங்க ஜாதகம்.
1: கோமதி, உடனே விரதத்தை ஆரம்பிச்சா நம்ம மகன் விமல் வந்து ஏன் ரெண்டு பேரும் பேச மாட்டீங்கன்னு கேப்பானே.
2: நம்ம விமலுக்கு ஒரு மாசம் பரீட்சை லீவு விட்டாச்சு. போன வாரமே அவன் தாத்தா பாட்டி கூட ஊருக்கு போயாச்சு. அவன் வரத்துக்குள்ள நம்ம விரதத்தை கச்சிதமா முடிச்சுக்கலாம், சரியா? இன்னொன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம என்ன காரணத்துக்காக விரதம் இருக்கோம்னு யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. அப்புறம் நீங்க கடைக்கு முதலாளியும் ஆக முடியாது, நான் முதலாளி பொண்டாட்டியாகவும் ஆக முடியாது. எங்க வீட்டுக்காரர் கூட பேசி நாலு நாள் ஆச்சு, ஆனா நாலு நாள் 40 வருஷம் ஆன மாதிரி தெரியுது. இன்னும் 20 நாள் இருக்கு, எப்படி சமாளிக்க போறேனோ. ஆமா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே லீவு நாள், அதுவுமா எங்க போய் தொலைஞ்சாரு இவரு? அவர் என் கூட பேசாட்ட கூட பரவாயில்ல, வீட்டுக்குள்ளேயே அவரை பார்த்துக்கிட்டு இருந்தா எனக்கு நிம்மதியா இருக்குமே. ஆ, மறந்துட்டேன், போர்டில் என்ன எழுதி வச்சிருக்காருன்னு பார்க்கலாமா? நான் சினிமாவுக்கு போகிறேன், என்னை தேட வேண்டாம். ஓ, மௌன விரதத்தை சாக்கா வச்சுக்கிட்டு ஊர் சுத்த போயிட்டீங்களா? பொறுத்துருங்க பொறுத்துருங்க, இன்னும் 20 நாள் தானே இருக்கு, மொத்தமாக உங்களை பேசிக்கிறேன்.
3: கோமதி, அம்மா கோமதி,
4: என்ன கோமதி திரு திருன்னு முழிக்கிற, உங்க அப்பன மாதிரியே.
2: அம்மா வாங்கம்மா, வாங்கப்பா, திடீர்னு வந்திருக்கீங்களா, நான் தான் ஷாக் ஆயிட்டேன்.
3: ஒண்ணு இல்லம்மா, பக்கத்து வீடு பீதாம்பரம் இருக்காருல்ல, அவர் பொண்ணுக்கு இந்த ஊர்ல தான் கல்யாணம் வச்சிருக்காங்க.
2: ஓஹோ,
3: அதான் கல்யாணத்தையும் பார்த்துட்டு உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலாம்னு வந்தோம்.
4: ஆமா அம்மா, என்னம்மா நல்லா இருக்கியம்மா?
3: மாப்பிள்ள எங்கம்மா?
2: அதோ அங்க பாருங்க.
3: என்னமா இது பிளாக் போர்டு காட்டுற?
4: பிளாக் போர்டுல என்னமோ எழுதி இருக்குது பாருங்க, அதை படிச்சு சொல்லுங்க.
3: ஓ, அதுவா சமாச்சாரம்? அப்படி என்ன எழுதி இருக்குது? நான் சினிமாவுக்கு போகிறேன், என்னை தேட வேண்டாம். ஏமா கோமதி, நான் சினிமாவுக்கு போறேன்னு உங்ககிட்ட நேர்லயோ இல்ல போன்லயோ சொல்ல வேண்டியது தானே? ஏன் இப்படி பிளாக் போர்டில் எழுதி வச்சு போட்டு போயிருக்காரு?
4: ஏமா, திடீர்னு அவருக்கு வாய் ஏதாவது பேச முடியாம போயிடுச்சா என்ன?
2: ஏமா, நல்லா இருக்கிற மனுஷனை நோயாளி ஆக்குறீங்க, நான் அவரும் பேசிக்கிறது இல்ல.
3: என்னது, நீயும் மாப்பிள்ளையும் பேசிக்கிறது இல்லையா?
4: நான் அப்பவே சொன்ன கேட்டீங்களா, இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கவே இல்லை, அந்த ஆள் மொழியே சரியில்லைன்னு சொன்னேன். அவரை ஒரு தடவையாவது உத்து பாத்தீங்களா நீங்க? இப்ப என் பொண்ணு வாழ்க்கையே நிம்மதி இல்லாம போச்சு, மெல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம எப்படி வேதனைப்பட்டு நிக்கிறா பாருங்க.
2: அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா?
3: நீ பெரிய தைரியசாலின்னு எனக்கு தெரியுமா, அதுக்காக நீ எதுக்கு பயந்துக்கொள்ள வேண்டாம், உனக்கு நாங்க துணை இருக்கிறோம்.
4: ஆமா இருக்கோம் இருக்கோம்.
3: அடுத்தவங்களை பார்த்து அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு பணத்தாசை போல இருக்குது. அதான் இன்னும் வரதட்சணை வாங்கிட்டு வான்னு உன்னை கொடுமைப்படுத்துறாரு போல இருக்குது. வருட்டு வருட்டு.
2: ஐயோ அப்பா அப்பா அப்பா, ஏன்பா இப்படி தேவையில்லாத கற்பனை எல்லாம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க?
4: இந்த சின்ன வயசுல நான் தனியா விட்டுட்டு சினிமாவுக்கு போறதுக்கு மாப்பிள்ளைக்கு எப்படிமா மனசு வந்துச்சு?
3: அதானே.
2: கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா, எங்க வீட்டுக்காரரு வந்துட்டாரு.
1: வாங்க மாமா, வாங்க அத்த, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
3: ஏதோ இருக்கிற.
1: என்ன மாமா, ஏதோ தொலைச்சிட்டு வந்து பேசுற மாதிரி பேசுறீங்க.
3: என்ன மாப்பிள்ள பண்றது, உங்க வீட்டுக்கு வந்து எங்க நிம்மதியவே தொலைச்சிட்டோம் மாப்பிள்ள.
2: அப்பா சும்மா இருங்கப்பா,
3: எதையுமே நேர்ல பேசினாதான் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்.
1: மாமா என்ன சொல்ல வரீங்க?
3: நீங்க என் பொண்ணு கூட சண்டை போட்டுட்டு பேசாம இப்படி பிளாக் போர்டில் எழுதி வச்சு போட்டு போறது ஒரு குடும்ப தலைவனுக்கு லட்சணமானு கேக்குற மாப்பிள.
4: ஆமா மாப்பிள, என் பொண்ணு என்ன தப்பு பண்ணுனா ஏன் மாப்பிள அவ கூட பேசாம இப்படி நடந்துக்கிறீங்க?
1: அத்த, அதை பத்தி இப்ப என்னால ஒன்னும் சொல்ல முடியாது, எல்லாம் உங்க பொண்ணுகிட்டயே பேசிக்கோங்க.

0: பாத்தீங்களா, நாம கேட்ட கேள்விக்கு எந்த பதிலுமே சொல்லாம டமார்னு கதவை சாத்துறாரு. நமக்கே இப்படின்னா நம்ம பொண்ணுக்கு எப்படி இருந்திருக்கும்?
1: அதானே.
2: அம்மா கொஞ்சம் சும்மா இருங்கம்மா. ஏம்மா நீங்க வேற எனக்கு டென்ஷன் பண்றீங்க?
1: கோமதி, பெத்த ஒண்ணே கண் கலங்கி நிக்கிறத பாத்துட்டு என்னால எல்லாம் சும்மா இருக்க முடியாது. சம்பந்திய வர சொல்லி மாப்பிள்ளைய கண்டிச்சு வைக்க சொல்றேன். நீ கவலைப்படாம இருமா, நாங்க இருக்கிறோம்.
3: அழகு அழகு.
4: கோமதி, அம்மா கோமதி.
2: வாங்க மாமா, வாங்க அத்த.
4: வர்றேம்மா.
5: அம்மா நானும் வந்துட்டேன்.
2: ஹே விமல், வாட ராஜா, வா வா வா வா வா.
5: அம்மா அப்பா எங்கம்மா?
2: அப்பா வேலைக்கு போயிட்டாருப்பா.
5: ஏமா உனக்கும் அப்பாவுக்கும் சண்டையாமே, பாட்டி தாத்தா சொன்னாங்க. ஏமா சின்ன பசங்க தானே சண்டை போட்டுக்குவாங்க, நீங்க எதுக்குமா சண்டை போட்டுக்கிறீங்க?
3: கேட்டியாமா, ஒரு சின்ன குழந்தை கேட்கறான், பதில் சொல்லு. உங்க அப்பா தான் போன் பண்ணி என்ன பிரச்சனைன்னு போய் பாருங்கன்னு சொன்னார். அதான் என்னமோ ஏதோன்னு ஓடி வந்தோம்.
2: ஷூ, இந்த பெருசங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இல்லாத பிரச்சனையும் ஊதி ஊதி பெருசாக்கிடும் போல இருக்கே. எதுக்காக மௌன விரதம் இருக்கும்னு வெளியே சொன்னா அது பலிக்காதுன்னு ஜோசியர் வேற சொல்லியிருக்காரு.
3: என்னம்மா கோமதி, ஏதோ யோசனையிலேயே இருக்கியே.
2: அது ஒன்றும் இல்லைம்மாமா. நீங்கள் எல்லாரும் திடீர்னு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க தானே, இன்னைக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இருங்க இருங்க, முதல்ல காஃபி போட்டு கொண்டு வரேன். விமல் வாடா, உனக்கு ஸ்நாக்ஸ் தரேன்.
5: ஆமாம்மா பசிக்குதுமா, வாமா போலாம்.
4: ஏங்க இங்க பாருங்க, உங்க சம்பந்தி சொன்னாரு பிளாக் போர்டு நடு வீட்டுல தொங்குது. நம்ம அழகு என்ன எழுதிட்டு போயிருக்கான்னு படிங்க.
3: அப்பா அம்மா வருகிறார்கள், சுவையாக சாப்பாடு சமைத்து போடவும்.
4: அதுக்கு கோமதி என்ன எழுதியிருக்கா, அதை படிங்க.
3: எனக்கு உடல் நலம் இல்லை, அதனால் உங்க அப்பா அம்மாவுக்கு ஹோட்டலில் சாப்பாடு ஆர்டர் செய்து வாங்கி கொடுக்கவும்.
4: ஏங்க பாத்தீங்களா, என்னதான் நம்ம பையன் பொண்டாட்டி கூட சண்டை போட்டாலும் பெத்தவங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்க அப்பா அம்மாவுக்கு ருசியா சாப்பாடு செஞ்சு போடுன்னு எழுதி வச்சிருக்காங்க. ஆனா இந்த கோமதி குத்துக்கல்லாட்ட வீட்டுல இருந்துட்டு உடம்பு சரியில்லைன்னு ஒரு பொய்ய வேற சொல்லிட்டு ஹோட்டல்ல வாங்கி கொடுக்க சொல்லி எழுதி வச்சிருக்கா. இப்பவே தெரிஞ்சுக்குங்க யார் மேல தப்பு இருக்கும்னு.
1: ஓ சம்பந்தி, வாங்க சம்பந்தி வாங்க. எப்ப வந்தீங்க?
3: அரை மணி நேரமாச்சு.
1: உங்க மகன், அதுதான் எங்க மருமகன், எழுதி வச்சத படிச்சு பாத்தீங்களா சம்பந்தி?
3: படிச்சோம் படிச்சோம். எனக்கு என்னவோ அழகு எழுதின விட உங்க மக கோமதி எழுதினதுதான் தப்பா தெரியுது.
1: கோமதி தப்பா எழுதியிருக்காளா? அப்படி என்ன எழுதியிருக்கான்?
3: எங்க பையன் பெத்தவங்களுக்கு சாப்பாடு செய்ய சொன்னா உங்க பொண்ணு ஹோட்டல்ல வாங்கி கொடுன்னு எழுதி வச்சிருக்கா. இதுதான் மாமனாரையும் மாமியாரையும் கவனிக்கிற விதமா?
1: அப்படியா?
6: ஏன் சம்பந்தி கோவப்படுறீங்க? கோமதி உடம்பு சரியில்லைன்னு தானே எழுதியிருக்கா, இதுல என்ன தப்பு இருக்குது?
4: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கோமதிக்கு உடம்பெல்லாம் நல்லாத்தான் இருக்கு.
6: ஏன் சம்பந்தி அம்மா, எங்க பொண்ணு உடம்பு சரியில்லைன்னு பொய்யா சொல்லுது, உடம்புன்னு இருந்தா சரியில்லாமையும் போகும் தானே.
2: அத்தை இந்தாங்க அத்தை, காப்பி எடுத்துக்கோங்க.
4: அம்மா தாயே, அந்த காப்பிய உங்க அம்மா அப்பாவுக்கே கொடு. மாமியாரையும் மாமனாரையும் நீ பாத்துக்கிற விதம்தான் பிளாக் போர்டில் எழுதி வச்சிருக்கிறதுலயே தெரிஞ்சிட்டமே. என் மகன் உங்ககிட்ட சிக்கிட்டு என்ன பாடுபடுறானோ, அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். முதல்ல அவன் வரட்டும், அப்புறம் அவங்கிட்ட பேசிட்டு உன் கையில வாங்கி சாப்பிடறோம்.
2: கடவுளே, நாங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு பேசாம விரதம் இருக்கோம். இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து பேசி பேசியே நல்லா இருக்கிற குடும்பத்தை கெடுத்து குட்டிச்சோராக்கிடுவாங்க போல இருக்கு. எப்படியாவது இவங்க கிட்டேந்து என்ன காப்பாத்தி விட்டுரு கடவுளே. ராத்திரி 11 மணி ஆச்சு, இவரை வேற காணல, பெருசுக வேற அந்த மாதிரி தூங்காம குட்ட குட்ட முடிச்சுக்கிட்டே இருக்குங்க. என்ன நடக்க போகுதோ தெரியலையே. முதல்ல இவங்கெல்லாம் வீட்டை விட்டு போற வரைக்கும் இந்த பிளாக் போர்டை எடுத்து மறைச்சு வைக்கணும்.
3: கோமதி, அதை ஏமா கழட்டுற?
7: வாங்கப்பா, எப்ப வந்தீங்க? என்ன ராத்திரி 11 மணிக்கு தூங்காம பஞ்சாயத்து?
3: ஏன்பா, வீடே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு, நீ என்னடா இவ்வளவு நேரம் கழிச்சு ராத்திரி வர்ற? உனக்கும் கோமதிக்கும் நடந்துட்டு இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வைக்கத்தான் நாங்க உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
7: பா, எங்களுக்குள்ள பிரச்சனையா? எங்களுக்குள்ள தேவையில்லாம நீங்க பிரச்சனை பண்ணாம போய் தூங்குங்க.
1: உங்கனாலதான் தூக்கத்தை தொலைச்சிட்டு எல்லாம் உட்காந்துருக்குறோம். கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு நான் சினிமாவுக்கு போகிறேன், என்ன தேட வேண்டாம்னு பிளாக் போர்டில் எழுதி வச்சுட்டு ஏன் போனீங்க மாப்பிள்ள?
7: அது அதெல்லாம் என் பர்சனல் விஷயம், அதெல்லாம் எல்லாருக்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை.
1: அப்படின்னா பொண்ணை கொடுத்த எங்களுக்கு இந்த வீட்டில் என்ன மதிப்புங்கிற?
6: மாப்பிள உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைனா நீங்க ஏன் கோமதியோட பேசாம பிளாக் போர்டில் எழுதிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்குள்ள எந்த சண்டையும் இல்லைனா எங்க கண்ணு முன்னாடியே நீங்க கோமதியோட பேசுங்க, அதை பார்த்துட்டு நாங்க சந்தோஷமா ஊர் போய் சேர்ந்துடுறோம்.
7: ஐயோ, நிலைமை புரிஞ்சுக்காம இப்படி உயிர் எடுக்கிறாங்களே. மட்டும் முடியட்டும், இந்த கோமதியை உண்டு இல்லைன்னு கேட்டுருக்கோம்.
1: என்ன மாப்பிள, கேட்ட கேள்விக்கு பதில சொல்லாம சும்மா பேந்த பேந்த முழிக்கிறீங்க?
7: இதோ பாருங்க, கோமதி ஏன் பொண்டாட்டி, அவ கூட எப்ப பேசணுமோ அப்ப பேசிக்கிறேன். தயவு செஞ்சு நீ நிம்மதியா விடுறீங்களா?
6: நீங்க ரெண்டு பேரும் இப்படி பேசாம கீரியும் பாம்புமா இருக்கும் போது நாங்க எப்படி நிம்மதியா ஊருக்கு போக முடியுமா?
2: பிள்ளைகளா, போவும் வாசமுமா இருக்கிற எங்களை இப்படி கீரியும் பாம்புமா ஆக்கி போட்டீங்களே.
3: கோமதி, ஆம்பளை தான் வீராப்பா இருப்பாங்க, நீயாவது கோபத்தை தூக்கி வீசிட்டு அவங்க கிட்ட பேச வேண்டியதுதானம்மா.
2: என்ன நடக்கும் தலையில எழுதிருக்கோ அது மாதிரி தான் நடக்கும். அவங்க அவங்க அவங்க அவங்க வேலையை பாத்துக்கிட்டு இப்ப கிளம்புறீங்களா?
6: பாத்தீங்களா என் பொண்ணு எவ்வளவு வேதனைப்பட்டு பேசுறான்னு. என் மாப்பிள நம்ம குடும்பத்துக்கு கதாநாயகனா வருவாருன்னு பார்த்தா இப்படி வில்லனா வந்து நிக்கிறாரே. என் பொண்ணு வாழ்க்கையே போச்சே.
2: அம்மா அம்மா கொஞ்சம் சும்மா இருமா, ஏம்மா இப்படி எல்லாம் பண்ற?
4: ஆஹா, இத்தனை நாள் அவங்க பொண்ணை வச்சு காப்பாத்தினது என் பையன், அவன் உங்களுக்கு இப்ப வில்லனா தெரியறானா? என் பையனுக்கு தான் அவங்க பொண்ணு வில்லியா தெரியறா, அத முதல்ல புரிஞ்சுக்கங்க.
7: அம்மா கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஆள் ஆளுக்கு இப்படி வார்த்தையை வளர்த்துட்டே போறீங்க, அவங்க தான் அறிவில்லாம பேசுறாங்கன்னா நீங்க அதுக்கு மேல இருப்பீங்க போல் இருக்கே.
1: பாத்தியாமா பாத்தியா, உன் புருஷே எங்களை அறிவில்லாதவங்கன்னு சொல்றாரு. இந்த பிரச்சனை இப்பத்திக்கு முடியாது போல் இருக்குது பரிமலா. வெடிஞ்சது நம்ம பேரை விமலை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போறோம், இவங்க முடிவை அவங்க முடிவு பண்ணுவாங்க. விமல், நீ இந்த சேர்லேயே உட்காந்துரு, தாத்தாவும் பாட்டியும் ரூமுக்குள்ளே போய் வக்கீலங்களை பார்த்துட்டு வந்துடுறோம், சரியா? வா பரிமளா, ரூமுக்குள்ளே போய் வக்கீலை பார்த்துட்டு வந்துடலாம்.
8: வாங்க சார், வாங்க மேடம், உட்காருங்க. என்ன விஷயமா என்னை பார்க்க வந்திருக்கீங்க?
1: சார், டைவர்ஸ் வேணும், அதுக்காகத்தான் வந்திருக்கோம்.
8: என்ன சார் சொல்கிறீங்க, காலம் போன கடைசியில் இந்த வயசில் உங்களுக்கு எதுக்கு டைவர்ஸு?
1: சார், டைவர்ஸ் எனக்கு இல்லை சார், என் மகளுக்கு.
8: குழந்தை இருக்கா
1: சார்? ஒரே ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு தான் சார் டைவர்ஸ் கேட்குறோம்.
8: சார், குழந்தைக்கெல்லாம் எப்படி சார் டைவர்ஸ் வாங்க முடியும்?
1: சார், நான் குழந்தைன்னு சொன்னது என் பொண்ணு சார்.
8: சார் சார், நீங்கள் டைவர்ஸ் கேட்குறதா சொன்னீங்களே, உங்கள் குழந்தை, அந்த குழந்தைக்கு குழந்தை இருக்கான்னு
1: கேட்குறேன். ஓ, அப்படி கேட்டிங்களா? ஒரே ஒரு மகன் இருக்கான் சார்.
8: ஓ சரி சரி, அவன் இப்போ எங்கே இருக்கான், அவனை கொஞ்சம் விசாரிக்கணுமே.
1: வெளியே தான் சார் உட்காந்துருக்கான், இதோ வர சொல்கிறேன். பரிமளா, நீ போய் விமலை கூட்டிகிட்டு வா.
6: சரிங்க. டேய் விமல, வக்கீல் மாமா உங்ககிட்ட ஏதோ கேள்வி கேட்கணுமாமா சாமி.
5: சே, ஸ்கூலில் தான் மிஸ்ஸு கேள்வி மேலே கேள்வி கேட்டு உயிரை எடுக்கிறாங்கன்னா இங்கே வந்து விட மாட்டேங்கிறாங்களே.
1: சார், இவன் தான் என் பேர விமல்.
8: விமல், உனக்கு உங்கள் அம்மா பிடிக்குமா இல்லை உங்கள் அப்பா பிடிக்குமா?
5: உங்களுக்கு யாரை பிடிக்கும், உங்கள் அம்மாவையா அப்பாவையா?
8: எனக்கு ரெண்டு பேரையும் பிடிக்கும்.
5: அதே மாதிரி தான், எனக்கும் ரெண்டு பேரையும் ரொம்ப பிடிக்கும்.
8: யார் அதிகமாக பிடிக்கும், யாராவது ஒருத்தரை சொல்லுப்பா.
5: சார், அம்மாவை பிடிக்கும்னா உனக்கு எல்லாமே நான் தானே வாங்கி தரேன்னு அப்பா அடிப்பார். அப்பாவை பிடிக்கும்னா உனக்கு எல்லாமே நான் தானே செஞ்சு தரேன்னு அம்மா அடிப்பாங்க. எனக்கு எதுக்கு சார் இந்த வம்பு, ரெண்டு பேரும் எனக்கு பிடிக்கும் சார், போதுமா?
8: சார், என்ன சார் உங்கள் பேரன் இப்படி பேசுகிறான்? ஓகே சரி, நான் பார்த்துக்கிறேன். தம்பி, அடுத்த கேள்வி, வீட்டில் உங்கள் அம்மாவும் அப்பாவும் அடிக்கடி சண்டை போட்டுக்குவாங்களா? அப்படி சண்டை போடுறத எப்போது நீ நேரில் பார்த்துருக்கியா?
5: சார், என் பாட்டியும் தாத்தாவும் தான் அடிக்கடி சண்டை போடுவாங்க. நேற்று கூட தாத்தா கூட சண்டை போட்டுட்டு இந்த பாட்டி தாத்தா மேலே பூரிக்கட்டை எடுத்து வீசிட்டாங்க.
8: சார், என்ன பையன் சொல்கிறத பார்த்தா டைவர்ஸு உங்கள் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் தேவைப்படாது போல. அநேகமாக உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் தான் தேவைப்படும்னு நினைக்கிறேன்.
1: பரிமளா, பாத்தியா, இவனை வச்சுட்டு என் கூட சண்டை போடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருப்பேன். இப்போ பாரு, வெளியே சொல்லி என் மான மரியாதையெல்லாம் வாங்குறான்.
8: சார், உங்கள் வீட்டு அட்ரஸை கொடுத்துட்டு போங்க. நான் உங்கள் வீட்டுக்கு வந்து மொத்த குடும்பத்தையும் வச்சு பேசிக்கிறேன்.
1: வக்கீல் சார், வாங்க வாங்க. வீட்டை கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்துட்டீங்களே. முதல் முதல்ல எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இடது காலை எடுத்து வச்சு உள்ளே வாங்க சார்.
8: எனது இடது காலவா? ஏன் சார், முத முதலாக வரவங்கள வலது காலை தானே எடுத்து வச்சு வர சொல்லுவாங்க. நீங்கள் என்னன்னா இடது காலை வச்சு வர சொல்கிறீங்க?
1: சார், ஒரு நல்ல காரியம் செய்யும் போது தான் வலது காலை எடுத்து வச்சு உள்ளே வர சொல்லுவாங்க. வாங்க சார், வாங்க, உள்ளே வாங்க. கோமதி, அம்மா கோமதி, யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாருமா.
2: என்னப்பா பிளம்பரை எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நேத்துக்கே என் வீட்டுக்காரரு வேற ஒரு பிளம்பரை கூட்டிட்டு வந்து உடஞ்சு போன பைப்பை ரெடி பண்ணிட்டாரே.
6: நான் கூட அப்படித்தான் முதல்ல நினைச்சேன் கோமதி. இவரு பிளம்பர் இல்ல, நம்ம கேஸை எடுத்து நடத்த போற வக்கீல்.
2: என்ன கேஸா? என்னம்மா சொல்றீங்க?
6: ஆமாம் கோமதி, உனக்கும் உன் வீட்டுக்காரருக்கும் டைவர்ஸ் வாங்கி கொடுக்க வந்திருக்கிற வக்கீல்மா.
2: அப்பா அம்மா என்னப்பா சொல்றாங்க, புரியுற மாதிரி சொல்லுங்கப்பா.
1: ஒன்றும் இல்லைம்மா, உனக்கும் உன் வீட்டுக்காரருக்கு இப்போ ஒத்து வர்றதில்ல தானே. உங்களை பிரிக்க வந்த வக்கீல்னு சொல்ல வந்தேன். இந்த ஊர்லேயே டைவர்ஸ்க்குன்னு பேர் போன ஒரே வக்கீல் இவரு தாம்மா. இவருக்காக ஊருக்குள்ள எத்தனை பேர் டைவர்ஸ் வாங்க காத்திருக்காங்க தெரியுமா?
2: என்ன விளையாடுறீங்களாப்பா நீங்க? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எத்தனை பிரச்சனை வந்தாலும் பெத்த பொண்ணை புருஷன் கூட நல்லா இருக்கணும்னு பேசி முடிச்சு சேர்த்து வைக்கிற பெத்தவங்களை பார்த்துருக்கேன். நீங்க என்னடா எங்களை பிரிச்சு விடுறதுலயே குறியா இருக்கீங்க.
1: அம்மா, நீயும் உன் வீட்டுக்காரரும் பயங்கரமா சண்டை போட்டு பேசாம எதிரும்புதிரமா இப்படி நிம்மதி இல்லாம நீ இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்குதுமா.
2: இதை மட்டும் என் வீட்டுக்காரர் காதுல கேட்டாரு, உங்க அத்தனை பேரையும் வீட்டுக்குள்ளேயே வராம பண்ணிடுவாரு.
8: சார், சார், என்ன மச மசம் நீங்க உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருந்தா எப்படி சார்? சீக்கிரம் ஒரு சட்டு போட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. நான் என் டைவர்ஸ் விஷயமா இன்னைக்கு கோர்ட்டுக்கு போகணும் சார்.
1: என்னது, நீங்களும் உங்க பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ண போறீங்களா? என்ன சார் இது?
8: ஆமா சார், உங்க வீட்டு பிரச்சனையை விட எனக்கு 10 மடங்கு பிரச்சனை. சீக்கிரம் உங்க மருமகனை வர சொன்னீங்கன்னா மேற்கொண்டு என்ன பண்ணலாம் நான் சொல்லிட்டு கிளம்பிடுவேன்.
7: யாரும் கூப்பிட வேண்டாம், நாங்களே வந்துட்டோம்.
1: என்னது, நாம வக்கீல கூட்டிட்டு வந்திருக்கோம், மாப்பிள்ள சாமியார கூட்டிட்டு வந்திருக்காரு, குடும்பம் ரெண்டா போறதுக்கு மந்திரங்கந்திரம் போடுவாரோ?
2: அப்பா, அவர் சாமியார் இல்லப்பா, ஜோசியர்.
9: எல்லாருக்கும் வணக்கம்ங்க, நான் தான் ஜோசியர் ஜோதிலிங்கம். இந்த அழகான அழகு குடும்பத்தில் இப்போ நடந்துட்டு இருக்கிற எல்லா குழப்பத்துக்கும் பிரச்சனைகளுக்கு நான் தான் காரணம்.
1: என்னது புதுசா நீங்க வேற? கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்க சாமி.
9: சொல்றேன், சொல்லத்தானே வந்திருக்கிறேன். உங்க மகளும் மருமகனும் எங்கிட்ட வந்து தொழில் சரியில்லை, நிறைய கடன் ஆயிடுச்சு, குடும்பத்தில் நிம்மதியே இல்லை, எங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. நானும் இவங்களை வெளியே உட்கார வச்சுட்டு உள்ளே போய் நின்று இவங்க நடவடிக்கைகளை கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். வெளியே உட்காந்துருந்த இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காம ஏதோ பேசி வார்த்தையால் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. கோமதியோட அளவுக்கு அதிகமான ஆசையினால தான் இவங்க கடனாளி ஆகிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போது இந்த ரெண்டு பேரும் பேசாமல் இருந்தால் இவங்களுக்கு நிம்மதி கிடைக்கும்னு ஒரு 24 நாள், அதாவது அரை மண்டலம், நீங்கள் ரெண்டு பேரும் பேசாமல் மௌன விரதம் இருந்தீங்கன்னா நீங்கள் மனசில் நினச்சதெல்லாம் நடக்கும்னு ஒரு பொய்யே சொன்னேன். அழகு வந்து மௌன விரதம் இருந்த நாளிலிருந்து குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பம் ஆயிடுச்சுன்னு சொன்னார். நான் நல்லதுக்காக சொல்ல போய் இப்படி கெடுதலில் போயிடுச்சேன்னு சங்கடப்பட்டு நடந்த உண்மை என்னான்னு உங்கள் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன்.
10: சம்மந்தி, என் மகன் அழகு என்னையும் லட்சுமியும் ஜோசியர்கிட்ட கூட்டிகிட்டு போய் நடந்த விவரங்களை தெரிய வச்சுட்டான். சரி, எங்கிட்ட சொன்னது நீங்களே வந்து என் சம்மந்திக்கிட்ட சொல்லுங்கன்னு ஜோசியரை நான் தான் கையோட கூட்டிகிட்டு வந்தோம்.
4: ஆமாம், ஒத்துமையாக இருந்த நம்ம பிள்ளைங்களை பற்றி

0: தெரிஞ்சுக்காம நாம தான் தப்பா நடந்துகிட்டோம்.
1: அடப்பாமே, அப்படியா சமாச்சாரம்?
2: அப்பா, 24 நாள் முடிஞ்சதும் எல்லா விவரத்தையும் உங்க எல்லார்கிட்டையும் சொல்லலான்னு தான் இருந்தோம். அதுக்குள்ள வீட்டுக்குள்ள ஒரு பூகம்பத்தையே உண்டு பண்ணிட்டீங்களே.
3: ஏங்க, நம்ம மாப்பிள்ளைக்கு எத்தனை கடன் இருந்தாலும் சரிங்க, அத்தனை கடனையும் நம்ம பணத்தை கொண்டு வந்து அடைச்சு விட்டுடுங்க.
1: ஆமா பரிமளா.
2: அம்மா, மாப்பிள்ளை பேர்ல தப்பு இல்லம்மா, எல்லா கடனும் என் பேர்ல தான் இருக்கு. நான் தான் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களை பார்த்து அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டு அதையும் இதையும் வாங்கி குடும்பத்துல நிறைய கடன் பண்ணிட்டேம்மா.
4: கோமதி, எதுவுமே நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி வாங்கியிருந்தா நாம இப்படி நிம்மதி இல்லாம அலைய வேண்டியதில்ல.
2: சாமி, இப்பவாவது நான் என் வீட்டுக்காரர் கூட பேசலாமா?
5: உங்க வீட்டுக்காரர்கிட்ட பேச நான் எதுக்கு இனி தடை போடணும்? தாராளமா பேசிக்கங்க.
2: எங்க, என்னோட ஆசையினாலதான் நம்ம குடும்பத்துல இத்தனை பிரச்சனை வந்திருக்கு. இனிமே தேவையில்லாம அளவுக்கு அதிகமா ஆசைப்பட மாட்டேங்க.
4: கோமதி, உலகத்துல ஆசை இல்லாத மனுஷன் யாரு? எல்லா மாதிரியும் தான் நீயும் ஆசைப்பட்ட. என்ன, கொஞ்சம் அதிகமா ஆசைப்பட்ட சொல்ல மறந்துட்டேன். நீ ஆசைப்பட்ட மாதிரி எங்க முதலாளி கடைய எனக்கே எழுதி கொடுக்கறேன்னு ஃபோன்
2: பண்ணிட்டாரு. அப்படியா? ஐயோ, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நினைச்ச மாதிரியே எல்லாம் நடந்துருச்சு. எங்க, எனக்கு இன்னும் ஒரு சின்ன ஆசை இருக்குங்க.
4: சின்ன ஆசையா? நீ ஆசையினாலே எனக்கு பயமா இருக்கு. ஆமா, அது என்ன சின்ன ஆசை?
2: பொண்ணு இல்லைங்க, சொந்தமா ஒரு கார் வாங்கணுங்க.
6: வானொலி நாடக விழா 2026 நேயர்கள் இருவரை கேட்டது மௌன விரதம் நகைச்சுவை நாடகம். இதில் நடித்தவர்கள் சி எஸ் சரவணகுமார், ஸ்ரீவித்யா வரதராஜன், ஜோதி பாலசுப்ரமணியம், தளவா எம் மனோகரன், கே பானுமதி, பாலகுரு முத்துசாமி, எஸ் அழகேசன், எஸ் இந்திராணி மற்றும் சிறுவன் கே ஜே சிவேஷ் ஆகியோர். தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன். அமைப்பு எஸ் விஜயகுமார். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம்.

0: The small cap 100 index jumped nearly 1.5%. Meanwhile, in the foreign exchange market today, the rupee appreciated by 21 paise to end at 95 rupees and 64 paise against the US dollar. With Ayushi's report, Arjun Chaudhary for Akashvani News.
1: At the ongoing Commonwealth Games in Glasgow, 9 Indian boxers have assured medals for the country after sealing semi-final berths. 5 pugilists, including Arundhati Chaudhary in women's 70 kilogram, Sakshi Chaudhary in women's 51 kilogram, Sachin in men's 60 kilogram, Ankush Pangal in men's 80 kilogram semi-finals, and Narendra Berwal in men's 90 plus kilogram categories registered victories today. India's overall medal tally currently stands at 12, comprising 2 gold, 7 silver and 3 bronze. Prime Minister Narendra Modi today congratulated weightlifter Harjinder Kaur on winning the silver medal in the women's 69-kilogram weightlifting event at the Commonwealth Games. The Prime Minister also congratulated long-distance runner Gulveer Singh on winning the silver medal in the men's 10,000 metres event. And now before we end the bulletin, the headlines once again. Lok Sabha passes anti-paper leak bill proposing tougher penalties and fast-track courts to curb exam malpractices. Rajya Sabha clears legislation granting Vande Mataram the same statutory protection as the national anthem, makes insults to national song a criminal offence. Flood situation grim in Odisha, claiming 4 lives and affecting nearly 4 lakh people. Heavy rainfall also disrupts normal life in Chhattisgarh. UN Human Rights Office voices concern over Islamabad's crackdown on protesters in Pakistan-occupied Jammu and Kashmir. At the Commonwealth Games, 9 Indian boxers assured medals for the country after sealing semi-final berths. That is all in the news at 9. Good night.
2: Neram, 9 mani 15 nimidam.
3: Akashwani. மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் மழைநீரை சேகரிப்போம் இயக்கம் குறித்தும் மழைநீரை சேகரிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் சுற்றுச்சூழல் ஆர்வலர் திரு கௌதம் அவர்கள்.
5: வணக்கம் கௌதம்.
6: வணக்கம்.
5: மத்திய அரசு மழைநீரை சேகரிப்போம் இயக்கத்தை இன்னும் கூடுதல் கவனத்தோட முன்னெடுத்திருக்காங்க, இதற்கான அவசியம் என்ன, இது பற்றி உங்களுடைய கருத்து?
6: கேட்ச் த ரெயின் திட்டம் மூலயமா வந்துட்டு இன்னும் இது பல மக்களுக்கும் நம்மளுடைய நாட்டுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வளம் சேர்க்கிற ஒரு திட்டமாக தான் நான் இதை பார்க்குறேன். அண்டு உண்மையிலே இதோட ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு விஷயம். ஏன்னா இது ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து இங்கே நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் வந்து இதை வந்து இன்னும் தீவிரப்படுத்துவாங்க அண்ட் பல இடங்களுக்கு இந்த அவேர்னஸ் எடுத்துகிட்டு போவாங்க. அண்ட் முக்கியமாக வந்து எப்படியெல்லாம் ஓவரால் இந்த சிஸ்டம் வந்து கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்றதும், இதுக்கு பின்னாடி வந்து ஒரு சென்சஸ் நடக்கிறதும், அண்டு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து முன்னெடுக்க முடியும். இந்தியாவில் வந்து பல வகைப்பட்ட சீசன்ஸ் வந்துருக்கு. இந்த சீசன்ஸ்க்கு ஏற்றபடி வந்து அதுக்கான மெயின்டெனன்ஸ் ஸ்கீம் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எப்படி வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனையும் ஒவ்வொரு கவர்மெண்ட் பாடியும் வந்து கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றது, இன்க்ளூடிங் த ப்ரைவேட் செக்டர்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய எல்லா நீரையும் வந்து குறிப்பிட்டு நம்ம யூசபிள் வாட்டரை வந்து கன்ஃபார்மாக அதை நல்லபடியாக வந்து அந்த சேகரிக்க முடியும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. அண்ட் வெறும் இது திட்டமாக மட்டும் இல்லாமல் இது ஒரு வே ஆஃப் லிவிங்காக மாறும்போது வந்து கண்டிப்பாக நீருடைய முக்கியத்துவம் இன்றைக்கி வந்து ரொம்ப அடிப்படையில் எல்லாருக்கும் போய் சேரும்ன்றதையும் நான் நம்புகிறேன். அண்ட் அதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் என்னென்னா, இப்போ ஒரு சராசரி மனுஷனுக்கும் வந்துட்டு இதோடைய தேவை இப்போ வந்து ஒரு ரொம்ப இட்டனா இருக்கு. ஸோ இந்த திட்டம் மூலயமா அந்த அவேர்னஸ் இன்னும் நிறைய பேருக்கு போயிருச்சாகும். இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் வந்து எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குல்ல. ஸோ தண்ணியை காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு நேரத்தில் வந்து ஒரு ஈஸிலி ஃப்ரீ அவைலபிளான ரிசோர்ஸை சேமிங்க அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு புது மொழியா இல்லாமல் எல்லாருக்கும் இந்த அவேர்னஸ் போய் சேரும் அப்படின்றது வந்துட்டு உண்மையிலேயே இப்போ இருக்கக்கூடிய ஜென்ஸி இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கும் ரொம்பவே வந்து அவசியமான ஒரு விஷயம் அப்படின்றத நான் பார்க்குறேன். வெறும் ஒரு திட்டம் இல்லாம இது ஃபங்க்ஷனபிளாவும் மெயின்டெனன்ஸ் பார்ட்லயும் வந்துட்டு எப்படி ஒவ்வொரு வாட்டி ட்ராக் பண்றாங்க அப்படின்றதுக்கு தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் டெஃபினெட்லி ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இது மூலமா அமையும்ன்றதை நான் நம்புறேன்.
5: நிச்சயமா, அதாவது மக்கள் பங்களிப்போட எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தினா அது வந்து வெற்றிகரமா அமையும் அப்படின்றது உங்களுடைய இந்த வார்த்தைகள் வந்து புரியுது. இப்போ மழை நீரை சேகரிக்க வேண்டிய அவசியம் என்ன கௌதம்?
6: என்னுடைய லைஃப்ல வாட்டர் பேஸ் பண்ணி தான் வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து நான் முன்னெடுத்திருக்கேன். ஸோ நான் படித்தது மூலயமா எஸ்பெஷலி வர்ச்சுவல் வாட்டர் அப்படின்ற ஒரு விஷயங்கள், தென் அப்புறம் உலகத்தில் எப்படி வந்து நீர் அப்படின்றது இருக்குது, எப்படி பார்க்குறாங்க நீரை அப்படின்றது எல்லாத்தையும் பார்க்கும்போது வந்துட்டு இந்தியா இஸ் ஏ வாட்டர் ஸ்ட்ரெஸ்ட் கண்ட்ரி அப்படின்றது தான் வந்து வெளி

0: படையே தெரிகிற ஒரு விஷயம். நமக்கு அழகான மழை பெஞ்சாலும் அது குறிப்பிட்டு எல்லா டைமும் கரெக்டாக பெஞ்சா கூட இந்தியா ஸ்டில் ஏ வாட்டர் ஸ்ட்ரெஸ்ட் கண்ட்ரி, பிகாஸ் நம்ம கிட்ட வந்து ஒரு அடிப்படையில் வந்து ஒரு நீர் மேலாண்மை வந்து இப்போ இருக்கிற சிஸ்டம்ல ரொம்ப நல்லபடியாக அதை மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்றது தான் தெரிய வருது. ஸோ இந்த வாட்டர் ஸ்ட்ரெஸ்ட் கண்ட்ரியில வந்து நம்மளோட பெர்காபிட்டா அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே தெரிய வருது. அதாவது என்னன்னா 2021 சென்சஸ் எடுத்திருக்காங்க, அதாவது பெர்காபிட்டா வாட்டர் அவைலபிலிட்டி வந்து 1486 வந்து இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து 2031 வந்து பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 கியூபிக் மீட்டர் குறையுது, 1360 அப்படின்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி வந்து ஒரு கணக்கெடுப்பு இருக்கு. இது மட்டும் இல்லாம வந்துட்டு இப்ப அவைலபிலிட்டியில ஒரு பர்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 1700 வேணும். ஸோ இதுக்கு அதுக்குமே 300 கியூபிக் மீட்டர் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு கணக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து நீரை சேமிக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம இதை பார்த்தே ஆகணும். ஓகே, சூப்பர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தோம். இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் காசை சேமிக்கிறோம், நேரத்தை சேமிக்கிறோம், ரிலேஷன்ஷிப்பை கூட நம்ம சேமிக்கிறோம், ஒவ்வொரு நம்மளோட ஹெல்த்தை வந்து சேமிக்கிறோம், இதுக்கான இன்சூரன்ஸ் என்னென்னமோ இருந்தால் கூட நீரை சேமிக்கிறதுக்கு வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர் தான் ஒரே ஸ்கீம். ஓகே, அது ஒவ்வொருத்தவங்களும் இப்போ இருக்க காலகட்டத்தில் பண்ணியே ஆகணும். அதில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு ஓப்பன் டெரேஸ் ஒருத்தங்க கிட்ட இருக்கு அப்படின்னாலே அது 1 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலே வந்து 929 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஈஸிலி சேவ் பண்ண முடியும். ஓகே, அது 1 சென்டிமீட்டர் பெஞ்சா கூட. ஸோ அதில் நீங்கள் அப்படி இப்படின்ட்டு ஒரு ட்ரெயின் ஆகுதுன்னா கூட குறைஞ்சபட்சம் 800 லிட்டராவது நீங்கள் டெஃபினெட்லி சேமிக்க முடியும். அன்றாட வாழ்க்கைக்கு வந்து நமக்கு தேவை வந்து ஒரு 4 பேர் வீட்டில் இருக்காங்க அப்படின்னாலே வந்து 1000 லிட்டர்ஸ் இஸ் மோர் தென் இனஃப் ஃபார் இன்க்ளூடிங் எல்லா டொமஸ்டிக் பர்பஸும் சேர்த்து. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க, 900 லிட்டர்ஸ் வந்து சுமார் 1 சென்டிமீட்டர் அப்படின்றது. நமக்கு சென்னையில் மட்டுமே வந்து ஈஸிலி 50 சென்டிமீட்டர்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால்ன்றது வரும். நீங்கள் அது கணக்கு போட்டிங்கன்னா எங்கேயோ போய் நிற்கும் அது உண்மையிலேயே. அதே மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷனில் வந்து ஒரு 100 ஸ்கொயர் மீட்டர் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா கூட அங்கே 10,000 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஈஸிலி நம்ம சேவ் பண்ண முடியும். நான் சொல்கிற இன்ஸ்டிடியூஷன்றது ப்ரைவேட் பாடி. நான் 100 ஸ்கொயர் மீட்டர்லாம் ஒரு சின்ன இடம், ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் இன்னும் ரொம்ப பெரிய ஸ்கோப் ஆஃப் ஏரியாவே இருக்கும், ஏக்கர் கணக்கில் இருக்கும். அங்கெல்லாம் அவங்களுடைய அன்றாட தேவைக்கு நிறையவே வந்து அவங்க ரெயின் வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ண முடியும். அப்படி ரெயின் வாட்டரை ஸ்டோர் பண்ணுற மூலயமா எலக்ட்ரிசிட்டி பில் ரெடியூஸ் ஆகும், தென் வாட்டர் அவைலபிலிட்டி ஆஃப் நேச்சுரல் வாட்டர் ரிசோர்ஸ் வந்து நல்லாவே கிடைக்கும். தே டோன்ட் ஹாவ் டு கெட் வாட்டர் ஃப்ரம் அவுட் சைட், நல்ல தண்ணி கிடைக்கும், மினரல் ரிச் வாட்டர் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள் எல்லா பர்பஸ்க்கும் அது எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி தேவைக்கு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஃப்ரீ அவைலபிள் ஆன ஒரு வாட்டர் ரிசோர்ஸ் அப்படின்றது வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து நான் சொன்னபடி அது சேமிக்கும், சொன்னபடி வந்து ஒரு ஃப்ரீ காஸ்ட் ரிசோர்ஸு, ஒரு கிரவுண்ட் வாட்டர் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய டூல். எஸ்பெஷலி இப்போது நிறைய இடங்களில் வந்து நம்ம கிணறு இல்லைனா கூட நம்மளோட போர்வெல்லை வந்து ரீசார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு அழகான ஒரு விஷயம். அண்டு எஸ்பெஷலி சீ வாட்டர் இன்ட்ரஷனை வந்து நம்ம வந்து கம்மி பண்ண முடியும். கோஸ்ட்லைன் இருக்கிற நகரங்கள் வந்து அந்த சீ வாட்டருக்கு வந்து போகிறத ஓரளவுக்கு தடுக்க முடியும். சீ வாட்டருக்கு போய் தான் ஆகணும் சில தண்ணி அப்படின்றது, பட் ஸ்டில் ஓரளவுக்கு வந்து நம்மளால் தடுக்க முடியும். வாட்டர் லாகிங் இடத்த வந்து நம்மளால் வந்து கட்டுப்படுத்த முடியும். இப்போ நம்ம வீடு ப்ரைவேட் இடங்கள்லேருந்து தண்ணி வெளியே போதில்ல, நம்மளே ஓரளவுக்கு ஸ்டோர் பண்ணுற மூலயமா கண்டிப்பாக வந்து அந்த வாட்டர் கிளாகிங்கை வந்து தடுக்க முடியும். ஒரு அட்லீஸ்ட் 30-40% அது தடுக்க முடியுன்றது நான் ஒர்க் பண்ணி வச்சிருக்கிறது. ஸோ ஐ எம் வெரி ஷுர் இது ஒரு அடிப்படையில் எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயந்தான். அது தனிப்பட்ட நபர்களும் சரி, இயக்கங்களும் சரி, ஒரு ப்ரைவேட் பாடியாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருந்தாலும் சரி, எடுக்கும்போது பெரிய லெவல் பங்களிப்புன்றது கொடுக்கலாம்.
1: நிச்சயமாக, அதாவது மழை நீரை ஏன் சேமிக்கணும், அது எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம் அப்படின்றத நீங்கள் சொன்னதுலேருந்து புரிஞ்சிக்க முடியுது. இன்னொரு விஷயமும் உங்கள் பேச்சில் வந்து கவனம் ஈர்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா காசு கொடுத்து தண்ணி வாங்குகிறோம் அப்படின்றது. இன்றைக்கி வந்து நம்ம காசு கொடுத்து தண்ணி வாங்குகிறோம். ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா இந்த வார்த்தையை நம்ம சொல்லியிருந்தோன்னா அப்போ இருந்த பெரியவங்க கண்டிப்பாக சிரிச்சிருப்பாங்க. இது தண்ணியை வந்து காசு கொடுத்து வாங்குவோம் அப்படின்னு சொல்லி சிரிச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அந்த விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கு. இன்னும் 10 வருஷம் கழிச்சு இதை விட மோசமான நிலைக்கு ஒரு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு அடிப்படையிலயும் இந்த விஷயத்த வந்து அரசு வந்து முன்வைக்கிறாங்கன்னு சொல்லலாமா? கண்டிப்பா நீங்க வந்து மழை நீரை சேமிச்சாதான் ஃபியூச்சர்ல ஒரு பெரிய கஷ்டம்லாம் நமக்கு இல்லாம போகும்.
0: உண்மை, டெஃபினட்டா. அதை வந்து இப்போ கேட்ச் தி ரெயின் வந்து அதை வெளிப்படையாவே சொல்லுதுன்னே சொல்லலாம். இவ்வளோ ரூபா கொடுத்து ஒரு தண்ணி பாட்டில் வாங்கணுமா அப்படின்ற தேவையை வந்து அந்த கேள்வி வைக்கும்போது ஒத்து கவனிச்சா ஒரு ஃப்ரீயாக அவைலபிள் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் சொல்லக்கூடாது, ஒரு அவசியம். அது வந்து காசு கொடுத்து வாங்குறது அவல நிலை தானே. தண்ணியை காசு கொடுத்து வாங்குறது சரி, நான் வாங்குறேன், ஒரு குருவி என்ன பண்ணும், ஒரு எறும்பு என்ன பண்ணும், இங்கே இருக்கக்கூடிய எல்லா காசே இல்லாத நபர்களுக்கு எப்படி தண்ணி கிடைக்கும் அப்படின்றது. வாட்டர் வந்து ஒரு கமோடிட்டியாக மாறும்போது அங்கே மிகப்பெரிய பிரச்சனை வருது. 70% தண்ணி தான் நம்ம உடம்புல. அப்போ 70%னா அந்த 70%க்கு ஒரு ரேட்டு வைக்கும்போது வந்துட்டு அது எனக்கு சரியாக படலை. அது ஸோ அதனால் நான் எப்பயுமே சொல்கிறது என்னென்னா

0: கொடுத்து வாங்கக்கூடாது. அது அரசு வந்து இந்த மாதிரி வாட்டர் ரிசோர்ஸில் வந்து நீங்கள் கண்காணிக்கணும், இந்த மாதிரி உங்கள் வீட்டிலேயே வரதை வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப அற்புதமான செய்தியாக நான் பார்த்தேன். ஓகே, இதை கவர்மெண்ட் பிளான் அண்ட் இதை எடுக்கிறாங்க, இதை எல்லாருக்கிட்டே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு சக மனிதனாகவும் இதை பற்றின ஒரு எடுத்த முன்னெடுப்புகளாகவும் எப்படி மக்களுக்கு உபயோகமாக இருக்கிறத தாண்டி இது ஒரு பெரிய திட்டமாக அறிவிக்கும் போது எல்லாருக்கிட்டையும் சொல்லும்போது வந்துட்டு ஓகே நம்ம ஒரு டார்ச் பேரராக இருப்போம், நம்ம இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் அப்படின்ட்டு. தண்ணியை காசு கொடுத்து வாங்குறதுன்றது என்றைக்குமே ஏற்றுக்கொள்ளப்படாத விஷயம். ஃப்யூச்சரில் வந்துட்டு அது 1000 ரூபாய் ஆனால் கூட அப்பயே வந்து ஃப்ரீ ரிசோர்ஸஸ் வந்து கவர்மெண்ட் வந்து முன்னெடுக்கும், பெரிய விஷயங்கள் எடுக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு.
1: நிச்சயமா, அதாவது ஃபியூச்சர்ல வந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு கஷ்டம் வரக்கூடாது அப்படின்றதுக்காகவே இந்த முன்னெடுப்பு. இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிற இந்த ப்ரோக்ராம் வாயிலா வந்து நிறைய அவேர்னஸ் வந்து உருவாகும்ன்ற நம்பிக்கையோட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ பழைய காலத்துல இருந்த அந்த நீர் கட்டமைப்புகள் எப்படி இருந்துச்சு, அதனாலதான் அப்ப கஷ்டம் எதுவும் இல்லையா, தண்ணீர் கஷ்டம்லாம் எதுவும் இல்லையா, இப்ப வந்து அந்த கட்டமைப்புகள் வந்து பெருமளவு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாமா, அதை சீராக்குறதுக்கு தான் அரசு வந்து இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்களா?
0: அப்பைக்கு இப்பயும் நம்ம கம்பாரிசன் வந்து எப்படி வச்சுக்கலாம்னா, இப்போ ஒரு பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாகவே இருக்கு, அப்போ பாப்புலேஷன் கம்மியாக இருந்தால் கூட பட் நீர் மேலாண்மைன்றது வந்து ரொம்ப அடிப்படையில் வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயமாகவே இருந்திருக்கு. ஓகே, அண்டு ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து ரொம்பவே நீர் மேலாண்மை ரொம்ப உன்னிப்பாகவே கவனிச்சுட்டு இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிரகதீஸ்வரர் டெம்பிள் வந்து நீங்கள் சுற்றி பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு வாட்டர் கேனல் வந்து இருக்கும், அதாவது ஒரு வாட்டர் ஃப்ளோயிங் சிஸ்டம் அப்படி ஒன்று கட்டியிருப்பாங்க. சரி, வெறும் வாட்டர் ஃப்ளோயிங் சிஸ்டமா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் அதை சேனலைஸ் பண்ணி சிவகங்கா டேங்க்னு சொல்லிட்டு அங்கே ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து அந்த டேங்க்கில் வந்து ஸ்டோர் ரூம் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த ஒட்டுமொத்த டெம்பிளும் வந்து அந்த ஒட்டுமொத்த கோயிலில் இருக்கக்கூடிய வரக்கூடிய மழைன்றது வந்து அதை சேமிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் காவேரி நதியிலேருந்து வர்றதையும் வந்து இன்டர் கனெக்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிகமான வாட்டர் வந்தாலும் வெளியே போகிறதுக்கான ஒரு ட்ரெயின் சிஸ்டம் வந்து கட்டியிருக்காங்க, அதிகமான வாட்டர் வந்தாலும் ஸ்டோரிங்க்கான இன்னொரு டேங்க் சிஸ்டமும் வந்து பண்ணியிருக்காங்கன்றது வந்து ஒரு நல்ல ஒரு ஆய்வு. இது மட்டும் இல்லாமல் பல இடங்கள்ல இது நீங்கள் பார்க்க முடியும். அவ்வளோ எதுக்கு இப்போ நம்ம வயல் வரப்புகளில் வந்து அவ்வளோ நம்மக்கிட்ட வந்து வாட்டர் ஸ்டோரிங் சிஸ்டம்ன்றது வந்து இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஊரணி, ஏரி, குளம் அப்படின்லாம் சொல்லுவாங்க, கோவில் குளம்லாம் இருக்கு.
1: ஓகே, திறந்த கோயில்களில் வந்து குளம் வெட்டினதே வந்து மழை நீரை சேமிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக கூட சொல்லுவாங்க இல்லையா?
0: உண்மை உண்மை. ஓகே, இன்னைக்கும் அது ஃபங்க்ஷனில் இருக்குல்ல, இந்த வாய்க்கா, அப்புறம் சிறிய தடுப்பு, வயல்வெளி, வரப்பு அப்படின்றதெல்லாம் நிறைய பிரிச்சிருக்காங்க. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து பெரிய லேக்ல வந்து வாட்டர் ஸ்டோர் பண்ணிருப்பாங்க, அங்கிருந்து வந்து வரப்புக்கு வரத்துக்கு வந்துட்டு இந்த வாய்க்கால்லாம் நிறையவே யூஸ் பண்ணிருப்பாங்க, பெரிய வாட்டர் கேனல்ஸ்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து 100 இயர்ஸ்க்கு பிஃபோர் ஒரு 1000-1500 இயர்ஸாகவே நல்லாவே வந்து வாட்டர் சிஸ்டம் வந்து ட்ரையல் அண்ட் எரர்ல நிறைய ஒர்க் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவங்களுக்கு பல இடங்கள், பல நகரங்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. அங்கே வந்து மக்களுடைய ரொம்ப அடிப்படை தேவைன்றது தண்ணி, அதுக்கு ஒரு மேலாண்மை திட்டம் இருக்கணும், அதை இப்படி தான் ஃபாலோ பண்ணணும், இப்படி தான் கரெக்டாக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும், இந்த ஸ்பேஸ் தான் இருக்கணும், இவ்வளோ தான் இருக்கணுன்றது எல்லாத்தையும் வந்து அழகாக டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டம் டோட்டலி மாறுபட்டது. ஈஸியாக ஒரு பம்பு, ஒரு போர்வெல் போட்டுட்டு அதுலேருந்து தண்ணி எடுத்துடுறாங்க. தண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிற வாட்டர் பெட்ஸ் எல்லாமே வந்து கம்மி ஆயிடுது,
1: ட்ரை ஆயிடுது.
0: ஓகே, இதை ஸ்டோர் பண்ணும்ல, இது சரி மழை பெய்து எந்ததான் ஃபுல்லாகவே வயலாச்சே அப்படியே தண்ணி உள்ளே இதாகிடும்னா அப்படி ஆகாது. இதுக்குன்னு நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு வாட்டர் பெட் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும், உள்ளே போகிறதுக்கான ஒரு சிஸ்டம் இன்னும் ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ணி ஆகணும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தண்ணி உரியிடும், அப்போ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக தண்ணி உள்ளே போய் தான்
1: ரீஸ்டோர் பண்ணணும். கரெக்ட்.
0: ஸோ அதுக்கு தான் இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர்ன்றதே கட்டுறது, சரிங்களா? அதோடைய முக்கியத்துவமும் எப்படி வந்து நீ குழி தோண்டி உள்ளே நல்ல ஒரு போர்வெல் போட்டு தண்ணி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி வந்து குழி தோண்டி ஒரு ஸ்டோரேஜ்ன்றது 100% பண்ணி ஆகணும் அப்படின்றது. இது ஈஸியாக மேண்டேட் கூட ஆக்கலாம், சில இடங்களில் மேண்டேட்டும் ஆக்கியிருக்காங்கன்றது கேள்விப்பட்டேன், நல்லது. அதே மாதிரி எல்லாருமே எங்கெல்லாம் மோட்டர் போடுறீங்களா, போர்வெல் போடுறீங்களா, சரி இன்னொரு ஒரு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட்டு ஒரு ஸ்டோரேஜ் இது வந்து வைங்க அப்படின்றது சொல்கிறது வந்து உண்மையிலே வரவேற்கத்தக்கது தான். இது வந்து இப்போ பண்ணுறது இல்லை, அதனால் வந்துட்டு என்ன ஆகிடுதுன்னா ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகிடுது. நம்ம வந்து தண்ணி வந்துட்டு திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா வயலுக்கு வரத்துக்கெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய டேங்க்ல வர வச்செல்லாம் பண்ணக்கூடிய அவலநிலையெல்லாம் பார்க்க வேண்டியிருந்தது. ஸோ இதுக்கு நம்ம ஒரே சொல்யூஷன் வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர் தான். இங்கே இதோட முடியல. இப்போ நான் ரீசெண்டாக ஒடிசா போயிருந்தேன். ஒரு 1000 இயர்ஸ் பேக் எப்படி இந்த நீர் மேலாண்மை பண்ணியிருக்காங்க பிரகதீஸ்வரர் டெம்பிள்ட்டு. நான் இப்போ ஒடிசாவில் போகும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தேன். புவனேஸ்வர் போகிற ரோட் நம்பவே முடியாது. ஒவ்வொரு 500 மீட்டர்ஸ் 200 மீட்டர்ஸ்க்கு வந்துட்டு அவ்வளோ குட்டைகள் வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து கோயில் குளங்கள் மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஆனால் எதுக்குன்னு பார்த்தா பீப்புள் யூசேஜ்க்காக. ஏன்னா அங்கே ஃபுல்லாகவே வந்து ஃபார்மிங் தான் அவங்களோட மெயின் கோர் பிஸ்னஸ். அண்ட் பீப்புளோட யூசேஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளங்கள் வந்து ரொம்பவே உன்னிப்பாக கவனிச்சுட்டு அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லா குளங்கள்லையும் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அங்கே மக்கள் வந்து உபயோகிச்சுட்டு இருக்காங்க. அங்கே குளிக்கிறாங்க, அங்கே தண்ணி எடுக்கிறாங்க, அவங்க உபயோகிக்கிறாங்க, இதெல்லாமே பார்க்கப்படுது. நான் சொல்கிறது வந்து ஒவ்வொரு 200-500 மீட்டர்ஸில் வந்து இப்படி ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நான் சொல்கிறேன். இந்த சைடு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்த ஒன்று, ரைட் சைடில் கொஞ்சம் தூரம் போய் பார்த்த ஒன்று, அப்படியே நிறைய இருந்தது. அவ்வளோ வாட்டர் பாடிஸ் வந்துருந்தது. மேபி நம்ம ஊர்லேயும் வந்து தென்காசி அந்த பக்கங்களில் வந்து நான் அந்த மாதிரி பார்க்குறது உண்டு. பட் இது இன்னும் நிறைய மேம்படுத்தணும், நிறையவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். பண்ணுற மூலயமா வந்து குறிப்பிட்டு காவேரி அந்த ரீஜன்ஸில் வந்துட்டு இது பண்ணுற மூலயமா நிறைய வாட்டரை வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். அது ஒரு வாட்டர் ஸ்பாஞ்ச் எஃபெக்டாகவும் க்ரியேட் பண்ணும். அண்ட் டெஃபினெட்லி நிறைய நல்லது நடக்கும். ஸோ இதுதான் நான் பார்த்த டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு. இது இன்னும் அதிகமாக இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய சின்ன ஒரு ரிக்வெஸ்டாகவும் இருக்குது. மற்றபடி வந்துட்டு 50 வருஷத்துக்கு முன்னாடிக்கும் இப்போக்கும் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அடிப்படையில் தண்ணி நமக்கு மேலே இருக்குது டேங்க்லேருந்து வருது அப்படின்ட்டு ரொம்ப ஏளனமாக இருந்துடக்கூடாது. அது எப்படி வருது, அந்த டேங்குக்கு எவ்வளோ,
1: எப்பவும் வந்துகிட்டே இருக்கணும்ல.
0: ஆமாம், எப்படி வருது, எங்கேருந்து வருது அப்படின்றத யோசிக்கணும். ஓகே, இங்கேருந்து வருதுன்னா நம்ம அதுக்கு திருப்பி கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்து தான் ஆகணும். இது வந்து அரசு பண்ணும் அப்படின்லாம் இல்லை. இது நம்ம வீடு, நம்ம வீட்டில் தண்ணி நம்ம எடுக்கிறோன்னா திருப்பி அங்கே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி ஆகணும். அதுக்கு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டர் அவசியம் அப்படின்றது கண்டிப்பாக புரிஞ்சாகணும்.
1: மழைநீர் சேமிப்பு எவ்வளவு அவசியம் அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருக்கோம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2nd பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி, நேரம் 9:30. அரங்கிசை நிகழ்ச்சியில் திருவாரூர் எஸ் சுவாமிநாதன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்களின் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் துவக்கமாக லால்குடி ஜி ஜெயராமன் இயற்றிய வலஜி ராகவர்ணம் ஆதிதாளம்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து கஞ்சதலாயதாட்சி, முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, கமலா மனோகரி ராகம், ஆதிதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக யவரூரா, தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் மோகனம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் திருவாரூர் எஸ் சுவாமிநாதன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து ராமா ராமா, சுவாதி திருநாள் சாகித்யம், ராகம் சிம்மேந்திர மத்தியமம், ஆதி தாளம்

நிறைவாக நிறைமதி முகம் அருணகிரிநாதர் திருப்புகழ், ஹம்சானந்தினா ராகம், சத்துஸ்ர ஏகதாளம்

அரங்கிசை நிகழ்ச்சியில் திருவாரூர் எஸ் சுவாமிநாதன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டீர்கள். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம்.

ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருப்பது காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் முதலில் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியின் குரல்களில் அலைகள் ஓய்வதில்லை.

0: அந்த 7 நாட்களுக்காக ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி.
1: சசகனி சப்பா நிசாசா சசசமகனி சப்பா நிசாசா நிசச ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப ப

ஒழித்த பாடலுடன் நிறைவு பெறுகிறது காற்றோடு கலந்திடவா. ஆகாஷ்வாணி, நேரம் 11 மணி. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்போம். சென்னை நுங்கம்பக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37.8°C, இயல்புக்கு 2.6°C அதிகம். குறைந்த அளவு 29.6°C, இயல்புக்கு 3.2°C அதிகம். காற்றில் ஈரப்பதம் 98%. சென்னை மீனம்பக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 37.2°C, இயல்புக்கு 1.9°C அதிகம். குறைந்த அளவு 29°C, இயல்புக்கு 3.0°C அதிகம். காற்றில் ஈரப்பதம் 83%. வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 38°C ஒட்டியும் குறைந்தளவு 29°C ஒட்டியுமே நிலவக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை திரை இசை, தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் என் பத்ரி அவர்கள், 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு வாய் தாடை முக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் கார்த்திக் பாலாஜி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 7வது பகுதி, 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 திரைகானம், தொடர்ந்து உங்கள் கவனத்திற்கு ஆட்கடத்தலுக்கு எதிரான உலக தினம் சிற்றுரை, 7:45 நகர்வலம், அரியா நபரிடமிருந்து வரும் பணம் ஆபத்தானது எஸ் விஜயா அவர்கள் எழுதிய செய்திக்கோவை, 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், காலை 8 மணிக்கும் 8:30 திரைகானம், 9 மணிக்கு அரங்கிசை, ஆர் கே ஸ்ரீராம்குமார் அவர்களின் வயலினிசை, சீர்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல், 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம், 12:10 சங்கீத சாரல், எல் வெங்கடரமணன் அவர்களின் பாட்டு, ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், நெய்வேலி கே கணேஷ் அவர்கள் மருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் மலிவான போக்குவரத்தை நோக்கிய நிலையான மாற்று எரிசக்தி திட்டம் குறித்த தகவல்கள். பகல் 1:10 எண்ணுயிர் தோழி தையல் கலைஞர் ஜெபசெல்வி கிரீஸ் அவர்களுடன் நேர்முகம், குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கான ஊட்டச்சத்து நேர்முகம், பங்கு பெறுபவர் MP காயத்ரி அவர்கள், அமைப்பு உமா மீனா அவர்கள். பிற்பகல் 2:15 மாலை 5:30 திரைகானம், 2:55 வானிலை, மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி சுரேகா, 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், தீவன தயாரிப்பில் புதிய தொழில்நுட்பங்கள், காட்டுப்பக்கம் கால்நடை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் ஆ ரூபானந்தினி அவர்களின் உரை, தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் இடம்பெறும். 8:05 திரைகானம், 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த ஆங்கில விமர்சனம் டெல்லி அஞ்சல், 8:30 வானொலி நாடக விழா 2026 தென்னவன் கண்ட திருக்கோவில் வரலாற்று நாடகம், எழுதியவர் ஸ்ரீஜா வெங்கடேஷ் அவர்கள், நாடகத்தில் பங்கேற்பவர்கள் எல் சுப்பிரமணியன், ஆர் நிரோமிலா, PKP கந்தன், ஏ கிருஷ்ணன், ஜி சங்கீதா ஆகியோர், அமைப்பில் உதவி எம் சின்னத்துறை, அமைப்பு கே காளிமுத்து. 9:15 திரைகானம், 9:30 நாடகமலர், நல்ல மனம் நாடகம், எழுத்தாக்கம் ப முரு